0: தினேஷ். இந்நிலையில் சிங்கப்பூர் இந்திய இளையர்களின் இலக்குகள் மாறினாலும் அவற்றை அடைவதில் தடைகள் தொடர்வதாக ஆய்வொன்றில் தெரியவந்திருக்கிறது. மதிப்பெண், சம்பளம், வேலையிட பொறுப்புகளை காட்டிலும் அர்த்தமுள்ள வாழ்க்கை, மனநலன் போன்றவற்றில் அவர்கள் கவனம் செலுத்துவதையும் கருத்தாய்வு கண்டறிந்தது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை நடத்திய கருத்தாய்வு பற்றி விவரிக்கிறார் அதன் துணைத் தலைவர் கண்ணன் வைஷ்ணவி.
1: ஒன்று வந்து யூத் ஆஸ்பிரேஷன்ஸ், அதில் வந்து நிறைய மாணவர்கள் வெல்த் ஸ்டெபிலிட்டி வந்து முக்கியமாக பார்த்தாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற அன்சர்டன்ட்டியெலாம் அவங்க வந்து எப்படி அவங்கள குடும்பத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து மனநலம், மென்டல் வெல்னஸ். இதில் என்ன கண்டுபிடிச்சோன்னா யூனிவர்சிட்டி இல்லை பாலியில் இருக்கிற வரைக்கும் அந்த சப்போர்ட் இருக்குது, ஆனால் அதை விட்டு அடல்ட்ஹுட்க்கு ட்ரான்சிஷன் பண்ணுறப்ப அந்த சப்போர்ட் வந்து குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மூணாவது தமிழ் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் கம்யூனிட்டியில் தலைவர்களாகுவாங்களான்னு கேட்டப்ப அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
0: இந்திய சமூகத்தில் சுமார் 500 பேரிடம் கருத்தாய்வு நடத்தப்பட்டது. இணைய ஆபத்துகளில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க அதிகாரிகள் இளையர்களை ஈடுபடுத்துகின்றனர். பாதுகாப்பு அம்சங்களை அடையாளம் காண இளையர்களின் கருத்துக்களை அவர்கள் திரட்டுகின்றனர். வெவ்வேறு வயது பிரிவு பிள்ளைகள் இணையத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் தகவல் மின்னலக்க மேம்பாட்டு அமைச்சு கருத்து திரட்டுகிறது. அதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் சுமார் 75 இளையர்கள் கலந்து கொண்டு பரிந்துரைகளை முன்வைத்தனர். அவர்கள் 13 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். பிள்ளைகளின் இணைய பயன்பாட்டுக்கு பெற்றோர் மேலும் எவ்வாறு ஆதரவளிக்கலாம் என்பது குறித்து அவர்கள் உரையாடினர். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் தொடரும் என்று அமைச்சு கூறியது. SIA ஸ்கூட் விமானங்கள் நடுவானில் ஆட்டங்கண்ட சம்பவங்களில் சிப்பந்திகள் காயமடைந்ததைத் தொடர்ந்து வானிலை குறித்து கவனமாக இருக்கும்படி விமானிகளுக்கு ஆலோசனை கூறப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து பாதுகாப்பு விசாரணை பிரிவு 2 வெவ்வேறு சம்பவங்களை விசாரித்தது. காற்றில் லேசான ஈரப்பதம் இருப்பதாக விமானத்தின் வானிலை ரேடார் கருவி காட்டிய போதும் அது வெளிப்புற வானிலைச் சூழலை முழுமையாக காட்டவில்லை என்று விசாரணை முடிவுகள் குறிப்பிட்டன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் SIA விமானத்தில் ஒரு சம்பவமும் ஸ்கூட் விமானத்தில் மற்றொரு சம்பவமும் நேர்ந்தன. மொத்தம் 8 சிப்பந்திகள் காயமடைந்தனர். பயணிகளுக்கு எந்த காயமும் இல்லை. அவ்விரு சம்பவங்களும் விபத்துகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனைக்கு வெளியே நேரும் இதய செயல் இழப்பு சம்பவங்களின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதனால் சிங்கப்பூர் இதய அறநிறுவனம் அடுத்த 5 ஆண்டில் குறைந்தது 1 மில்லியன் பேருக்கு அவசரகால உதவி பயிற்சியை வழங்கவிருக்கிறது. ஃபெர்ன்வேல் சமூக மன்றத்தில் நடைபெற்ற யூத் ஸ்காட் பவர் நிகழ்ச்சியில் அது பற்றி அறிவிக்கப்பட்டது. 2022 4058 இதய செயல் இழப்பு சம்பவங்கள் ஏற்பட்டன. அதற்கு முந்தைய ஆண்டை விட அது சுமார் 12 விழுக்காடு அதிகம். இதய செயல் இழப்பு சம்பவங்களில் உதவி கிடைப்பது தாமதமாகும்போது உயிர் பிழைக்கும் விகிதம் 10 விழுக்காடு குறைகிறது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் காலாவதியானதும் ஈரான் ஹோர்முஸ் நீரணையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் என்று சீனாவுக்கான ஈரானிய தூதர் தெரிவித்திருக்கிறார். தனது நட்பு நாடுகளுக்கு ஈரான் சலுகைகள் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்முஸ் நீரணையை பயன்படுத்துவதற்கு கட்டணம் விதிக்கும் ஈரானின் பரிந்துரைகளை அமெரிக்கா இதுவரை நிராகரித்திருக்கிறது. அது அனைத்துலக சட்டத்தை மீறும் செயல் என்று அது கூறுகிறது. இருப்பினும் பாதுகாப்பு, கப்பல் நடமாட்டத்தை கண்காணிப்பது, சுற்றுப்புற பாதுகாப்பு போன்றவற்றுக்காக கட்டணம் தேவை என்று ஈரான் சொல்கிறது. அமெரிக்கா அதன் 250 ஆண்டு சுதந்திர தினத்தை அனுசரிக்கிறது. வாஷிங்டனில் புயல் முன்னுரைக்கப்பட்டிருப்பதால் மாபெரும் கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்கள் வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். பாதுகாப்புக்காக அதிகாரிகளின் ஆலோசனையை கேட்டு நடக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். அதிபர் ட்ரம்ப் அந்நிகழ்ச்சியில் உரையாற்றவிருக்கிறார். ஜூலை 4 கொண்டாட்டங்கள் அரசியல் நிகழ்வாக மாறாமல் இருப்பதை அவருக்கு முன்பு பொறுப்பில் இருந்த அதிபர்கள் பெரும்பாலும் பார்த்துக் கொண்டனர். ஆனால் திரு ட்ரம்ப் அந்த கொண்டாட்டத்தை பிரச்சார நடவடிக்கையாக அடிக்கடி பயன்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள முதல் நாடு மொரக்கோ. கனடாவை சந்தித்த ஆட்டத்தில் மொரக்கோ 3-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. போட்டிகளை ஏற்று நடத்தும் 3 நாடுகளில் ஒன்று கனடா. அதுவே அந்த 3 நாடுகளில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்திருக்கும் முதல் நாடு. மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் பராகுவே சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் முதல் காலிறுதிச் சுற்று ஆட்டத்தில் பிரான்ஸ் மொரோக்கோவுடன் பொருதும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நேர்களை 8 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவச. உங்களுக்காக இந்த அங்கத்துல ஒரு முக்கியமான புதங்கம் காத்துக்கிட்டு இருக்கு, அதனால வானொலி பக்கமாவே இருங்க. உங்களுக்கு பிரதீப் குமார் இசை நிகழ்ச்சிக்கான நுழைவு சீட்டுகள் வேண்டும் என்றால் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக பாடல்கள். சங்கர்லால் திரைப்படத்தில் இருந்தும், உன்னை தேடி வருவேன் திரைப்படத்தில் இருந்தும் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி இணைந்து வழங்கும் 2 பாடல்கள் கேட்டு மகிழுங்க.
1: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜோயாலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள், சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ஜோயாலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: நிலவரம்.
1: SLE நோக்கிச்செல்லும் மத்திய விரைவு சாலை மர்ச்சன்ட் சாலைக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசி நோக்கி செல்லும் PIE சாங்கி சவுத் அவென்யூ 3 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். MCE நோக்கி செல்லும் AYE ஜூரோங் டவுன் ஹால் சாலை நுழைவாயில் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசி நோக்கி செல்லும் PIE ஜூரோங் டவுன் ஹால் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இருந்தும், தூரல் நின்னு போச்சு திரைப்படத்தில் இருந்தும் இளையராஜாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

இது போன்ற அழகான மென்மையான பாடல்களை நேரில் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சனிக்கிழமை ஜூலை 11 இரவு 7 த ஸ்டார் தியேட்டரில் பிரதீப் குமார் அன்பிளாக் இசை நிகழ்ச்சி. இதுவரை நீங்கள் காணாத பிரம்மாண்டமான இசை விருது இது. முதல் 2 பிரிவுகளின் நுழைவு சீட்டுகளை வாங்குவோர் கூடுதல் 80 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12 நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நீங்க குழுவா சேர்ந்து நுழைவு சீட்டுகளை வாங்கும் போது தள்ளுபடிகளும் உண்டு. கேட் 1-2 நுழைவு சீட்டுகளை வாங்கும் போது 4 நுழைவு சீட்டுகள் இல்ல அதுக்கு மேல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5 விழுக்காடு தள்ளுபடி. கேட் 3-4 நுழைவு சீட்டுகளை வாங்கும் போது 4 இல்ல அதுக்கு மேல நுழைவு சீட்டுகளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 விழுக்காடு தள்ளுபடி. நுழைவு சீட்டுகளுக்காக இப்பவே செல்லுங்க சிஸ்டை பக்கத்திற்கு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குறாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த நேரம் வந்துருச்சு. கேள்வியை இப்ப கேட்டு நேர்களை, பிரதீப் குமார் தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கி 2 வருடத்திலேயே, தன்னுடைய டெபியூக்கு அப்புறம் 2 வருடத்திலேயே தன்னுடைய முதல் பிலிம் ஃபேர் அவார்ட் வாங்கினாரு, பிலிம் ஃபேர் விருது வாங்கினாரு. சிறந்த தமிழ் ஆண் பின்னணி பாடகருக்கான விருதை வாங்கினாரு. அந்த விருதை எந்த பாடலுக்காக வாங்கினாரு, அந்த பாடல் எந்த திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அப்படின்னு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா எனக்கு இப்பவே அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் வாயிலாக 9678889868 குரல் பதிவா அனுப்பி வைங்க மறக்காம. அப்பதான் என்னால உங்களுடைய பதில்களை ஏற்றுக்க முடியும். இப்போ அனுப்பி வைங்க உங்களுக்கு அந்த நுழைவு சீட்டுகள் வேண்டும் என்றால். இப்போது உங்களுக்காக பாடல்கள் சின்ன வீடு திரைப்படத்தில இருந்தும், காதல் ஓய்வதில்லை திரைப்படத்தில இருந்தும், இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி இணைந்து வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: நிலவரம்.
1: வாசி நோக்கிச்சலம் PIE தொப்பாயோ அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. MCE நோக்கிச்சலம் AYE கிளெமெண்டி அவென்யூ 6 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. PIE நோக்கிச்சலம் BKE SLE க்கு அருகில் சாலையில் நிலையான வாகனம் ஒன்று இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினே
1: நேயர்களே, நான் கேட்ட கேள்வியொட்டி நேயர் ஒருவர் பதில் அனுப்பிவிட்டார். ஞானி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்போம். அவருடைய பதில் சரியா அப்படின்னு பாப்போம் வாங்க.
2: வணக்கம் யாழினி, நான் ஞானி பேசுறேன்.
1: வணக்கம்.
2: அதுக்கான பதில் என்னன்னா, மெட்ராஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து ஆகாயம் தீப்பிடித்தா அந்த பாட்டுதான் பிலிம் பெற பாடு கிடந்துச்சு.
1: நன்றி, நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். வாழ்த்துக்கள் ஞானி, உங்களுக்கு பிரதீப் குமார் கச்சேரிக்கான 2 நுழைவுச் சீட்டுகள் கிடைக்குது. வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தினருடையோ உங்களுடைய நண்பர்களுடையோ நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். மற்ற எல்லாருக்கும் இந்த போட்டியில நுழைவுச் சீட்டுகள் கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படாதீங்க. இப்பவே சிஸ்டிக் பக்கத்திற்கு போய் பிரதீப் குமார் கச்சேரிக்கான நுழைவுச் சீட்டுகளை நீங்க வாங்கிக்கலாம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். உலா வந்த நிலா திரைப்படத்துல இருந்தும், 2 1 திரைப்படத்துல இருந்தும் மனோ சித்ரா இணைந்து வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: we're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்கிறது பரமேல.

நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். நான் நானிதான் திரைப்படத்தில இருந்தும் சிவப்பு மலர்கள் திரைப்படத்தில இருந்தும் எஸ் பி பாலசுப்ரமணியம் வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: வங்கி நோக்கிச்செல்லும் இசிபி ரோச்சர் சாலை அருகில் சாலையில் தடை இருக்கிறது, நான்காம் தடத்தை தவிர்க்கவும். எஸ்எல்இ நோக்கிச்செல்லும் டிபிஇ பொங்கல் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். எம்சிஇ நோக்கிச்செல்லும் ஏஒய் பிஐஇ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜினை வசந்தம் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
3: இது உங்க ஒலி ஒன்று அறியிட்டு
4: அட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் டிரை.
2: வார இறுதி ஒலியில்
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் யாழினி. உங்களுக்காக 2000கள் இடம்பெற்ற பாடல்கள் தயாரா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக சில பயண குறிப்புகள் வச்சிருக்கேன். பயணம் செய்வதற்கான நேரமா இது, விடுமுறை எதுவும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பரவாயில்ல, இப்ப இந்த குறிப்பை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பயணம் செய்யும் போது உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் வேட்டை காரன் திரைப்படத்துல இருந்தும், நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்துல இருந்தும், விஜய் ஆண்டனியுடைய இசையில் இரண்டு துள்ளலான பாடல்கள். கேட்டு மகிழுங்க.

0: கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு. எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
0: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்,
3: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் 10 வரை அனுமதி இலவசம்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
5: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் 6 திரைப்படத்திலிருந்தும் வில்லு திரைப்படத்திலிருந்தும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியகா பசந்தமும் ஒளி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் கண், காது, வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம். முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வுட்லண்ட்ஸ் டிரைவ் 16 டிரைவ் 44 அருகில் போக்குவரத்து விளக்குகள் பலதாக இருக்கின்றன. MCE நோக்கி செல்லும் AYE கிளமெட்டி சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. துவாசி நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவென்யூ 3 அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. SLEA நோக்கி செல்லும் TPE பொங்கல் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: இசை வெள்ளத்தில் மிதக்க நீங்கள் தயாரா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளாக்ட் இன் சிங்கப்பூர். ஜூலை 11 தேதி வெகு தூரம் இல்லை. பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசை மழையில் நனைய நீங்கள் தயார் என்றால் டிக்கெட்டுகளை இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 4 டிக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கும் போது பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடு கழிவை எதிர்பார்க்கலாம். ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டர். டிக்கெட்டுகளுக்கு சிஸ்டி பிரதீப் குமார் அன்பிளாக்ட் இன் சிங்கப்பூர்.
2: கூட ஒரு டீ போடு.
3: டீ நாளே போடுவோம்.
4: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
5: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த அங்கத்துல உங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தான், உங்களுக்கு தேவையான குறிப்புகள், குறிப்பா சொல்ல போன குறிப்புகள் தான். அப்படி ஒரு குறிப்பு தான் இது. அது என்ன, நீங்க எல்லாருமே நெக் பில்லோ அப்படின்னு ஒன்று பயன்படுத்திருக்கீங்களா? உங்க கழுத்துக்கு ஒரு தலைவாணி. ஏன்னா வந்து நம்ம விமானத்துல பயணம் செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், எங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் நவுத்த முடியாது கழுத்தையே, அதனால கழுத்துல மட்டும் வச்சுக்கிற மாதிரி ஒரு தலைவாணி நம்ம சுகமா படுத்து தூங்குறதுக்காக பயன்படுத்துவோம். அந்த தலைவாணியை நீங்க பஞ்சு வச்சதா வாங்காம அந்த தலைவாணி ஒரே மட்டும் கிடைக்குமா? அமேசான் மாதிரி தளங்கள்ல உங்களுக்கு வெறும் தலைவாணி ஒரையா கிடைக்குமா? அதற்குள்ள உங்களுடைய துணிமணிகளை நீங்க சுருட்டி வச்சீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய துணிகளும் கொண்டு போலாம். அது வெயிட் செக்கும் பண்ண மாட்டாங்க, அதனால உங்களுடைய பயணத்துக்கு தேவையான துணிகள் எல்லாத்தையும் நீங்க கவலைப்படாம எடுத்துட்டு போலாம். இந்த மாதிரி ஒரு விதைய நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். கண்டேன் காதலி திரைப்படத்துல இருந்தும், ரன் திரைப்படத்துல இருந்தும் வித்யாசாகர் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நீங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: நீங்களே இந்த அங்கத்துல உங்களுக்காக சில பயண குறிப்புகள் தான் நான் தயாரா வச்சிருக்கேன். அந்த வரிசையில ஒரு குறிப்பு இதுதான். நீங்க பயணம் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப பசிக்கும், ஏதாச்சும் தீனி சாப்பிடணும் போல இருக்கும், ஆனா நீங்க அந்த ஹோட்டலுடைய மெனு கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 5 நட்சத்திர உணவகத்துல நீங்க ஒரு முழு சாப்பாடே சாப்பிடற அளவுக்கான விலையில இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே கிளம்பி போய் வெளியா இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வருவீங்க. ஆனா இதை எல்லாத்தையும் நீங்க சேமிக்கிறதுக்கு, இந்த நேரம் எல்லாத்தையும் சேமிக்கிறதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க செக் இன் பண்ண உடனே உங்களுடைய கைத்தொலைபேசியை எடுத்து நம்மளுடைய ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான தீனிகளையும் உங்களுக்கு டெலிவர் பண்றதுக்கான செயலிகள் இருக்குது. அப்படி அந்த நாட்டுக்கு ஏற்ற ஒரு செயலியை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இருக்கிற எல்லா நாட்களுக்கும் தேவையான தீனிகள், உங்களுக்கு தேவையான குளிர்பானங்கள் எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். 30 நிமிஷம் டைம் வச்சு நீங்க ஆர்டர் பண்ணுங்க. அப்படி நீங்க செக் இன் பண்ணி உங்களுடைய பைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா சரியா உங்களுடைய தீனிகள் உங்க கைக்கே வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க முதல் முறையா வேற ஒரு நாட்டில் இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்க காசையும் சேமிக்கலாம், நீங்க நடந்து போய் வாங்கிட்டு வரதையும் சேமிக்கலாம், அதே நேரத்துல உங்களுக்கு தீனிகளும் கிடைச்ச மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வேலை செய்யுதா அப்படின்னு. நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில் இருந்தும் தாம் தூம் திரைப்படத்தில் இருந்தும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: வாசை நோக்கிச் செல்லும் பிஐஇ கிளெமெண்டி அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. எம்சிஇ நோக்கிச் செல்லும் ஏஒய்இ ஜாலான் பூன்லே வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏஒய்இ நோக்கிச் செல்லும் சிடிஇ பிஐஇ துவாஸ் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஐந்தாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கிச் செல்லும் பிஐஇ டிபிஇ வெளியேற்றத்துக்கு அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

கவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. உங்களுக்கு நான் நிறைய பயண குறிப்புகள் சொல்லியிருந்தேன், ஆனா அந்த பயணத்திற்கு போவதற்கான ஒரு முக்கிய குறிப்பை என்ன நான் சொல்லலாம், அதுதான் பயணச்சீட்டுகளை எப்ப வாங்கினா சரியா இருக்கும். அது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்க புக் பண்ணீங்கன்னா சிறப்பா, ஏன்னா டிக்கெட் விலை அப்பதான் ரொம்ப குறைவா இருக்கும், பயணச்சீட்டுகளுடைய விலை குறைவா இருக்குமா. அது மட்டும் இல்லாம பயணம் செய்யற நாள் செவ்வாய் இல்ல புதன்கிழமையா வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போதுமே நிறைய பேரு வீக்கெண்ட், அதாவது வார இறுதி இல்லைன்னா திங்கட்கிழமை தான் பயணம் செய்வாங்க. அப்ப நீங்க செவ்வாய் புதன் பயணம் செய்யும் போது ஆட்கள் கம்மியா இருக்கும் போது பயணச்சீட்டுகளுடைய விலை தானாவே குறையும். பக்கத்து நாடுகளுக்கு பயணம் செய்யும் போது 1 முதல் 3 மாதம் முன்னாடியே புக் பண்ணிடுங்க. பாடல்கள் ஈரம் திரைப்படத்திலிருந்தும் காஞ்சனா திரைப்படத்திலிருந்தும் தமிழுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி. வார இறுதி ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: SLE நோக்கி செல்லும் மத்திய விரைவு சாலை மர்ச்சன் சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். AYE நோக்கி செல்லும் மரீனா கோஸ்டல் விரைவு சாலை சென்ட்ரல் போலவார்ட் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். PIE நோக்கி செல்லும் TPE செலட்டா லிங்க் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம்.

நேர்களே, 10 மணி ஆக போகிறது. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்று நான் படுத்த அங்கங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல்கள். இன்று நேற்று நாளை திரைப்படத்தில் இருந்தும், தனி ஒருவன் திரைப்படத்தில் இருந்தும், ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1968 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. இந்திய அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பணியாற்றினால் இந்திய இளையர்களுக்கு மேலும் பலவற்றை செய்யலாம் என்று கலாச்சார சமூக இளையர் துறை துணையமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் தமிழ் இளையர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை, சிண்டா, நற்பணி பேரவை இளையரணி, கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு இணைக்குழு, தமிழ் முரசு ஆகியவற்றுடன் இணைந்து மாநாட்டை நடத்தியது. அரசாங்கத்தை எப்போதுமே சார்ந்திருக்க தேவையில்லை, இந்திய இளம் தலைவர்கள் தாங்களாகவே முன்வந்து திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தும்போது மற்றவர்களும் ஆதரவு தருவார்கள் என்றார் திரு தினேஷ். இந்நிலையில் சிங்கப்பூர் இந்திய இளையர்களின் இலக்குகள் மாறினாலும் அவற்றை அடைவதில் தடைகள் தொடர்வதாக ஆய்வொன்றில் தெரியவந்திருக்கிறது. மதிப்பெண், சம்பளம், வேலையிட பொறுப்புகளை காட்டிலும் அர்த்தமுள்ள வாழ்க்கை, மனநலன் போன்றவற்றில் அவர்கள் கவனம் செலுத்துவதையும் ஆய்வு கண்டறிந்தது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை நடத்திய கருத்தாய்வு பற்றி விவரிக்கிறார் அதன் துணைத் தலைவர் கண்ணன் வைஷ்ணவி.
1: ஒன்று வந்து யூத் ஆஸ்பிரேஷன்ஸ், அதில் வந்து நிறைய மாணவர்கள் வெல்த் ஸ்டெபிலிட்டி வந்து முக்கியமாக பார்த்தாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற அன்சர்டன்ட்டிலாம் அவங்க வந்து எப்படி அவங்கள குடும்பத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து மனநலம், மென்டல் வெல்னஸ். இதில் என்ன கண்டுபிடிச்சோன்னா யூனிவர்சிட்டியில் பாலியில் இருக்கிற வரைக்கும் அந்த சப்போர்ட் இருக்குது, ஆனால் அதை விட்டு அடல்ட்ஹுட்க்கு ட்ரான்சிஷன் பண்ணுறப்ப அந்த சப்போர்ட் வந்து குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மூணாவது தமிழ் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் கம்யூனிட்டியில் தலைவர்களாகுவாங்களான்னு கேட்டப்ப அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
0: இந்திய சமூகத்தில் சுமார் 500 பேரிடம் கருத்தாய்வு நடத்தப்பட்டது. சிங்கப்பூரின் புதிய சொகுசு கப்பல் நிலையம் நாளை மறுநாள் சேவையை தொடங்கவிருக்கிறது. ஹார்பர் ஃபிரண்டில் அமைந்துள்ள அது பயணிகள் கடந்து செல்வதையும் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தையும் மெருகேற்ற புதிய வசதிகளை கொண்டிருக்கிறது. பயணிகள் தங்கள் பயணத்தை உறுதி செய்வதற்கான 20க்கும் அதிகமான சுயசேவை முகப்புகள் இருக்கின்றன. சுயமாக பயணப்பெட்டிகளை விட்டுச் செல்லவும் குடிநுழைவு சோதனை சாவடியை கடக்கவும் தானியக்க வசதிகள் இருக்கின்றன. பழைய நிலையத்தில் இருந்ததை விட புதிய நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கும் இடம் பாதி அளவு பெரியது. அமெரிக்காவின் 250ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு வானிலை பெரும் இடையூறாக இருக்கிறது. வெப்ப அலை வாட்டும் அதே நேரத்தில் புயலும் மிரட்டுகிறது. வாஷிங்டனில் புயல் முன்னறிவிக்கப்பட்டிருப்பதால் மாபெரும் கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்கள் வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். பாதுகாப்புக்காக அதிகாரிகளின் ஆலோசனையை கேட்டு நடக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அடுத்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு வருகை புரியக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இரு தலைவர்களுக்கும் இடையே பதற்றம் நீடிப்பதாக வெளிவந்திருக்கும் தகவல்களை தொடர்ந்து சந்திப்பு நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் ஈரானுடனான அமைதி பேச்சை குலைப்பதாக திரு டிரம்ப் வெளிப்படையாக இஸ்ரேலிய பிரதமரை சாடியிருக்கிறார். ஆனால் தங்கள் இருவருக்கும் இடையே சர்ச்சை ஏதுமில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் சொல்கிறார். இந்நிலையில் உக்ரைன் போர் பற்றி ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் தொலைபேசியில் உரையாடியிருக்கின்றனர். அடுத்த வாரம் துருக்கியேவில் நடைபெறவிருக்கும் நேட்டோ உச்சநிலை மாநாட்டுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமரசம் காண்பதற்கு உதவ முன்வந்திருப்பதாக ரஷ்யா கூறுகிறது. அமைதி உடன்பாட்டை எட்ட அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் தமது மருமகன் ஜெரட் குஷ்னரும் முயற்சிகளை தொடர்வர் என்று திரு டிரம்ப் கூறியதாக ரஷ்யா சொன்னது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் திரு டிரம்புடன் பேசியதாக கூறுகிறார். சண்டை தீவிரமடைவதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் உறுதியான நிலைப்பாடே போரை முடிவுக்கு கொண்டுவர உதவும் என்று உக்ரைனிய அதிபர் தெரிவித்தார். ஈரானின் மறைந்த முன்னாள் உச்சத்தலைவர் அயதொலா அலி ஹமேனிக்கு இறுதி மரியாதை செலுத்த ஆயிரக்கணக்கானோர் திரள்கின்றனர். 6 நாட்களுக்கு இறுதிச் சடங்கு நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் கிரேன் மொசாலா பள்ளி வாசலில் அவரது நல்லுடல் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் மக்கள் திரண்டு இறுதி மரியாதை செலுத்துகின்றனர். அவரது சொந்த ஊரான மஷாத்தில் வரும் வியாழக்கிழமை அவரது உடல் அடக்கம் செய்யப்படும். ஹமேனி 4 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் படுகொலை செய்யப்பட்டார். ஈரானிலும் ஈராக்கிலும் நடைபெறும் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் 20 மில்லியன் பேர் வரை கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள முதல் நாடு மொரோக்கோ. கனடாவை சந்தித்த ஆட்டத்தில் மொரோக்கோ 3-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. போட்டிகளை ஏற்று நடத்தும் 3 நாடுகளில் ஒன்று கனடா. அதுவே அந்த 3 நாடுகளில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்திருக்கும் முதல் நாடு. மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் பராகுவே சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் முதல் காலிறுதிச் சுற்று ஆட்டத்தில் பிரான்ஸ் மொரோக்கோவுடன் பொருதும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ஒலி 968 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக ஒரு வாரம் இடைவெளி விட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன். நான் சாந்தி குருசாமி. வணக்கம் வணக்கம், அன்பான வணக்கம் நேர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன சமூக ஊடகத்துல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியூர் பயணத்திலிருந்து நேற்று மதியம் தான் நான் திரும்பினேன். மூளையும் இன்னும் தெளியல, தூக்கமும் இன்னும் தெளியல. இருந்தாலும் வேலைக்கு வந்துடணும், உங்களை எல்லாரும் வந்து ஒரு வாரத்துக்கு மேல பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன். நேற்று ஒரு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில உங்கள சில பேரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கேயும் பல பேர் வந்து என் கையை பிடிச்சி, நாளைக்கு வந்துடுவீங்களே காலையில வேலைக்கு அப்படின்னு தான் என்ன கேட்டீங்க. அந்த கடந்த 2 வாரமா வெளியூர்ல இருந்தேன் இல்லையா, அதுல வந்து என்னுடைய சமூக ஊடகத்துல என்னுடைய சமூக வலைப்பக்கங்கள்ல எல்லாம் வந்து பதிவுகள்லாம் பதிவேற்றம் செஞ்சிருந்தேன் சென்னையிலிருந்து அங்கங்க. அங்கேயும் வந்து பல பேர், ஓ இதனாலதான் நீங்க வேலைக்கு வரலையா சாந்தி, அப்போ எந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வருவீங்க அப்படின்னு என்ன கேட்டிருந்தீங்க. அதாவது உங்க அன்புக்கு என்றும் நான் அடிமையை ரொம்ப கட்டுப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் போக போக இன்னும் கொஞ்சம் பார்த்தா நான் எம்சி போட்டாலும் சரி, விடுப்பு போட்டாலும் சரி, எல்லாருக்கும் வந்து சமூக ஊடகத்தை பதிவு பண்ணி ஒரு விளக்கம் கொடுத்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் உங்க எல்லாரையும் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் அன்பா அக்கறையா நல்லா தானே இருக்கீங்க சாந்தி? ஓ வெளியூர் பயணம் போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பாசத்துக்கு என்றுமே ஒலி படைப்பாளர்கள் நாங்க அனைவருமே வந்து கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இன்று ஆரம்பிக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் பாருங்க, ஹலோ ஒலிக்கு இப்பவே பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவருடைய பாடல்களை குறிப்பா நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்போ யாருடைய பாடல்கள் இன்று அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்று நடிகர் முத்துராமனின் பாடல்களை தான் 1 மணி நேர தொகுப்பா நாம கேட்க போறோம். ஏன்னா நேற்றைய தினமான July 4 அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அதனால அவருடைய பாடல்களை அடுத்த 1 மணி நேரத்துக்கு நாம தொகுப்பா கேட்க போறோம். ஒரு சில பேர் இப்பவே ஹலோ ஒலிக்கு அவருடைய பாடல்களை நிகழ்ச்சி ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. வர வர உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு என்ன பாடல்கள் போட போறேன், என்ன தொகுப்பு போட போறேன் அப்படின்னு ரூட்டா மாத்த வேண்டியதுதான். சரி, தொடர்ந்து நடிகர் முத்துராமனின் பாடல்களை கேட்கலாமா?

மறைந்த நடிகர் முத்துராமனின் பாடல்களை தான் ஒரு தொகுப்பா கேட்டுட்டு இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில. அந்த வகையில சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து இப்போ பாடலை கேட்டீங்க. அதற்கு முன்பு பார் மகளே பார் திரைப்பட பாடலையும் கேட்டீங்க. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஜூலை 4ஆம் தேதி மறைந்த பழம்பெரும் நடிகர் நவரச திலகம் என்று இன்று வரை அன்போடு அழைக்கப்படும் நடிகர் முத்துராமனின் பிறந்த நாள். நடிகர்களுக்கே ரொம்ப பிடித்த ஒரு நடிகர்னா அது முத்துராமன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. குறிப்பா மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் ரொம்ப பிடித்த நடிகர் முத்துராமன். அதனாலயோ என்னவோ தெரியல, அவங்களுடைய படங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் வந்து ஒரு இரண்டாம் கதாநாயகன், நல்ல குணச்சித்திர கதாபாத்திரம், துணை கதாபாத்திரம் தேவைப்பட்டுச்சுன்னா முத்துராமனை தான் தேடுவாங்க. அவங்களோட ஜோடி சேர்ந்து நம்ம முத்துராமன் எத்தனை அருமையான படங்களை கொடுத்திருக்காரு இல்ல. முத்துராமனும் வந்து இந்த கதாபாத்திரம் வேண்டாம், ஐயோ அந்த கதாபாத்திரத்துல நமக்கு வீட்டு இருக்காதே அப்படின்னு நினைக்கிற ஒரு நடிகரே கிடையாதுங்க. எந்த வேஷம் கொடுத்தாலும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை ஆத்மார்த்தமா ஏத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்யற ஒரு நடிகரா தான் முத்துராமன் இறுதி வரைக்கும் இருந்தாரு. சினிமாவை தவிர்த்து தன்னுடைய நேரத்தை குடும்பத்துக்காக மட்டுமே ஒதுக்கின ஒரு நடிகர் முத்துராமன் தான். சினிமாக்காரர்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, அவர் அடிக்கடி சொல்லுவாரா, பேரும் புகழும் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாம போயிடுச்சுன்னா இந்த பேருக்கும் புகழுக்கும் என்ன அர்த்தம், தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லுவாராங்க. அத வெறும் பேச்சுக்கு மட்டும் சொல்லாம அதுவாகவே வாழ்ந்த ஒரு நடிகர் தான் முத்துராமன். அந்த காலத்துல இருந்த பல நடிகர்கள் மாதிரி மேடையில தான் தொடங்கினுச்சு நடிகர் முத்துராமனின் கலை பயணம். ஆரம்பத்துல மேடைக்கு ஏற்ற மாதிரி குரலை உயர்த்தி பேசி, கணீர்னு பேசி, கண்ணை உருட்டி மிரட்டி நடிக்க பழகின முத்துராமன் திரைக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள்லயே அவருடைய பாணிய அவரே மாத்திக்கிட்டாரு. ஆங்கிலத்துல சட்டல் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம அமைதியா அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த சீனுக்கு என்ன தேவையோ அந்த முக பாவனைய அப்படி அழகா கனகட்சிதமா கொடுத்துட்டு போற ஒரு நடிகர் முத்துராமன். 1979ஆம் ஆண்டுல ராஜராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்காங்க, நடிகை சுஜாதா நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல. அந்த படத்தினுடைய ஆரம்பத்துல அந்த பெயர்கள் எல்லாம் போடுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல, கிரெடிட்ஸ்னு சொல்லுவாங்களே, அப்போ தவறுதலா ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க. நடிகை சுஜாதாவின் பெயருக்கு பின்புதான் நடிகர் முத்துராமனின் பெயர் வந்துச்சான். அத நடிகர் முத்துராமனே பெருசா நினைக்கல, ஆனா சில பத்திரிகையாளர்கள் அதை கவனிச்சு அதை பற்றி அவங்களுடைய பத்திரிகைகள்ல எழுதி அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அதன் பிறகு அந்த படப்பிடிப்பு குழு தயாரிப்பாளர் இயக்குனர் இவங்க எல்லாம் போய் முத்துராமனை நேரடியா சந்திச்சு மன்னிப்பு வேற கேட்டிருக்காங்க. இப்படி உங்க பேரை முதல்ல போடாம இரண்டாவதா போட்டுட்டோம்னு தெரியலங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல சுஜாதா வந்து அவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு நடிகை அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து ஆரம்பிச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. ஆனா அதை கூட முத்துராமன் பெருசா நினைக்கல, அவ்வளவு ஒரு ஈகோ இல்லாத நடிகர் தான் முத்துராமன். அதுல இருந்து ஒரு விஷயத்த நம்மால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா, பெயரையும் புகழையும் நம்பி அவர் இருந்தது இல்லைங்க, அவருடைய திறமையை நம்பிதான் இருந்தாரு. அதனாலதான் திரையில அவருடைய பெயர் வந்து பின்னால வந்தா கூட அதையும் ஒரு பெருசா அவர் நினைக்கல. அமைதியாவே வந்து அமைதியாவே நடிச்சுட்டு போய் இருந்தாலும் நம்ம மனசுல நீங்காத ஒரு இடம் பிடித்த நடிகர்னா அது முத்துராமன் தான் இல்லையா. தொடர்ந்து நவரச திலகம் நடிகர் முத்துராமனின் பாடல்களை கேட்கலாமா?

மறைந்த நவரச திலகம் நடிகர் முத்துராமனின் பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டு இருக்கோம். அந்த வகையில கொடிமலர் திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. பி பி ஸ்ரீனிவாஸ் அந்த பாடலை பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு போலீஸ்காரன் மகள் திரைப்பட பாடலையும் கேட்டீங்க.

0: நடிகர் முத்துராமனின் பாடல்கள் தொகுப்புல இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து இப்போ பாடலை கேட்டீங்க. அதற்கு முன்பு அவருடைய பாடல்களிலே தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் காட்சி நிலை வரும் கீதம் திரைப்பட பாடலை கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் அந்த பாடலை பாடியிருந்தாரு. நான்காம் தேதி மறைந்த பழம்பெரும் நடிகர் நவரச திலகம் என்று அன்போடு அழைக்கப்பட்ட நடிகர் முத்துராமனின் பிறந்த நாள். நடிகர் முத்துராமனை பற்றி இணையத்துல எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு எளிதா உங்களுக்கு தகவல்கள் கிடையாது. ஆங்கிலத்துல லோ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய திரை பயணத்தை தவிர்த்து யாருடைய கவனமும் தேவையில்லாம தன்மேல திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருந்த ஒரு நடிகர் முத்துராமன். சினிமா வீடு குடும்பம், சினிமா வீடு குடும்பம் அப்படின்னே இருந்த ஒரு நடிகர் தான் முத்துராமன். அவரோடு நெருங்கி பழகியவர்கள் வெகு சிலரே அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா பழகியவர்கள் எல்லோரும் நல்ல விஷயத்தை மட்டும்தான் அவரை பற்றி பகிர்ந்துக்கிறாங்க. அதுல சினிமா பிரமுகர் திரு சித்ரா லட்சுமணனும் ஒருத்தர் தான். இங்க ஒரு பேட்டியில பகிர்ந்துக்கிறாரு, கேளுங்களேன்.
1: உழைப்பால் முன்னேறிய ஒரு நடிகர் தான் முத்துராமன். அவர் வளர்ச்சி பெறுவதற்கு நீண்ட காலம் பிடித்தது. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம கடுமையாக உழைத்து தமிழ் சினிமாவிலே ஒரு நல்ல இடத்தை பிடித்தவர் அவரு. எல்லாரிடமும் மிக எளிமையாக பழகுவார். இயக்குனர்களாகட்டும் பத்திரிகையாளர்களாகட்டும் அப்படி எல்லோரிடமும் மிக இயல்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்த ஒரு முத்துராமன். அவருக்கு ஒரு சில காலம் நான் பத்திரிகை தொடர்பாளராக இருந்தேன்.

0: அவரோடு மிக நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அலையுள்ளி படத்திலே நாங்கள் கார்த்திக்கை அறிமுகப்படுத்திய போது கார்த்திக்கை பார்ப்பதற்காக அவர் நாகர்கோயிலுக்கு வந்திருந்து எங்களோடு ரெண்டு நாட்கள் தங்கியிருந்தார். அப்போ அவரோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தமிழ் சினிமாவிலே அவருடைய பெயருக்கேற்ப ஒரு முத்தாக இருந்தவர் தான் முத்துராமன்.
1: யோசிச்சு பாருங்க, அவர் வந்து திரையில ஜொலித்த காலம் தாண்டி அதையும் அது முடிஞ்சு தன்னுடைய மகன் சினிமாவுக்கு வந்த பிறகு கார்த்திக்குடைய படப்பிடிப்பு தடத்துக்கெல்லாம் அவர் போயிருக்காரு. கார்த்திக் நடிக்கிறதெல்லாம் உட்கார்ந்து பார்த்திருக்காரு. கார்த்திக்கு அப்போலாம் எவ்வளவு டென்ஷனா இருந்திருக்கும், ஐயோ அப்பா வந்திருக்காரு, அப்பா பார்ப்பாரு, ஒழுங்கா நடிச்சேனானு தெரியலையே அப்படிங்கிற அந்த டென்ஷன்லாம் கார்த்திக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் முத்துராமன் அப்படின்னு அவரோட பழகியவர்கள் சொல்றப்போ நம்பணும்னு தானே தோணுது. தொடர்ந்து நவரச திலகம் நடிகர் முத்துராமனின் பாடல்களை கேட்கலாமா?

நடிகர் முத்துராமனின் பாடல்கள் தொகுப்பை நாம கேட்டுட்டு வரோம். அதுல ஒரு சில பாடல்களை இப்போ அப்படியே ஒரு கொத்தா கேட்டோங்க. இளையராஜாவின் இசையில் காட்சி நிலையே வரும் கீதம் திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. அதற்கு முன்பு சம்சாரம் என்பது வீணை, பலருக்கும் பிடித்த ஒரு பாடல், மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து விஜயா பாஸ்கரின் இசையில் அந்த பாடலை கேட்டீங்க. அதற்கு முன்பு சுபதினம் மற்றும் செல்வம் திரைப்படங்கள்ல இருந்தும் பாடல்களை கேட்டீங்க. நிகழ்ச்சியில கடந்த ஒரு மணி நேரமா மறைந்த நவரச திலகம் நடிகர் முத்துராமனின் பாடல்களை ஒரு தொகுப்பா கேட்டோம். ஏன்னா நேற்றைய தினமான ஜூலை 4ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அதனால அவருடைய பாடல்களை ஒரு தொகுப்பா நாம கேட்டோம். இந்த தொகுப்புல வந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுங்க. வராத பாடல்களும் ஏராளம், அதுவும் எனக்கு தெரியும். அதனால என்ன, தொகுப்பின் நிறைவு பாடல் அடுத்து வருது. நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சிய வழக்கமா கேட்கிறவங்க, என்னுடைய ஸ்டைல தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். சாந்தி இந்த பாடலத்தான் கடைசி பாடலா வச்சிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த பாடல் தான் நிறைவு பாடலா வருது. அந்த பாடலை தொடர்ந்து ஹலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேங்க. நான் விட்ட முத்துராமன் பாடல்களை நீங்க பிடிச்சிருங்க, இல்லனா உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். கைவசம் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்காக நான் ஒலியேற்றுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9689689689. இந்த பாடலுக்கு பிறகு ஹலோ ஒலியில உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் இப்பொழுதிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான், அதாவது 50கள் 60கள் 70கள் இருந்து வந்த பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா ஒலியேற்ற நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க 9688968968 9678968. நேயர் மாலதி இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து AM ராஜாவின் இசையில் அவரே பி சுசிலாவோடு பாடிய அந்த பாடலை அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. மாலதி, நீங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் முதல் பாடல்.

0: விரோதம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம். ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி July 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் World's favorite jeweler.
2: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
3: ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 வரைக்கும் உங்களுக்கே தெரியுமே, உங்களுக்கு பிடித்த 50s, 60s, 70s இருந்து வந்த பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா ஒலியேற்றிக்கிட்டு இருக்கேன். நேயர் மகேஷ் இங்க அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எல்லோரும் நல்லவரே திரைப்படத்திலிருந்து சிவப்பு கல்லு மூக்குத்தி, இந்த பாடலை அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. நிச்சயமா மகேஷ், உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. மகேஷ், உங்களையும் தொடர்ந்து நேயர் இந்திராவும் பாடல் விரும்பி கேட்கிறாங்க. தனது தங்கை ஈஸ்வரிக்கு ரொம்ப பிடித்த பாடலாம் இந்த பாடல், வீட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கண்ணா பேசும் கண்ணால் அப்படிங்கிற பாடல். பி சுசிலா மற்றும் ஜிக்கி இணைந்து பாடிய பாடல் அது. மகேஷ் மற்றும் இந்திரா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: திருவிழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீரிகா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026
4: வார இறுதி ஒலியில் உல்லாசம்,
5: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:06
4: கேட்டாலே பரவசம்.
6: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 வரைக்கும் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிட்டு இருக்கேன். புக்கெட் மேரா நேயர் ரஹீம் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. நான் வாழ வைப்பேன் திரைப்படத்தின் பாடல என்னுடைய அன்பு தங்கைகளுக்காக சகோதரிகளுக்காக நான் விரும்பி கேட்கிறேன். தங்களுடைய பிறந்த நாள்களை ஜூலை 5 தேதி, 6 தேதி மற்றும் 7 தேதி கொண்டாடும் சம்சுன் பேகம், ஜைதூன் மற்றும் லைலாவுக்கு அண்ணனாகிய நான் வாழ்த்து சொல்லி இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். அவங்க வந்து நீண்ட ஆயுளோட சந்தோஷமா ஆரோக்கியமா தங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வாழ்த்துறேன் அப்படின்னு ரஹீம் விரும்பி கேட்கிறாரு. ஆஹா, என்ன ஒரு அண்ணன் தங்கை உறவு! அதுக்காகவே கைத்தட்டி நம்ம பாராட்டணும். கண்ணுபடும் ரஹீம் சார், குடும்பத்துக்கு சுத்தி போட்டுக்குங்க. நிச்சயமா நீங்க விரும்பி கேட்கும் பாடல் உங்களுக்காக வருது. ரஹீம், உங்களையும் தொடர்ந்து மற்றும் ஒரு நேயரும் பாடல் விரும்பி கேக்குறாங்க.
7: வணக்கம்மா.
6: வணக்கம்.
7: நான் ஒரு பாட்டு விரும்பி கேக்குறேம்மா. என்னோட 50 தோழிக்காக நான் விரும்பி கேக்குறேன், அவங்களோட பிறந்த நாளுக்காக. படம் பேர் எனக்கு சரியா நினைப்பு இல்லம்மா. தூது சொல்ல ஒரு தோழி இல்லையே அந்த பாட்டு, பச்சை விளக்கு நான் நினைக்கிறேன். அந்த பாட்டு முடிஞ்சா கொஞ்சம் போடுங்கம்மா. அவங்களுக்காக நான் விரும்பி கேக்குறேன். பேரு முந்தாஜ் பேடாமா.
6: மும்தாஜ் பேகத்துக்காக விஜயா விரும்பி கேட்கும் பாடல் சரியாதான் சொல்லிருக்கீங்க. பச்சை விளக்கு திரைப்பட பாடல் தான். ஒரு பக்கம் நல்ல அண்ணன், ஒரு பக்கம் நல்ல தோழி, உங்க இருவருக்காகவும் பாடல்கள் ஒலியேற்றுறதுல எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ரஹீம் மற்றும் விஜயா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒளியேற்றிக்கிட்டு இருக்கேன். நேயர் வாசகி எங்க அடுத்த பாடல விரும்பி கேக்குறாங்க.
1: வணக்கம் சாந்தி.
0: வணக்கம் வாசகிமா, நல்லா இருக்கேன்.
1: அப்படியா வெளியிருக்கலாம் போயிட்டு வந்தீங்களா? சந்தோஷம்,
0: நல்ல மாதிரி இருக்கு.
1: பொங்கல் இருந்து வாசகம்மா பேசுகிறேன். நான் விரும்பி கேட்கும் பாடல் என் நவரச நாயக முத்துராமன் நடிப்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருமையா நடிப்பாரு. அவர் நடிச்ச வெகுளி பெண் படத்தில் ஒழித்த எங்கெல்லாம் வலையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என் ஆசை பறக்கின்றது. இந்த பாடலை தயவு செய்து எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த ஒளியை கேட்டு கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் ஒளிவை பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். வாழ்க வளமுடன்.
0: நிச்சயமா வாசகிமா, உங்க விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் ரஞ்சனும் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. சித்தி திரைப்படத்திலிருந்து சந்திப்போமா அப்படிங்கிற பாடல். இது வந்து நான் முத்துராமன் தொகுப்புல வைத்திருந்த ஒரு பாடல். நேரம் பற்றாக்குறையினால் அந்த பாடலினால ஒளியேற்ற முடியல. பாத்தீங்களா, நான் விட்டதை நீங்க பிடிச்சிட்டீங்க. வாசகி மற்றும் ரஞ்சன், நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: ஒலியில் உல்லாசம் தொகுப்பு பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் நண்பகல் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தான் ஹலோ ஒலி மூலமா நான் ஒலியேற்றிட்டு இருக்கேன். நேயர் சரவணன் நீங்க அடுத்த பாடல விரும்பி கேக்குறாரு.
2: இனிய காலை வணக்கம் சாந்தி மேடம்.
1: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
2: ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுனாலே உங்களுடைய குரலை கேட்டாலே ஒரு ஆனந்தம் வந்துருது, உற்சாகம் வந்துருது.
1: நன்றி நன்றி.
2: நல்ல பாடல்கள் உத்தரமன் பாடல்கள் ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
2: கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது. இந்த எம்ஜிஆர் பாடல கேட்கிறேன். பாசம் திரைப்படத்தில் இருந்து உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அந்த பாடலை முடிஞ்ச ஒளிபரப்புங்க சாமி படம். நன்றி வணக்கம்.
1: நிச்சயமா சரவணன், உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வருது. உங்களையும் தொடர்ந்து நேயர் ஸ்ரீதரும் பாடல் விரும்பி கேட்கிறாரு. ஸ்ரீதர் வந்து என்கிட்ட பாடல் விரும்பி கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்று நான் ஒளியேற்றுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்? ஏன்னா அவருடைய குரல் பதிவை கேளுங்க.
3: வணக்கம் சாந்தி.
1: வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப நான் ஹாஸ்பிடல்ல வாட்டில
1: இருக்கேன்.
3: சீர்வரிசை படத்துல இருந்து பஞ்சாங்க பார்க்க சொல்லுங்க, அந்த பாட்டு விரும்பி கேட்கறேன் சாந்தி.
1: நன்றி
3: வணக்கம். நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேனா?
3: வெளியூர் பயணம் அப்படி இருந்துச்சு.
1: நல்லா அமைஞ்சது ஸ்ரீதர். உங்க உடல்நிலையை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. பஞ்சாங்கம் பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மருத்துவர் வந்து உங்களை நல்லபடியா பாக்கணும், அதுதான் வந்து எங்களுக்கு வேணும். 6 நாள் காய்ச்சலுக்காக நீங்க வந்து மருத்துவமனையில இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் கவலைக்கிடமா தான் அது இருக்கு. அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா என்னன்னு பாத்துக்குங்க ஸ்ரீதர். சீக்கிரம் உடல்நிலை சரியாகி நீங்க வீட்டுக்கு திரும்பணும். இந்த நிலையிலும் நீங்க வந்து வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் ஒலி கேட்டுட்டு இருக்கீங்க. அங்கிருந்து ஜேபி மருத்துவமனையில இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. சீக்கிரமா உடல்நிலை சரியாகி நீங்க வீட்டுக்கு போகணும். அதுக்காகவே உங்களுக்காக இந்த பாடலை நான் ஒளியேற்றுறேன். சரியா ஸ்ரீதர்? சரவணன் மற்றும் ஸ்ரீதர், நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹெலோ ஒலி தொகுப்பின் அடுத்த 2 பாடல்கள்.

எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக.

பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓ

அடுத்த பாடலை விரும்பி கேக்குறாங்க. நேயர் ஜெயா முத்துராமன் சிறந்த ஒரு நடிகர் சாந்தி, ரொம்ப கண்ணியமான ஒரு நடிகர். எந்த ஒரு கிசு கிசுவும் அவரை பற்றி படித்த ஞாபகம் எனக்கு இல்ல. ரொம்ப தன்னடக்கமானவர் அப்படின்னு நினைக்கிறேன் சாந்தி. அவருடைய நினைவா சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைக்காத அப்படிங்கிற அரிதான ஒரு பாடல உங்களுக்காகவும் அனைத்து ஒலி நேயர்களுக்காகவும் விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜெயா. உண்மைதான் ஜெயா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி அவரை பற்றின தகவல்கள் சேகரிக்கிறது கொஞ்சம் குதிர கொம்பாதான் இருந்துச்சு. கிடைத்த தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டேன். இருந்தாலும் ஜெயா, உங்க விருப்ப பாடல் இதோ உங்களுக்காக.

தொகுப்பின் நிறைவு பாடலுக்கு நாம வந்துட்டோம். என்னடா முத்துராமன் பாடல் தொகுப்புல இந்த பாடலை போட முடியலையே, யாராவது ஹலோ ஒலிக்க கேட்பாங்க, ஏன் இன்னும் கேட்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த இன்பஜோதி தோ கேட்டுட்டாங்க. திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பொதிகை மலை உச்சியிலே இந்த பாடலோடு இன்றைய ஹலோ ஒலி தொகுப்பு ஒரு நிறைவுக்கு வருது. மற்ற நேர்களையும் மன்னிச்சிருங்க, மீண்டும் அடுத்த ஹலோ ஒலிக்கு முயற்சி செய்யுங்க. சரியா, இந்த பாடல் முடிந்து நண்பகல் செய்திகள், அதனையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். டிக்டாக் லைவ்ல நாம சந்திக்கலாம். 80கள் 90களில் இருந்து பாடல்களை கேட்போம். அப்படியே தகவல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒலி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. தேசிய தின கொண்டாட்டத்தின் போது தேசிய கொடி வானில் பறக்கும் அங்கம் இவ்வாண்டு முதன்முறையாக காலாங் பேசின் பகுதியில் நடைபெறவிருக்கிறது. 30 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம் கொண்ட அந்த தேசிய கொடி ஹெலிகாப்டரில் பறந்து செல்லும் அங்கத்துக்கு துல்லியமான ஒருங்கிணைப்பு அவசியம். காற்றின் வேகம், நேரம், ஹெலிகாப்டர்களுக்கு இடையிலான தூரம் இவற்றை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதைப்பற்றி விளக்குகிறார் சினுக் ஹெலிகாப்டர் பொறியியலாளர் பிரேம்ராஜ்.
1: என்டிபி நாளாண்டு சினுக்கும் அப்பாச்சி ஒன்னா பறக்கும்போது ஃபிளை இன்ஜினியராக நான் க்ளோசர் பார்ப்பேன். ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒன்னா பறக்கும்போது அந்த ஃபார்மேஷன் அழகா இருக்கணும். அந்த ஸ்டேட் ஃபிளை பாஸ்க்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது அந்த காற்றோட ஸ்பீட் இருக்குல்ல, அதுதான் பிகஸ்ட் சேலஞ்ச்னு நான் சொல்வேன். ஏன்னா அந்த காற்றோட ஸ்பீட் அந்த ஃபிளை எப்படி வரும்னு அதுதான் லைக் டிக்டேட் பண்ணும்.
0: இம்முறை பார்வையாளர்கள் எளிதாக பார்ப்பதற்கு வழக்கத்தை விட சற்று உயரத்தில் கொடி பறந்து செல்லும். சிங்கப்பூரின் புதிய சொகுசு கப்பல் நிலையம் நாளை மறுநாள் சேவையை தொடங்கவிருக்கிறது. ஹார்பர் ஃபிரண்டில் அமைந்துள்ள அது பயணிகள் கடந்து செல்வதையும் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தையும் மெருகேற்ற புதிய வசதிகளை கொண்டிருக்கிறது. பயணிகள் தங்கள் பயணத்தை உறுதி செய்வதற்கான 20க்கும் அதிகமான சுயசேவை முகப்புகள் இருக்கின்றன. சுயமாக பயண பெட்டிகளை விட்டுச் செல்லவும், குடிநுழைவு சோதனை சாவடியை கடக்கவும் தானியக்க வசதிகள் உள்ளன. பழைய நிலையத்தில் இருந்ததை விட புதிய நிலையத்தில் பயணிகள் காத்திருக்கும் இடம் பாதி அளவு பெரியது. அமெரிக்காவின் 250ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு வானிலை பெரும் இடையூறாக இருக்கிறது. வெப்ப அலை வாட்டும் அதே நேரத்தில் புயலும் மிரட்டுகிறது. வாஷிங்டனில் புயல் முன்னுரைக்கப்பட்டிருப்பதால் மாபெரும் கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்கள் வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். பாதுகாப்புக்காக அதிகாரிகளின் ஆலோசனையை கேட்டு நடக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். வானிலையால் ஏற்பட்ட தாமதத்துக்கு பிறகு அதிபர் டிரம்ப் நாட்டு மக்களுக்கான முக்கிய உரையை தொடங்கியிருக்கிறார். சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ராணுவ விமானங்களின் சாகசங்கள், வான வேடிக்கை காட்சி போன்றவை இடம்பெறும். உக்ரைன் போர் பற்றி ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் தொலைபேசியில் உரையாடியிருக்கின்றனர். அடுத்த வாரம் துருக்கியேவில் நடைபெறவிருக்கும் நேட்டோ உச்சநிலை மாநாட்டுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சமரசம் காண்பதற்கு உதவ முன்வந்ததாக ரஷ்யா கூறுகிறது. அமைதி உடன்பாட்டை எட்ட அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோவும் தமது மருமகன் ஜெரார்ட் குஷ்னரும் முயற்சிகளை தொடர்வர் என்று திரு டிரம்ப் கூறியதாக அது சொன்னது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் திரு டிரம்புடன் பேசியதாக கூறினார். சண்டை தீவிரமடைவதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் உறுதியான நிலைப்பாடே போரை முடிவுக்கு கொண்டுவர உதவும் என்று உக்ரைன் அதிபர் தெரிவித்தார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டின் கடற்படை அணுவாயுதங்களை கொண்டிருக்கும் என்று சூளுரைத்திருக்கிறார். பெரிய 10,000 டன் போர்க்கப்பல் தயாரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். 5,000 டன் நாசுகாரி கப்பல் ஒன்றின் சோதனைகளை பார்வையிட்டு அவர் அது பற்றி பேசினார். ஏவுகணைகள் பாய்ச்சியும் சோதனை நடத்தப்பட்டது. அந்த நாசுகாரி கப்பலின் சோதனைகளை பொறுப்பாக செய்து அதனை 2 மாதங்களுக்குள் கடற்படையிடம் ஒப்படைக்கும்படி வடகொரிய தலைவர் கிம் உத்தரவிட்டதாக அந்நாட்டு அரசாங்க ஊடகமான KCNA தகவல் அளித்தது. வெனிஸ்வேலாவில் நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 3,000ஐ நெருங்குகிறது. குறைந்தது 1,954 பேர் மாண்டதற்கு அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். 16,000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். மேலும் 1,000கணக்கானோரே காணவில்லை. அவர்களை தேடி மீட்கும் பணிகளை மீட்புக் குழுக்கள் குறைக்கின்றன. மறுநிர்மாணத்தில் இப்போது கவனம் திரும்புகிறது. மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வெளிநாட்டு குழுக்களுக்கு வெனிஸ்வேலா அதன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பிரிட்டன், அர்ஜென்டினா, பிரேசில், கத்தார், பாபடோஸ் ஆகியவற்றின் குழுக்களுக்கு வெனிஸ்வேலா அரசாங்கம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத்வேஸ் மாநிலத்துக்கும் இப்போது H5N1 பறவை காய்ச்சல் பரவியிருக்கிறது. குடிபெயரும் கடற்பறவை ஒன்றிடம் கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. கடந்த மாதம் ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக அந்த கிருமி பரவல் அடையாளம் காணப்பட்டது. அதற்கு இரண்டு மாநிலங்களில் பதிவான பறவை காய்ச்சல் இப்போது ஆக அதிக மக்கள் தொகை கொண்ட நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்துக்கும் பரவியிருக்கிறது. வனவிலங்குகள், கால்நடைகள் போன்றவற்றின் கண்காணிப்பையும் சோதனையையும் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர். அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் முதல் காலிறுதிச் சுற்று ஆட்டத்தில் பிரான்ஸ் மொரோக்கோ சந்திக்கவிருக்கின்றன. காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் முதல் நாடு மொரோக்கோ. கனடாவை சந்தித்த நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் மொரோக்கோ 3-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் பராகுவே சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டு காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 2 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். நேர்களை எப்படி சந்திக்கிறோம்? வானலைகள்லையும் உங்களை நான் சந்திக்கிறேன், டிக்டாக் லைவ்லையும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்துக்கு போங்க. நீங்க இன்னும் ஒலியினுடைய டிக்டாக் எல்லாம் பார்த்தது இல்லைன்னா ஒலிக்குன்னு ஒரு டிக்டாக் பக்கம் இருக்கு, மீடியா காப் ஒலி 9:06 அப்படின்னு நினைக்கிறேன். அதான் உங்களுடைய டிக்டாக் பக்கம் போங்க, ஃபாலோ பண்ணுங்க. தினசரி நம்மளுடைய ஒலி படைப்பாளர்கள் உங்களுக்காக பல டிக்டாக் லைவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய நோட்டிபிகேஷன்லாம் அப்படியே டக் டக் டக்னு உங்களுக்கு வரணும்னா நீங்க வந்து ஒலியினுடைய டிக்டாக் பக்கத்தை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இப்பொழுதும் ஆஹா, 1000 பேர் வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. டிக்டாக் லைவ் அப்படியே வாங்க வாங்க, ஒலியினுடைய டிக்டாக்கு வாங்க. என்னுடைய முகத்தை பார்க்கலாம். சென்னைக்கு போயிட்டு வந்த என்னுடைய அசந்து போன முகத்தை, அயர்ந்து போன முகத்தை நீங்க பார்க்கலாம். 80s 90s பாடல்களை நாம கேட்க இருக்கோம். அப்படிதான் இந்தியன் திரைப்படத்திலிருந்து இப்போ பாடலை கேட்டீங்க. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு பி. சுசிலாவின் குரல் அந்த படம் மூலமா நாம எல்லாரும் கேட்டிருந்தோம் இல்லையா? இதே மாதிரி 80s 90s பாடல்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்க. அப்படியே இந்த 1 மணி நேரத்துல இன்னொரு விஷயமும் நடக்குமே, மைக்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கிக்கிறேன். தகவல்கள் அங்கமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 6 புத்தம் புதிய தகவல்கள் இந்த வாரமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, அதன் பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன்.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. கண் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் அருணாச்சலம் திரைப்பட பாடல இப்போ கேட்டீங்க. மனு ஸ்வர்ணலதா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு எச்சில் இரவுகள் திரைப்பட பாடலை கேட்டிருந்தீங்க. இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:26 ஆகுது நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் இரண்டு இடங்கள்ல ஈஷூன் ஸ்ட்ரீட் 22 நோக்கி செல்லும் ஈஷூன் அவென்யூ 7 குறிப்பாக ஈஷூன் அவென்யூ 6 பிறகு 3 தடத்துல விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE குறிப்பாக கிளமண்டிக்கு பிறகும் ஒரு விபத்து அந்த பக்கமா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கவனம் தேவை. உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE குறிப்பாக KJEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. புன்லே மற்றும் இன்டர்நேஷனல் சாலை பக்கமா இருந்தீங்கன்னா ஜாலான் புன்லேயா ஜாலான் புன்லே மற்றும் இன்டர்நேஷனல் சாலை பக்கமா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சாலை சமிக்ஞை விளக்குகள் அதாவது டிராபிக் லைட் வேலை செய்யல. அந்த பக்கமா பிளாக் அவுட் ஏற்பட்டிருக்கு. அதனால அதிக கவனம் உங்களுக்கு தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
4: குவாங்ஜோ பேங்காக் லந்தாவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி மும்பை சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசி வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
5: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:00 கேட்டாலே பரவசம்.
0: மீண்டும் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். வாவ் தகவல்கள்னா என்னங்க? நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற, அதிசயிக்க வைக்கிற, ஆஹா இது நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு நம்மள சொல்ல வைக்கிற தகவல்கள். ஆனா அதெல்லாம் அப்படியே இழுவியா சொல்லிட்டு போகாம அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு போற ஒரு அங்கம் தான் இந்த வாவ் தகவல்கள் அங்கம். அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? 2012 ஒரு ஆடவர் என்ன பண்ணிருந்தார்னா, ஒரு பிளைட்ல ஏறாததுக்கு முன்ன 70 ஆடைகளை தன்னுடைய உடல் மேல போட்டுட்டு அதன் பிறகு பிளைட் ஏறி இருக்காராம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. அவருக்கு வந்து ஆங்கிலத்துல எக்ஸஸ் பேகேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் தூக்கி இருந்த பைகள் எல்லாம் கூடுதல் எடையாயிடுச்சுங்க. அதனால அந்த எக்ஸஸ் பேகேஜ்க்கான பணத்தை கட்ட வேணாமே அப்படிங்கிற சிந்தனையில இந்த ஆடையெல்லாம் நானே போட்டுக்குவேனே தவிர உங்களுக்கு மட்டும் அந்த காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அங்கே அவருடைய லக்கேஜ் எல்லாம் திறந்து 70 சட்டைகள், பேண்ட், ஷர்ட், பெல்ட், ஷூ, காலணி அப்படின்னு சொல்லி விதவிதமா எல்லாத்தையும் எடுத்து அவர் மேலேயே போட்டுக்கிட்டு நடக்க முடியாம பிளைட்ல போய் ஏறினாராம் இந்த மனிதர். இது இப்ப கூட விமான நிலையத்துல எல்லாம் நடக்கிற ஒரு விஷயம் தானே, அவ்வளவு ஆச்சரியம் இல்லையே. என்ன எப்படி அவர் அந்த இருக்கையில வந்து சௌகரியமா உட்கார்ந்திருப்பாரு, அதுதான் யோசிக்க தோணுதுல. அடுத்த வாவ் தகவல், பழைய ஆங்கில பாடல்கள் கேக்குறவங்களுக்கு பாரி மெனிலோ யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவருடைய மிக பிரபலமான ஒரு பாட்டுனா ஐ ரைட் த சாங்ஸ் அப்படிங்கிற பாடல் தான். இதுல வாவ் தகவல் என்னன்னா, அந்த ஐ ரைட் த சாங்ஸ் பாடலை எழுதினது அவர் இல்லையாங்க.
6: ஓஹோ,
0: ஆமா, ப்ரூஸ் ஜான்ஸ்டன் அப்படிங்கிறவர் தான் பாரி மெனிலோக்காக ஐ ரைட் த சாங்ஸ் அப்படிங்கிற பாடலை எழுதியிருந்தாரா. அப்ப உண்மையிலே அந்த பாட்டோட தலைப்பு ஹீ ரோட் த சாங்ஸ் அப்படின்னு இருந்துக்கணுமோ. அடுத்த வாவ் தகவல், மின்சார நாற்காலி. இந்த மரண தண்டனையெல்லாம் நிறைவேற்றப்படுறப்போ பயன்படுத்துவாங்களே ஆங்கிலத்துல எலக்ட்ரிக் சேர்னு சொல்லுவாங்களே, அந்த மின்சார நாற்காலிய உண்மையிலேயே கண்டுபிடிச்சது ஒரு பல் மருத்துவராங்க.
6: ஓஹோ,
0: ஆமா, அவர் பேரு அல்ஃபிரட் பாட்டர் சவுத்விக். இந்த பல் மருத்துவர் தான் மின்சார நாற்காலிய கண்டுபிடிச்சாராம். என் கேள்வி என்னன்னா, அது என்னன்னு தெரிஞ்சுதான் கண்டுபிடிச்சாரா அல்லது தெரியாமலேயே கண்டுபிடிச்சிருக்காரா? எனக்கு எல்லாம் பல் மருத்துவருக்கு போகவே பயம் இப்ப இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம். மேலும் இந்த மாதிரி சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதையெல்லாம் கேட்கணும்னா நீங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருக்கணும்.
1: வாவ்.

பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். இளையராஜாவின் இசையில் புதுப்பாட்டு திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. சின்ன குயில் சித்ராவோடு அந்த பாடலை அவர் பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு அண்ணா நகர் முதல் தெரு திரைப்பட பாடலை நீங்க கேட்டீங்க. சந்திரபோஸின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சின்ன குயில் சித்ரா அந்த பாடலை பாடியிருந்தாங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிற ஏற்கனவே மூன்று வாவ் தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்த தகவல் என்ன? வட துருவம், தென் துருவம், அதாவது ஆங்கிலத்துல நார்த் போல், சவுத் போல், இந்த இரண்டு துருவங்கள்லயும் டைம் ஜோன், அப்படின்னா மற்ற நாடுகள்ல இந்த நேரம்னா தென் துருவத்துல இந்த நேரம், அமெரிக்கால இந்த நேரம்னா வட துருவத்துல இந்த நேரம் அப்படிங்கறதே கிடையாதான். இந்த இரண்டு துருவங்கள்லயும் டைம் ஜோனே கிடையாதாங்க.
2: ஓஹோ,
1: அப்படின்னா நான் குடி போக வேண்டியது வட துருவம் இல்ல தென் துருவம், ஏன்னா அப்பதான் எனக்கு வயசாகாது, என்றும் இளமையா நான்
2: இருப்பேன்.
1: சரி, தேவையில்லாத விஷயம். நெக்ஸ்ட், அடுத்த வாவ் தகவல், ஸ்டார் வார்ஸ் யாரெல்லாம் பாப்பீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா யோடா அப்படிங்கிற கதாபாத்திரம் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரமா இருக்கும். அந்த யோடாங்கிற கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்திருந்தவர் பிராங்க் ஆஸ். இது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க வாவ் தகவல் என்னன்னா, இந்த பிராங்க் ஆஸ் தாங்க பிரபல குழந்தைகள் நிகழ்ச்சியான செசமி ஸ்ட்ரீட்ல வர குக்கி மான்ஸ்டர் மற்றும் த மப்பெட்ஸ்ல வர மிஸ் பிகிக்கும் குரல் கொடுத்திருக்காராம்.
2: ஓஹோ,
1: ஆமா. இன்னும் சொல்லணும்னா குக்கி மான்ஸ்டருடைய குரலா மட்டும் இல்லாம குக்கி மான்ஸ்டராவே, அதாவது அந்த உடைக்குள்ளே அவர் தான் குக்கி மான்ஸ்டராவே நடிச்சிருக்காரு இந்த பிராங்க் ஆஸ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நிறைவா இந்த வாரத்துக்கான வாவ் தகவல், 1986 ஆண்டுல ஒரு பிரெஞ்சு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹெலிகாப்டரை எப்படி பறக்கிறது அப்படின்னு பல மாதங்களுக்கு கற்றுக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்து அது ஒரு குறிப்பிட்ட சிறைச்சாலைக்கு மேல பறக்க விட்டு அந்த சிறைச்சாலையினுடைய ஓட்டு மேல காத்திருந்த ஒரு கைதியான தன்னுடைய கணவனை ஏத்திக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர்லயே தப்பிச்சு போயிருக்காங்களாங்க.
2: ஓஹோ,
1: என்ன ஒரு காதல், என்ன ஒரு காதல், தெய்வீக காதல்னா இதுதானுங்க. ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்காரர் ஹெலிகாப்டர் பறக்கலாம் கத்துக்கோ. எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத சிந்தனை? இந்த வாரம் நீங்க கேட்ட வாவ் தகவல்கள்ல ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா அதையே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.

இசையில் நான் மகான் அல்ல திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீங்க. 80கள் 90களின் பாடல்கள் தொகுப்பு ஒரு நிறைவுக்கு வருது. இந்த அடுத்த பாடலோட கேப்டன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் முடிந்து பிற்பகல் ஒரு மணி செய்திகள் அதனையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். 1000 ஆண்டுக்கு பிறகு வெளிவந்த பாடல்களை கேட்கலாம். அப்படியே கருத்து கண்ணம்மா கதை கேளு அங்கத்துல ஊருக்கு உபதேசம் செய்யற மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேனே, அதனால பாடல் முடிஞ்சு செய்திகளை தொடர்ந்து உங்களை நான் வானலைகள்ல சந்திக்கிறேன். டிக்டாக் லைவ் வாயிலா இணைந்திருக்கும் நேயர்களே, உங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் விடை சொல்லிக்கிறேன். இந்த பாடலுக்கு பிறகு இங்க நான் உங்களை டிக்டாக் லைவ்ல சந்திக்கிறேன்.

வணக்கம். பிற்பகல் மணி 1, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. தேசிய தின அணி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியிலே முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்தியாக நாதீஸ்வரர்

கேட்டது நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளிலே வடமை போல் என்றும் முதலில் விநாயகர் துதியாக அரவிந்த் ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது அரவிந்த் ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கன் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக ஜெரி ஜேம்சன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜெரி ஜேம்சன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ஏ எம் தாதிப் குழுவினர் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜெரி ஜேம்சன் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அசாகா தாக்கிஸ் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அஜாகர் பல்கிஸ் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது ஐயப்பன் புகழ் மாலையுடன் டென்மார்க் அஜய் சரண் சேகர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கானா பாலா மதின் மோசஸ் குழுவினர் பாடியது தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக அசாகார் அசீஸ் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அசாகார் அசிஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக தீபக் குழுவினர் பாடிய

பிரசனக்கானமாக நீங்கள் கேட்டது திபக் குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

அன்புறவுகள், இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சி. நேர்கள், எமது நிகழ்ச்சியினை பிரதி ஞாயிறுதோறும் TRT தமிழொலியில் கேட்டு பயன்பெறலாம்.

0: இணையத்தோடு எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anbinkural.com அன்பின் குரல் .com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்தியேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே,
1: ஆண்டின் புதுக்காலம் 14 வாரம் ஞாயிறு. ஞாயிறு திருப்படிப்பாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 145. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன்.

0: முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 9-10. ஆண்டவர் கூறியது: மகளே சியோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றிவேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின்மேல் கழுதைக்குட்டியாகிய மறியின்மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 145.

இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 9 மற்றும் 11-13 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 11. இறை சொற்றொடர்கள் 25-30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கே புகழ்.
1: இனிய இதயங்களே, இன்று இயேசு ஒரு சுமை தாங்கி என்ற கருத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். சுமைதாங்கி வாழ்ந்தால் சுகம் தன்னில் வளரும். தாய்மடி வாழ்ந்தால் செய்மனம் அமைதி பெறும். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் வாகன வசதிகள் இல்லாத சமயத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்பவர்கள் வழியில் இளைப்பார ஆங்காங்கே சுமைதாங்கிகள் நடப்பட்டு இருக்கும். அதைப்போல காடுகளிலிருந்து விறகை சுமந்து வருபவர்கள் வழியில் சுமையை இறக்கி வைத்து இளைப்பார இந்த சுமைதாங்கிகளே பயன்பட்டன. ஆக சுமைதாங்கியின் பயன் நமக்கு தெளிவாகிறது. ஆனால் கற்கள்தான் சுமைதாங்கிகளாக இருக்க வேண்டும் என்பதல்ல. மனிதர்களும் சுமைதாங்கிகளாக இருக்க முடியும். உடல் சுமைகளை தாங்க இந்த கற்கள் போதும். ஆனால் மனிதர்களின் மனச்சுமையை தாங்க இந்த கற்கள் போதாது. மனித உள்ளங்கள் தேவை. இன்றைய சமூகத்தில் இப்படிப்பட்ட மனித சுமைதாங்கிகள்தான் அதிகம் தேவை. காரணம், இன்றைய மனிதனுக்கு உடல் சுமையை விட உள்ள சுமைகள்தான் அதிகம். அவைகளை தாங்கக்கூடிய நல்ல உயர்ந்த உள்ளங்களைத்தான் இன்று மக்கள் தேடுகிறார்கள். ஆனால் இன்றைய இன்ப உலகிலே மக்கள் அனைவரும் சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் பிறருடைய சுமைகளை தாங்க யாரும் முன்வருவது கிடையாது. என்ன காரணம்? ஆம், தான் பெற்ற குழந்தையையே சுமையாக நினைக்கின்ற தாய்மார்கள் இன்று பெருகிவிட்டார்கள். தங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களையே சுமைகளாக நினைக்கின்ற பிள்ளைகள் இன்று பெருகிவிட்டார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஒன்றுமில்லை, உண்மையான அன்பு செத்துப்போய்விட்டது. பாசம் வறண்டு போய்விட்டது. தாய்ப்பாலுக்கே விலை பேசும் உலகம் இது. ஆனால் எட்டி உதைத்தாலும் இடித்து தகர்க்க நினைத்தாலும் நிலையான சுமைதாங்கி இன்று நமக்கு ஒருவர் உண்டு. அவர்தான் நம் அன்பு இயேசு. இருகரம் நீட்டி பெரும் சுமை சுமர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் இரண்டாவது பகுதி கூறுகிறது. மனித அன்பு விலை பேசப்படுகிறது. ஆனால் கடவுள் அன்புக்கு விலையே இல்லை. மனித பாசங்கள் வேஷங்களாகி போகின்றன. ஆனால் கடவுள் இரக்கத்திற்கு எல்லையே இல்லை. காரணம், நம் ஆண்டவர் இயேசு மனிதநேயம் கொண்டவர், மனித உணர்வுகளை கொண்டவர். அதனால்தான் அவர், இவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் தவிப்பதால் இம்மக்கள் மீது மனம் இறங்குகிறேன் என்றார். இயேசுவுக்கு இந்த இரக்க குணம் எப்படி, எங்கிருந்து வந்தது? இயேசு தன் விண்ணக தந்தையோடு அன்புள்ளவராக இருந்ததால்தான் அவர் பிள்ளைகளாகிய மக்கள் மீதும் அன்பு கொண்டிருந்தார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் முதற்பகுதி எடுத்து சொல்கின்றது. எனவேதான் இயேசு, வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்றார். நாமும் பிறர் மீது அன்பு கொள்ள வேண்டுமென்றால் இயேசுவோடு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவின் உறவில் இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவரின் பிள்ளைகளாகிய நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முடியும். அன்னை தெரசா ஒருமுறை தன் முதியோர் இல்லத்தில் இருந்த ஒரு நோயாளியின் புண்களை கழுவி துடைத்து அப்புண்களை முத்தமிட்டார். இதை பார்த்த அவரை சந்திக்க வந்த உயர் அதிகாரிகள், அன்னையே, எப்படி உங்களால் இதை செய்ய முடிகிறது என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை தெரசா, இயேசு என் பாவங்களை கழுவி என்னை முத்தம் செய்கிறார், அதுபோல நானும் இவர்களுக்கு செய்கிறேன் என்று பகர்ந்தார். இயேசு நம்மை அன்பு செய்யும்போது நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டும். இயேசு நம் சுமைகளை தாங்கும்போது நாமும் பிறர் சுமைகளை தாங்க வேண்டும். நாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா?
0: அமைதியின் ஊற்றும் உறைவிடமான இறைவா, உமது திருப்பெயர் என்றும் வாழ்த்து பெறுவதாக. உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் உமது பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இனத்தால், இடத்தால், நிறத்தால், குணத்தால், மதத்தால், மொழியால், தொழிலால் அவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் வேறுபாடுகளை மறந்து உம்முடைய அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு உலக மேன்மைக்காக உழைக்கும் வரந்தாரும். நாடுகளிடையே பகை உணர்வுகள் மறைய, உலகிலே சமாதானம் நிலவ அருள் தாரும். அன்பான இறைவா, எமது நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோரையும், அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் செலவிடும் நேரத்திற்கு தக்க கைமாறு நல்கி அருளும். எமது இனிய இதயங்களின் குடும்ப தலைவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றோம். தெய்வமே, உழைக்கும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும். குடும்ப தலைவிகளையும் ஆசீர்வதியும். மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை அவர்கள் செய்ய உடலிலும் உள்ளத்திலும் அவர்களுக்கு நலன் தாரும். அவர்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் வளரச் செய்தரலும். தெய்வமே, வேலையில்லாமல் சோர்ந்து போயிருக்கும் எம் இளைஞர் இளம் பெண்களுக்கு அவர்களின் திறமைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட நிறுவனங்களுக்கு தூண்டுதல் தாரும். சீதன கொடுமையினாலோ பகை உணர்வினாலோ தடைப்பட்டிருக்கும் திருமண ஏற்பாடுகள் தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு காண செய்தரலும். குழந்தை பாக்கியமில்லாதோரின் குறைகளை களைந்து அவர்கள் மக்கள் பேறு அடைந்து தங்கள் சந்ததியால் உம்மை வாழ்த்தி வணங்க செய்தரலும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் பிரிக்கும் சக்திகள் அகன்று போகவும் அருள் தாரும் இறைவா. கைவிடப்பட்டதாக உணரும் முதியவர்களுக்கு பிறர் ஒன்றுகோலாக இருந்து ஆதரவு அளிக்க அருள் புரியும். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கும், தீராத வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதமாக குணம் கொடுத்திருக்கும் தெய்வமே, எல்லாவற்றையும் உம் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

0: நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் கிடைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்புறவுகளே.
1: அன்பு உறவுகள், இதுவரை செல்வஸ்டர் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:38, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:38. தமிழொலியில் தொடர்கின்றது இன்றைய நிகழ்ச்சிகளில். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்கள். இன்று 5ஆம் தேதி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியது. நேசம் முதல் மீனராசி வரை. நேசராசி அன்பர்களுக்கான இன்று பணவரத்து அதிகமாக இருக்கும். எந்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. இது மேசராசி அன்பர்களுக்கு. மேசத்தை தொடர்ந்து ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்று வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டி இருக்கும். சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. நீளம் அதிர்ஷ்ட எண்கள் 3, 9.

விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 1-6. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது. மிதுனத்தை தொடர்ந்து கடகராசியை அன்பர்களுக்கு இன்று எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். வேலை தவறி சாப்பிட வேண்டிய இருக்கும். முக்கியமாக பணிகள் தாமதமாக நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5-6. இது கடகராசியை அன்பர்களுக்குரியது. கடகத்தை தொடர்ந்து சிம்ம ராசியை அன்பர்களுக்கு இன்று வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4-6. கன்னிராசியை அன்பர்களுக்குரியது. இன்று தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீளம். அதிர்ஷ்ட எண் 2-9. கன்னிராசி அன்பர்களுக்கு உரியது. கன்னிராசியை தொடர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் நான் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலன்களில் அக்கறை காட்டுவீர்கள். மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1-5. இது துலாம் ராசியை காரர்களுக்கு உரியது. விருச்சிகம் அன்பர்களுக்கு இன்று முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமான முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். நன்மை தரும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5-6. இது விருச்சிக ராசிக்கு உரியது. விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய ஓடர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4-6. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது. தனுசுவை தொடர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஜயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 2-9. இது மகர ராசிக்கு உரியது. மகர ராசியை தொடர்ந்து கும்பராசிக்காரர்கள் இன்று எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வந்து சேரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போது கவனம் தேவை. பொருளாதாரம் உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான ஜோகங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 9-3. இது கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. கும்பராசியை தொடர்ந்து நிறைவாக மீன ராசியை அன்பர்களுக்கு இன்று உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அடர்ந்த நீளம். அதிர்ஷ்ட எண் 4-6. இதுவரை 12 ராசிகளுக்கான

கலாபலன்களை கேட்டீர்கள். நேரம் சரியாக 8:49 ஐக்கியராஜ்யத்தில் 7:49 தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது.

0: தொல்லைகளெல்லாம் மறந்தன.
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
0: பிறந்த
1: இன்று உங்கள் இல்லங்களில் மங்களகரமான சுப காரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.

ஒலித்த பாடலோடு வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிறைவுக்கு வருகின்றது. நேரம் சரியாக 8:51 ஐக்கியராட்சியத்தில் 7:51 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தொடர இருக்கின்ற முதன்மை செய்திகளை தொடர்ந்து காலை பூந்தண்டல் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனை தொடர்ந்து 11:15 சங்கம் நிகழ்ச்சி வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். அன்பர்களே, கடந்த திங்கட்கிழமை, அதாவது பிரதி திங்கட்கிழமை தோறும் 10:30 to 12:00 வரை பட்டிமன்றம் இடம்பெறும். அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வந்து உரையாடுங்கள். அன்பு உறவுகளே, திங்கட்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெறுகின்றது அன்பு உறவுகளே பட்டிமன்றம். அதாவது இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வந்து உரையாடுங்கள் அன்பு உறவுகளே. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது மகோற்சவ திருவிழா. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: நேரம் சரியாக 8:57. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 7:57 இந்த நேரத்தில் வானிலையில் வலம் பெறுகின்றது. முதன்மை செய்திகள்.
4: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் காஷ்னா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினாலே வடகிழக்கில் தேவையற்ற யுத்தம் உருவானதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை, இவர்கள் வெளிப்படையாக சொல்லி வெளிவரலாம். போலி குற்றம், பொய்க்குற்றச்சாட்டு, ஜனாபதியை பற்றிய விமர்சனம் எல்லாம் ஒரு அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள விமர்சனம் போன்று தெரியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவாளர்களை முறுக்கேற்றுவதற்கு அல்லது தான் சிறையில் பிடிபட்டாலும் கூட தனது சீற்றம் குறையவில்லை என்பதை கூறக்கூடிய விதத்தில் சிலர் செயற்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வெறுகல் பூநகர் பகுதியில் உள்ள பனிச்சங்குளத்தின் புனர் நிர்மாண வேலைகளை திருவண்ணாமலை மாவட்ட தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் நேற்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இலங்கை தற்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்திரத்தன்மையை அடைந்திருப்பதற்கு தவறுகளை திருத்திக் கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட்டதே முக்கிய காரணம் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நாளை காலை முதல் சாட்சியங்களை பதிவு செய்யும் பணிகளை ஆரம்பிக்கிறது. பொருளாதார மீட்பு நடவடிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமைய அஸ்வசிம நலன்புரி திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இதுவரம் 2027 ஆண்டில் மேலும் 400,000 குடும்பங்கள் இந்த நலன்புரி திட்டத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பணமோசடி தடுப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் பணமோசடி குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய வங்கியின் விசேட குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த குழு தீர்மானித்தால் அதற்கு எதிராக நீதிமன்றம் கூட செல்ல முடியாதவாறு கறுப்பு பணத்துக்கு பெரிய கதவு திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கறுப்பு பணம் நாட்டுக்குள் வரும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் இனவாதியான விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் கோரிக்கை விடுத்தால் மாத்திரமே நாமல் ராஜபக்சாவை அடுத்த கட்ட தேர்தல்களில் வேட்பாளராக களமிறக்க தயாராகுவோம், தான் ஒருபோதும் அரசியல் இருந்து விடைபெறப் போவதில்லை, பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து எமது கட்சி முன்னோக்கி பயணிக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி நீதிமன்ற சவால்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் தனி காணி மற்றும் போலீஸ் அதிகார சட்டங்களை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாமையினால் சந்தையில் மீன்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. நாட்டில் தற்போது தீவிரமடைந்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் தனியார் ஆய்வகங்களில் டெங்கு பரிசோதனை கட்டணங்களை உடனடியாக குறைப்பதற்கும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை பயன்படுத்துமாறு அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசல சம்பத் வலியுறுத்துகிறார். தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது தமிழர்களின் தேசிய பிரச்சனைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இரு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வருகின்ற யாருமே தங்க தாம்பாள தட்டில் வைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தரமாட்டார்கள் என்று தெரிவித்துள்ள டக்ளஸ் தேவானந்தா, எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சூழலை நாமே உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் தற்போது சிலர் தமிழக தலைவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை சமஸ்டி என்று சுயலாப அரசியலை முன்னெடுக்கிறார்கள். அவை எமது மக்களுக்கு எந்த நன்மைகளையும் பெற்றுத்தராது. தமிழக தலைவர்களுடனான சந்திப்பு சுயலாப அரசியலின் வெளிப்பாடு என்று அவர் விமர்சித்துள்ளார். திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவு குறித்த வர்ண குறியீட்டு லேபிள் உத்தரவுகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சபர்கமா பல்கலைக்கழகத்தின் புதிய மருத்துவ பீட வளாகத்தை பிரதமர் கருணி அமரசூரிய நேற்று திறந்து வைத்திருக்கிறார். மாணவர்களின் முழுமையான திறனை வெளிக்கொணரும் வகையில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் அறிவை அவர்களுக்கு வழங்குவதற்கும் கல்வி சீர்திருத்தங்கள் ஊடாக படைப்பாற்றலையும் விமர்சன ரீதியான சிந்தனையும் வளர்ப்பதற்கு அரசாங்கம் உறுதியுடன் செயற்பட்டு வருவதாக பிரதமர் கருணாநிதி கருணி அமரசூரிய மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் 4 கிலோ வெள்ளி திருடிய குற்றச்சாட்டில் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அகரகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் வைத்து சட்டத்தரணி ஒருவரையும் அவரது மனைவியையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவத்தின் போது துப்பாக்கிதாரிகள் சென்ற வாகனத்தை செலுத்தியதாக கூறப்படும் நபர் விசேட போலீஸ் குழுவினரால் மாலத்தீவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கச்சதீவு திருவிழாவின் போது சுகாதார சீர்கேட்டுடன் உணவு விற்பனை செய்த உரிமையாளருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்த நீதவான் அதனை 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்ததோடு 24,000 ரூபாய் தண்டப்பணத்தையும் விதித்திருக்கிறது. இலங்கையில் விசா, கடவுச்சீட்டு, ஓசிஐ சான்றளிப்பு மற்றும் ஏனைய தூதரக சேவைகளுக்கான புதிய அவுட்சோர்சிங் சேவை வழங்குநராக அகிண்ட் குளோபல் சர்வீஸ் நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்திருக்கிறது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மறு மதிப்பீட்டு பெறுபவர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வில் இலங்கை சார்பாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹாக்கிம் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்திய செய்திகளில் மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல்கள் அதிகரித்து செல்கிறது. பீகார் முன்னாள் முதல்வர்களில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர்களான லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த Z+ பாதுகாப்பு கடந்த மாதம் திரும்ப பெறப்பட்டது. இந்த நிலையில் முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை உறுதிப்படுத்தும் பீகார் மாநில பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் ராப்ரி தேவி ஆகிய இருவருக்கும் Z+ பாதுகாப்பை பீகார் அரசு மீண்டும் வழங்கியுள்ளது. ஒன்றிய அமைச்சர் பிரதான் பதவி விலக கோரி நடக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் 15வது நாளை எட்டியுள்ளது. இதில் உண்ணாவிரதம் இருக்கும் சோனம் வாங்சுக்கின் உடல் நிலை மோசமடைந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம்தான் குதிரை பேரத்தை முதன் முதலில் உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் குதிரை பேரம் செய்யப்படுவதாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதை அவர் சாடியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலரின் ராஜினாமாக்கள் தொடரும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் மேற்குவங்க அமைச்சருமான திலீப் கோஷ் இன்று தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொள்ள இருக்கின்ற நிலையில் இணையத்தில் அவருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலிய கூட்டாட்சி போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். எதிர்வரும் 9ஆம் தேதி மெல்பேர்னில் உள்ள மார்வெல் ஸ்டேடியம் மைதானத்தில் நடைபெறவுள்ள மெல்பேர்ன் மீட்ஸ் மோடி நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்திய சமூக ஊடக பதிவின் கீழ் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இந்தியாவில் 20% எத்னோல் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டு வருவதால் வாகன சாரதிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் அதிருப்தியும் போராட்டங்களும் வெடித்திருக்கின்றன. மேற்காசியாவில் போரில் ஈடுபட்ட ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே இந்தியா ஏன் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்பதற்கு சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னப்போதும் இல்லாத வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையான இருதரப்பு உறவு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பென்சி தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தை உறுதி செய்து அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு உதவி செய்ததற்காக இந்தியாவுக்கு அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவான் கில் நன்றி தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளைச் சேர்ந்த 23 பேரை தீவிரவாதிகளாக ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் ஷோமியான் மாவட்டத்தில் உள்ள அடர்ந்த பழத்தோட்டத்தில் கண்காணிப்பு கமராவில் சிக்கிய 2 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் முழுமையாக சுற்றி வளைத்து அவர்களை பிடித்துள்ளார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலையிலிருந்து அமோனியா வாயுவை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணி 2வது நாளாக தொடங்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் கோயிலில் பிரார்த்தனை செய்தார். அயோத்தி ராமர் கோவிலை தொடர்ந்து பத்ரிநாத் கோவிலும் காணிக்கை திருட்டு புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க மலைப்பாதையில் 3,550 படிகளை 116 வயது மூதாட்டி ஏறிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முருகப்பெருமானின் 6வது படைவீடான பழமுதிர் சோலையில் இன்று காலை வெகு விமரிசையாக குடமுழுக்கு நடைபெற்றது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் இன்றும் தங்க விலையில் மாற்றமில்லை. 1g 13,700 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா அதன் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. கடுமையான வெயில் காரணமாக அந்த நாட்டில் சுமார் 160 மில்லியன் பேருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரை கேள்விக்குறியானது. உரை கட்டாயம் நடக்கும் என்று வலியுறுத்திய அவர் பின்னர் இடியிலும் மழையிலும் உரையாற்றியிருக்கிறார். நான் வந்துவிட்டேன் என்று அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கு போரில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்குகள் தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கிய நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறிய சவப்பட்டி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்குக்காக ஈரானுக்கு 1 வாரம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். உக்ரைனுடனான போரில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இதுவரை 8,500 ரஷ்யர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய அரசு தெரிவித்திருக்கிறது. மேற்காப்பிரிக்க நாடான மாலியின் வடக்கு பகுதியை பிரித்து தனி நாட்டை உருவாக்குவதற்கு பிரிவினவாதிகள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரான அனேபிஸை கைப்பற்றுவதற்கான புதிய தாக்குதல் நடவடிக்கையை அசாவாத் விடுதலை முன்னணி பிரிவினவாதிகள் குழு தொடக்கியுள்ளது. பாகிஸ்தானில் நெதர்லாந்து மற்றும் வெனிசுலா நாடுகளைச் சேர்ந்த 2 வெளிநாட்டு பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் துணை பிரதமர் இசாக் தாரின் பேரன் முகமது ராசா தார் முதன்மை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் தலைவர் ஜி ஜின்பிங் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். பல உயர் அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளார்கள். ராணுவத்தின் உயர்மட்ட நிர்வாகத்தில் ஏற்பட உள்ள மறு சீரமைப்பின் முன்னோடியாக இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது. வெனிசுலாவில் நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 3,000 நெருங்குகிறது. குறைந்தது 2,954 பேர் இறந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 16,000க்கு அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். கணவரின் உயிரை காப்பாற்ற முனைந்த மனைவிக்கு வந்த ஆபத்து சீனாவில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன ஆபத்து என்பதை எமது பிரதான செய்தி அறிக்கையில் தெரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவை இரண்டாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அறிமுகமான மிகவும் இளம்வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்சி படைத்திருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்சும் பராகுவேயும் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கண்டுள்ளது. உலக கிண்ண கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆப் 16 சுற்று ஆட்டத்தில் மொரோக்கோ அணி 3-0 என்ற கோல் கணக்கில் கனடாவை வீழ்த்தி கால்பந்து வரலாற்றில் காலிறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.14 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.39 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 417.48 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.78 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.68 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.38 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.18 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு தேனிலும் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். அன்பு உறவுகளே, தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஆதங்கப்படாமல் முயற்சி செய்து நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். அதாவது புதிய வாட்ஸ்அப்பாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் அன்பு உறவுகளே. உங்களுக்காக 4 தொலைபேசிகள் காத்திருக்கின்றது. வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 0533-689-86-55-29. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, ரஜினி நாயேந்திரன்.
1: வணக்கம் ரஜினி, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
1: நன்றி சகோதரி, அவ்வாறு உங்களுடைய
2: என்ன
1: மாதிரி போகுது இன்றைய
2: எவ்வளவு வீட்டோட
1: வீட்டோடையா?
2: ஓமா.
1: என்ன செய்வீங்க வீட்டுல?
2: வீட்டோட வீட்டுல அடிக்கணும்.
1: என்ன பாட்டு
2: வந்து பிராப்தம் படத்துல இருந்து சொந்தம்மப்போது தொடர்கதைதான் முடிவே இல்லாதது. ஓமா.
1: ஓகே சகோதரி, ஒரு பத்தக விளம்பரத்தை தந்து உங்களுக்கான பாடலை தருகின்றேன்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
3: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0148-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: அன்பு உறவுகளே, சோழன் பல்பொருள் வாணிபத்தில் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கின்றார்கள். அன்பொருளை உங்களுக்கு தேவையான கருவேப்பிலை, நாவல் பழம், அதாவது பெட்டி பெட்டியாக விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து அதாவது கதளி, கப்பல், வாழைப்பழம் எல்லாம் இறக்குமதி செய்து மிக பிளா பலாப்பழம் எல்லாம் மலிவாக விற்பனை செய்கின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புறவுகளே. இப்பொழுது ரஜினி நாகேந்திரன் அவர்கள் கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலை திருமதி ரஜினி நாகேந்திரன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் இரண்டு நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கணேஷ். நல்லா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள்
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: தாமரை கண்ணங்கள், தென்மலை கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள்.
0: வாலி வாலி வாலிக்குட்டியினுடைய பாடல், வி குமாருடைய இசையில் முதலாவது வர அந்த எதிர்நீச்சல முதல் தொடங்கினவர் பாலச்சந்திரன் அறிமுகப்படுத்தப்பட்ட
1: பாட்டு.
0: நல்ல பாடல். உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சௌரம். கேட்டு மாலங்கள். நன்றி சௌரம்.
1: நன்றி. வணக்கம்.

0: விகுமார் அவர்கள் முதல் முதலாக இசையமைத்த திரைப்படம் என்ற திரைப்படம் ஒரு வித்தியாசமான மெல்லிசையை மன்னராக மெல்லிசையோடு பாடலை கொண்டு வருவதற்கு தயாராக கொண்டிருந்தவர் தான் இந்த விகுமார் அவர்கள். அருமையான பாடல்களை எங்களுக்காக 65-70 படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். எதிர்வீச்சுதலில் ஆரம்பித்து நிறைகுடம் சிவாஜி கணேசனுக்காக அவர் இசையமைத்த ஒரே ஒரு திரைப்படம் அன்பு உறவுகளை மக்கள் தினத்துக்கு இசையமைக்கவில்லை. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
1: பார்த்திபன்.
0: நலமா இருக்கீங்களா பார்த்திபன்?
1: ஆமா நல்லா. நீங்க நலம் தானே?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: இந்த பாட்டு என்ன படம் ராஜா?
0: இதா இதா 100 தரம் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்க எதிர்நீச்சல் பாடிய பாடல். பிபி சீனிவாசன் குரல பாத்தீங்களா, ஒரு மென்மையை வித்தியாசமாக ஓட விட்டு எடுத்திருக்கிறேன் கூட.
1: அமைதியான பாடல் இதெல்லாம் இடைவேள கேட்கணும்.
0: இடைவேளை கேளுங்களா, என்ன பாடல கேட்க?
1: எனக்கா குலகொலியா முந்திரிக்கா நெறிய நெறிய சுத்தி
0: வாங்கப்பா பாலூட்டி
1: வளர்த்தி பறங்க பாலூட்டி வளர்த்தவழிய
0: குலகொலையா
1: முந்திரிக்கா நெறிய நெறிய சுத்தி வா கொள்ளையடி பறங்க இருப்பா கொடுத்தல இருப்பா கண்டுபிடி.
0: நேற்று
1: புஷ்பரிய மாட்ட கட்டுறீங்களா கோ என்ன பயமாண்டு
0: வெளியில
1: போய் நிக்க நல்லா இருக்கு. அவர்தே படுக்கணும் போல எனக்கு வெக்க பிடிக்காது.
0: அடேங்கப்பா
1: இந்த வெக்க வந்தா எனக்கு அந்த கால் கையெல்லாம் பிடிச்சிரும் ராஜா. அங்கலஞ்ச திருப்பி இல்லாம
0: அன்னைக்கு பிறகு இளையராஜா அன்னைக்கு பிறகு இசையமைத்த இரண்டாவது படம் பாலூட்டி வளர்த்தகளில் இதில் கண்ணதாசன் தான் பாடல தொடங்கி எழுதினவர். அவர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் சகோதரர் பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து அவர் விரும்பி கேட்ட பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. இளையராஜா அவர்களுடைய இசை

0: ஒலித்து பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் பார்த்திபன் அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பூங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கிறோம், நன்றி சௌரவ். எப்படி உங்களோட நாட்டில் இந்த வெயிலா அல்லது காலநிலை மாற இல்லை சௌரம், வெயில் வெயில் தான், ஆனால் காற்று அடிக்குது உங்களை கொஞ்சம் தாளாட்டக்கூடிய வாறு இதமாக தாளாற்ற ஒரு காற்று அடிப்பதனால் உங்களுக்கு வெக்க தெரியவில்லை. அப்ப என்ன மாதிரி பாடலை கேட்க போறீங்க? என்ன மாதிரி
1: பாடல்கள்? உழமை கோலத்தில் இருந்து திரைப்படம் இருந்து
0: என்ன சௌரம்,
1: இளமை கோலம் திரைப்படம்,
0: இளமை கோலம்
1: ஸ்ரீதேவி என்பார்கள் அருள் செய்யவா.
0: என்னது?
1: ஸ்ரீதேவி என்பார்கள் அருள் செய்யவா.
0: ஸ்ரீதேவியா?
1: ஆமா,
0: ஸ்ரீதேவி
1: என்பார்கள் அருள் செய்யவா.
0: அப்படி என்ன பக்தி பாட்டா அல்லது?
1: பத்தி பாட்டு இல்லை, இது வந்து இளவுக்குள்ள ரெண்டு மூணு பாட்டு இருக்குது. அப்ப இதை ஒரு தான் முக்கியமா கொண்டு வருவோம்னு கொண்டு வந்து இன்றைக்கு
0: முக்கியமா கொண்டு வருவோம் உணர்ந்து இருக்கீங்க. என் வாழ்வில் அருள் செய்யவா,
1: அருள் செய்யவா. அதுதான் இந்த பச்ச பார்வை சீதாவடி மச்சாங்குடி அலுமிருக்கு நிற்கிறாரு.
0: அப்படியா? ஸ்ரீதேவி என் வாழ்வில் அருள் செய்யவா.
1: அருள் செய்யவா, ஏசாஸ் பாடிய பாடல்.
0: ஏசாஸ் நல்லா பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஆமா, அதை பிடிக்கும். அந்த மாதிரி பாடல் பாடி
0: இருப்பேன்.
1: பிடிக்கும்.
0: மலையாளத்தில் அவரை கடவுளா கும்பிடுவாங்க, வச்சு
1: கடவுளா கும்பிடுவாங்க. அந்த மாதிரி பாடலையும் பாடி பாடி பாடி இருக்கிறாரு ஏசா.
0: நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன் சௌரம்.
1: நன்றி, வணக்கம் ராஜா, நான் மீண்டும் கண்டிப்போம்.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

ஒலித்த பாடலை இயற்றியவர் கங்கேமரன், அவர் அண்ணா இசைஞானி இளையராஜா இசையமைத்தார். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர். ஜெர்மனியிலிருந்து புங்கை ஒரு ராஜா.

0: கொண்டு பேசுங்கள் அன்புறவுகளே. இந்த நேரத்தில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி. நலமா இருக்கிறீங்களா சிவராணி?
1: ஓம் ஓம். நாங்கள் நிலம் அதே போன்று நீங்களும் உப்பவும் நிலமா இருக்கணும் எல்லாம் இறைவனை வேண்டோம். பட்டி மண்ணோட அதான் கேட்கலாம். ஆனா
0: எதிராக
1: வெட்டியாடுறது வெண்ணிலவே நிலமா நீ நிலமாண்டு அம்மாக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு
0: பாட்டு. உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது கேட்டு மாலுங்கள். நன்றி
1: நன்றி ராஜா. நன்றி நன்றி.

0: நேரம் சரியாக 9:47 ஐக்கியராட்சியத்தில் 8:47 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: என்ன பிள்ளை தானே
0: நடக்கண்டு
1: நன்றி.
0: பாடலை தருகின்றோம். சின்ன பாடல் தான், 3 நிமிடம். நன்றி.

என்ன தட்சிணமூர்த்தி அவர்களுடைய இசையில் சுசிலா அம்மாவுடைய குரலில் ஒலிக்கின்றது தேவி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இந்த பாடலை எங்களுடைய தாயம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். தேவனன் மனத்தியால செய்திகளை தொடர்ந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைப்பை

0: ஒலித்த பாடலை யோசிரியம் அவர்கள் விரும்பிக் கொண்டார். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம்.
1: வணக்கம்,
0: நிமல் நலமா இருக்கிறீங்களா? நிமல்
1: நலமா
0: இருக்கும். நீங்க சும்மா கிடக்கு, நீங்க அடிக்காம இங்கே அடிக்கிறீங்க. சௌரம்
1: நானும்
0: கூட அன்போட நலமா இருக்கிறோம்.
1: இந்த வானொலியில உரையாடிய முதல் ஒரு ஆளுதான் நீங்களா?
0: இந்த வானொலியில் உரையாடிய முதல் ஒரு ஆளன் தான் நான் தான். நிமல், இந்த வாழ்க்கையில மறக்க முடியாது.
1: மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டோம்.
0: என்ன பாடல் சோதரம்?
1: தம்பிக்கு ஒரு பாட்டு.
0: தங்கைக்கு ஒரு பாட்டு. இந்த பாட்டை கொண்டே வாலி எழுதி வைக்க உங்கள ஆள் பிடிக்க இல்லை. பாட்டு பெரிய பெரிய புலவரட்டையெல்லாம் கொண்டே கேட்டு வாலியை கூப்பிட்டு வச்சு என்ன இது? அறிஞர்களும் அறிய இல்லையா?
1: அறிமுகப்படுத்தின
0: இருமலர்கள் திரைப்படத்துல தங்கச்சி பாப்பா உண்டு போயணும் பெற்றுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? மன்னிக்க வேண்டுகிறேன். அந்த எல்லா வாலி வாலியினுடைய கவி வரி, அதுல ஒரு பாட்டு.
1: இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. என்ன
0: மலர்களோடு
1: பேசிக்கொண்டிருக்கீங்க.
0: நன்றி சௌரம், அணிந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். வாத்தியாருக்கு பாடிய பாடல் பாலியினுடைய கவிதை வரியில் கேட்டு மகளுங்கள். நன்றி,
1: நன்றி.
0: அவரங்கள் அன்பு நிமலசிங்கம் அவர்கள் பாடிய பாடல்.
2: பட்டு கண்ணு செல்ல பாப்பா நல்ல தம்பி
0: சங்கர் கணேசன் அவருடைய இசையில்.
2: சுட்டி பையா

சிந்தனை ஒருமை செல்வதற்கு உயர்ந்தவர் யார்?

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் நிமல சிங்கம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. மணித்தியால செய்திகளை தொடர்ந்து காலை பூந்தன்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அன்பு உறவுகளே தொடர்கின்றது. மணித்தியால செய்திகள்.

நேரம் சரியாக 10 மணி. ஐக்கிய ராஜ்யத்தில் 9 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பர்களை பி டி சூப்பர் ஸ்டோர் கார்லஸ் கோனஸில் அமைந்திருக்கும் பி டி நிறுவனத்தினர் அதாவது கல்யாணி பிரிண்ட் அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு உறவுகளை மிக மிக தரமான கல்யாணி மார்க் பொருட்கள் அனைத்தும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினாலே வடக்கு கிழக்கில் தேவையற்ற யுத்தம் உருவானதாக கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கட்சி ஹர்த்தனால் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. இவர்கள் வெளிப்படையாக சொல்லி வெளிவரலாம். போலி குற்றம் பொய் குற்றச்சாட்டு ஜனாதிபதியை பற்றி விமர்சனம் எல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக அர்த்தமுள்ள விமர்சனம் போன்று தெரியவில்லையே. உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவாளர்களை முறுக்கேற்றுவதற்கு அல்லது தான் சிறையில் பிடிபட்டாலும் கூட எனது சீற்றம் குறையவில்லை என்பதை ஏற்க கூறக்கூடிய விதத்தில் சிலர் செயற்படுகின்றார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டம் பெர்கல் பூநகர் பகுதியில் பனிச்சங்குளத்தில் புனர்நிர்மாண வேலைகளை திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நேற்று ஆரம்பித்து வைத்தார். இலங்கை தற்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்திரத்தன்மையை அடைந்திருப்பதற்கு தவறுகளை திருத்திக் கொண்டு வெளிப்படை தன்மையுடன் செயற்பட்டதே முக்கிய காரணம் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நாளை காலை முதல் சாட்சியங்களை பதிவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமைய அஸ்வசுகம நலன்புரி திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் திருத்தத்தின் மூலம் பண மோசடி குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய வங்கியின் என்பிசேட குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் கோரிக்கை விடுத்தால் மாத்திரமே நாமல் ராஜபக்சவை அடுத்த கட்ட தேர்தலில் வேட்பாளராகி களமிறக்க தயாராக உள்ளோம். நான் ஒருபோதும் அரசியலில் இருந்து விடை பெறப் போவதில்லை. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து எமது கட்சி முன்னோக்கி பயணிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி நீதிமன்ற சவால்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் தனி காணி மற்றும் போலீஸ் அதிகார சபைகளை சட்டங்களை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்சா குற்றம் சாட்டியுள்ளார். கடல் கொந்தளிப்பு காரணமாக கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாமையினால் சந்தையில் மீன்களின் விலைகள் அதிகரித்துள்ளது. நாட்டில் தற்போது தீவிரமடைந்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தனியார் ஆய்வகங்களின் டெங்கு பரிசோதனை கட்டணங்களை உடனடியாக குறைப்பதற்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை பயன்படுத்துமாறு அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அதுலே சம்பத் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் மற்றும் சூழல் குறித்து முறைப்பாடு செய்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய பேரவை உறுப்பினர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது தமிழர்களின் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இரு தரப்பினாலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வருகின்ற யாரும் தங்க தாம்பால தட்டில் வைத்து தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை தரமாட்டார்கள் என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு சூழலை நாமே உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவு குறித்து வர்ண குறியீட்டு லேபிள்களில் உத்தரவுகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
சப்ரமோவ பல்கலைக்கழகத்தின் புதிய மருத்துவ பீட வளாகத்தை பிரதமர் ஹரணி அமர் சூர்யா திறந்து வைத்துள்ளார்.

பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தின் 4 கிலோ வெள்ளி திருடிய குற்றச்சாட்டில் நேற்று சனிக்கிழமை இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவுரேகோட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் வைத்து சட்டத்தரணி ஒருவரையும் அவரது மனைவியையும் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்ட சம்பவத்தின் போது துப்பாக்கிதாரிகள் வந்த வாகனத்தை செலுத்தியதாக கூறப்படும் நபர் விசேட போலீஸ் குழுவினரால் மாலைதீவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கச்சதீவு திருவிழாவின் போது சுகாதார சீர்கேட்டுடன் உணவு விற்பனையை செய்த உரிமையாளருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அதனை 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்ததுடன் 25,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்துள்ளார். இலங்கையில் விசா கடவுச்சீட்டு, OCI சான்றிழப்பு மற்றும் ஏனைய தூதரக சேவைகளுக்கான புதிய அவுட்சோர்சிங் சேவையை வழங்க அல்ஹின்ட் குளோபல் சர்வீஸ் நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய தூதராலயம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் மதிப்பீட்டு பெறுபவர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அயத்துல்லா அலி கமனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வில் இலங்கை சார்பாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபு காக்கிம் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளார்கள். சப்ரமுக மாகாணத்தில் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக ஹட்டன் நுவரெலிய பிரதான வீதியில் குடகம பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவை அடுத்து பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து நிலைமைகள் தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் காவல்துறை தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உட்கட்சி பூசல் அதிகரித்து வருகின்றது. பீகார் முன்னாள் முதல்வர்களும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி தலைவர்களான லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவிக்கு ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த Z+ பாதுகாப்பு கடந்த மாதம் திரும்ப பெறப்பட்டது. ஒன்றிய அமைச்சர் பிரதன் பதவி விலக கோரி நடக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் 15வது நாளை எட்டியுள்ளது. இதில் உண்ணாவிரதம் இருக்கும் சோனம் வாங்கின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் தான் குதிரை பேரத்தை முதன் முதலில் உருவாக்கியதாக அமைச்சர் செங்கோடையன் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலரின் ராஜினாமாக்கள் தொடரும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் மேற்கு வங்க அமைச்சருமான திலீப் கோஷ் இன்று இதனை தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இணையத்தில் அவருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்காசியாவில் போரில் ஈடுபட்ட ஈரான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா ஏன் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்பதற்கு சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விளக்கம் கொடுத்துள்ளார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இருதரப்பு உறவு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை சேர்ந்த 23 பேரை தீவிரவாதிகளாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலையில் இருந்து அமோனியா வாயுவை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணி 2வது நாளாக தொடங்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் கோயிலின் பிரார்த்தனை செய்தார். அயோத்தி ராமர் கோயிலை தொடர்ந்து பத்ரிநாத் கோயிலும் காணிக்கை திருட்டு புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான்
அவனை தரிசிக்க மலைப்பாதையில் 3550 படிகளை 116 வயது மூதாட்டி ஏறி சென்று வீடியோ வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. தொடர்கின்றது உலக செய்திகள். அமெரிக்கா அதன் 250 சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது. கடுமையான வெயில் காரணமாக அந்த நாட்டில் சுமார் 160 மில்லியன் பேருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் உரை கேள்விக்குறியானது. உரை கட்டாயம் நடக்கும் என்று வலியுறுத்திய அவர் பின்னர் இடியிலும் மழையிலும் உரையாற்றியுள்ளார். மத்திய கிழக்கு போரில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு ஆயத்துல்லா அலி கமெனியின் இறுதிச் சடங்கு தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கிய நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறிய சவப்பட்டி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உக்ரைன் உடனான போரில் 2022 முதல் இதுவரை 8500 ரஷ்யர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்யா அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் வடக்கு பகுதியை பிரித்து தனி நாட்டை உருவாக்குவதற்கு பிரிவினைவாதிகள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றார்கள். இந்த நிலையில் நாட்டின் வடபகுதியில் உள்ள முக்கிய நகரான அனேபிஷை கைப்பற்றுவதற்கான புதிய தாக்குதல் நடவடிக்கையை அசாவாத் விடுதலை முன்னணி பிரிவினைவாதிகள் குழு தொடங்கியுள்ளது. பாகிஸ்தான், நெதர்லாந்து மற்றும் வெனிசுலா நாடுகளைச் சேர்ந்த இரு வெளிநாட்டு பெண்களை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கின் துணை பிரதமர் இஷாக் தாரின் பேரன் முகமது ரசாதார் முதன்மை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவை 2வது T20 ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அறிமுகமான மிகவும் இளம் வீரர் என்ற சாதனையை பைஃப் சூரியவான்சி படைத்துள்ளார். உலகக்கண கால்பந்தாட்ட போட்டியின் பிரான்சும் பரகுவேயும் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கண்டது. உலகக்கண கால்பந்தாட்ட தொடரின் ரவுண்ட் ஆஃப் 14 சுற்று ஆட்டத்தில் மொரக்கோ அணி 3-0 என்ற கோல் கணக்கில் கனடாவை வீழ்த்தி கால்பந்து வரலாற்றில் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இங்கிலாந்து மெக்சிகோ உலகக்கண சுற்று ஆட்டம் இன்று இங்கிலாந்து நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை பின்னர் 1 தொடங்குகின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tatamilonly.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியை மறு ஒழிப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியில் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 383.60%, இந்தியாவில் 109.14 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335.27% இந்தியாவில் 95.39. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 417.48% இந்தியாவில் 118.78. ஒரு அக்கராஜா பவுண்ட் இலங்கையில் 447.68% இந்தியாவில் 127.32. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 836.12% இந்தியாவில் 67.18. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி காஷன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் குனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது ஏதியபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கல்யாணி தயாரிப்பு பொருட்கள் யாவும் மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: விடி கேஷ் அண்ட் கரி, நேரம் சரியாக 10:15 மைக்கராட்சியத்தில், 9:15. இந்த நேரத்தில் தொடர்ந்து காலை பூந்தங்கள் நிகழ்ச்சியை தொடர்கின்றது. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு தேனிலும் அமுதான இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு உறவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம். குழந்தை சதீஷாக்கிரம் பிராயண.
5: வணக்கம் சதீஷ். நீண்ட காலத்துக்கு பிறகு நினைஞ்சிருக்கிறீர்கள். நல்ல
6: பிராயணமா
5: இருக்கிறீங்களா? என்ன பாடல் சதீஷ்?
6: பாடல் வந்து அத்திக்காய் காய் காய் என்ற பாடல்ல
5: கவிதை. வெண்ணிலவே
6: பாடலை
5: கேட்கிறீங்க? உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். சௌரம் அணிந்து கொண்டு சிறப்பேற்றமைக்காக நன்றிகள்.
6: நன்றி ராயண, நன்றி.

0: ஒலித்த பாடலை ஒல்லாந்திலிருந்து சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:21, ஐக்கியராஜ்யத்தில் 9:21. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் இரண்டு நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் நெப்பில் இணைந்திருக்கும் விபியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் விபி.
1: என்ன
0: காரணம் இந்த பாடலை தெரிவு செய்தமைக்கு? நன்றி சகோதரன், உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மகளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை ஏற்றியிருந்தார் இலக்கிய ரசனை கொண்ட பாடல் டி ராஜேந்திர எம்ஏ அவர்கள். அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைத்திருந்தார். பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலாவோடு இணைந்து பி எஸ் சசிரேகா அவர்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சதீஷ். நல்லா நித்திரம் உண்டிங்களா சதீஷ்? இப்படியே படுத்து இருக்கீங்க? ஓ, அதான் பார்த்து நாளை காணையில் எங்கிடான்ட்டு படுத்திருந்து கேட்டு கொண்டிருக்கீங்க. நீங்கள் கொடுத்து வச்சு நீங்கள் தான். அப்போ என்ன பாடலை கேட்க போகிறீங்க?
1: என்ன
0: படம்?
1: பந்தம்.
0: பந்தம்
1: சொந்தம் என்ன
0: பந்தம் பந்தம் பந்தம் என்ற பாட்டை தரட்டா? பந்தம் பாச பந்தம் என்ற பாட்டை கேட்குறீங்களா? ஆ சதீஷ்,
1: ஆமாம் அந்த பாட்டு
0: என்ன கலைக்கை வைக்க போடுறீங்க?
1: கலைக்கிறீங்க? ஆமாம்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடலை ஒரு விளம்பரத்தை தந்து தருகின்றேன். நன்றி.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேப்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 302-85-0035 Fraser Street, Vancouver, Canada. சுதனின் அன்பான வரவேப்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: ஒலித்த பாடலை சகோதரர் சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:34 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:34. இந்த வேளையில் வைபர் ஊடாக மன்னிக்கவும் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி குணன் சிவநாதன் அவர்கள். வணக்கம் புஷ்பவதி. நலமா இருக்கிறீங்களா? நன்றி. நல்ல உற்சாகமாக கலகலப்பாக இருங்கள். நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க? செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம் என்ற பாடல்.
1: எங்கட வீட்டுல ஒரு கதவை திறந்து விட்டா அப்படியே காத்து வந்து அப்படியே ஐஸ் மாதிரி அந்த பீச்ல நின்றுட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிற அவ்வளவு ஆசையா
0: இருக்கு. காத்து நல்ல நல்ல காத்து, நானும் பெரிய சந்தோஷம்.
1: நல்ல காத்து, இயற்கைக்கு நன்றி கூட
0: இருந்தது. அந்த காத்து, அந்த காத்துல வந்து நீங்க நம்ம கேக்குற பாட்டும் சரியா இருக்கு.
1: நான்
0: நன்றி. வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி அண்ணா, உங்களோட பணிக்கு வாழ்த்துக்களை. நன்றி.
0: நன்றி சௌதரி.

காலிப்பூந்தன் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் திருமதி புஷ்பதி இயேசுநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து. நேரம் சரியாக 10:40 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:40 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலைப்பூந்தன்கள். டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.

0: செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26. நேரம் சரியாக 10:42, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 9:42. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தர். காலை பூந்தர் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அகலாத பாடல்களை கேட்டு மகள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0501-43-48-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0503-650-7-74-27. இந்த இலக்கங்களில் நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகளலாம் அந்த உறவுகளை.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு ஐயோ
2: என்ன வாணி சும்மா புரிந்து எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிஞ்சிருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52.
0: நேரம் சரியாக 10:44, ஐக்கியராட்சியத்தில் 9:44. இந்த நேரத்தில் பைபரோடாக இணைந்திருக்கின்றார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி.
4: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்களா?
0: நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ரவி?
4: நாங்களும் உங்களை போல் நல்லா இருக்கிறோம்.
0: நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
4: நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது.
0: ஆஹ், அப்பாடா, இது என்ன பெரிய வில்லங்கமான பாட்டை கிடக்கு.
4: வசீகரா?
0: ஆ, வசீகரா தான். ஓ, வசீ நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது.
4: எஸ்.
0: என்ன டாக்டர், ஒரு புது பாட்டுக்கு வந்துட்டீங்க?
4: இது எந்த தெரியல, மனசின் தெரியல.
0: ஆனால் ரஞ்சி
4: என்ன
0: பழக்கம் ரஞ்சி, இந்த பழக்கம் ரேடியோக்கு வராம உள்ளுக்கு இருந்த
4: நீங்களே
0: சொல்லி களைச்சு போனீங்களா? சொல்றதை விட்டீங்க. ஓகே, நல்ல பாடல் ஒன்று கேட்குறீங்க. உங்களுக்காக அந்த பாடலை, ரஞ்சிக்காக அன்பு கணவர் வந்து கேட்ட பாடலை தருகின்றோம். கேட்ட மூலங்கள் நன்றி சகோதரமா.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் எங்கள் அன்புக்குரிய டாக்டர் ரவி அவர்கள் இணைந்து கொண்டு அவருடைய அன்பு மனைவிக்காக அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை சகோதரர் டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவர்களுக்கும் அவது இதய ஒரு மனநன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு ஓடோடி வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள்
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம். அப்படி சந்தோஷத்தோட தான் எங்களுடைய வந்து போறீங்க. அந்த சந்தோஷம்
1: அந்த
0: முருகனே பிரார்த்திக்கின்ற
1: அவனே கதி இல்லாம நாங்கள் அவனையே அடி சொல்லுறோம்.
0: எப்ப உங்க கோயில் குடியேறுது?
1: அலங்கார உற்சவம் தான் நடக்கும்.
0: குடிமரம் இல்லையா?
1: குடிமரம் செய்ய
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். கேட்ட மலங்கள் நன்றி.
1: நன்றி. வணக்கம் அண்ணா.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலே மீனா மகேசன் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அதாவது பெண் கவிஞர் தாமரை அவர்களுடைய கவிதைக்கு ஹரேஷ் ராகவேந்திர அவர்கள் இசையமைத்திருந்தார். சின்ன கோயில் சித்ரா அவர்கள் பாடலை பாடியிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகள். நடைபெற்றது காலை பெண் பூந்தன்றல். பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ்
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம். வாழ்வில்

நேரம் சரியாக 11 மணி. அக்கிராட்சத்தில் 10 மணி. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் டி டி கேஷன்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்ட்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டை சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதாவது கல்யாணி மார்க் தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் வி டி கேஷன்கரி. மன்னார் நகர பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுகாதார பரிசோதனையின் போது பாரிய சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த உணவகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய சுயநல அரசியல் குறுக்கு வழிகளிடையே வடகிழக்கில் தேவையற்ற யுத்தம் உருவானதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்சனால் ரஞ்சித் தாண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். மடியில் கணமில்லை என்றால் வழியில் பயமில்லை, இவர்கள் வெளிப்படையாக சொல்லி வெளிவரலாம். போலி குற்றம், பொய் குற்றச்சாட்டு, ஜனாதிபதியை பற்றிய விமர்சனம் எல்லாம் ஒரு அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள விமர்சனம் போன்று தெரியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவாளர்களை முறுக்கேற்றுவதற்கு அல்லது தான் சிறையில் பிடிபட்டாலும் கூட எனது சீற்றம் குறையவில்லை என்பதை கூறக்கூடிய விதத்தில் சிலர் செயற்படுகின்றார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் பெருகல் பூநகர் பகுதியில் பனிச்சங்குளத்தில் புனர்நிர்மாண வேலைகளை திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நேற்று ஆரம்பித்து வைத்தார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நாளை காலை முதல் சாட்சியங்களை பதிவு செய்யும் பணிகளை ஆரம்பிக்க உள்ளது. பொருளாதார மீட்பு நடவடிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமைய அஸ்பிஸ்ம நலன்புரி திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி நீதிமன்ற சவால்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் தனி காணி மற்றும் போலீஸ் அதிகார சட்டங்களை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் தற்போது தீவிரமடைந்து வரும் டெங்கு பரவலையை கட்டுப்படுத்துவதற்கு தனியார் ஆய்வகங்களில் டெங்கு பரிசோதனை கட்டணங்களை உடனடியாக குறைப்பதற்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை பயன்படுத்துமாறு அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசிலி சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது தமிழர்களின் தேசிய பிரச்சனைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இரு தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவு குறித்து வர்ண குறியீட்டை லேபிளிங் உத்தரவுகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் 4 கிலோ வெள்ளி திருடிய குற்றச்சாட்டில் நேற்று சனிக்கிழமை இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கச்சரிவு திருவிழாவின் போது சுகாதார சீர்கேட்டுடன் உணவு விற்பனை செய்த உரிமையாளருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதவான் அதனை 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்துள்ளதுடன் 24,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் மதிப்பீடுகள் பெறுபவர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அய்துல்லா அலி கெமெனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வில் இலங்கையின் சார்பாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராவு ஹக்கீம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கனமழை காரணமாக ஹட்டன் வெரிலிய பிரதான வீதியின் குடகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து நிலைமைகள் தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டுள்ளது என ஹட்டன் காவல்துறை போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்கின்றது இந்திய செய்திகள். மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல் அதிகரித்து வருகின்றது.
பீகார் முன்னாள் முதல்வர்களும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி தலைவரான லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு கடந்த மாதம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. ஒன்றிய அமைச்சர் பிரதான் பதவி விலக கோரி நடக்கும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் 15வது நாளை எட்டியது. இதில் உண்ணாவிரதம் இருக்கும் ஜோனும் வாங்சுகின் உடல்நிலை மிக மோசமடைந்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலரும் ராஜினாமாக்கள் தொடரும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் மேற்கு வங்க அமைச்சருமான திலீப் கோஷ் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இணையத்தில் அவருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் 20% மெதனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டு வருவதால் வாகன சாரதிகள் மற்றும் எதிர்கட்சிகளிடையே கடும் அதிருப்தி போராட்டங்களும் ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் போரில் ஈடுபட்ட ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே இந்தியா ஏன் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்பதற்கு சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விளக்கம் அளித்துள்ளார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே இருதரப்பு உறவு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீசி தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு உதவி செய்வதற்காக இந்தியா அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவான் கில் நன்றி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளைச் சேர்ந்த 23 பேரை தீவிரவாதிகளாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் உள்ள அடர்ந்த பழத்தோட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிக்கிய 2 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் முழுமையாக சுற்றி வளைத்து பிடித்தனர். திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலையிலிருந்து அமோனியா வாயு பாதுகாப்பாக வெளியேறும் பணி 2வது நாளாக தொடங்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் கோயில் பிரார்த்தனை செய்துள்ளார். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க மலைப்பாதையில் 3550 படிகளை 116 வயது மூதாட்டி ஏறிச் சென்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. முருகப்பெருமானின் 6வது படைவீடான பழமுதிர் சோலையில் இன்று காலை வெகு விமரிசையாக குடமுழக்கு இடம்பெற்றது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை என்பதனால் இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 13,700, 1 சவரன் 1,09,600 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்கா அதன் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது. கடுமையான வெயில் காரணமாக அந்த நாட்டில் 160 பில்லியன் பேருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரை கேள்விக்குறியானது. உரை கட்டாயம் நடக்கும் என்று வலியுறுத்திய அவர் பின்னர் இடியிலும் மழையிலும் உரையாற்றியுள்ளார். மத்தியகிழக்கு போரில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு ஐதுல்லா அலி அகமேனியின் இறுதிச் சடங்குகள் தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கிய நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறிய சவப்பட்டி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உக்ரைன் உடனான போரில் கடந்த 2022 முதல் இதுவரை 8,500 ரஷ்யர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் வடக்கு பகுதியை பிரித்து தனியை நாட்டை உருவாக்குவதற்கு பிரிவினைவாதிகள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றார்கள். இந்த நிலையில் நாட்டின் வடபகுதியில் உள்ள முக்கிய நகரான அனபிச்சை கைப்பற்றுவதற்காக புதிய தாக்குதல் நடவடிக்கையை அசாவத் விடுதலை முன்னணி பிரிவினைவாதிகள் குழு தொடங்கியுள்ளது. சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் தலைவர் ஜி ஜிபிங் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்.
வெனிசுலாவில் நிலநடுக்கங்கள் இறந்தோரின் எண்ணிக்கை 3000 நெருங்குகின்றது. குறைந்தது 2954 பேர் இறந்ததாக அதிகாரிகள் உறுதி செய்தார்கள். 16,000 அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள். கணவரின் உயிரை காப்பாற்ற முனைந்த மனைவிக்கு வந்த ஆபத்து சீனாவில் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்தியில், இந்தியாவின் 2வது T20 ஆட்டத்தில் 4 விக்கெட்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அறிமுகமான மிகவும் இளம் வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவம்சி படைத்துள்ளார். உலகக்கிண காற்பந்தாட்ட போட்டியில் பிரான்சும் பராகுவேயும் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கண்டது. உலகக்கிண்ட கால்பந்தாட்ட தொடரில் டிராவுண்டோ 16வது சுற்று ஆட்டத்தில் மொரக்கோ அணி 3-0 என்ற கோல் கணக்கில் கனடாவை வீழ்த்தி கால்பந்து வரலாற்றில் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இங்கிலாந்து மெக்சிகோ உலகக்கிண்ட காற்சுற்று போட்ட ஆட்டம் இன்று இங்கிலாந்து நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை பின்னர் 1 மணிக்கு தொடங்குகின்றது. இதையடுத்து மாணவர்கள் மறுநாள் பாடசாலைக்கு தாமதமாக வர அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்கிலாந்தில் எழுந்துள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதம். நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tatamilil.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒருப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்ற ஒரு ஹீரோ இலங்கையில் 383.60 ரூபா, இந்தியாவில் 109.14 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335.27 ரூபா, இந்தியாவில் 95.39 ரூபா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 417.48 ரூபா, இந்தியாவில் 118.78 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447.68 ரூபா, இந்தியாவில் 127.38 ரூபா. ஒரு கண்டிய டாலர் இலங்கையில் 136.12 ரூபா, இந்தியாவில் 67.18 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சேபில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரை, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கல்யாணி பிராண்டு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனும். மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapalil,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gala Gonesse Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodiguez Todobrelake, Vicky Cash and Curry, Paris Lachapalil, Todobre Televisilakam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberele, Padanete. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: நேரம் சரியாக 11:15 ஐக்கியராஜ்யத்தில் 10:15 இந்த நேரத்தில் வானொலிக்கு வலம் பெறுகின்றது சங்கம் நிகழ்ச்சியை கேட்கலாம் அன்புறவுகளே.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் பார்க்கும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கம்.

0: தங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரல் ஓவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரல் ஓவியத்தில் இன்று இரண்டு குரல்கள். அதிகாரம் 124 உறுப்பினரன் அடிதல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 1231-1239. முதலே 1231 பாடல். சிறுமை நமக்கொழிய செற்றென்றார் உள்ளி நறுமலர் நானின் கண். சிறுமை நமக்கொழிய செற்றென்றார் உள்ளி நறுமலர் நானின் கண். 1239. முயற் கிடைத்த தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண். முயற் கிடைத்த தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண்.
1: வெளில் குலுங்கும் பொழில் நடுவே ஏந்துளியால் வருவது வாடிக்கைதான். அவள் வரும்போது அங்குள்ள மலர்கள் எல்லாம் நாணமுற்று வேறு பக்கம் திரும்பிக் கொள்ளும். காரணம், அவள் மலர் விழிக்கீடாக எந்த மலரும் அங்கில்லை. எனவே அவள் முகத்தில் பதிந்து வரும் ஒளி மலர்கள் கண்டு பொழில் மலர்கள் வெட்கி தலை குனிவது இயற்கைதானே. ஏனோ தெரியவில்லை, 2-3 நாட்களாக அந்த மலர்கண் மங்கை பூங்காவின் பக்கம் வரவே இல்லை. இன்று அதோ வருகிறாள், ஆனால் நடையிலே தெம்பு இல்லை. கொடி ஒன்று பரதக்கலை பயின்றது போல்தான் அவள் நடை இருக்கும். இன்றோ அந்த நடைக்கு என்ன தடையோ தெரியவில்லை. அவளை கண்டதும் நாணமுறும் மலர்கள் இன்றைக்கு அவ்வாறின்றி தலை நிமிர்ந்து நிற்கின்றன. அந்த மலர்களை காண்பதற்கு நாணமடைந்து அவளுடைய விழிகள் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டன. நிலைமையில் தலைகள் மாற்றம் பூவினை வெல்லும் அந்த பூவையின் விழிகண்டு பூந்தோட்டமே நாணியதற்கு மாறாக இன்று அவள் விழிகள் ஒன்றோ பூக்களை கண்டு புறா முதுகிட்ட போர் வீரனை போல் வெட்கமுற்று நிற்கின்றன. இது பற்றி இரு மலர்கள் பேசிக் கொள்வதை கேட்டால் உண்மை வெளியாகிவிடும். உற்று கேட்போம் மலர் இதழ்களின் அசைவுகள் உதிர்க்கும் சொற்களை. நம்மை நாணமுறை செய்யும் அளவுக்கு அழகு கொளிக்கும் அவள் கண்கள் இன்று ஏன் இப்படி வாடிய மலரை காட்டிலும் சிதைந்த நிலையில் காட்சி தருகின்றன? அதற்கு மற்றொரு மலர் விடியளிக்கிறது விளக்கமாக. உனக்கு தெரியாதா செய்தி, அவள் காதலன் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டூர் சென்று விட்டான். இன்னும் வீடு திரும்பவில்லை. அந்த பிரிவை நினைத்து அழுது அழுது அவள் கண்கள் வதங்கிவிட்டன. அதனால் தான் இன்று நாம் அவள் விழிகளை தோற்கடித்து விட்டோம். புன்னகை புரிந்தவாறு தன்னை கேலி செய்து பூக்கள் உரையாடியதை அவளும் காது கொடுத்து கேட்டுவிட்டாள். உடனே அவள் நெஞ்சுக்குள்ளே மெல்லிய குரலில் திருக்குறள் பாடல் ஒலிக்கிறது. சோகத்தை நமக்கு வழங்கிவிட்டு காதலர் வெளியூர் சென்று விட்டமையால் அழுத கண்கள் அழகினை இழந்து நறு மலர்களுக்கு நாணம் நிலைமை ஏற்பட்டுவிட்டது. சிறுமை நமக்குரிய சேற்றென்றார் உள்ளி நம்மலர் நானின் கண். இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருந்த போதே கண்மணி என்னும் காதலன் குரல் ஒலிக்கிறது. ஒரு மின்வெட்டு தழுவிக் கொள்ளுகிறார்கள். வீணையும் நாதமுமாக ஆகிவிடுகிறார்கள். இதை கண்டு மலர்களும் வியந்து வெட்கப்படுகிறது. என் செய்வது, தங்களுக்கு கிடைத்த வெற்றி சிறிது நேரம் கூட நிலைக்கவில்லையே. அந்த அதிர்ச்சியில் வியர்வை உடனே மலர் கொடிகளும் செடிகளும் தென்றலை இழுத்து விசிறிக் கொள்கின்றன. மலர்களில் மோதிய குளித்த காற்று தழுவிக் கொண்டு இருந்து காதலர்களிடையே நுழைந்து செல்கிறது. தழுவுதலுக்கிடையே காற்று நுழையவும் இடமிருக்க கூடாது என்று கருதி தழுவிய அவளுக்கு அந்த சிறு இடைவெளி கூட ஒரு பிரிவு உணர்வை உண்டாக்குகிறதாம். காதலன் வருகையால் அழகு பெற்ற அவள் கண்கள் இப்போது பசலை நிறம் அடைந்து விடுகிறதாம். காற்று நுழைந்து செல்லவும் இடமின்றி கட்டி தழுவிட வேண்டும். இல்லையில் அந்த சிறிய பிரிவையும் அவள் கண்கள் தாங்கிக் கொள்ள மாட்டாது. முயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமலை கண். மிக சிறிய பிரிவையும் பொறுத்து கொள்ள முடியாமல் உறுப்பு நலன் அழிகிறது என்பதற்கு வள்ளுவர் தீட்டியுள்ள இந்த ஓவியங்களுக்கு நிகரான ஓவியம் உலகில் உண்டோ? இந்த கேள்விக்கு பதில் இல்லை, இல்லை என்பதுதானே. இதில் இடம்பெற்ற உறுப்பு நலன் அழிதல் என்ற தலைப்பில் அதிகாரம் 124 பாடல்கள் 1231-1200

0: அரசு லாட்சப்பிள்ளையில் ரூலி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மலங்கவரும் பட்டுப்பட்டவர்கள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கவுன்சில் 58 2005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 44 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபா.

களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல

கிருபாகரனும் அவரது தலைமையின் கீழ் இயங்கும் விடுதலை புலிகளும் மனித நேயமிக்கவர்கள் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். பகைவனுக்கு அருகின்ற மனம் அவர்களுக்கு நிறையவே உண்டு. சிங்கள பொதுமக்களிடம் அவர்கள் ஒருபோதும் பகமை பாராட்டியது கிடையாது. அப்பாவி சிங்கள பொதுமக்களை தாக்குவது இல்லை என்ற கொள்கையை அவர்கள் உறுதியாக கடைபிடிக்கிறார்கள். அப்பாவி தமிழர்களை ஈவிரக்கமின்றி சிங்கள ராணுவம் வேட்டையாடுவதுடன் ஒப்பிடும் போது இது ஒரு மாபெரும் சாதனையாகும். சிங்கள ராணுவத்தினரிடம் கூட சில சமயம் அவர்கள் இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். தமிழர் பகுதிகளில் அமைந்திருந்த ராணுவ முகாம்களில் பல மாதங்கள் அடைபட்டு கிடக்கக்கூடிய நிலைமையில் சிங்கள வீரர்கள் இருந்தபோது அவர்களுக்கு குடிநீர் மற்றும் அன்றாட தேவைகள் கிடைப்பதற்கு விடுதலை புலிகள் அனுமதித்தார்கள். தொண்டமனாறு இடத்தில் இருந்த சிங்கள ராணுவ முகாமை சுற்றி வளைத்து பல மாதங்களாக விடுதலை புலியினர் முற்றுகையிட்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு குடிநீர் வெளியில் இருந்துதான் செல்ல வேண்டியிருந்தது. அதை தடுக்க வேண்டாம் என்று விடுதலை புலிகளை சிங்கள வீரர்கள் வேண்டிக் கொண்ட போது அவர்களும் தாராள மனதுடன் அனுமதித்தார்கள். அதை போலவே யாழ்ப்பாண கோட்டைக்குள் சிக்கிக் கொண்ட சிங்கள வீரர்களுக்கு விறகு பற்றாக்குறை ஏற்பட்ட போது முற்றுகையிட்டிருந்த விடுதலை புலிகளுக்கு வயலஸ் மூலம் சிங்கள ராணுவ தளபதி வேண்டுகோள் விடுத்தார். இரண்டு லொறிகளில் விறகு அனுப்பி வையுங்கள் என்றார். அந்த வேண்டுகோளை ஏற்று இரண்டு லொறிகளில் விறகுகளையும் அத்துடன் ஒரு கூடை மாம்பழங்களையும் விடுதலை புலிகள் அனுப்பி வைத்தார்கள். இலங்கை மக்கள் குடியரசின் தலைவரான விஜயகுமார ரணதுங்க பிற்காலத்தில் இலங்கை குடியரசுத் தலைவரான சந்திரிகாவின் கணவர். இவர் சிங்கள தலைவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சிங்கள ராணுவ கைதிகளை பார்க்க அனுமதி கேட்ட போது யாழ் தளபதி கிட்டு அதை அனுமதித்தார். அவரையும் அவருடன் வந்தவர்களையும் விடுதலை புலிகள் அன்போடு வரவேற்றார்கள். சிங்கள கைதிகளுடன் பேசுவதற்கு தாராளமாக அனுமதித்தார்கள். அவரை பத்திரமாக யாழ் கோட்டையில் திரும்ப கொண்டு போய் விட்டார்கள். 25க்கும் மேற்பட்ட புத்த பிக்குகளையும் 40க்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் பத்திரிகையாளர்களையும் தம்முடன் அழைத்துக் கொண்டு அவர் மறுமுறையும் யாழ்ப்பாணம் பெற விரும்பினார். 1983 ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற இனக்கலவரத்துக்கு பிறகு இவ்வளவு பெருந்தொகையான சிங்களவர்கள் யாழ்ப்பாணம் வருவதே அதுவே முதல் தடவையாகும். ஆனால் அவரது யாழ்ப்பாணத்துக்கு அனுமதி தர சிங்கள அரசு மறுத்தது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் உண்மைகளை அவர்கள் மூலமாக சிங்கள மக்கள் அறிந்து கொள்ளக்கூடும் என்பதால் அவர்களை தடுக்க ஜெயவர்தன அக்கறை காட்டினார். ஆனால் மனித நியமிக்க விடுதலை புலிகளுக்கோ அவர்களின் வருகை மகிழ்ச்சி அளித்தது. அவர்கள் வருவதை அனுமதித்தார்கள். தங்களிடம் சிறைப்பட்டிருந்த இரண்டு சிங்கள வீரர்களையும் சந்திக்கவும் அனுமதி வழங்கினார்கள். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த சிங்களவர்களை வரவேற்று தளபதி கிட்டு அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் எமது உரிமைக்காகவே போராடுகிறோம். நாம் சிங்கள மக்களையோ சிங்கள பிரதேசங்களையோ ஆக்கிரமிக்கவில்லை. ஆனால் சிங்கள இனவாத அரசின் அடக்குமுறையை எதிர்ப்பதற்காகவே ஆயுதமேந்தி போராடுகிறோம். சிங்கள இனவாத அரசினால் பல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த அடக்குமுறையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசேடமாக பிக்குமார்களின் இந்த விஜயம் தமிழர் மத்தியிலும் சிங்களவர் மத்தியிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எமது இயக்க வீரர்கள் தன்னிச்சையாக தாமாக முன்வந்து உயிரை தியாகம் செய்கிறார்கள். விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவோர் சம்பளத்துக்காக சேர்வதில்லை. ஆனால் இலங்கை அரசின் ராணுவத்தில் சம்பளம் பண ஆசை காட்டப்பட்டே சேர்க்கப்படுகிறார்கள். போராட்ட வரலாற்றில் போராளிகளும் ராணுவத்தினரும் கைது செய்யப்படுவதும் விடுவிக்கப்படுவதும் வழமை. நாமும் யாழ்ப்பாணம் மன்னார் போலீஸ் நிலையங்களின் தாக்குதலின் போது கைது செய்யப்பட்ட ராணுவம் போலீசாரை எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுவித்தோம். ஏன் ஆனையரவில் இருந்து தப்பியோடிய ராணுவத்தினரையும் விடுதலை செய்தோம். இன்று நாம் போராடுகிறபடியால் ஒவ்வொரு பெற்றோரின் நன்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் தான் 9 சடலங்களை கோட்டை ராணுவத்திடம் ஒப்படைத்தோம். எமது உறுப்பினர்கள் 19 பேர் உட்பட பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்றும் சிறையில் வாடுகிறார்கள். ஆனால் நாம் அவற்றை விட்டு எமது இரண்டு வீரர்களை விடும்படியே கேட்கிறோம். உலக போராட்டங்களிலும் யுத்த கைதிகள் பரிமாற்றம் செய்யப்படுவது நடைமுறை. பிற இடங்களில் பெருந்தொகையான பணமும் கேட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் நாம் அப்படி ஒன்றும் கேட்கவில்லை. இந்த ராணுவ சிப்பாய்களை பற்றி அரசுக்கு எந்தவித கரிசனையும் ஏற்படவில்லை. இந்த ராணுவத்தினர் சாதாரணமானவர்கள் என்பதாலே அரசும் மௌனமாக இருக்கிறது. இவர்கள் ராணுவ உயர் அதிகாரிகளானால் எப்படியும் விடுவிக்க அரசு முயன்றிருக்கும்.
சாதாரண ராணுவ வீரர்களுக்கு இந்த அரசு எவ்வளவு மதிப்பளிக்கிறது என்பதை இதிலிருந்து நீங்கள் அறியுங்கள். இதனால் ராணுவத்தில் உள்ள ஒவ்வொரு வீரரும் அரசிடம் மதிப்பை இழக்கின்றார்கள். 1.5 மாதமாக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாம் இதனை தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் வடக்கு எவரும் பெற அச்சமாக இருந்தும் விஜயகுமார் ரணதுங்க இங்கு முதலில் வந்து எம்முடன் பேசினார். அவர் வராவிட்டால் இந்த பிரச்சனை உலகுக்கும் தெற்கேயும் தெரிய வந்திராது. அவரது வருகையால் அவர் அரசை நிர்பந்தித்து நாம் ராணுவத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிந்தது. நான் குருமாரையும் உங்களையும் கேட்பது என்னவென்றால், மீண்டும் அரசை நிர்பந்தித்து எமது நிபந்தனைகளை கூறி இந்த இருவரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள். நாம் ஒருபோதும் இவர்களை கொலை செய்ய மாட்டோம், அப்படியான மனிதாயமான பெற்ற செயல்களை செய்ய மாட்டோம் என்று கிட்டு அவர்களது உரை அமைந்திருந்தது. கிட்டுவின் இந்த பேச்சுக்கு பதிலளிக்கும் போது விஜயகுமார் ரணதுங்க குறிப்பிட்டார், இன்று நாட்டின் வடபகுதியில் நடக்கும் போராட்டம் மக்கள் உயிர் வாழ்வதற்கான போராட்டமே. தமது உயிர்களை பாதுகாக்க வடக்கில் உள்ள மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தை வறுமையின் பொருட்டு அரசு ராணுவத்தின் ஆயுதப்படையில் சேரும் சிங்கள வாலிபர்களின் வயிற்றுப்பாட்டுடன் ஒப்பிடலாம். தெற்கில் பொருளாதார வசதி படைத்த எந்தொரு குடும்பத்தில் இருந்து எவரும் இந்த அவசர ராணுவ சேவையில் சேர்ந்ததாக நான் அறியவில்லை. இன்று நாம் மீட்டுச் செல்ல வந்துள்ள அஜித் சந்திரசிறியும் பண்டாராவும் கூட வயிற்றுப்பாட்டுக்காக ராணுவத்தில் சேர்ந்தவர்கள் தான் என்று தெரிவித்தார். விஜயகுமார் ரணதுங்க மேலும் பேசுகையில், தானோ அல்லது தன்னுடன் வந்தவர்களோ எந்தொரு அரசியல் ஸ்தாபனத்தின் பிரதிநிதிகளாக யாழ்ப்பாண விஜயத்தை மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டவர், தமிழ் போராளிகளின் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையின் பேரில் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கக்கூடிய உரிமை மறுக்கப்பட்ட மக்களின் பொது போராட்டத்தில் வடக்கு தெற்கு பாலம் ஒன்றை அமைப்பதே தமது பிரதான நோக்கம் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி அன்று 2 சிங்கள கைதிகளையும் விடுதலை புலிகள் விடுவித்தனர்.

2006 அன்று தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களது பேட்டியிலே கேள்வியாக அவரிடம் கேட்கப்பட்டது, ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் உள்ள சிங்கள அரசியல்வாதிகளை பற்றிய உங்கள் கருத்தை அறியலாமா? இலங்கை அரசியலில் இனவாதமற்ற அல்லது இனவாதத்துக்கு எதிரான முற்போக்கு சக்திகள் உண்டா? தென்னிலங்கை அரசியல் அரங்கு பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பிரபாகரன் பதிலளித்தார், நீண்ட கால அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் பார்ப்போம். சிங்கள அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் இலங்கை தீவு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுமே மாறி மாறி ஆட்சி நடத்தியுள்ளன. இந்த இரண்டு கட்சிகளும் எந்த விதத்திலும் எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் அக்கறை காட்டவில்லை. எமது போராட்டம் ஸ்ரீமாவோ அம்மையார் பிரதமராக இருந்த காலத்தில் துவக்கப்பட்டது. இதை இங்கே சுட்டிக்காட்டலாம். தீவிரவாத போராட்டம் 1972 தான் கூர்மையடைய தொடங்கியது. இந்த ஆண்டு எங்கள் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. பழைய அரசியலமைப்பில் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கொஞ்ச உரிமைகள் கூட இந்த புதிய குடியரசு அரசியலமைப்பினால் பறிக்கப்பட்டன. இதற்கு காரணமானவர்களில் இடதுசாரி முற்போக்கு கட்சிகளில் ஒன்றான லங்கா சமசமாய கட்சியைச் சேர்ந்த கொல்வின் ஆடி சில்வா என்ற சிங்கள தலைவரும் ஒருவர் ஆவார். புதிய குடியரசு அரசியல் அமைப்பை உருவாக்கிய ஸ்ரீமாவோ பண்டார்நாயக் அம்மையார் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் அப்போது கொல்வின் ஆடி சில்வா மட்டுமல்ல, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பீட்டர் கனமனும் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். முற்போக்காளர்களான இடதுசாரிகள் கூட அரசியல் அமைப்பு மூலம் எமது அடிப்படை உரிமைகளை பறித்தெடுக்க முயன்ற இந்த வேளையில் தான் எங்கள் விடுதலை போர் கூர்மையடைய தொடங்கியது. 1972 எமது விடுதலை போரானது குடியரசு அரசியலமைப்புக்கு எதிராக தீவிரமடைந்தது. இந்த குடியரசு அரசியலமைப்பை எழுதியவர் நாடறிந்த பழம்பெரும் இடதுசாரியான கொல்வின் ஆடி சில்வா அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். குடியரசு அரசியல் அமைப்புக்கு ஒப்புதல் தரமாட்டோம் என்று கூறி பாராளுமன்றத்தில் தமிழ் பிரதிகள் வெளிநடப்பும் செய்தார்கள். இந்த அரசியல் அமைப்பில் கையெழுத்திட்ட ஓரிரு தமிழ் பிரதிகள் எமது மக்களால் துரோகிகளாக கணிக்கப்பட்டார்கள். மிக அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்காட்டலாம். இலங்கை மக்கள் கட்சியின் தலைவர் விஜயகுமார் ரணதுங்க அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் மேடையில் பேச முடியாமல் போயிற்று. தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கும் எந்த சிங்கள அரசியல் கட்சியும் அங்கே இயங்க முடியாது என்பதையே இது காட்டுகிறது. இதனால் தான் எந்த காலத்திலும் இங்கே சிங்கள அரசியல்வாதிகளை நம்பும் சூழ்நிலை இல்லை என்று சொல்லுகிறோம். ஏதேனும் முற்போக்கான குரல் அங்கே ஒலித்தால் அது வலிமை குன்றிய குரலாகவே இருக்கிறது. எமக்காக குரல் கொடுக்கும் சிங்களவர்கள் மிக சிலரே. அப்படியானவர்களின் குரல்களும் அடக்கப்பட்டு விடுகின்றன. பிரபாகரன் இவ்வாறு கூறி 2 காலம் கழிவதற்குள் விஜயகுமார் ரணதுங்க சிங்கள வெறியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிங்கள பேரினவாதிகள் பற்றிய பிரபாகரனின் கணிப்பு சரியானது என்பது இதன் மூலம் உறுதியானது. சிங்களவருக்கு புலிகள் அளித்த வரவேற்பு தொடர்பாக பார்க்கலாம். சகல மதத்தினரும் நடத்தும் திருவிழாக்களுக்கு தேவையான உதவிகளையும் அவை சிறப்பாக நடைபெறவும் விடுதலை புலிகள் உதவுகிறார்கள். மன்னாரில் கிறிஸ்தவ திருவிழா ஒன்றை நான் பார்த்தேன். அந்த திருவிழா பற்றி மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மன்னார் மாவட்டத்தில் உள்ள மடுமாதா தேவாலயம் இலங்கை தீவிலே மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயம். அந்த தேவாலயத்திலும் அதை சுற்றியுள்ள விடுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அகதிகளாக தங்கியிருப்பதை நான் பார்த்தேன். அவர்களுக்கு அங்குள்ள கிறிஸ்தவ பாதிரிமார்களும் கன்னிமார்களும் தூய்மையான அன்போடு உணவளித்து மருத்துவ சிகிச்சை செய்தும் உதவி வருவதை நான் நேரிலே கண்டேன். அங்கிருந்த அகதிகளில் பெரும்பான்மையானோர் இந்துக்கள். ஆனாலும் அவர்களுக்கு இயேசு பிரானின் ஆலயம்தான் அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறது. மனிதாயமான அடிப்படையில் இந்த உதவிகள் செய்ததற்காக கிறிஸ்தவ துறவிகளும் கன்னிமார்களும் சிங்கள இராணுவத்தின் கோபத்துக்கு பலமுறை ஆளாகி இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உயிர்களை கூட இதனால் இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் தொண்டு இன்னமும் தொடர்கிறது. அந்த துறவிகளிடமும் கன்னிமார்களிடமும் நான் பேசிய பொழுது மனிதாயமான உணர்வு மட்டுமல்லாமல் தமிழ் தேசிய உணர்வில் அவர்கள் எந்த அளவுக்கு திளைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் பார்த்து வியந்து போனேன். விடுதலை புலிகளுக்கு உதவுவதையும் அவர்களை பாதுகாப்பதையும் தங்களின் கடமையாக அவர்கள் கருதுகிறார்கள். கிறிஸ்தவ துறவிகள் பலரும் இதனால் சிங்கள அரசின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். பல துறவிகள் இதனால் சிறைவாச கொடுமைகளை கூட அனுபவித்துள்ளார்கள். சித்திரவதைகளுக்கும் ஆளாகியுள்ளார்கள். மடமாத தேவாலயத்துக்கு நான் சென்றிருந்த போது அங்கிருந்த ஆயர் என்னிடம் ஒரு சிக்கலான பிரச்சனை பற்றி பேசினார். ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்தில் பெரிய திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதற்கு சிங்கள கிறிஸ்தவர்களும் திரண்டு வருவார்கள். கடந்த

பத்தாண்டு காலமாக சிங்கள கிறிஸ்தவர்கள் வருவதில்லை. இப்போது புலிகளும் அரசும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதால் இந்த ஆண்டு அமைதி நிலவுகிறது. எனவே சிங்கள கிறிஸ்தவர்கள் இந்த ஆண்டு விழாவுக்கு வர விரும்புகின்றார்கள் என்று ஆயர் தெரிவித்தார். இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நான் கேட்டேன். சிங்கள கிறிஸ்தவர்கள் வரும்போது அவர்களுக்கு பாதுகாவலாக சிங்கள ராணுவம் வர ஏற்பாடாகியுள்ளது. இதற்கு விடுதலை புலிகள் சம்மதிக்க மறுக்கிறார்கள். நீங்கள் தலைவர் பிரபாகருடன் பேசி ஏதாவது செய்ய முடியுமா என்று ஆயர் கேட்டார். புலிகள் சம்மதிக்க மறுத்தால் அதற்கு தகுந்த காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனாலும் நீங்கள் கூறியதை தம்பிக்கு தெரிவிக்கிறேன் என்ற மட்டும் அவரிடம் தெரிவித்தேன். மறுநாள் தம்பி அவர்களை சந்தித்த போது இந்த விவரங்களை கூறினேன். அண்ணா, எங்கள் நாட்டில் நடைபெறும் திருவிழாவுக்கு சிங்கள மக்கள் தாராளமாக வரட்டும், கோவிலுக்கு போகட்டும், கும்பிடட்டும், அதை நாங்கள் ஒருபோதும் தடுக்க மாட்டோம். சிங்கள மக்களை நாங்கள் எதிரிகளாக எப்போதும் பார்த்ததில்லை, பார்க்கவும் மாட்டோம். சிங்கள பேரினவாத அரசுடன் தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர சிங்கள மக்களுடன் இல்லை. மன்னர் திருவிழாவுக்கு வரும் சிங்கள மக்கள் எங்களை நம்பி வரட்டும், அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம். ஆனால் எங்கள் மண்ணில் அந்நிய ராணுவம் நுழைவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றார். அவர் கூறுவதில் உள்ள நியாயம் எனக்கு புரிந்தது. எத்தகைய மனிதாயமான உடனுடனும் பொறுப்புணர்வுடனும் அவர் பேசுகின்றார் என்பதை பார்த்து பெருமிதம் அடைந்தேன். தம்பி, நானே மன்னாருக்கு அனுப்பப்பட்டது. தமிழக எல்லைப் பகுதியில் விடுதலை புலிகள் காத்திருந்து திருவிழாவுக்கு வருகை தந்த சிங்களவர்களை வரவேற்று அழைத்து சென்றார்கள். பேருந்துகளிலும் வேன்களிலும் சாரி சாரியாக வந்த சிங்கள மக்களுக்கு விடுதலை புலிகள் பாதுகாப்பு மட்டும் அளிக்கவில்லை, அவர்களுக்கு வழிநடுக குளிர்பானம், இளநீர் போன்றவையும் அளித்து உபசரித்தார்கள். வழிநடுக இருந்த கிராமங்களில் வாழ்ந்த தமிழர்கள் பகைய மறந்து தங்கள் மீது காட்டிய அன்பையும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டையும் கடமை உணர்வையும் கண்டு சிங்களவர்கள் திகைப்பும் வியப்பும் அடைந்தார்கள். மன்னார் திருவிழாவுக்கு வந்து சென்ற சிங்களவர்கள் அனைவரும் தங்கள் ஊர்களுக்கு திரும்பிச் சென்று புலிகளின் புகழை பாடினார்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின்

தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிப்புரளாத வீரன் பிரபாகரன் தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டி ஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: அல்லது சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்டு இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வரும்பட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையின் பூ சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லாங் சென்டனி, தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSS சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSS குவாலிட்டி சவுண்டை, ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSS குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSS சவுண்ட் சர்வீஸ்.

0: நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் 15 பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் கேது ஜோஜ் ரதனி ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி
1: சாப்பாடு கொண்டு போறதுக்கு
2: வருது சொல்லல அவர் வந்து சாப்பிட்டு போலாம் இது போலாம் என்ன செய்யலாம் அதுக்கு வீட்டு இருந்தப்போ அஞ்சு விழுந்து போறீங்க முந்தைய எப்படி இருந்தீங்க தெரியாத இப்ப சுவாதியும் சாவத்தையும்
1: சத்தம் பெறாது கூப்பிடைக்குள்ள கூட அம்மாண்டுதான் கூப்பிடு உங்கள மாதிரி என்ன செய்யற
2: சத்தம்
1: சத்தம்படாதீங்க போய் பாக்குத்துட்டு கூப்பிடுறேன் நான் நிம்மளிப்பா இருக்கிறார் வந்து அண்ணே அண்ணே நான் நித்ரோல்றியா மூன்று
3: நாளா இந்த பானை தானே சாப்பிடுறேன் இவனும் வரா விட்டுட்டான் இப்ப என்ன செய்யறது
1: நானும் என்ன செய்ய எனக்கும் வீட்டுல விடாம இல்ல இல்லன்னா நான் கொண்டே
3: வச்சிருப்பேன்
1: அந்த பெரிய வீடு வச்சு கொண்டு அந்த தந்தை ஆக்களும் அவற்ற அவன் மனசின் ஆக்களையும் வச்சுக்கொண்டு இருக்கிறான் இதை வச்சா நான் பொல்லாதவள் உனக்கு விடாதுதான் எந்த வீட்டிலயும் புள்ளியல்லு வீடு காணாத அறியலும் இல்ல அல்ல நான் உன்னை விட்டாயிருப்பேன் எனக்கு அதான் ஒரே வயித்தெரிச்சலா இருக்கு யோசிச்சா சாப்பிட்டதெல்லாம் என்னவோ சமிக்காத மாதிரி இருக்கு
3: ஐயோ நானும் என்னது செய்யறது இவளுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியாம
1: போயிட்டேன்
3: நாலு நாளா போன் எடுக்கல வரையில போன் எடுத்தாலும் அதுதான் கீழே இறங்கி போய் இதுல போய் இந்த வெகரில
1: சொல்லி பசுமா போன் எடுத்தா வேற ஏதாவது கரைச்சல்கள் தருவா பேசாம விளத்தப்பா அல்லது கூட்டி கொண்டு வந்து வைக்கணும்னு சோதிச்சிருப்பா நல்லெண்ணெயில
3: ஒரிச்சு முட்டியா தருவாளையே பானோட வச்சு எல்லாம் போச்சு
1: வந்த நெருக்கிச்சலோட சொல்லும் பேருண்டா நீ எப்படி சாப்பாடு இருக்கணும் செய்யறியான் தெரியா
3: கடவுள் குடி
1: சாப்பாடு நல்ல சாப்பிடும் சாப்பிடுங்க கோழி எல்லாம்
3: என்ன ஒண்ணு
1: சோறு தான் கழுத்து நல்லா இருக்கும் சோறு
3: சாப்பிட்டு மீன் குழம்பு
1: இல்லையா கோழி தான் கோழி பொரியலும் மீனோட விருப்பம் இருந்தாலும் நான் நாளைக்கு வரேன் கொண்டு வந்தாரேன் கொண்டு வந்து வச்சிட்டு போனா ரெண்டு மணி நாளைக்கு
3: சாப்பிடுவாதான் மீன் இருக்கான்
1: நம்ம வேண்டி சாப்பிடும் முதல் இண்டே சாப்பிடும் முதல் இந்த பானை சாப்பிட்டு இந்த
3: உடம்பு அரைச்சு வையுங்க
1: சரி நான் எல்லாம் கொண்டு வரேன் உனக்கு விருப்பமா தெரியும் தானே நான் போல பாசம்
3: அவள் போன அப்புறம் ஐயோ
1: நான்
3: கிடைக்குது இல்லையே
2: இனி நாளைக்கு மாறேன் சொல்றாளப்பா எனக்கு நான் வேலை வட்டி இல்லையா அதுல இருக்கிறேன் நல்ல சினிமா தான் நான் இப்ப விளத்த காட்டில நாளைக்கு சொல்லி விட்டுறோம் பாப்போம்
1: எந்த ஊரு இருக்கிறீங்க
2: இல்ல நான் இனி மெட்ரோல
1: போயிருந்தேன் சாப்பாடு விருப்பம் இல்ல
2: அப்படி சொல்லல மினக்கிழமை அவர் அங்க கூப்பிட வேலை சொல்லிச்சு மணிக்கிறவர வந்து வந்தேன் சாப்பிட்டு போலாம் தானே அவருக்கும் வெளியால போனதா இருக்கும் சும்மா ரூமுக்கு படுத்து படுத்து கிடக்கிறார்
1: சரி முதல்ல இப்ப சாப்பிட வைக்கணும் உங்களுக்கு இவரோட சேர்ந்து சாப்பிடுங்க நான் போடுறேன் ரெண்டு பேரும் கொண்டு வந்து நான் தானே போடுங்க
2: அடிச்சு போட்டு சாப்பிட வேண்டாம்
1: அவருக்கு முடிவு கொடுங்க
3: ஒரு வருஷம்
1: இல்ல உனக்கு நல்ல ஐடியா தான் அண்ணி அக்கா இருக்கேன் போயிட்டு வா அப்ப நல்ல
2: ஃப்ரெண்ட்ஸையும் சந்திக்கல கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் உங்களோட சாம்பல் வரைக்கிற அலுவலையும்
3: நானும் யோசிச்சேன் அந்த அங்க உண்டு இதை வடிவா செய்யணும் கீரி மேலையில உண்டு கரைக்கணும்
1: சாப்பாடுகளும் மாற்றம் எல்லாமே மாறக்கல ஒரு அமைதியான
3: அவளோட போய்க்குல இருந்த மாதிரி இருக்குமா அவள் இருந்தா எல்லாம் கவனிப்பாளே
1: அதுதான்
2: ஊருக்கு தானே போறீங்க ஊர்ல எல்லாம் பாக்கலாம் தானே
1: ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு கிழமைக்குள்ள பாத்தீங்கன்னா
3: நீங்கள் பாக்கல மருமகள் என்ன சொல்றா
1: மருமகள்
2: அவைகளுக்கு போய் சொல்லுவேன் நான் இத்தனை போறேன்
1: நீங்க
3: முதல் கேளுங்க
2: போட்டுட்டு சொல்லுவோம்
1: நான் அடிச்சு சொல்லுவேன் இப்படித்தான் உங்க அப்பா போறேன் நான் டிக்கெட் போறேன் என்னதான் கழிக்கிறேன் என்னதான் கழிக்க வருவார் என்னோட
3: என்னதான்
1: விட்டு கொடுக்காம மறைச்சு
3: கொண்டிருக்கிறது
1: சரியான தனியா இருக்கிற என்ன சாப்பிட்டான்னு கூட கேட்கல இதுதான் ரத்த உறவுன்றது நான் சகோதர வாசத்தை போல வரும் அவர் மனசிய கண்டோம்னா சரி எல்லாம் கடைசி வரையும் வர போறது சகோதர வாசம் தான்
2: என்னதான் ஏறி போறக்க அவருக்கு ஒரு துணை தேவையில்ல போனோம்டா ஏகோஸ்தத்தை காய்ச்சி விடலாம் பக்கத்துல
3: நில்லுட்டு தங்கச்சி வந்துட்டு ஒரு கிழமையில திரும்பி ரெண்டு கிழமை நின்றுட்டு பாத்துட்டு
1: ஆகஸ்டம்னா
2: வீல் சேர் போட்டு விடுறேன் கொண்டே விடுவான்
1: நாங்க
3: சரி பாருங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் அவன் மாறிவிட்டான் அங்கம் 15. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் கேது, ஜோஜ், ரதனி. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொடி.
1: பரிசு மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
1: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பாஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெராட் பரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsal 4, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
4: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
5: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகித்தன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம்? இதுகளெல்லாம் வந்து குப்பையில போடுங்க.
4: அப்ப உங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
5: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
4: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அணுகி வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சங்கீதங்கள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ப்ரொஃபசர் பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்சன் அமெரிக்காவில் ஈரானிய குடும்பத்திற்கு பிறந்து பின்னர் தனது 13வது வயதில் தனது குடும்பத்துடன் ஈரானுக்கு திரும்பிச் சென்று தற்போது தெஹ்ரான் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக கடமையாற்றி வரும் சையத் முகமது மிராண்டி இவர்கள் அண்மையில் ஒரு உரையாடலில் கூறிய சில விடயங்களை உங்கள் முன்வைக்கின்றேன். இந்த உரையாடலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய போர் பற்றி ஜெஃப்ரி சாக்ஸ் கூறும்போது,
1: It's clear that the United States was not prepared for a prolonged war. The approach, the idea of Israel and the United States was a one-day regime change. They were not prepared for a war. They were not prepared for Iran to be able to retaliate. And so the whole premise of what the United States and Israel did on February 28th was proven to be false. Since that day, it's been clear that the United States has no sensible position. The United States should just leave this terrible mistake. Because if the U.S. escalates, it will lead to a massively destructive regional war in which everybody will lose. And therefore, escalation is no option. And the U.S. has no ability to enforce its demands. So this has been clear since the second day when the operation of the U.S. and Israel failed to achieve what they thought they were going to achieve. Let me say that the whole premise of Israel and the United States that they would topple the Iranian government in one day and take control was a reckless, illegal, immoral, and ultimately stupid idea. Trump should just leave. Period. I personally don't even believe in negotiations right now. I just believe Trump should leave. All the long-term issues, they can be faced in the long term. But right now, the blockade should be lifted, the strait should be opened up, and we should return to the situation before this absolutely crazy war was launched.
0: அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானை தாக்கிய போது அமெரிக்கா இது ஒரு நாளில் முடித்துவிடக்கூடிய விஷயம் என்று நம்பியது. அமெரிக்கா ஒரு நீண்டகால யுத்தத்திற்கு தயாராகவில்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாம் ஈரானின் ஆட்சியை ஒரு நாளில் கவிழ்த்து விடுவோம் என்று நம்பி இதனை தொடங்கினார்கள் என்றால், அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஈரான் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றது. எனவே பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்த உட்கோள் பிழையானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது அன்று தொடக்கம் இன்று வரை அமெரிக்காவிற்கு எந்த விதமான ஒரு பொருத்தமான வழியோ நிலைமையோ இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது. எனவே அமெரிக்கா இதிலிருந்து விலக வேண்டும். அமெரிக்கா இந்த கொடூரமான பாதையிலிருந்து விலக வேண்டும். அமெரிக்கா இதில் தீவிரமடைந்தால் அது ஒரு மிகப்பெரிய பிராந்திய அழிவுக்கு வழிவகுக்கும். இது ஒரு எல்லோரும் இழக்கும் போராகும். எனவே இந்த போரை விரிவாக்குவதன் மூலம் எந்த பலனும் பெறப்போவதில்லை. இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தனது கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய 2ஆம் நாளிலிருந்து இது திட்ட தெளிவாக தெரிகின்றது. இவர்கள் இந்த தாக்குதலை எந்த நோக்கத்தை வைத்து தொடங்கினார்களோ அதனை அடைய தவறிவிட்டார்கள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் முழு முன் மாதிரியும், அதாவது ஒரே நாளில் ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்த்து அதன் கட்டுப்பாட்டை எடுத்துவிடுவோம் என்று நம்பினார்கள். இது ஒரு பொறுப்பற்ற, சட்டவிரோதமான, ஒழுக்கக்கேடான மற்றும் உறுதியில் ஒரு முட்டாள்தனமான யோசனை என்று நான் கூறுகின்றேன். ட்ரம்ப் இதிலிருந்து வெளியேற வேண்டும். நான் தனிப்பட்ட முறையில் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் நம்பவில்லை. ட்ரம்ப் இதிலிருந்து வெளியேற வேண்டும். முற்றுப்புள்ளி. இருக்கும் சில பிரச்சனைகளை நீண்ட காலத்தின் பின் எதிர்கொள்ள முடியும். ஆனால் தற்போது அங்கிருக்கும் அடைப்பு உயர்த்தப்பட வேண்டும். ஹொமஸ் நீரோடை பாதை திறக்கப்பட வேண்டும். நாம் இந்த பைத்தியக்கார தரமான போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும். இந்த உரையாடலில் பேராசிரியர் சையத் முகமது மவாண்டி கூறுகையில்,
1: They thought this was a one-day operation.
2: I agree with Professor Sachs. I think that this was a major miscalculation. In general, from my understanding, perhaps Professor Sachs would correct me if I'm wrong, is that the United States has created this narrative on Iran that goes back to Orientalism and even before the United States ever became a power, but Orientalist mindset that exists among Western elites and exists among American elites, those in power, that underestimates and as a result they look down upon their designated adversaries. And as a result, they pursue policies with imagining that these narratives are correct, that their designated adversary is corrupt, that it's incompetent, incapable, unfit to rule, that if it's despotic, they're not sophisticated, and of course unpopular. So when they devise policies based upon these assumptions, they expect immediate results, a one-day war, as Professor Sachs pointed out. But then when they hit reality, they immediately fail. Those policies fail. But the problem is that the narrative is so powerful that they don't, as a result of their failure, they don't learn from them. They don't learn from any of those failures. And they continue to pursue the same sort of policies in the hope that next time they'll get it done. And they always justify the reasons for their failure for some mistaken tactic or some mistake on their part. But their understanding of their opponent, of their enemy, of their designated adversary is the real problem. And they don't recognize that. It's completely warped. And so right now, I believe that Trump thinks that he can, and the people around him think that, well, Iran is, of course, evil. And Iran is unstable. It is a regime, as they love to call it. And that if it didn't work militarily, well, we will use siege warfare to destroy them and bring them down. Ultimately, they'll collapse because it's a regime. And a regime is essentially, by nature, it is unstable. It's not going to last anyway. So all we have to do is just find the correct way to push it and it collapses.
0: Professor Sachs இது மீண்டும் கூறினார், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது ஒரு நாளில் முடித்துவிடக்கூடிய தாக்குதல் என்று நினைத்தார்கள். அதற்கு பதில் அளிக்கையில் பேராசிரியர் சையத் முகமது மிராண்டி, ஆம், நான் ப்ரொஃபசர் சாக்ஸ் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடை போட்ட ஒரு மிகவும் தவறான கணக்கீடாகும். பொதுவாக நான் புரிந்து கொண்டவரை நான் தவறாக இருந்தால் பேராசிரியர் சாக்ஸ் அதை என்னை திருத்துவார் என்று நம்புகின்றேன். அமெரிக்கா ஈரானை குறித்து ஒரு பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. இது ஓரியன்டலிசம் என்று கூறப்படும், அதாவது கிழக்கத்திய நாடுகளை பற்றிய மேலை நாட்டினரின் ஒரு தலைப்பட்சமான கண்ணோட்டம். இது ஓரியன்டலிசம் சார்ந்த சிந்தனை போக்கிலிருந்து, அதாவது அமெரிக்கா ஒரு வல்லரசு ஆகுவதற்கு முன்பிருந்தே நிலவி வரும் ஒரு மனநிலையிலிருந்து இது உருவாகியது. மேற்கத்திய மற்றும் அமெரிக்க உயர்மட்டத்தினரை மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் இந்த மனநிலை உள்ளது. இது அவர்கள் தங்கள் எதிரியாக கருதுபவர்களை குறைவாக மதிப்பிடவும் அவர்களை இழிவாக பார்க்கவும் தூண்டுகிறது. இதன் விளைவாக தாங்கள் உருவாக்கிய பிம்பங்களே சரியென்று நம்பி அவர்கள் கொள்கைகளை வகுக்கிறார்கள். அதாவது தங்கள் எதிரி ஊழல்வாதி, திறமையற்றவர், ஆள தகுதியற்றவர், சர்வாதிகார போக்குடையவர், நாகரிகமற்றவர் மற்றும் மக்களிடையே செல்வாக்கற்றவர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இத்தகைய அனுமானங்களின் அடிப்படையில் கொள்கைகளை வகுக்கும் போது அவர்கள் உடனடி முடிவுகளை எதிர்பார்க்கிறார்கள். பேராசிரியர் சாக்ஸ் குறிப்பிட்டது போல ஒரே நாளில் முடியும் போரை போன்ற முடிவுகளை அவர்கள் நாடுகிறார்கள். ஆனால் உண்மையை எதிர்கொள்ளும் போது அந்த திட்டங்கள் உடனடியாக தோல்வியடைகின்றன. இருப்பினும் அந்த பிம்பம் மற்றும் கருத்துருவாக்கம் மிகவும் வலிமையாக இருப்பதால் தோல்வியில் இருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வதில்லை. அத்தகைய தோல்விகளில் இருந்து அவர்கள் எதையும் கற்றுக்கொள்வதில்லை. அதற்கு மாறாக அடுத்த முறையாவது அதை சாதித்து விடலாம் என்று நம்பிக்கையில் அதே வகையான கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள். தங்கள் தோல்விக்கான காரணங்களை ஏதோ ஒரு தவறான உத்தி அல்லது தங்கள் தரப்பில் நடந்த ஒரு தவறு என்று கூறி நியாயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிரியை பற்றிய அவர்களின் புரிதலே உண்மையான சிக்கலாக உள்ளது. அந்த புரிதல் முற்றிலும் சிதைந்தது ஒன்று என்பதை அவர்கள் உணர்வதில்லை. எனவே தற்போதைய சூழலில் ஈரானை ஒரு தீய சக்தியாகவும் நிலையற்ற ஒன்றாகவும் ட்ரம்ப் மற்றும் அவரை சுற்றியுள்ளவர்கள் கருதுகிறார்கள் என்று நான் நம்புகின்றேன். அவர்கள் அதை ஒரு ஆட்சி, ஒரு ரெஜீம், ஒரு ஆட்சி என்று அழைக்கிறார்கள். இராணுவ ரீதியாக அது பலனளிக்கவில்லை என்றால் முற்றுகை உத்தியை பயன்படுத்தி அவர்களை அழித்து வீழ்த்தலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இறுதியில் அது சரிந்து விடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏனெனில் அது ஒரு ஆட்சி, அது இயல்பாகவே நிலையற்றது என்றும் எப்படியும் அது நீடிக்காது என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். எனவே அதை சரிப்பதற்கான சரியான வழியை கண்டறிந்தால் மட்டும் போதுமே என்று அது தானாகவே சரிந்து விடும் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள்.
2: But the reality is that the Islamic Republic of Iran is a state with very strong institutions. It is a sophisticated society. It is a sophisticated elite and leadership. It is a competent military, and it has a popular legitimacy, and thus that makes it a very formidable enemy if someone chooses to designate it as an enemy. And that is why I think that regardless of what the United States does, it's destined to failure. It may harm the Iranians in significant ways, through war where thousands die, or through sanctioned warfare where people lose their jobs and people in hospitals die. But ultimately, even though it may cause great harm to the society, but the country will not submit. It will not collapse. And so until the United States is forced to retreat, in my opinion, through the economic hardship that is approaching us due to the shortage of energy across the world, or for whatever other reason, if people in the White House listen to sane people like Professor Sachs, which I don't think is really an option for them, the only solution in any case has to be, will be, for the United States to pull back.
0: ஆனால் உண்மை என்னவென்றால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு மிகவும் வலுவான நிறுவனங்களை கொண்ட ஒரு நாடாகும். அது ஒரு முதிர்ச்சியான சமூகத்தை கொண்டது. அங்கு அறிவார்ந்த மேல்தட்டு வர்க்கமும் தலைமையும் உள்ளன. அது திறமையான இராணுவத்தை கொண்டுள்ளது மற்றும் மக்களிடம் அங்கீகாரம் பெற்ற அரசாகவும் திகழ்கிறது. எனவே யாரேனும் அதை எதிரியாக கருதினால் அது மிகவும் வலிமையான ஒரு எதிரியாக அமையும். அதனால் தான் அமெரிக்கா என்ன செய்தாலும் அது தோல்வியிலேயே முடியும் என்று நான் கருதுகின்றேன். போர் மூலம் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பது அல்லது பொருளாதார தடைகள் மூலம் மக்கள் வேலையை இழப்பது மற்றும் மருத்துவமனைகளில் நோயாளிகள் இறப்பது என ஈரானியர்களுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இறுதியில் சமூகத்திற்கு பெரும் தீங்கு விளைவித்தாலும் ஈரான் ஒருபோதும் அடிபணியாது அல்லது வீழ்ச்சியடையாது. அமெரிக்கா பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வரை நிலைமை அப்படியேதான் இருக்கும். உலகளாவிய எரிசக்தி பற்றாக்குறையால் வரவிருக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திலோ வெள்ளை மாளிகையில் உள்ளவர்கள் பேராசிரியர் சாக்ஸ் போன்ற அறிவாளிகளின் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டால் அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. என்றாலும் அமெரிக்கா பின்வாங்குவதே ஒரே தீர்வாக அமையும். மேலும் இந்த உரையாடலில் ப்ரொஃபசர் சாக்ஸிடம் பேட்டியாளர் ஹுமஸ் ஜீரனை என்பது எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியாகும். தற்போது அங்கு நிலைமை மாறியுள்ளது. உலகளாவிய விநியோக சங்கிலியில் இதனால் ஏற்படக்கூடிய நீண்டகால மற்றும் மாற்ற முடியாத விளைவுகள் எவை? மேலும் இப்பகுதியில் நீண்ட காலத்துக்கு தடை ஏற்பட்டால் மேற்கத்திய நிதி அமைப்பு அதை தாங்கி நிற்குமா என்று கேட்டபோது அதற்கு பதில் அளிக்கையில், உண்மையில் ஹுமஸ் நீரிணை மூடப்படுவது ஏறக்குறைய அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். உலகில் ஏதோ ஒரு பகுதியில் உள்ள ஒரு சுயாதீனமான எண்ணெய் நிறுவனமாக இருந்தால் விலை உயர்வால் பயனடையலாம். ஆனால் எரிசக்தி பற்றாக்குறை நிலவும் சூழலில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இது பெரும் இழப்பை ஏற்படுத்தும். இது அமெரிக்காவிற்குள்ளும் பெரும் பாதிப்பை உருவாக்கும். அங்கு மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில் உள்ளனர். டிரம்பின் செல்வாக்கும் வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் அமெரிக்க தேர்தல் நெருங்கி வருகின்றது. வாக்குகளை நேர்மையாக எண்ணினால் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் குறைந்தது ஒரு அவையாவது டிரம்ப் தனது கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும். ஆனால் இந்த போரினால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லா இடங்களிலும் உணரப்படுகின்றது. மேலும் இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட நெருக்கடியாகும். உண்மையில் சில வாரங்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் அது அந்த நீரினை திறக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஆனால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகும் அமெரிக்கா அங்கு தாக்குதலை மேற்கொண்டது. இது அமெரிக்காவின் ஒரு வகையான பைத்தியக்காரத்தனமாகும். வாஷிங்டனின் மனநிலையை பற்றிய, அதாவது டிரம்பின் அரசாங்கம் பற்றிய ஒரு துல்லியமான விளக்கத்துடன் நான் ஒரு விஷயத்தை சேர்க்க விரும்புகின்றேன். அமெரிக்கா ஒரு உலகளாவிய பேரரசாக இருப்பதால் அது பலவீனமாக இருப்பதையோ அல்லது தோல்வி அடைவதையோ ஒப்புக்கொள்ள முடியாது. எனவே உண்மைகள் தெளிவாக தெரிந்தாலும் அவர்கள் ஒரு பாவனையை செய்ய வேண்டியுள்ளது. ஏனெனில் தங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை காட்டுவது தங்கள் பலவீனத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்துவதாக அமைந்துவிடும். அதனால் தான் தங்களிடம் தீர்வு இல்லை என்று தெரிந்திருந்ததும் ட்ரம்ப் தினமும் கோரிக்கைகளை முன்வைக்கிறார், தினமும் மிரட்டல்களை விடுக்கிறார். அமெரிக்கா எப்படி வெற்றி பெறும் என்று தினமும் பேசுகிறார். இது ஒரு வகையில் பேரரசின் இயல்பிலேயே உள்ள ஒரு பகுத்தறிவற்ற தன்மையாகும். உண்மைகளுக்கு முரணாக எதையாவது நிரூபிக்க முயல்கிறார்கள். இதுவே இந்த சூழலை இன்னும் சிக்கலாக்குகிறது. அமெரிக்க மனநிலையை பற்றி நான் மேலும் ஒரு விஷயத்தை சேர்க்க விரும்புகின்றேன். அமெரிக்கா ஒரு பேரரசாக இருப்பதாலும் ஈரான் அமெரிக்க பேரரசிடமிருந்து தனது இறையாண்மையை மீட்டெடுத்ததாலும் அமெரிக்கா பழிவாங்கும் நோக்கில் செயல்படுகிறது. இது 1953 ஆண்டு வரை பின்னோக்கி செல்கிறது. அப்போது அமெரிக்கா ஈரானில் இருந்த ஜனநாயக அரசாங்கத்தை கவிழ்த்து ஒரு காவல் அரசை திணித்தது. அந்த காவல் அரசு 26 ஆண்டுகள் நீடித்தது. பின்னர் ஈரானிய மக்கள் அந்த காவல் அரசை தூக்கி எறிந்தனர். அந்த காவல் அரசை திணித்த பேரரசின் கண்ணோட்டத்தால் அது ஒரு பெரும் குற்றமாகவே பார்க்கப்பட்டது. ஏனெனில் அமெரிக்க பேரரசை எதிர்க்க முடியும் என்பதை அது நிரூபித்தது. மீண்டும் சொல்லுகின்றேன், பேரரசின் தர்க்கத்தின்படி நீங்கள் எப்போதும் ஒரு கருத்தை நிரூபிக்க முயல்கிறீர்கள். அது குறிப்பிட்ட எதிரிக்கு மட்டுமல்ல, உலகின் பிற நாடுகளுக்கும் சேர்த்துத்தான். நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், எங்களை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் விரும்புவதை செய்யலாம், மற்றவர்கள் மீது கோரிக்கைகளை விதிக்கலாம் என்பது போன்ற எண்ணங்கள். நிச்சயமாக இத்தகைய கூற்றுக்கள் பகுத்தறிவற்றவை, ஏன் மாயையானவை கூட. குறிப்பாக பல துருவங்களை கொண்ட இன்றைய உலகில் இது பொருந்தாது. அமெரிக்காவால் தான் கோரும் விஷயங்களை மற்றவர்கள் மீது திணிக்க முடியாது, ஆனால் தன்னால் அதை செய்ய முடியும் என்று பாவனை செய்ய அது முயல்கிறது. ஏனெனில் அதுவே அதன் ஏகாதிபத்திய தர்க்கத்தின் மையமாக உள்ளது. அது மற்றவர்களையும் அச்சுறுத்த வேண்டியுள்ளது. நிச்சயமாக இது இப்போது பலனளிப்பதில்லை. 10 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒருவேளை பலனளித்திருக்கலாம். அப்போதும் கூட பலருக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தன என்றாலும், ஆனால் இன்றைய உலகில் ரஷ்யா மற்றும் சீனாவின் வலிமை, அத்துடன் பதிலடி கொடுக்கும் ஈரானின் திறன் ஆகியவற்றை கருத்தில் எடுக்கும் போது அமெரிக்காதான் உலகை ஆட்டிப்படைக்கின்றது. ஒரு அமெரிக்கராக நான் கூறுவது என்னவென்றால், இந்த அணுகுமுறை அமெரிக்காவிற்கே தீங்கானது. குற்ற செயல்கள் நிறைந்த குப்பைகள் அகற்றப்பட வேண்டிய உள்கட்டமைப்பு வசதிகள் சிதைந்து போன ஒரு தெருவில் நான் வசிக்கின்றேன். அங்கு நான் கவனிக்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் உள்ளன. உண்மையை சொல்ல போனால், நாம் ஈரானை மிரட்டுவதில் கவனம் செலுத்தக்கூடாது. அது நமக்கு நேர விரயம். அது ஒரு பயனற்ற யோசனை. அது ஒரு கொடூரமான, சட்டவிரோதமான மற்றும் முட்டாள்தனமான யோசனை. ஏனெனில் அது ஒருபோதும் பலனளிக்காது. ஆனால் என் நாட்டில் நான் முன்வைக்கும் கருத்து என்னவென்றால், இது நமக்கே பாதகமானது. ஏனெனில் நமக்கு செய்ய வேண்டிய பல பணிகள் உள்ளன. நம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல உதவுவது, சாலைகளை சீராக பராமரிப்பது, உள்கட்டமைப்பை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப நவீனப்படுத்துவது போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு மாறாக மற்றவர்களை மிரட்டுவதற்காக பல ட்ரில்லியன் டாலர்ஸ்களை வீணாக்க கூடாது. ஹோமஸ் நீரிணையை குறித்த உங்கள் அடிப்படை கேள்விக்கு திரும்பினால், ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வேண்டும். தற்போது உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரே தீர்வு அந்த நீரிணையை திறப்பதுதான். அதாவது அமெரிக்கா அங்கிருந்து வெளியேற வேண்டும். ஈரானும் ஓமானும் தங்கள் நீர்வழிகளை கட்டுப்படுத்தும் என்பது உண்மைதான். ஏனெனில் இது இரண்டு இறையாண்மை கொண்ட நாடுகளுக்கு இடையிலான நீர்வழிப்பாதை. அதை அவர்களே முறைப்படுத்துவார்கள். ஆனால் சர்வதேச வர்த்தகத்திற்காக அந்த நீரினை திறந்திருப்பது ஈரானின் நலனுக்கும் உகந்தது. அது அப்படித்தான் இருக்கும். எனவே அமெரிக்கா வெளியேறினால் நிலைமை ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடும். எனவே அன்பர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டியின் பேராசிரியரான ஜெஃப்ரி சாக்ஸும், ஈரான் டெஹ்ரான் யூனிவர்சிட்டியின் பேராசிரியரான சையத் முகமது மர்டானியும் உரையாடும் போது, இந்த ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கிய போர் பற்றிய விடயங்கள். February 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் ஆட்சியை ஒரு நாளில் விழுத்தி விடலாம் என்று நம்பி இந்த தாக்குதலை தொடங்கினார்கள். இப்போது இன்னும் இதுக்கு ஒரு முடிவு வராத நிலையில், அமெரிக்கா தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றது. இதன் விளைவாக ஹோமஸ் நீரிணையை மூடியதால் இப்போது உலகெங்கிலும் மிகவும் பொருளாதார நெருக்கடிகள் உருவாகியுள்ளன. அமெரிக்கா பின்வாங்கும் வரை ஈரானியர்கள் பணிய மாட்டார்கள் என்று பேராசிரியர் சையத் முகமது மொராண்டி கூறுகின்றார். அதே நேரம் அமெரிக்கா இதிலிருந்து முற்றிலும் வெளியேறாவிட்டால் உலக பொருளாதார நெருக்கடி மிகவும் மோசமாகும் என்று ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸ் கூறுகின்றார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காக்கண்ணாடி, மாற்றி தருகின்றார்கள் ரபிட் பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதி மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒரு வருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது, தரிசனம் மற்றும் புரணக பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நெருங்கிய தொடர்புகளுக்கு செல்வன் 09 86 79 59 19 மறந்துவிடாதீர்கள்.
1: 9 86 79 59 19 புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவிர முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

வாரம் ஒலிக்கிறது சினிமா சிதறல். வித்தியாசமான முறையிலே சினிமா செய்திகளை சினிமா சிதறல்களாக தோற்று தருகின்றார்கள் கலைஞர் காஞ்சோண்டி

0: என் காலம் வெல்லும் என்றால் வென்ற பின்னே வாங்குற கலைஞர்
1: பாட்டு
0: இப்படி ஒரு வார்டு எழுத ஆறால
1: முடியும்.
0: இப்படி ஒரு வார்டு எழுத அதுவும் வந்து இந்த எல்லா தமிழ் இலக்கியங்களை எல்லாம் கரைஞ்சு குடிச்சு இயற்கையில அனுபவிச்சு எழுதுறேன்னா ஆறால் ஏழு கலைஞர் நம்ம கண்ணதாதான் பாட்டு
1: தான். சமாதிக்கு நீ ஏன்
0: கண்ணாசன் சமாதிக்கு போறேன்டா கலைஞர்
1: செட்டியாருக்கும் விசாலாட்சி அம்மையாருக்கும் எட்டாவது குட்டியா பிறந்த இந்த
0: கண்ணாசன் கண்ணாசன் எட்டாவது முத்தையா
1: முத்தையா
0: மனுஷன்
1: பிறந்து பள்ளி சரியான கஷ்டப்பட்ட குடும்பம்
0: கஷ்டமா இனி இல்லையான
1: ஆடு மாடுதான் மேய்க்கலாம்.
0: ஐயோ கலைஞர் ஆடு மாடு மேய்க்கிறது கஷ்டமா? ஆடு மாடு மேய்க்கிற கஷ்டப்பட்ட வேலை கலைஞர் கஷ்டம் தெரியுமா? கலைஞர் சும்மா சுருள் சுத்தியா கலைஞர் கடதாசியில சுருள் சுத்துற விளையாட்டு எல்லாம் தெரியுமா? உங்களுக்கு ஜீனி வாங்கிட்டு சொல்லி அம்மா அனுப்பினா கலைஞர் இது தானே போய் எங்க கடதாசியில ஒரு சுருள் சுத்தி போட்டு அதுலும் கீழால ஓட்டிய போட்டு சாப்பிடறானே.
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க கலைஞர்
1: வெள்ளி ஆட்சிக்கு வளர்ப்பு பிள்ளையா வித்து அது 7000 ரூபாய் கொடுத்து வாங்கி
0: பாருங்க அந்த
1: காலத்திலேயே
0: சரித்திரங்கள்
1: போயிருந்தடாப்பா கதை எழுதுற விளையாட்டுகள் எல்லாம் செய்ய
0: தொடங்கிட்டேன்.
1: அப்ப 1948 இவருக்கு
0: மனுஷனுக்கு
1: வந்த மாதிரி ஒரு படத்துக்கு அதுக்கு கே ராமநாதன் ராமநாதன் சொல்லி டைரக்டர் கண்ணியின் காதலி திரைப்படத்துக்கு
0: கண்ணியின் காதலி
1: என்ன மாதிரி எழுதினவர் சொன்னா கனவே கனவும் ஒரு நாள் கலையாதோ கலையாது கனவும் நினைவாகும்
0: உள்ளுக்கு வந்தா கலைஞர்
1: இருக்கு
0: வாங்கி தாரதே அவ்வளவு நீங்க அதை விட்டுட்டு கலைஞர் நீங்க சொல்லுங்க கலைஞர்
1: கலங்காதிரு மனமே ஒரு
0: நாள் வந்துட்டு பூத்துல கண்ணில காட்டினாத்தான் கவிதை வருது.
1: அது அந்த மாதிரி பருவு தொடரும் கூடி போய் தொடாப்பான்னு பொக்க சரியா பத்தி எடுக்கி தொடாப்பா. இந்த நேரத்தில் அவர் எழுதின பாட்டு அப்படியே அப்படியே தொடர்ந்து சிங்கன் எழுதி எழுதி எழுதி எழுதி எழுதி வந்து மில்லிச மன்னர் விஸ்வநாதன் பணத்துல வந்து சேர்ந்துட்டார்
0: சிங்கனோட.

0: தண்ணி அடிக்காத தெரியாது கலைஞர், நாங்கள் தண்ணி
1: அடிக்கிறோம் புத்துவாங்களா தள்ளி உங்களோட இயேசு காவியம் வனவாசம் மற்ற அந்த மான்கா
0: உதவியாளரும் குறைவு தானே கலைஞர், மூன்று பேர் தானே கலைஞர் இவர் போய் இதே கொஞ்சம் ரெண்டு மூணு வசனத்தை மாத்தி போட்டு கொடுத்து போட்டு அதுக்கும் ரவுமான் கொடுத்தா
1: 5 லட்சம்.
0: இதை விட கலைஞர் வைரமுத்து கம்பன் அடிச்சு விட்டது கவிழன் வந்தாண்டாக்கி அப்பா ஒரு கவிதை சொல்லுங்க இந்த ஏல அடிச்சு விடுறேன் இந்த வருகுதுன்னு போட்டாப்புல வைரமுத்து வாங்கி போச்சாங்க கலைஞர். என்னடா என்ன விட இது நல்லா சொல்லுதே கவிதை. ஐயோ கலைஞர், இதுகளெல்லாம் காலத்தை வெண்டு நின்றவர் கலைஞர் கண்ணதாசன் கலைஞர்.
1: பயங்கர
0: அதுதான்
1: ஒரு நாள் தேவர் வந்து தாய் சொல்லு தொட்டாத பாடத்துக்கு பாட்டு எழுதுவோம் கட்டி தங்கம் பட்டி எடுத்து
0: பட்டி எடுத்து சூப்பர்
1: பாட்டு
0: கலைஞர் வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாம் கரைஞ்சு குடிச்ச மனிதன்
1: எல்லாம்
0: வகுப்பு படிச்சாலும் கலைஞர் வந்து சரஸ்வதி நாவில தாண்டவம் ஆடி இருக்கு கலைஞர்.
1: இவரம் விட்டு பார்த்தவரங்க குன்னங்குடி
0: வைத்தியர் அந்த கதையோ இருக்க சொல்ல
1: திருமகனே
0: மருதமலை மாமணியே முருகையானுடியும் பார்த்தவர் கலைஞர்
1: நாமங்கள்
0: இருக்கிறார் இஞ்சால தேவரையும் போழ்ந்து கலைஞர் இஞ்சால முருகனையும் போழ்ந்து கலைஞர் குன்னங்குடியில
1: வயலில்
0: தான் போய் அங்க இசையமைக்கிற வெத்திலியா போட்டு சொல்லுங்க கதையனூரி போட்டு இந்தியா வெத்திலியா போட்டு காரை துப்பிச்சாங்க கலைஞர் தனக்கு துப்புறாரா வெத்திலியா துப்புறாரா
1: அனுப்பிவிட்டு அமெரிக்கால இருந்து திரும்பி வந்தது இங்க சிக்காகோல இருந்து
0: போய் ஒரு ஸ்பீச் ஒன்று
1: பண்ணி
0: கவியில மட்டும் இல்ல பொம்பளையல் விஷயத்திலும் பயங்கர கில்லாடி கலைஞர் எல்லாரையும் மடக்கி போட்டு அந்த மதுவும் மாதுவும் பக்கத்துல இருந்தா தான் கவிதை
1: பாத்தியாதி என்ன வந்துட்ட நீ வந்துட்ட தண்ட கை ஒரு கையில மாது அப்படி இருந்தா தான் என் வாழ்வு
0: ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில்
1: ஆறு படம் ஆறு எல்லாம் தோல்வியோ
0: வானம்பாடி என்று படம் எடுத்து கலைஞர் மட்டை அடியெல்லாம் வாங்கி போட்டு கலைஞர்
1: எல்லாத்தையும் வானம்பாடி கருப்பு பணம் ரத்தத்தில்
0: அப்படி
1: போயிட்டு கண்ணதாசன் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு இருபத்தி நாலாம் தேதி நான் என்ன நீ கூட்டிட்டு போவேன் இதுக்காக
0: போட்டு
1: மணிமண்டபம் தமிழ்நாட்டில் பேர் சொல்ற அளவுல திருவள்ளுவர்ல இருந்தோடப்பா பூம்புகார்
0: திருவள்ளுவர் சிறிய கட்டினது 133 அடியில் அப்படி கலைஞர் அஞ்சலியும் மாலையே நாங்க சொல்லி போட்டு கலைஞர்
1: நீ அத போய் வாங்கிட்டு
0: அது பிரச்சனை இல்ல கலைஞர் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் கலைஞர்
1: ஓ நான் ஒன்னு
0: ஊதி வெடிச்சு கலைஞர் பூதனைக்காய் மாதிரியோ எல்லாம் இதா
1: போயிட்டாங்க
0: ரேவதியும் கொஞ்சம் நல்லா இருக்க தலைக்கு மனசு வெள்ளி அடிக்கிறேன் இதா இருக்கிறா கலைஞர், வேறு யாரை பார்த்து மிச்சம் தரே மட்டு கட்டுற மாதிரி இல்ல கலைஞர். ஆனா கே ஆர் விஜயா அந்த மாதிரி தான் கலைஞர் இப்ப இருக்கிறா கலைஞர்.
1: சாப்பாடு கொடுக்கறா
0: சாப்பாடோ நல்ல மனுஷன்
1: மகள் தானே,
0: ஒரு மகள் தான் சிரிச்சபடி மனுஷி கோயிலும் குளவும் தெரியுது கலைஞர். மட்டு ஒரு தரையும் கண் கொண்டு பாக்கியில கலைஞர் என்ன செய்யறது.
1: அப்ப நீ சரி இந்த கனகாவடாப்பா ஒரு போடிய நெண்டி ராமராவன்
0: ராமராவன் நாங்கள் நடிகர் கலைஞர் இவன் தூசம் சொல்லி போட்டு கலைஞர் ஒரு தொழில் அதிபரை கல்யாணம் கட்டி வச்சது தேவியம்மா கல்யாணம் கட்டி அமெரிக்கா கூட்டி நூறாண்டு போனவன் போனவன் தான் கடைசி வரையும் வரையில கடைசி வரையும் வரையில மனுஷி காத்து காத்து இருந்து கலைஞர் காஞ்சி போனதுதான் மிச்சம் கலைஞர்.
1: அந்த அப்படியா போயிட்டா
0: பேருந்து மனுஷி வீட்டை பூட்டி போட்டு தட்ட தனியா இருந்த கலைஞர் நீலாம்பரி இருந்த மாதிரி எல்லாம் இருந்து சென்ற காலத்தை கொண்டு போன கலைஞர் போய் இப்படியே பிரச்சனைப்பட்ட கலைஞர்.
1: எந்த சரித்திரம் தெரியல
0: ராமராஜன் போய் பார்த்த கலைஞர் அவரை போய் பார்க்க நீங்களா ஆண்டு கேட்க கராட்டம் படத்துல இருக்க அந்த மாதிரிதானே கலைஞர். ரெண்டு வரையும் அந்த சாதனையை ஒரு தமிழ் படத்தான்
1: உடைக்கிறான்
0: கலைஞர். மாங்குயிலே பூங்கிலே செய்தி என்று கலைஞர் அவள் ஆடின ஆட்டத்துக்கு கலைஞர் அத்தனை மதுரையில அத்தனை பேரும் விழுந்தல போய் கிடந்தவங்க தங்கம் தியேட்டரே தக தகத்து பூனை கலைஞர் கலைஞர் நடிப்பிச்ச கலைஞர் இன்று வரையும் கன்னியாவே அவ வாழ்ந்து போறா கலைஞர்.
1: எஸ் வி சேகர் இருக்கிறாரா மோசம் போயிட்டு
0: எஸ் வி சேகர் இருக்கிறார் கலைஞர். எஸ் வி சேகர் இருக்கிறார் வி சேகர் கலைஞர் அவர் செத்து போனார் அவர் செத்து போனார்
1: இல்ல திருவள்ளுவர் கலைக்கூடம் வறுமையுடன் வழங்கும்
0: நடிக்க
1: வந்த பின்புதான் தினமும் சரக்கடிக்க ஒழிக்கிட்டோம்
0: நடிக்க வந்த ஐயோ கலைஞர் சரக்கடிச்சாத்தானே கலைஞர் நடிக்கைய கூட்டியன் வர கலைஞர் வேந்தன் நடிக்க வந்த ஐயோ கலைஞர் வந்த பருக்கி தள்ளுற கலைஞர் அவங்களுக்கு தேவை நடிக்கிறா படுக்கோடு முதல் கலைஞர் முதல் படுத்தாதான்
1: படிச்சு
0: பாக்கணும் கலைஞர் தாக்கி படிச்ச கடைசி இதுல
1: முந்திட்டவங்கிட்ட முன்னூறு நாளைக்கு வந்து அந்தி பகலா இவனை காதரித்து தொந்தி
0: தோல்மியிலும் தாழ்மையிலும்
1: துடை நடங்க பெற்றெடுத்தாலே தீ மூட்டு அப்படியே மலக்கால் இருட்டாலும் நான் மந்தி கொப்பளக பயக்கூடாது.
0: அது மந்தி மந்தி மலக்கால இருட்டாலும் மந்தி நைசா தான் பயம் கலைஞர். அதுக்கு இடும்புல உடிச்சாலும் கலைஞர் சுட்டு போனும் கலைஞர் இந்த வெயிலுக்கு கலைஞர் நைசா பிடிக்கணும் கலைஞர் பிடிக்கிறேன்.
1: அப்ப இந்த பொம்பளை நடிக்க வந்த தினமும் சரக்கடிக்க ஒழிக்கிட்டவளாடா கீரித்தி
0: காண்டு அவள் இப்ப அவதெல்லாம் சரக்கடிச்சு எல்லாம் அடிய வாங்கி எல்லாம் அதெல்லாம் நாங்கள் கலக்கி கொண்டு போறோம் கலைஞர்.
1: அவர்தான் தெலுங்கில முதல் அறிமுகப்படுத்தினது இவர்
0: ஸ்ரீராமன்
1: ராமநாண்டர்
0: என்ன என்ன செய்யற இப்ப ஒண்ணும் செய்யல கலைஞர் இப்ப
1: கமலஹாசன் படம்
0: வரையிலையோ
1: கமலஹாசன் கொஞ்சம்
0: இரும்பு கம்பியா காட்சி போட்டு இந்த ஐஸ்கிரீம் குடிக்க கொடுத்தோம்.
1: ஸ்டாலின் போய் மாதிரி அங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு பிறகு ஸ்டாலின் எலெக்ஷன் நடிக்க நடிக்க என்ன செய்ய நானும் விடு என்ன வேண்டாம்னு சொல்லி அம்பு தப்பிட்டாரு.
0: தப்பிட்டு செங்கல்பட்டுல வழக்கு வச்சிருக்கேன் இவர் திரும்பி சொன்னார் ஐயோ ஒரு நடிகைக்காக குடிக்க கதை சொல்லவா இல்ல நடிகைக்காக வீடு வாங்கி கொடுத்தா சொல்லுவானு மற்ற பக்கத்தால சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை.
1: ஒரு
0: நாங்கள்
1: என்ன குடிகாரரா
0: இருந்தாலும் மதிப்பு கொடுக்கணும்
1: பண்பாட்டை துடிக்கும் கொஞ்ச நாளை
0: கலைஞர் எங்களுக்கு துடிக்காத துடிப்பாங்க
1: நடந்து நேர்மையா வாழ்ந்து போட்டு கதைச்சு
0: அது நேர்மையா இந்த உலகத்துல ஒரு தரும் வாழையிலா கலைஞர் கலைஞர் எங்களுக்கும் விடுதான் கலைஞர் ஐயோ கலைஞர் கிடைச்சது மாணிக்கமா முத்தாண்டு வாக்கோணும் கலைஞர் அது என்ன இதண்ட ஆராய்ஞ்சு போனா கடையா ஆராய்ஞ்சு போகல தேடி போய்க்கலாம் அது வெறும் பித்தளையா போயிடும் கலைஞர்
1: என்ன மாதிரியோட நாங்க கொடுத்து வைக்கமாடா
0: தேடி போக கூடாது கலைஞர் சில விஷயங்களை ஆராயப்படாது கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டு
1: கிராமப்புறத்துல பிறக்கிறவங்க அந்த படிப்பறிவு இல்லாதவங்க செய்கிற மாதிரி தன் 8 வயதுல இருந்து 15 வயது மட்டும் பாலியல் வன்கொடுமை உண்மையான நம்புவீங்க
0: ஐயோ கலைஞர் இப்படித்தான் என்ன செய்கிறாரு இவ்வளவு
1: சொன்னாலும்
0: பரவாயில்ல தன் பாலியல் வன்கொடுமை செய்த சரி
1: சொல்லி இருக்கணும்
0: கலைஞர் ரெண்டு புள்ளியா பெத்து வச்சிருக்க கலைஞர் அண்டை தான் பார்த்தேன் உண்மையா சொல்லப்படா கலைஞர் வர ஆத்திரத்துக்கு வாய் திறந்து சொல்லி போடுவேன் அது ஆம்பளையா உம்பளையானு தெரியாம இருக்கு கலைஞர் மூத்தோல பாக்க கலைஞர் அதிதி அது
1: சங்கட்டமாகல
0: மும்பைக்காரர் வந்தல கலைஞர் கையும் அமதி போட்டாங்க கட்டு தாலியா இல்லையா அறுத்து
1: போடுவேன்டா
0: சூப்பர் கதை இருக்குது ரஜினிகாந்த வச்சு எடுக்கலாம் சொல்லி போட்டு தானே ரஜினி போ கலைஞர் ரஜினி மாட்டுன்னு சொல்லி போட்டு கலைஞர் அது என்ன படம் ஒன்று சொல்லுங்க
1: கலைஞர்
0: சூரியவம்சம் படம் ரஜினி நடிக்க வேண்டிய படம் தான் கலைஞர் அது ரஜினி மாட்டுன்னு சொன்னா கலைஞர் வேந்து சரத்குமார்ட போன கலைஞர் அந்த மாதிரி அது போய் கலக்கி கொண்டு அது வந்த கலைஞர் இதை விட சிவாஜி ஒரு பெரிய தன்மைன்னு சொல்லுங்க ஆபம் கலைஞர் தனக்கு தேவையில் அவர் தலையிட
1: மாட்டார் அவங்களுக்கும் பயம் அந்த மனுஷன் இவங்களும் கூட நடிச்சிட்டு வந்துடும் நாங்க கட்டி பிடிக்கிறோம் செய்வார்
0: அவர் எல்லாம் அந்த மாதிரி செய்வார் கலைஞர்
1: எழுதா சொல்லிட்டு அணைக்கிறதுல
0: எடுத்தாரு கலைஞர் புடிக்க என்ன கலைஞர் நைஸா எழுத கொடுத்துறாரு கதைக்கு புளிகிறேன் கதைக்கு புளிகிறேன் புடிச்ச இடம் தேசிக்கா புளிஞ்ச மாதிரி இருக்கு கலைஞர் இதை விட கலைஞர் இதை இந்த நான் இந்த சரத்குமாரை பற்றி சொல்லியிருக்கேன் கலைஞர் ராதிகாண்டே சொல்லுது. ஐயோ இந்த விருதன் சரத்குமாருக்கு என்னிலே ஆசையே இல்லையோ, அவருக்கு வேற ரெண்டு பேர் எல்லாம் சரியான ஆசையண்டு. இந்த
1: வயது
0: ஓ என்ன
1: மனுஷன்
0: கண்ணதாசன்
1: குட்டிய பட்டி அண்ணாத்துறை சொல்றாப்பா, அவர் மட்டும் யூடியூபர் தண்டி அப்பா 7500 ஒரு நாளைக்கு உழைப்பேராம். அதுக்கு பிறகுடா இவங்க சும்மா தண்டி அப்பா குடிகாரம் தங்கட சொத்து வளாலி அவர்
0: வெளிக்கிடுங்க.

0: சங்கமத்திலேயே இனி தொடர்ந்து வரையிருப்பது.
1: அன்பிற்கினிய உறவுகளே, அற்புதமான டிஆர்டி வானொலியின் என் இதயம் தொட்ட அன்பு சொந்தங்களே, சங்கமம் நேர்மறை எண்ணங்களின் தொகுப்பாக நம் வாழ்க்கை மாற்றி அமைப்போம். நல்லெண்ணங்களும் நற்சிந்தனைகளும் இறைவனின் பேரருளால் நமக்கு நல்ல மாற்றத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் வழங்கட்டும். வாழ்க வளமுடன். வளர்ச்சி பாதையில் நம்முடைய பயணம் அமையட்டும். அன்பு உறவுகளே, இன்றைய உலகில் முகங்களை ரசிப்பவர்களை விட முகமுடிகளை ரசிப்பவர்கள்தான் அதிகம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்று தெரிய வரும். அடுத்தவருக்கு கொடுத்தால் யாரும் குறைந்து போவதில்லை. அடுத்தவரை கெடுத்தவர் யாரும் நிறைவாய் வாழ்ந்ததும் இல்லை. துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை. முயல்பவனுக்கு தட்டி கொடு, இயலாதவனுக்கு விட்டு கொடு, கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு, வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. காலமாற்றத்தின்படி நம்முடைய குழந்தைகள் நம்மை விட அறிவானவர்களாக விளங்கும் போது நம்முடைய மனம் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய குழந்தையின் அழகை ரசிப்பது போல அவர்களுடைய அறிவையும் வியந்து பாராட்டுவது நமக்கெல்லாம் இனிமையானதே. பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை, தவிர்த்து விட்டும் செல்லலாம். எறும்பை போல ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும். கல்வியை புத்திசாலித்தனத்துடன் ஒருபோதும் குழப்ப வேண்டாம். நீங்கள் பிஹெச்டி படித்த பின்னும் கூட முட்டாளாக இருக்கலாம். ரிச்சர்ட் மேயோன். வென்றவனுக்கு நீங்கள் கைத்தட்டும் போது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான். தோற்றவனுக்கு தோல் தட்டுங்கள், நீங்கள் அவன் நினைவில் இருப்பீர்கள். மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளை பார்க்கும் போதுதான் தெரிகிறது இறைவன் நமக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்துள்ளான் என்று. அப்பா என்பது ஒரு அதிசயமான புத்தகம். அதில் கிடைக்கும் வயதில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. புரிந்து கொள்ள நினைக்கும் போது அது கிடைப்பதும் இல்லை. நோயில்லாத உடம்பு, கடனில்லாத வாழ்க்கை, அலையாத வேலை, ஒழுகாத வீடு, சுகமான தூக்கம், கணக்காத மனது, நீண்ட ஆயுள், நொடியில் மரணம். இறைவா, வேறதும் எனக்கு வேண்டாம். கோபம் அது வந்துவிட்டால் மூளை செயலிழந்துவிடும், இதயம் அன்பை இழந்துவிடும், கண் யார் என்பதை பார்க்க மறந்துவிடும், நாக்கு கட்டுப்பாட்டை இழந்துவிடும். பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். வெறுப்பதை மறக்க முயலுங்கள், நிம்மதி கிடைக்கும். ஆடம்பரமாய் வாழ்ந்தேன், அதிகம் பேர் சுற்றி இருந்தாங்க. எளிமையாய் வாழ்ந்தேன், எல்லோரும் ஒதுங்கி இருந்தாங்க. இதுதான் மனித வாழ்க்கை. பணக்காரன் ஏழை வீட்டிற்கு சென்றால் உபசரிப்பு பலமாக இருக்கும். ஏழை பணக்காரன் வீட்டிற்கு சென்றால் உபதேசம் மட்டுமே இருக்கும். நெய்வேலியில் நிலத்துக்கு அடியில் கனிம வளம் இருப்பதை கண்டறிந்தார் ஒரு விவசாயி. வெள்ளையராட்சிக்கு தகவல் தந்தார், பதில் இல்லை. முதல்வர் ராஜாஜியிடம் முறையிட்டார், ஒன்றும் நடக்கவில்லை. காமராஜர் முதல்வரானதும் நேரில் சென்று தகவல் சொன்னார். உடனடியாக பொறியாளர் ஒருவரை அழைத்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டார் முதல்வர். மிக விரிவான விஞ்ஞானபூர்வமான திட்ட அறிக்கையை தயாரித்து தமிழக அரசிடம் ஒப்படைத்தார் அந்த பொறியாளர். தில்லி சென்றதும் பிரதமர் நேருவிடம் நெய்வேலி திட்டம் பற்றி பேசினார். காகிதங்களை புரட்டிய நேரு கையை விரித்தார். இதெல்லாம் சாத்தியமில்லை. ஆய்வு செய்து இந்த அறிக்கையையும் தயாரித்தவர் அனுபவமுள்ள ஒரு பொறியாளர். இந்த திட்டத்தை மறுக்க இரண்டு காரணங்கள் தான் உள்ளன. ஒன்று, இந்த நாட்டில் பொறியியல் படிப்பு தரமாக இல்லை, அல்லது இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் தகுதியும் தகுதி அரசியல்வாதிகளான நமக்கு இல்லை. கேம்பிரிட்ஜில் படித்த அறிவாளி நேருவை கிளி கிளியென கிழித்து போட்டார் கை நாட்டு பேர்வழி காமராஜர். காமராஜருக்கு கை சுத்தம், அவருக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தது. காங்கிரஸ் கமிட்டியின் காரிய தலைவரான செய போஸ்டிங் வந்தது. எல்லாவற்றையும் உதறிவிட்டு தமிழக நலனையே தமிழக நலனையும் நாட்டின் நலனையும் தன்னுடைய இரு கண்களாக போற்றினார். அடுத்த முறை பொறியாளருடன் நேருவை சென்று சந்தித்தார். எல்லாவற்றையும் முறையாக விளக்கினார். முதலீடு 180 கோடி என்றார் காமராஜர். திட்டம் ஓகே, நிதி இல்லையே, தமிழக அரசே நடத்தலாம். அரசின் ஆண்டு வருமானம் 180 கோடி. எங்களால் எப்படி? நிலக்கரியை வெளியே கொண்டு வர 3 ஆண்டுகள் ஆகும் என்கிறார். ஆண்டுக்கு 50 கோடி போடுங்க என்கிறார் பிரதமர். முடிவெடுத்தார் தமிழக முதல்வர் தமிழர் காமராஜர். என்ன ஒரு மோசமான மனிதர், சுயநலவாதி. அவர் குடும்பம் அவருக்கு முக்கியம். தமிழ்நாடு தானே காமராஜருக்கு குடும்பம். 1954 50 கோடி ஒதுக்கினார். பணிகள் தொடங்கப்பட்டன. அடுத்த வருடம் 50 கோடி. 1956 கடைசி தவணையை கொடுத்துவிட்டு தவிக்க தொடங்கினார். ஊழல் செய்துவிட்டு ஜாமீன் கிடைக்குமா என்று இன்றைய ஊழல் பெருச்சாளிகள் கவலை அல்ல. மக்கள் வரிப்பணமாச்சே, மத்திய அரசு கேள்வி கேட்குமே. சுரங்கப் பணிகள் முடிவடைந்தது. நிலக்கரியை வெட்டி எடுத்து வெளியே கொண்டு வரும் நாளில் முதல்வர் நெய்வேலி வந்தார். சுரங்கத்தில் நின்றார். அதோ நீரும் நிலக்கரியும் கலந்து வழியும் கனிம வளையத்தை தலையில் சுமந்தபடி தொழிலாளிகள் வருகின்றனர். ஓடினார் முதல்வர். தமிழ் மண்ணின் வளம் தமிழர் நலம் அல்லவா? தலையிலிருந்து கருப்பு தங்கமாக வழிகிறது. தாவி அணைத்தார் அந்த தொழிலாளியை. கரியை அள்ளி கைகளால் முகர்ந்தார். ஆனந்த கூத்தாடினார். வெள்ளை கதர் சட்டை கருப்பாகி மினியது. இந்த பதிவை படித்த போது என்னையும் அறியாமல் என் கண்கள் நினைந்தன. இப்படியும் ஒரு மனிதர், இவரின்றி பிறந்ததுமில்லை, இனி பிறக்க போவதுமில்லை. ஆனால் இருக்கும் வரை அவர் அருமை தெரியவில்லை. எத்தனை அணைகளை கட்டினார், எத்தனை கிராமங்களுக்கு மின் விளக்கு கம்பங்களை மின்சார ஒளிமயமாக்கினார். ஒவ்வொரு ஏழை வீட்டிலும் கல்வியினுடைய நுகர்வை ஏற்படுத்தி கொடுத்தார். இல்லாவிட்டால் இன்றைய தமிழகம் பீகார் யூபி மாநிலத்தை விட பின்னுக்கு இருந்திருக்கும். தமிழகத்தை முன்னோக்கிய வளர்ச்சி பணியில் இட்டு சென்ற முதல்வர். அவருடைய அருமையை, அவருடைய ஆளுமையை நாம் உணர தவறியதனுடைய விளைவை இன்று கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் மீண்டும் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைப்பாரா என்ற ஏக்கத்துடன். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் நம்மை வளர்த்தெடுக்கும். நம்முடைய முன்னோடிகள் முற்போக்கான சிந்தனைகளிலிருந்து நாம் நல்லவற்றை மட்டும் பிரித்தெடுக்க கற்றுக்கொள்வோம். பாலும் தண்ணீரும் கலந்த கலவையை அன்னப்பறவையானது அழகாக பாலை மட்டும் அருந்துவது போல நல்லெண்ணங்களை மட்டும் நாம் பிரித்து எடுத்து நம்முடைய வளர்ச்சி பணியில் நாம் பயணிப்போம். இது ஒரு சமூக உள்ளுணர்வு. காலையில் 8 to 10, மாலை 4 to 6, எந்த ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல வேணும்னாலும் போய் நின்று பாருங்க. நீங்களே அடிக்கிற அளவுக்கு மலிந்து கிடக்கிறது இந்த காலத்து பள்ளிக்கூடத்து பிஞ்சுகளின் காதல். பெருமைக்குரிய பெற்றோர்களே, தலைமுறை இடைவெளியில் உங்கள் காலத்து நடைமுறைகளை மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் குழந்தைகளை அணுக வேண்டாம். காரணம், மிக அவசர விதியான உலகத்தில் உங்கள் பிள்ளைகள் பிணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். உங்கள் பொறுமை புத்திசாலித்தனத்தை விட அவர்கள் அதிவேகமும் விவேகமும் ஆனவர்கள். நவீன யுகத்தின் உபரிதங்களின் மொத்த தாக்குதல்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆளாகிவிட்டிருக்கிறார்கள். நீங்கள் பாதி பதினாலாம் வயதில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான தியேட்டரில் அரைகுறையாக பார்த்த பாலியல் படங்களை உங்கள் மகனோ மகளோ உங்கள் வீட்டுக்குள் அதைவிட துல்லியமாகவும் தெளிவாகவும் வைத்து பார்க்கும் காலம் இது. அந்த வகையான வெப்சைட்டுகளுக்கு அவர்கள் தேடி போவதில்லை, இன்ன பிற தளங்களுக்கு செல்கையில் போன்சைட் விளம்பரங்களை அள்ளி தெளிக்கிறது இணைய உலகம். அதை ஸ்கிப் செய்துவிட்டு போன பிள்ளைகளை விட அதை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலில் அதற்குள் மூழ்கி போன பிஞ்சுகளே அதிகம். நீங்கள் கள்ளிச்செடிகளின் பெயர் எழுதிய அதே பள்ளி பருவத்தில் இவர்கள் கள்ளிச்செடிகளுக்குள் காமம் எழுதுகிறார்கள். ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனுக்கும் மாணவிக்கும் குறைந்தபட்சம் 5 காதல் நிறுத்தங்களாவது அல்லது 3 காதல் முறிவுகளாவது இருக்கின்றன. நீங்கள் கூட்டிச் செல்லாத ஆள் அறவுமில்லாத உள்ளூர் சுற்றுலா தலங்கள் அனைத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கின்றன. இதுவரை நீங்கள் கூட அறிந்திராத ஹோட்டல்கள் அவருக்கு அத்துப்படி. ஆண் குழந்தைகளை தவிர்த்து பெண் குழந்தைகளும் தற்போது மதுவின் வாசனையை பழகியிருக்கிறார்கள். என் பிள்ளையிடமோ என்னிடமோதான் ஆண்ட்ராய்டு போன் இல்லையே என நிம்மதி கொள்ளாதீர்கள். தோழன் தோழி என்ற வைரஸ்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதிப்பு அதிகம். என் கண் முன்னே ஒரு எஸ்டிடி பூத்தில் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி 5 வெவ்வேறு நபர்களுக்கு போன் செய்கிறது. கடைசியாக அப்பாவுக்கு போன் செய்து இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வீட்டுக்கு வர லேட் ஆகும் டாடி என்கிறது. முன்பு பொம்மைகளால் நிரம்பி கிடந்த குழந்தைகள் உலகம் இப்போது பொய்மைகளால் நிரம்பி கிடக்கிறது. உங்கள் குழந்தைகளின் நண்பர்கள் அவ்வப்போது அழைத்து பேசி அவர்களின் குணத்தை தெரிந்து கொள்ள முனையுங்கள். குறிப்பாக உங்கள் குழந்தைகளுடன் நட்புறவில் இருங்கள். முடிந்தால் நல்ல தோழனாகவும் தோழியாகவும் இருங்கள். காலையில் தவிர்க்க முடியாத வேலை நிமித்தமாக இருந்தாலும் மாலை வேளையில் கண்டிப்பாக உங்கள் மகனையோ மகளையோ பள்ளிக்கூடம் சென்று அழைத்து வாருங்கள். மாதம் ஒரு முறையாவது அரசு பள்ளிகளாகட்டும் தனியார் பள்ளிகளாகட்டும் உங்கள் குழந்தைகளின் வகுப்பாசிரியரை நேரில் சந்தித்து பேசுங்கள். உங்கள் குழந்தைகளின் நடத்தை மாற்றம் பற்றி கருத்துக்களை கேட்டறியுங்கள். ஏனெனில் உங்களை விட அவர்களிடம்தான் குழந்தைகள் அதிக நேரத்தை கழிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சைக்கோத்தனமான காதல், போதை ஆசாமிகள், ஹீரோயிச பாதிப்பு, வயதான சில கிள ஜென்மங்களின் வக்கிர குரூர முகங்களின் பிடிகளில் வலியச் சென்று வலிமையை அனுபவிக்கின்ற சில குழந்தைகள், இதையெல்லாம் மேலை நாடுகளில் சகஜம் என்போர் வழக்கம் போல எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் பணிகளில் மூழ்கி போகலாம். குடும்பமானம், பிள்ளைகளின் வருங்காலம், கனவு, லட்சியம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறவங்க பிள்ளைங்க மேல லேசா ஒரு கண்ணு வைங்க. ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்கன்னு வேறுபாடெல்லாம் வேண்டாம். முக்காவாசி அயோக்கியத்தனம் வேலை பார்க்கிறதாக பூரா இந்த ஆம்பளை பொம்பளை பசங்க தான் இருக்குதுங்க. நான் பார்த்த வரைக்கும் டிக்கெட்ல ரூபாய் நோட்ல நம்பர் எழுதி போடுறது ஃப்ரெண்டோட அண்ணன் அவனோட ஃப்ரெண்டுன்னு தொடர்கதையா நீளுகிறது இந்த பட்டியல். பசங்களும் மலரில் தேனெடுக்கும் வண்டுகளைப் போல வாய்ப்புகளை மிகச் சரியாக பயன்படுத்திவிட்டு காரியம் முடிந்ததும் கலட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. அடுத்த 2-1 நாளில் அழுது முடித்து அடுத்த காதலுக்கு தன்னை புதிதாக தயார்படுத்திவிட்டு கிளம்பிவிடுகிறார்கள். நவீன பட்டாம்பூச்சிகள், ரோஜா செடிகள் வேலிக்குள் இருக்கும் மட்டும்தான் பாதுகாப்பாகவும் அழகாகவும் இருக்க முடியும். வேலி தாண்டினால் அதை பிடுங்கி நுகர்ந்து பார்த்து கசக்கி எறியும் கரங்களும் முழுச்செடியை மேய்ந்து திங்கும் ஆடுகளும் தெருக்கு 100 இருக்கின்றன. எனவே உங்கள் வீட்டு மகன்களை மகள்களை ரோஜா செடிகளை எப்படி நூல்கள் பாதுகாக்கின்றனவோ அதுபோல் பாதுகாத்து அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுங்கள். மகன்களை சிங்கமான மிருகமாக வளர்க்காமல் நல்ல மனிதனாக வளர்த்தெடுங்கள். அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, அடுத்த வாரத்தில் நற்சிந்தனையோடும் நல்லெண்ணங்களோடும் உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். என் அன்பு உறவுகளே.

0: சர்வேகளையே இத்துடன் இன்றைய சங்கமத்தை நிறைவு செய்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு விடைபெற்று செல்கிறோம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம்.
0: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
3: விவரங்களுக்கு நூலுலகம்
2: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம்.com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
0: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
0: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
0: Mélodie Tordobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordobre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினாலே வடகிழக்கில் தேவையற்ற யுத்தம் உருவானதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொழும்பு புனித ஜோசப் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது. அங்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நமது நாட்டின் அரசியல் உலகை உற்று நோக்கினால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் எந்தொரு தவறான செயலையும் செய்ய துணியின் நிலையை காண முடிகிறது. நாம் செய்யும் செயல் சரியானதா, தவறானதா, சட்டபூர்வமானதா அல்லது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று எவருமே சிந்திப்பதில்லை. தற்போதைய சமூகத்தில் நிலவும் மிகப்பெரிய பிரச்சினை இந்த அரசியல் குறுக்கு வழிகளாகும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் ஒரு தேர்தலை நடத்தி புதியதொரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அதற்கு அடுத்த நாள் முதலே இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு நாம் எவ்வாறு அதிகாரத்துக்கு வருவது என்ற குறுகிய அரசியல் வியாபாரமே அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள், எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று எவருமே சிந்திப்பதில்லை. எப்போதும் மற்றவர்களின் கால்களை இழுத்து வீழ்த்தவே பார்க்கிறார்கள். இதுவே அதிகாரத்தை பிடிப்பதற்கான குறுக்கு வழியாக தென்படுகிறது. இலங்கை சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ற எந்தவித இன மத பாகுபாடுகளுமின்றி அனைத்து மக்களும் சகோதரர்களாக ஒன்றிணைந்தே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் நாட்டை சரியான பாதையில் முன்னோக்கி கொண்டு சென்றன. ஆனாலும் 1956 பின்னர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய மற்றும் சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினால் இந்த நாடு முற்றாக வீழ்ச்சி அடைந்தது. வடகிழக்கில் ஏற்பட்ட யுத்தமும் இத்தகையதொரு தேவையற்ற அரசியல் சுயநலத்தாலே உருவானது. எமது நாட்டின் 75 அரசியல் ஆண்டுகால பேரழிவுக்கு பின்னால் இருப்பது இந்த அரசியல் குறுக்கு வழிகள்தான். அத்தகைய குறுக்கு வழிகளை தேடி நமது நாட்டு தலைவர்கள் எந்த ஒரு கீழ்த்தரமான செயலையும் செய்ய துணிந்தார்கள். இத்தகைய குறுக்கு வழிகள் மூலம் இலங்கையை ஒருபோதும் அபிவிருத்தி செய்ய முடியாது. நாட்டை முன்னேற்ற வேண்டுமாயின் அர்ப்பணிப்பு அவசியம். நீதியும் நேர்மையும் என்பது அதிர்ஷ்ட லாப சீட்டு போல் சுலபமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். தவறான செயல்களை செய்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. மனச்சாட்சிக்கு இணங்க வேலை செய்ய பழக வேண்டும். எனவே வாழ்க்கையிலோ அல்லது நாட்டை கட்டியெழுப்புவதிலோ குறுக்கு வழிகள் என்று எதுவுமே கிடையாது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. இவர்கள் வெளிப்படையாக சொல்லி வெளிவரலாம். போலி குற்றம், பொய்க்குற்றச்சாட்டு, ஜனாதிபதியை பற்றிய விமர்சனம் எல்லாம் ஒரு அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள விமர்சனம் போன்று தெரியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவாளர்களை முறுக்கேற்றுவதற்கு அல்லது தான் சிறையில் பிடிபட்டாலும் கூட எனது சீற்றம் குறையவில்லை என்பதை கூறக்கூடிய விதத்தில் சிலர் செயற்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவிக்கிறார். இப்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கின்ற சாணி அபயசேகரா என்பவர் கடந்த காலத்திலும் கூட நேர்மையாக விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. அதன் பின்னர் அவரையே கைது செய்து உள்ளே தள்ளியிருந்தார்கள் கொத்தபாய ஆட்சி காலத்தில். இப்போது அவர் பல உண்மைகளை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். செம்மணியில் தற்போது 400 மேற்பட்ட எலும்பு கூடுகள் வெளியில் வந்திருக்கிறது.
முப்பது வருடங்களாக ஐந்து ஜனாதிபதிகள் மூடி மறைத்த அந்த உண்மைகள் வெளியில் வந்திருக்கிறது. ஆகவே இதனை வரவேற்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மையில் இந்த விடயம் நீதிமன்ற விசாரணையின் போது உண்மையான கட்டாயம் வெளிவரும். கடந்த காலத்தில் உண்மையில் தெரிய வேண்டும், குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு செயல்பாடு காணப்பட்டது. பலர் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் கொலை செய்யப்பட்ட போது இங்கிருந்த அரசாங்கம் ராஜபக்ச அரசாங்கம் இருந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலத்தில் 43 மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் பிள்ளையான் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து செயல்பட்ட ஒருவராகவே இருந்திருக்கிறார். எனவே கடந்த காலத்திலும் ஜோசப் பர்ராசிங்கம் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கொலை சம்பந்தமான விசாரணை நடைபெற்றது. ஆட்சி மாற்றத்தின் போது அவர் வெளியில் வந்திருக்கிறார். மீண்டும் பல குற்றச்செயல்கள் அவர் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அவரோடு இருந்த சகாக்கள் கூட இவர் மீது குற்றங்களை சுமத்துகின்ற அரசு சாட்சியங்களாக தற்போது மாறியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவரும் பொறுப்பு என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இந்த குற்றப்பிணாய்வு விசாரணைகளின் போது இது பேசப்படுகிறது, ஊடகங்களில் பேச

இது பொய்யல்ல போலியல்ல. ஆகவே இந்த விடயங்கள் உண்மையாக வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கும் நாங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் இந்த கொலைகள், கடத்தல்கள், கப்பங்கள், பணம் பறித்தல் போன்ற செயல்பாடுகள் நடக்கும் போது யார் யார் இந்த ஆயுதங்களோடு செயல்பட்டார்கள், எங்கெங்கு முகாம் வைத்திருந்தார்கள் என்ற விடயமெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்போது ரவீந்திரநாத் பேராசிரியர் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார், கல்வியாளர் தம்பையா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இவ்வாறு நாங்கள் சொல்லலாம், அருட்தந்தையர் குருக்கள்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எல்லோருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலத்திலே ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அட்டகாசமாக தீவிச்சனையிலும் கூட முகாமை வைத்துக் கொண்டு செயல்பட்டவர்கள் யார் என்பது இப்போது புலன் விசாரணையின் போது வெளிக்கொணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே பிள்ளையான் குற்றவாளி இல்லை என்றால், நிரபராதி என்றால், நிரபராதி என்றால் அவர் தப்பித்து வரலாம். விசாரணைக்கு முகம் கொடுத்து, அதே போல் சுரேசலே இருக்கிறார், அவரும் உண்ணாவிரதம் இருக்கிறார், வாக்குமூலம் கொடுக்காமல் உண்ணாவிரதம் இருக்கிறார். மடிக்கணனியில் காணப்படுகின்ற அந்த பாஸ்வேர்ட், தொலைபேசியின் பாஸ்வேர்ட் போன்றவற்றை அவர் இதுவரை கொடுக்கவில்லை. ஆகவே குற்றம் செய்யவில்லை என்றால், மடியில் கனமில்லை என்றால், வழியில் பயமில்லை, இவர்கள் வெளிப்படையாக சொல்லி வெளிவரலாம். ஆகவே போலி குற்றம், பொய்க்குற்றச்சாட்டு, ஜனாதிபதியை பற்றிய விமர்சனம் எல்லாம் ஒரு அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள விமர்சனம் போன்று தெரியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவாளர்களை முறுக்கேற்றுவதற்கு, அல்லது தான் சிறையில் பிடிபட்டாலும் கூட தனது சீற்றம் குறையவில்லை என்பதை கூறக்கூடிய விதத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். எங்களை பொறுத்தவற்றில் நீதி விசாரணை வருகின்ற போது உண்மைகள் வெளிவரும். அதன் போது இது போலியா உண்மையா என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆனால் எங்களுக்கும் மனச்சாட்சி இருக்கிறது, நாங்களும் இதனை அறிந்து கொள்கிறோம். உண்மைகள் எங்களுக்கு ஓரளவு விளங்குகிறது. இப்போது செம்மணி புதகுடி அகலப்படுகிறது, 600க்கும் மேற்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்கள் என்று சோமரண்ண ராஜபக்ச சொல்லியிருந்தார். இப்போது பார்த்தால் 400க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் வந்திருக்கிறது. ஆகவே சோமரண்ண ராஜபக்ச இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட சோமரண்ண ராஜபக்ச சொன்ன விடயம் 30 வருடங்களின் பின்னர் இப்போதுதான் நிஜமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணையிலே எங்களுக்கு ஓரளவு உண்மை வெளியில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த உண்மை வெளிவந்தால் மட்டும் போதாது, கொல்லப்பட்டவர்கள் யார் என்பது மரபணு சோதனையின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதே போல கொலை செய்தவர்கள் யார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். இவையெல்லாம் செய்தால்தான் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை அடைவோம். ஆனால் தற்போது 400க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் வெளியில் வந்திருக்கிறது. 30 வருடங்களாக 5 ஜனாதிபதிகள் மூடி மறைத்த அந்த உண்மைகள் வெளியில் வந்திருக்கிறது. ஆகவே இதனையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்னமும் உங்களுடைய முன்னேற்றகரமான செயல்பாட்டை எதிர்பார்க்கிறோம். கொல்லப்பட்டவர்கள் யார், யார் கொன்றார்கள், அவர்களுக்கான நீதி என்ன, அவர்களுக்குரிய நியாயமான இழப்பீடு என்ன, மீள நிகழாமல் இருப்பதற்குரிய அரசியல் தீர்வு என்ன என்பதை பற்றியெல்லாம் கூறினால்தான் நாங்கள் முழுமையான நம்பிக்கை கொள்வோம். அதுவரை நீங்கள் செய்த விடயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் அந்த பப்பா என்று சொல்லப்படுகின்ற சூத்திரதாரி, மற்றது சொனிக் என்று சொல்லப்படுகிற சூத்திரதாரி கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு இருக்கின்றார்கள். இப்போது இன்னொருவர் அல்பா என்று சொல்லப்படுகின்ற பெரிய குற்றவாளி இருக்கின்றார், அவரும் கைது செய்யப்பட இருப்பதாக அறிகின்றோம். அவருக்கு பயணத்தடை விதித்திருப்பதாக அறிகிறோம். அவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டால்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை கண்டறிய முடியும். ஆகவே இந்த கடந்த அரசாங்கங்களோடு ஒப்பிடுகிற போது ஓரளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த விசாரணைகளில் முன்னேற்றத்தை காட்டினாலும், அவர்களுக்கு பௌத்த சிங்கள மேலாதிக்க குருமார்களின் அழுத்தங்கள் இருக்கின்றபடியால் இவர்கள் எந்த அளவுக்கு இந்த உண்மைகளை கண்டறிவார்கள் என்பது தெரியவில்லை. இதனால் தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வெறுகல் பூநகர் பகுதியில் உள்ள தனிச்சக்குளத்தின் புனர் நிர்மாண வேலைகளை திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் நேற்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசனின் பன்முகப்படுத்தப்பட்ட 1 மில்லியன் ரூபாய் செலவில் தனிச்சங்குளம் புனர் நிர்மாணம் செய்யப்பட உள்ள நிலையில் ஆரம்ப நிகழ்வு மத அனுஷ்டானங்களுடன் அடிக்கல் நடப்பட்டு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வெறுகல் பிரசபையின் தவிசாளர் சேதுராமன் கருணாநிதி, வெறுகல் பிரதேச செயலாளர் அனஸ், வெறுகல் கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் குமார் சாந்தகுமார், வெறுகல் பிரசபை உறுப்பினர்கள், விவசாய சங்கத்தினர் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள்.
நெடுந்தீவில் முதல் முறையாக எரிபொருள் டெப் நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது. நெடுந்தீவின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் அங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு ஆதரவு அளிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு

0: ஸ்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்திருக்கிறார். நெடுந்தீவில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விநியோக செயல்முறை முறையற்றதாக காணப்படுவதாகவும், புதிய எரிபொருள் டப்பிலியத்தின் ஊடாக விநியோக திறனையும் மக்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வசதியையும் மேம்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புதிய எரிபொருள் டப்பிலியத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நெடுந்தீவில் நடைபெற்றதோடு, இன்னும் சில மாதங்களுக்குள் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையை தற்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்திரத்தன்மையை அடைந்திருப்பதற்கு தவறுகளை திருத்திக் கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட்டதே இதற்கான முக்கிய காரணம் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நிதிநிலைமை குறித்த உண்மையான தகவல்கள் அந்த கால பகுதியில் இருந்த ஜனாதிபதிகளிடம் கூட மறைக்கப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இணையதள அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அங்கு அவர் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கான அடிப்படை காரணங்கள் மற்றும் நிர்வாக ரீதியான பலவீனங்கள் குறித்து விரிவாக பேசினார். கடந்த 8 ஏப்ரல் 2022 அன்று தாம் மத்திய வங்கி ஆளுநர் பதவியை பொறுப்பேற்ற போது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 25 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மிக குறைந்த மட்டத்துக்கே வீழ்ச்சியடைந்திருந்தது என்பதை அவர் நினைவுபடுத்தினார். அத்துடன் அந்த நேரத்தில் $6 பில்லியன் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய கட்டாயமும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த விடயங்கள் தொடர்பாக நந்தலால் வீரசிங்கே கருத்துக்களை தெரிவித்தார். எனக்கு முன்னால் இருந்த மத்திய வங்கி ஆளுநர்களும் நிதியமைச்சர்களும் நாட்டின் உண்மையான நிலைமையை ஜனாதிபதிக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ முறையாக தெரிவிக்கவில்லை. அவர்கள் எந்தவித பிரச்சனையுமின்றி கடனை திருப்பிச் செலுத்த முடியும் என்றே தொடர்ந்து கூறி வந்தார்கள். ஆனால் உண்மையான நிலைமையை மறைத்து செயற்பட்டதால் நாட்டின் பொருளாதாரம் பாரிய ஆபத்தில் சிக்கியது. நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சியடைவதை தடுப்பதற்காக கடனை திருப்பிச் செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதுவே நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரே தெரிவாக இருந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நாளை காலை முதல் சாட்சியங்களை பதிவு செய்யும் பணிகளை ஆரம்பிக்கிறது. இந்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் முதலாவது சாட்சியம் அளிப்பதற்காக தற்போதைய எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபோன்சா அழைக்கப்பட்டுள்ளார். அவரை தொடர்ந்து எரிசக்தி அமைச்சின் கொள்முதல் குழு உறுப்பினர்கள், தேசிய கொள்முதல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் லக்விஜய நிலக்கரி மின்னுற்பத்தி நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் ஆகியோரும் சாட்சியம் அளிப்பதற்காக ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டுள்ளார்கள். சாதாரண நடைமுறைகளின்படி ஆணைக்குழு முதற்கட்டமாக சாட்சிகளிடமிருந்து சாட்சியங்களை விசாரணை செய்யும். அதன் பின்னர் முறைகேடுகளுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டதும் அவர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டு ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். சாட்சியம் அளிக்க செல்பவர்கள் தேவைப்பட்டால் தங்களை பிரதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகளை அழைத்து வர அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினரால் இதுவரை 100க்கும் மேற்பட்ட நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியிடம் 2 நாட்களில் சுமார் 6 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது. அத்துடன் மற்றொரு முன்னாள் எரிசக்தி அமைச்சரான பாட்டாளி சம்பிக்க ரணவுக்காவிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அண்மையில் லக்விஜய நிலக்கரி மின்னுற்பத்தி நிலையத்துக்கு நேரடி அவதானிப்பு விஜயம் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விசேட ஆணைக்குழுவுக்கு மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பொருளாதார மீட்பு நடவடிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமைய அஸ்வசிம நலன்புரி திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 2027 ஆம் ஆண்டில் மேலும் 400,000 குடும்பங்கள் இந்த நலன்புரி திட்டத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, தற்போதைய மறு ஆய்வுகளின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் 400,000 குடும்பங்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேற உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் 2028 ஆம் ஆண்டு இறுதிக்குள் மிகவும் ஏழ்மையான பிரிவினரை தவிர மற்ற அனைவரும் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை என்றும், அதற்கு பதிலாக 2030 ஆம் ஆண்டுக்குள் இவ்வாறான குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களை வறுமையிலிருந்து மீட்பதே அரசாங்கத்தின் நீண்டகால நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான பயனாளிகளை குறைப்பது பொருத்தமானதா என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் ஆனந்த ஏவைக்கிரம கேள்வி எழுப்பியுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மக்களின் வருமானம் ஸ்தம்பித்திருக்கும் நிலையில் விலையேற்றம் காரணமாக 33% அதிகமான மக்கள் இன்னமும் வறுமையிலே வாடுவதாக உலக வங்கி அறிக்கைகள் சுட்டிக்காட்டுவதையும் அவர் நினைவு கூர்ந்தார். வெறும் IMF நிபந்தனைகளுக்காக ஏழை மக்கள் நீக்கப்பட்டால் அவர்கள் கடுமையாக பாதிப்படைவார்கள் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். பண மோசடி தடுப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் பண மோசடி குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய வங்கியின் விசேட குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த குழு தீர்மானித்தால் அதற்கு எதிராக நீதிமன்றம் கூட செல்ல முடியாதவாறு கருப்பு பணத்துக்கு பெரிய கதவு திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பு பணம் நாட்டுக்குள் வரும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் இனவாதி என்று அறியப்படுகின்ற விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள பண மோசடி தடுப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் பண மோசடி குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய வங்கியின் விசேட குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த குழு தீர்மானித்தால் அதற்கு எதிராக நீதிமன்றம் கூட செல்ல முடியாதவாறு கருப்பு பணத்துக்கு பெரிய கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பு பணம் நாட்டுக்குள் வரும்போது நாட்டின் காணி நிலங்களையும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் உள்ள சொத்துக்களையும் அவர்களால் எளிதாக வாங்க முடியும். அதற்கு தடையாக இருந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையை இல்லாது ஒழிக்கும் போது அதன் கீழ் இருந்த வடக்கு மற்றும் கிழக்கின் அனைத்து காணி நிலங்களும் பிரதேச செயலாளரின் கீழ் கொண்டு செல்லப்பட்டு அந்த கருப்பு பணத்தை கொண்டு தமக்கு தேவையான சொத்துக்களை தடையின்றி வாங்கிக் கொள்ள வழிவகை செய்யப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைந்து மின்சார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் விற்க முற்படும் போது அந்த முக்கிய இடங்களை மிக மலிவான விலைக்கு வாங்கிக் கொள்ளும் வாய்ப்பு இதன் மூலம் புலிகளுக்கு கிடைக்கும். இதற்கு தடையாக இருக்கும் விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டத்துக்கும் தொல்பொருள் சட்டத்துக்கும் இப்போது சூழ்ச்சி செய்ய போகிறார்கள். இந்த துரோகங்களுக்கு எதிராக போராடக்கூடிய பௌத்த துறவிகளையும் சமூக கட்டமைப்பையும் அடித்து வீழ்த்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இனவாதியாக அறியப்படுகின்ற விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். அரசாங்க அமைச்சர்களின் சொத்துக்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளமை குறித்தோ அல்லது அசோக ரன்வெலவின் போலி கலாநிதி பட்டம் குறித்தோ எந்தவித விசாரணைகளும் நடத்தப்படுவதில்லை. மாறாக சாணி அபேசகர போன்ற அதிகாரிகளை குற்றப்படைவு திணைக்களகத்துக்குள் நுழைத்துக் கொண்டு சட்டமா அதிபராகும் பேராசிரியோடு இருக்கும் சிலரை நீதிமன்றங்களுக்கு அனுப்பி பேச்சு சுதந்திரத்தை முடக்கி சமூகத்தை முடக்குவதே இவர்களின் நோக்கமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் கோரிக்கை விடுத்தால் மாத்திரமே நாமல் ராஜபக்சாவை அடுத்த கட்ட தேர்தல்களில் வேட்பாளராக களமிறக்க தயாராக உள்ளோம். நான் ஒருபோதும் அரசியல் இருந்து விடைபெறப் போவதில்லை. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து எமது கட்சி முன்னோக்கி பயணிக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். கண்டி தலதா மாளிகையில் நேற்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். தற்போது மக்கள் எதிர்கொண்டுள்ள நிலைமை மிகவும் கவலைக்குரியது. இதை தவிர எமக்கு கூறுவதற்கு வேறு வார்த்தைகள் எதுவும் இல்லை. இதுகுறித்து மக்களிடமே கேட்டால் இன்னமும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் எங்களை கைது செய்யட்டும். கைது செய்வதற்கு வேறு யாரும் இல்லாததால் எங்களைத்தான் கைது செய்ய பார்க்கின்றார்கள். மக்கள் எப்போதும் எங்களுடன் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு காரணம். நான் ஒருபோதும் அரசியல் இருந்து விடைபெறப் போவதில்லை. தொடர்ந்து மக்களுடன் இணைந்து செயற்படப் போகிறேன். இனிவரும் தேர்தல்களில் அந்தந்த காலகட்டங்களில் மக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்களோ அவரையே வேட்பாளராக களமிறக்குவோம். மக்கள் கோரிக்கை விடுத்தால் நிச்சயமாக நாமலுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவோம். மக்கள் கோராவிட்டால் அவ்வாறு வழங்க மாட்டோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடன் நெருக்கமாக இல்லை. அவர்கள் விவசாயிகளை பற்றி வாய்வார்த்தையாக மட்டும் பேசுகிறார்களே தவிர உண்மையில் அவர்களோடு நிற்பதில்லை. அத்துடன் எதிர்காலத்தில் தமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்துக் கொண்டு பயணிப்போம் என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி நீதிமன்ற சவால்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் தனி காணி மற்றும் போலீஸ் அதிகார சட்டங்களை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசாங்கத்தின் அடுத்த கட்ட சதி என்னவென்றால், அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி அங்கு தெரிவாகின்ற முதலமைச்சருக்கு தேவையான ஆளுநரை ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா நியமித்துக் கொடுப்பார். அதன் பிறகு அவர்களுக்கு தேவையான காணி மற்றும் போலீஸ் அதிகார சட்டங்களை மாகாண சபை ஊடாக கொண்டு வருவார். தற்போதைய அரசியலமைப்பின் படி பாராளுமன்ற சட்டத்துக்கு எதிராக எவராலும் நீதிமன்றம் செல்ல முடிந்தாலும் மாகாண சபை சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது என்ற சட்ட சிக்கல் காணப்படுகிறது. இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே அரசாங்கம் முற்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். கடல் கொந்தளிப்பு காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாமையினால் சந்தையில் மீன்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. தற்போது கடல் கொந்தளிப்பு காணப்படுவதால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதில்லை என்றும், இதன் காரணமாகவே மீன் விலைகள் உயர்ந்துள்ளதாக பெரியகுட மத்திய மீன் சந்தை வளாகத்தின் செயலாளர் ஜெயந்தகுரே தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய நேற்றைய தினம் பெரியகுட சந்தையில் 1 கிலோகிராம் சாலியா 1000 ரூபாயாகவும், லின்னா 1 கிலோகிராம் 1200 ரூபாயாகவும், கெலவெல்ல 1 கிலோகிராம் 1600 ரூபாயாகவும், தோரா 1 கிலோகிராம் 3000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இதேவேளை சந்தைக்கு மீன் வரத்து குறைவடைந்துள்ளதால் சந்தைகளில் சில்லறை விலைகளும் கணிசமான அளவு உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். நாட்டில் தற்போது தீவிரமடைந்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தனியார் ஆய்வகங்களின் டெங்கு பரிசோதனை கட்டணங்களை உடனடியாக குறைப்பதற்கும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை பயன்படுத்துமாறு அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசில சம்பந்த் வலியுறுத்துகிறார். நாட்டில் பிரபாகரன் மற்றும் அவரது கொடூரமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை முழுமையாக ஒழித்த இந்த நாட்டில் ஒரு சிறிய டெங்கு நுழம்பை ஒழிக்க முடியாமல் போயுள்ளமை ஒட்டுமொத்த நிர்வாகத்தினதும் இயலாமையை காட்டுகிறது. நாட்டில் தற்போது டெங்கு நோயின் தாக்கம் மிக தீவிரமாக அதிகரித்துள்ளது. அண்மையில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட குழுவினர் மாநாயக்க தேர்களை சந்தித்து கலந்துரையாடியதை நாம் பார்த்தோம். ஜி எல் பீரிஸ் போன்றவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த காலத்திலும் நாட்டில் டெங்கு நோய் பரவல் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலவரம் மிகவும் கவலைக்கிடமாக மாறிவிட்டது. தனியார் ஆய்வகங்களில் டெங்கு பரிசோதனைக்காக தற்போது 1200 ரூபாய் வரை மிக அதிக அளவிலான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சாதாரண கிராமப்புற மக்களின் அன்றாட வருமானம் 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாயாக மாத்திரமே இருக்க நிலையில் ஒரு வீட்டில் உள்ளவர்களுக்கு டெங்கு பரிசோதனை செய்ய வேண்டுமாயின் இந்த கட்டணத்தை அவர்களால் எவ்வாறு செலுத்த முடியும்? எனவே ஊழல்வாதிகள் கொள்ளையடித்த மக்கள் பணத்தையோ அல்லது பாதாள உலக குழுக்களிடமிருந்து அரசாங்கத்தினால் கைப்பற்றப்பட்ட பணத்தையோ பயன்படுத்தி இந்த டெங்கு பரிசோதனைக்கான செலவுகளை ஈடு செய்ய முடியும் என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு யோசனையை முன்வைக்கிறோம். அரசாங்கமும் தனியார் மருத்துவமனைகளும் தனியார் பரிசோதனை கூடங்களும் இந்த நேரத்தில் மனிதாயமான அடிப்படையில் சிந்தித்து இந்த 1200 ரூபாய் கட்டணத்தை உடனடியாக 600 அல்லது 700 ரூபாய் என்ற எல்லைக்கு கீழ் குறைக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அரசாங்க மருத்துவமனைகளில் டெங்கு பரிசோதனை செய்வதற்கு சென்றால் முடிவுகளை பெற்றுக் கொள்வதற்கு பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலைதான் காணப்படுகிறது. ஆனால் தனியார் துறையில் சில மனத்தியாலங்களில் அறிக்கை கிடைக்கின்றது. எனவே அரசாங்க மருத்துவமனைகளில் இந்த டெங்கு பரிசோதனைகளை மிகவும் விரைவுபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டத்தை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் உடனடியாக உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். அத்துடன் எதிர்கட்சியினர் வெறுமனே அரிசி கஞ்சி அல்லது பொருட்களை விநியோகிக்கும் அரசியலில் ஈடுபடாமல் தனியார் மருத்துவமனைகளில் இந்த டெங்கு பரிசோதனை கட்டணங்களை குறைப்பதற்கு அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் அவர் விடுத்தார். டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்கள் மற்றும் சூழல்கள் குறித்து முறைப்பாடு செய்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக பொதுமக்கள் இதுகுறித்த தகவல்களை வழங்க முடியும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மேலதிக செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போது மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு பக்கபலமாக பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது தமிழர்களின் தேசிய பிரச்சனைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இருதரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்துக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையை பிரதிபடுத்தும் செல்வராஜா கஜேந்திரன், பொன்னுத்துறை அங்கரணேசன், ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா, தர்மலிங்கம் சுரேஷ், சட்டத்தரணி சுகாஸ், சட்டத்தரணி நடராஜர் காண்டிமன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை சந்தித்து கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழக முதலமைச்சர் நடிகர் ஜோசப் சி விஜயுடனான சந்திப்பின் போது எடுத்துரைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதேபோன்று ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு நிலையான தீர்வாக தமிழர்களின் தேசம், தனித்துவமான மக்கள் என்ற அங்கீகாரமும் அவர்களின் சுயநிர்ணய உரிமையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் கூட்டாட்சி கட்டமைப்பிலான அரசியல் தீர்வை எட்டுவதற்கு இந்தியா வலுவான அரசியல் முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தியிருந்தார்கள். அத்தோடு இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை, தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கான நிரந்தர தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் தமிழர்களின் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இருதரப்பினரும் தமது உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வருகின்ற யாருமே தங்க தாம்பாள தட்டில் வைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிவித்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சூழலை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் நல்லூர் பிரதேச முக்கியஸ்தர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலே இந்த விடயத்தை டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டினார். மேலும் இபிடிபி முன்வைத்த மாற்றுக் கொள்கைகளை நடைமுறை சாத்தியமானது என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது. மாகாணங்களை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை வலுப்படுத்தி முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கே இந்தியாவின் அனுசரணையும் இருக்கும். ஆனால் தற்போது சிலர் தமிழக தலைவர்களை சந்தித்து சர்வதேச விசாரணை சமஸ்தி என்று சுயலாப அரசியலை முன்னெடுக்கிறார்கள். அவை எமது மக்களுக்கு எந்த நன்மைகளையும் பெற்றுத்தராது. தமிழக தலைவர்களுடனான சந்திப்பு சுயலாப அரசியலின் வெளிப்பாடு மாத்திரமே. மாகாண சபையில் இருந்து ஆரம்பித்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இலக்கினை நோக்கி பயணிப்பதே எமது இலக்கு என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். இதனை அனைத்து தமிழ் தரப்பினரும் தற்போது வலியுறுத்தி வருகிறார்கள். இவ்வாறான உண்மைகளும் எமது அரசியல் வேலை திட்டங்களும் சரியான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்படாமையும் எமது அரசியல் பின்னடைவுகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. எனவே எமது அரசியல் கொள்கைகளும் வேலை திட்டங்களும் சாத்தியமான அனைத்து வழிமுறைகள் ஊடாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவு குறித்த வர்ண குறியீட்டு லேபிளின் உத்தரவுகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் தாங்கள் உட்கொள்ளும் திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவை துல்லியமாகவும் இலகுவாகவும் அடையாளம் காணும் வகையிலான ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 1980 26வது இலக்க உணவு சட்டத்தின் கீழ் திரவ உணவுகளுக்கான வர்ண குறியீட்டு முறை திருத்தப்பட்டு இந்த புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச உணவு ஆலோசனை குழுவின் பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இது 2026 June 23 இடப்பட்ட 2494 கீழ் 6 இலக்க இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்களின் மூலம் திரவ உணவு பொதிகளில் சீனியின் அளவை குறிக்கும் வர்ண குறியீட்டு சின்னங்களை மிகவும் தெளிவாகவும் சீரான முறையிலும் காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்ணாடி போத்தல்கள் போன்ற வரையறுக்கப்பட்ட அச்சு இடவசதி கொண்ட பொதிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மாற்று சின்னம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சின்னத்தின் அளவு, நிறம், சீனி சுகர் என்று குறிப்பிட வேண்டிய விதம் மற்றும் சீனியின் அளவை காட்சிப்படுத்துதல் தொடர்பான புதிய தொழில்நுட்ப தரநிலைகளுக்கும் இந்த திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்யப்படாது. உணவு தயாரிப்பு அல்லது மீள் விற்பனைக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படும் வணிக ரீதியான உணவுப் பொருட்களுக்கான விசேட ஏற்பாடுகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட அட்டவணைக்கு அமைய திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவுகள் பின்வரும் வர்ண குறியீடுகள் மூலம் காட்டப்பட வேண்டும். 100 மில்லிலிட்டருக்கு 8 கிராமுக்கு மேல் சீனி இருந்தால் சிவப்பு, 100 மில்லிலிட்டருக்கு 2.5 கிராம் முதல் 8 கிராம் வரை சீனி இருந்தால் அம்பர், 100 மில்லிலிட்டருக்கு 2.5 கிராமுக்கு குறைவாக சீனி இருந்தால் பச்சை. இந்த புதிய திருத்தங்கள் மூலம் நுகர்வோர் தாம் உட்கொள்ளும் பானங்களில் உள்ள சீனியின் அளவு குறித்த சரியான தகவல்களை இலகுவாக புரிந்து கொள்ள முடிவதோடு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவித்தல், தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய முயற்சிகளை வலுப்படுத்தல் மற்றும் உணவு லேபிளிங் முறையை சர்வதேச தரத்துக்கேற்ப ஒழுங்குபடுத்தல் ஆகியவற்றை எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சபர்கமுவா பல்கலைக்கழகத்தின் புதிய மருத்துவ பீட வளாகத்தை பிரதமர் கரணி அமரசூரிய நேற்று திறந்து வைத்தார். இந்த திட்டத்துக்காக சவுதி அரேபியா சுமார் 15 பில்லியன் ரூபாயை வழங்கியுள்ளதோடு இலங்கை அரசாங்கம் இதற்காக சுமார் 2.876 பில்லியன் ரூபாயை பங்களிப்பு செய்துள்ளது. 20 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த புதிய வளாகத்தில் 500 மாணவர்களுக்கான விடுதி வசதிகள், 1060 ஆசனங்களை கொண்ட மண்டபம், 6 விரிவுரை மண்டபங்கள், நிர்வாக கட்டிடங்கள், நூலகம், உணவகம், ஊழியர் தங்குமிடங்கள் மற்றும் மருத்துவத்துக்கு முந்தைய வசதிகள் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ பீடத்தில் தற்போது சுமார் 750 மாணவர்கள் கல்வி கற்று வருவதோடு வருடாந்தம் சுமார் 160 மாணவர்கள் மருத்துவ கல்விக்காக அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இலங்கையின் மருத்துவ கல்வி முறையை வலுப்படுத்துவதிலும் தரமான சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதிலும் இந்த புதிய வளாகம் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும் என்று பிரதமர் இதன்போது தெரிவித்தார். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் ஹமுத் நாசர் அல்தாசாம் அல்கதானி மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் அதிகாரிகள் பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். மாணவர்களின் முழுமையான திறனை வெளிக்கொணரும் வகையில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் அதன் அறிவை அவர்களுக்கு வழங்குவதற்கும் கல்வி சீர்திருத்தங்களூடாக படைப்பாற்றலையும் விமர்சன ரீதியான சிந்தனையையும் வளர்ப்பதற்கு அரசாங்கம் உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாடப்புத்தக கல்வி கப்பால் மாணவர்கள் வெளிப்படுத்திய தனித்துவமான திறமைகளை பாராட்டிய பிரதமர் கல்லூரிக்கான புதிய 3 மாடி கட்டிடத்துக்கு அடிக்கல்லை நாட்டி வைத்தார். பலாங்குடை விஜயலோக மத்திய கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அங்கு உரையாற்றிய பிரதமர் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து முக்கிய விடயங்களை விளக்கினார். பாரம்பரிய பரீட்சை மைய கல்வி முறைக்கு பதிலாக நடைமுறை மற்றும் திறன் சார்ந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய இந்த கல்வி சீர்திருத்தங்களை 2027 ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், பாடசாலை கல்வியை முடிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களது திறமைக்கேற்றவாறு நவீன தொழிலாளர் சந்தையில் தேவைக்கேற்பமும் தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வியை பெற்றுக் கொள்வதை உறுதி செய்வதுதான் அரசாங்கத்தின் இலக்கென்று பிரதமர் குறிப்பிட்டார். அத்துடன் தொழிற்கல்விக்கும் பல்கலைக்கழக கல்விக்கிணையான அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கான பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கண்காட்சியை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த கல்லூரியின் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை பிரதமர் பாராட்டினார். பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் 4 கிலோ வெள்ளி திருடிய குற்றச்சாட்டில் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த ஆலயத்தில் காணப்பட்ட சுமார் 4 கிலோ வெள்ளி களவாடப்பட்டுள்ளதாக காங்கேந்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 2 சந்தேக நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இருவரையும் காங்கேந்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். எப்பாவில உட்பட பல பகுதிகளில் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த தொனி என்ற புனப்பெயரால் அறியப்பட்ட பெண்ணொருவர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெண் பத்தல வெட்டிய எப்பாவலையைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான ஸ்ரீகா திபானி. எப்பாவா போலீசார் அந்த பெண்ணின் வீட்டில் திடீர் சோதனை நடத்திய போது அவரிடமிருந்து 2480 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத மதுபான கடத்தல் வழக்கில் அந்த பெண்ணுக்கு 10க்கும் மேற்பட்ட முந்திய தண்டனைகள் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அகுரகோட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் வைத்து சட்டத்தரணி ஒருவரையும் அவரது மனைவியையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவத்தின் போது துப்பாக்கிதாரிகள் சென்ற வாகனத்தை செலுத்தியதாக கூறப்பட நபர் விசேட போலீஸ் குழுவினரால் மாலத்தீவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் படபுல எத்துக்கந்தர பிரத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர். இந்த சட்டத்தரணியும் அவரது மனைவியும் கடந்த 13/2/2026 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சந்தநபர் பஹ்ரைனிலிருந்து மாலத்தீவுக்கு சென்றிருந்த போது அவருக்கு எதிராக இலங்கையினால் விடுக்கப்பட்டிருந்த சிவப்பு அறிவித்தலுக்கு அமைய அந்த நாட்டு குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்கள அதிகாரிகள் இதுகுறித்து இலங்கைக்கு அறிவித்தார்கள். இதனையடுத்து இலங்கையிலிருந்து சென்ற விசேட போலீஸ் குழுவினர் அவரை கைது செய்தார்கள். பின்னர் மாலத்தீவின் தன்னகரான மாலேயிலிருந்து அவர் இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கட்நாயக்கா விமானியத்தில் வைத்து குற்றப்பிராய்வு திணைக்கள அதிகாரிகளால் சந்தநபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக அவர் பலத்த பாதுகாப்புடன் மேல்மாகாண குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். கச்சதீவு திருவிழாவின் போது சுகாதார சீர்கேட்டுடன் உணவு விற்பனை செய்த உரிமையாளருக்கு 3 ஆண்டு சிறைத்தண்டனை விதித்த நீதவான் அதனை 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்ததோடு 24,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்தார். கச்சதீவு பெருவிழா இந்த வருடம் கடந்த பிப்ரவரி மாதம் 26 மற்றும் 27 தேதிகளில் இடம்பெற்றது. இதன்போது சுகாதாரமற்ற முறையில் இயக்கிய உணவகத்தில் தேநீர் தயாரிக்கும் பகுதி சுகாதாரமற்ற முறையில் காணப்பட்டமை, உணவு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு முரணான வகையில் பழங்கள் விற்பனை செய்தமை, உணவு கையாள்பவர் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் அந்த உணவக உரிமையாளருக்கு எதிராக நெடுந்தீவு பொது சுகாதார பரிசோதகர் சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் அந்த வழக்கு நேற்று முன்தினம் ஊர்காவுத்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உரிமையாளருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு 3 மாத கால சிறைத்தண்டனை விதித்த மன்று அதனை 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்ததோடு 24,000 ரூபாய் தண்டப்பணத்தையும் விதித்துள்ளது. இலங்கையில் விசா, கடவுச்சீட்டு, ஓசிஐ சான்றளிப்பு மற்றும் ஏனைய தூதரக சேவைகளுக்கான புதிய அவுட்சோர்சிங் சேவை வழங்குநராக அல்கிந்த் குளோபல் சர்வீஸ் நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், கண்டியில் உள்ள உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயம், யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாந்தோட்டையில் உள்ள தூதரக பொது பணிமனைகள் ஆகியவற்றின் சார்பில் இந்த புதிய சேவை வழங்குனர் 2026 ஜூலை 7 தேதி முதல், அதாவது இன்று முதல் தனது செயற்பாடுகளை ஆரம்பிக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக தூதரக சேவைகளை எளிதாக பெற்றுக் கொள்வதை மேம்படுத்தும் நோக்கில் மட்டக்களப்பிலும் புதிய இந்திய தூதரக விண்ணப்ப மையம் ஒன்று திறக்கப்படுகிறது. இதற்கமைய இன்று முதல் விண்ணப்பதாரர்கள் விசா, கடவுச்சீட்டு, ஓசிஐ மற்றும் ஏனைய தூதரக சேவைகளுக்கான முன்பதிவுகளை ICEC ஸ்ரீலங்கா இணையதளம் ஊடாக மேற்கொள்ள முடியும். கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், ஆம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள புதிய மையங்களில் இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மறு மதிப்பீட்டு பெறுபேறுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சார்த்திகள் தங்களது மறு மதிப்பீட்டு பெறுபேறுகளை பரீட்சைகள் திணைக்களகத்தின் உத்தியோர்வ இணையதளங்களுக்கு சென்று பார்வையிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வில் இலங்கை சார்பாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இவர்களை தவிர சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளின் அரச பிரதிநிதிகள் அங்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய இந்த விசேட நிகழ்வில் கலந்து கொள்ளும் 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சப்ரகோமா மாகாணத்திலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவல்லியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இன்றும் மழை பெய்யக்கூடும் என்றும், மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. கனமழை காரணமாக கேப்டன் நுவல்லியா பிரதான வீதியின் குடகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து நிலைமைகள் தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டு விட்டதாக ஹாட்டன் காவல்துறை போக்குவரத்து பிரிவு தெரிவித்திருக்கிறது. நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக நேற்று மாலை இந்த மண் சரிவு ஏற்பட்டிருந்ததோடு அதனைத் தொடர்ந்து அந்த வீதியுடனான போக்குவரத்து ஒருவழி பாதையாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து வீதியில் சரிந்து விழுந்திருந்த மண் மேட்டினை அகற்றும் பணிகள் நோர்வுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் பிரிவினரால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வீதி முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் காவல்துறை அதிகாரி இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எல்னினா தாக்கம் மற்றும் தென்மேற்கு பருவமழை வலுவிழந்தமை காரணமாக அடுத்த மாதமும் பின்னர் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியிலும் நாடு முழுவதும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புதுப்பிக்கப்பட்ட வானிலை விவரங்கள் நாளை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எல்னினோ பாதிப்புகளை குறைப்பது குறித்து சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்பிக பரப்பெட்டி தலைமையில் நேற்று அமைச்சு தலைவர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை ஆராய்ந்து அடுத்த இரு வாரங்களுக்குள் தேசிய செயல் திட்டம் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பொலித்தீன் மற்றும் லத்தர்னியல் கழிவுகளை மீள் சுழற்சி செய்வதற்கான புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிதாக இயற்றப்பட்ட சுற்றுச்சூழல் சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாகவே இந்த புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தம்பிக பெட்டபெத்தி தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய உற்பத்தியாளர் ஒருவர் தனது தயாரிப்பொன்றை நுகர்வோருக்கு விற்பனை செய்த பின்னர் அதன் மீள் சுழற்சி செயல்முறையை சரியான முறையில் கண்காணித்து உறுதிப்படுத்துவது அவசியமாக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலய ஆடிவேல் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக மலையகத்திலிருந்து பாத யாத்திரை செல்லும் முதலாவது பக்தர்கள் குழு நேற்று பிற்பகல் மஸ்கெலியா நகரிலிருந்து தமது பாத யாத்திரை பயணத்தை ஆரம்பித்தார்கள். இரண்டு பெண்கள் உட்பட 9 பேரை கொண்ட இந்த குழுவினர் எதிர்வரும் 16 தேதி நடைபெறவுள்ள கதிர்காம ஆலய ஆடிவேல் திருவிழாவின் காப்புக்கட்டு நிகழ்வில் கலந்து கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளார்கள். மஸ்கெலியா, ஹேட்டன், உரேலியா, வெளிமடை, பண்டாரவளை, கும்பல்கம, கதிகனுவ, வெள்ளவாயா, எத்னாவல, குடாபெகர மற்றும் தனமர்வில ஊடாக சுமார் 280 கிலோமீட்டர் தூரத்தை இவர்கள் பாத யாத்திரை மூலம் கடக்க உள்ளார்கள். நாளொன்றுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான தூரத்தை கால்நடையாக கடக்கும் இந்த குழுவினர் இரவு வேளைகளில் சமய வழிபாட்டு தலங்கள் மற்றும் தங்குமிடங்களில் தங்கியிருந்து தமது பயணத்தை தொடர உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஜூலை 20 தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது.
2: மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் ஜூலை 20 தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 13 வரை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்கள் நீங்கலாக மொத்தம் 19 நாட்கள் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர், முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் தானாக பதவியிழக்கும் மசோதா முக்கிய விவாத பொருளாக இருக்கும். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் தாக்கல் செய்த இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா கடும் எதிர்ப்பால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் வரும் 17 தேதி கூடும் கூட்டுக்குழு உரிய திருத்தங்களை பரிந்துரைக்காவிட்டால் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் வலுவாக எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதேபோல் மக்களவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 50% வரை உயர்த்துவது உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்களுக்கு 2/3 உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 20 பேர், உத்தவ் சிவசேனாவின் 6 எம்பிக்கள் கட்சி மாறி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த விவகாரத்தில் சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் தமிழ்நாடு மேற்கு வங்க மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது. இதேபோல் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் இந்திய வீரர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியது, நீட் வினாத்தாள் கசிவு, மறுதேர்வு, சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தப் பணியில் குளறுபடி குறித்தும் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாக இருப்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து பீகார் முன்னாள் முதல்வர்களும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர்களுமான லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு கடந்த மாதம் திரும்ப பெறப்பட்டது. இந்நிலையில் முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை உறுதிப்படுத்தும் பீகார் மாநில பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் ராப்ரி தேவி ஆகிய இருவருக்கும் இசட் பிளஸ் பாதுகாப்பை பீகார் அரசு மீண்டும் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இரு தலைவர்களுக்கும் குண்டு துளைக்காத பிரத்யேக வாகனம் மற்றும் சிறப்பு படை பாதுகாப்பு அளிக்கப்படும். ஒன்றிய அமைச்சர் பிரதான் பதவி விலக கோரி நடக்கின்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் 15வது நாளை தற்போது எட்டியுள்ளது. இதில் உண்ணாவிரதம் இருக்கும் சோனம் வாங்சுக்கின் உடல் நிலைமை மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உட்பட பல பிரச்சனைகள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக இனைய கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
2: பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், திமுக முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை திசை திருப்புவதற்காகவே என விமர்சித்தார்.
3: திரு ஜோசப் விஜய் முதலமைச்சரை விமர்சனம் செய்ததாக உடனடியாக கைது நடவடிக்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்காக நடைபெற்றக்கூடிய கற்பழிப்பு சம்பவங்கள், நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொலை குற்றங்கள், படுகொலைகள், இதை மறைப்பதற்காக இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருப்பார் என்று நான் நினைக்கிறேன்.
2: தாவேகா அரசில் புகாருக்கு உள்ளாகி இருக்கும் வழக்கறிஞர் நியமன ஊழலே அடுத்த 5 ஆண்டு கால தாவேகா ஆட்சியின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், ஒயிட் பவுடர் புகழ் அமைச்சர் மீது இதுவரை விசாரணை கூட நடத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதை திசை திருப்பும் வகையில் பேசிய அமைச்சரின் அரைவேற்காட்டுத்தனத்தை முதலமைச்சர் திரு விஜய் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் எனவும் அவர் கேட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டக பேரம் என நடப்பது அசிங்கமாக இருக்கிறது என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டுள்ள திரு அன்புமணி கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் தமது கவலையை வெளிப்படுத்தினார்.
4: கர்நாடகத்தில் அத்துணை கட்சிகளும் கர்நாடக முதலமைச்சர் வீட்டிலே அன்றாடம் சந்தித்து எப்படி இந்த மேகதாது அணை அங்கே கட்டலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். டி கே சிவகுமார் அவர்கள் தலைமையிலே டெல்லிக்கு அத்துணை தலைவர்களும் சென்று பிரதமரை சந்தித்து நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அங்கே அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம், ஒட்டகம் பேரம் அசிங்கமா இருக்கு.
2: இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி, முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு 2 மாதங்களாக செயல்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தாவேகாவில் இணையும் முன்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான் குதிரை பேரத்தை முதன் முதலில் உருவாக்கியதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் குதிரை பேரம் செய்யப்படுவதாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகம் மீதான குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்து பேசுகையில், குதிரை பேரத்தை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம்தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோது மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து மீண்டும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட வாய்ப்பளித்தார்கள். அனிதா ராதாகிருஷ்ணனும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்தான். குதிரை பேரத்தை முதன் முதலில் உருவாக்கிய நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் இருக்கிறது. எங்களுக்கு குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் நாங்கள் வலிமையாக ஆட்சி அமைத்திருக்கிறோம். குறைந்த அளவில் 96 பேரை வைத்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் குதிரை பேரம் தேவை, எங்களுக்கு தேவையில்லை என்று அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக என்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமனை கைது செய்தது சட்டவிரோதம் என்று கண்டித்துள்ள எழும்பூர் நீதிமன்றம் அவரை சொந்த பிணையில் விடுவித்திருக்கிறது.
5: முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் தாவிகா பெண் நிர்வாகிகள் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் திரு சரண்ராஜ் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். தாம்பரம் பகுதியில் தங்கியிருந்த அவரை கைது செய்த தனிப்படை போலீசார் எழும்பூர் 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கில் குறைந்தபட்சம் நோட்டீஸ் கூட கொடுக்காமல் கைது செய்ததை ஏற்க முடியாது என கூறிய நீதிபதி மும்தாஜ் திரு சரண்ராஜை ரிமாண்ட் செய்ய மறுத்துவிட்டார்.
6: ரிஜெக்ட் ரிமாண்ட் என்று சொல்லக்கூடிய பிணையில் அவரை விடுவித்திருக்கிறது. எப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நடந்ததோ அதை போலவே இப்போதும் நடந்திருக்கிறது. கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல், எதிர்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லாமல், சர்வாதிகார மனப்பான்மையோடு, ஜனநாயக தன்மையற்று, சமூக வலைதளங்களில் கருத்து பரிமாற்றம் செய்தாலே கைது என்கிற காட்டாட்சியினுடைய கைது நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கிறோம்.
5: திரு சரண்ராஜ் கைது நடவடிக்கையில் எவ்வித சட்ட நடைமுறைகள் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களையும் போலீசார் பின்பற்றவில்லை என்று நீதிமன்றம் கண்டித்துள்ளது. இந்நிலையில் திரு சரண்ராஜ் விடுவிக்கப்பட்டதை வரவேற்று ஜென்சி இளைஞர்கள் நீதிமன்ற வளாகத்தில் கொண்டாடினர்.
0: தொடர்ந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கினை வாபஸ் பெற வலியுறுத்தி பல்வேறு வழிகளில் தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக அவரது சகோதரர் மரிய கிளோத் குற்றம் சாட்டுகிறார்.
2: கடந்த 2022 புதுச்சேரி எழில்நகரில் வசிக்கும் திரு மரிய கிளோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து அவரையும் அவரது மனைவி கரோலின் ஆகியோரை தாக்கியதாக திரு மரிய வில்சன் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கில் திரு மரிய வில்சன் நேற்றும் ஆஜராகாததால் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் வழக்கை வாபஸ் பெற கோரி அமைச்சர் திரு மரிய வில்சனின் ஆதரவாளர்கள் பல்வேறு அழுத்தங்களை தருவதாக திரு மரிய கிளோத் குற்றம் சாட்டியுள்ளார்.
7: 2022 எங்க எம்எல்ஏ மனைவி மேலையும் அவரு இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸை வித்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எங்க மேல பிரஷர் நிறைய போட்டிருக்காரு. பிரஷர் சென்ஸ் எங்க மேல நிறைய வழக்குகள் ஏமலையும் மனைவி மேலையும் போட்டு எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் வரேன். நிதித்துறை மேல எனக்கு இன்னைக்குமே நம்பிக்கை இருக்கு.
2: தமிழ்நாடு பட்ஜெட் தயாரிப்பு பணியை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து அமைச்சர் திரு மரிய வில்சன் விலக்கு கோரினார். இதனை கண்டித்த நீதிபதி வரும் 10ஆம் தேதி கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து தமிழகத்தை தனிநாடாக பிரிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிப்பவர்களை மனநல பிரச்சனை உள்ளவர்களாகவே மக்கள் பார்ப்பார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இளங்கோவன் என்பவர் எழுதிய தமிழ் தேசிய தலைவர் தமிழரசனின் வாழ்வும் அறமும் என்ற புத்தகம் கடந்த 2014 சென்னை வடபழனியில் வெளியிடப்பட்டது. கடந்த 1967 கோவையில் தமிழகம் தனிநாடாக வேண்டும் என்று தமிழரசன் பேசிய பேச்சு மற்றும் பிரிவினைக்காக கொர்லா போர் முறை கையாளப்பட வேண்டும் என்பது போன்ற தகவல்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. இதை அடுத்து புத்தகத்தை வெளியிட்ட கழகம் பதிப்பை நடத்திய இளங்கோவன் சென்னை கே நகரைச் சேர்ந்த கீரா, சாலி கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்பாலா ஆகியோர் மீது போலீசார் தேச துரோக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் கீரா மற்றும் தமிழ்பாலா ஆகியோர் மனு தாக்கல் செய்தார்கள். வழக்கு விசாரணையின் போது இளங்கோவன் இறந்து போய்விட்டார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பிறப்பித்த உத்தரவில் சட்டப்படி அமைக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக வெறுப்பு, அவமதிப்பு அல்லது அதிருப்தியை ஏற்படுத்தும் எழுத்து அல்லது அடையாள வடிவிலான செயல்பாடே தேச துரோகத்தின் சாராம்சம். அத்தகைய குற்றச்சாட்டுக்களை இன்றைய சமூக சூழலுக்கு ஏற்பவே அணுக வேண்டும். கடந்த 1967 தமிழரசன் தமிழ் விடுதலைப் படையை உருவாக்கிய போது அத்தகைய பேச்சு அல்லது வெளியீடு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வெறுப்பியோ அல்லது அவமதிப்பையோ ஏற்படுத்தியிருக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் இன்றைய சூழலில் இந்தியா ஒரு தேசமாகவும் உள்ளத்தாலும் ஆன்மாவாலும் ஒருங்கிணைந்து கிடக்கிறது. இன்றைய சூழலில் யாராவது தமிழகம் தனிநாடாக பிரிய வேண்டும் என்று பேசினால் அந்த நபருக்கு மனநலம் சரியில்லை என்றுதான் பொதுமக்கள் கருதிவிடுவார்கள். இது பொதுமக்களிடையே எந்தவிதமான வெறுப்பையும் ஏற்படுத்தாது. அந்த புத்தகத்தில் தற்காலத்தில் பிரிவினைக்கான அழைப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை. பல தசாப்தங்களுக்கு முன் தமிழரசன் கூறியதை மட்டுமே அது பதிவு செய்துள்ளது. நடந்ததை வெறும் பதிவு செய்வது வெறுப்பை தூண்டும் முயற்சியாகாது என்பதால் தேச துரோக வழக்கை ரத்து செய்கிறேன் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலரின் ராஜினாமாக்கள் தொடரும் என்று பாரதிய ஜனதா தலைவரும் மேற்குவங்க அமைச்சருமான திலீப் கோஸ் இன்று தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மம்தா ஆதரவு அணி அதிருப்தி அணி என்று கட்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது. இதையடுத்து மம்தா பானர்ஜியின் ஆதரவுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மேற்கு வங்க மாநில தலைவராக பதவி வைத்து வந்த சந்திரிமா பட்டாச்சார்யா நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து பாரதிய ஜனதா தலைவர் திலீப் கோஷ் பேசுகையில், திரிணாமுல் காங்கிரசின் ராஜினாமாக்கள் தொடரும், கட்டாயம் அது தொடரும், கட்சியே இல்லாத போது யார் ராஜினாமா செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது கடினம்தான். சந்திரமா பட்டாரட்சியா இத்தனை ஆண்டுகளாக நிதியமைச்சராக இருந்தார். ஆனாலும் அவருக்கு வரவு செலவு திட்டம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அதனால் தான் மேற்கு வங்கம் மோசமான நிலைக்கு போனது. அந்த மோசமான நிலைக்கு காரணம் இந்த பைத்தியக்காரத்தனம்தான். இப்போது கட்சி முடிந்து விட்டதால் ராஜினாமா செய்துவிட்டு நன்றாக பேசுகிறார் என்று திலீப் கோஷ் தெரிவித்தார். இதே நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து காட்டட்டும் என்று முன்னாள் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார்.
2: மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரசில் சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பின் பிளவு ஏற்பட்டது. கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தனி அணியாக செயல்படுகின்றனர். அடுத்தடுத்து அதிருப்தி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியேறும் நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்த சந்திரா பட்டாச்சாரியா நேற்று கட்சியில் இருந்து வெளியேறினார். இதைத் தொடர்ந்து சமூக வலைதள நேரலையில் உரையாற்றிய செல்வி மம்தா, தேர்தலில் தமது கையெழுத்துடன் வேட்பாளராகி வெற்றி பெற்றுவிட்டு தாங்கள் சேர்த்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள துரோகிகள் பிரிந்து செல்வதாக விமர்சித்துள்ளார். நீங்கள் தைரியம் இருந்தால் பாஜகவில் இணைந்து பாருங்கள் என்று சவால் விடுத்துள்ள அவர், இன்னமும் விசுவாசமான தொண்டர்கள் தம்முடன் தான் இருப்பதாகவும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றுவேன் என்று சூளுரைத்துள்ளார். பாஜகவின் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 80 பேரில் திரு ரிதப்ரதா பானர்ஜி தலைமையில் 60 பேரும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 28 பேரில் 20 பேரும் தனி அணியாக செயல்பட்டு உரிமை கோருவதால் கட்சிக்குள் உச்சக்கட்ட குழப்பம் நிலவுகிறது.
0: தொடர்ந்து, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொள்ள இருந்த நிலையில் இணையத்தில் அவருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலிய கூட்டாட்சி போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். எதிர்வரும் 9 மெல்பேர்னில் உள்ள மார்வல் ஸ்டேடியம் மைதானத்தில் நடைபெறவுள்ள மெல்போர்ன் மீட்ஸ் மோடி நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்திய சமூக ஊடக பதிவின் கீழ் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அபு முஸ்தமா என்ற பெயரில் இயங்கிய கணக்கிலிருந்து மோடியின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்து பதிவிடப்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அதனுடன் தொடர்புடைய கணக்கின் IP முகவரியை போலீசார் கண்டறிந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தை முன்னிட்டு மெல்போர்னில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 20% எத்னோல் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டு வருவதால் வாகன சாரதிகள் மற்றும் எதிர்கட்சிகளிடையே கடும் அதிருப்தியும் போராட்டங்களும் வெடித்துள்ளன. எத்தனோல் கலந்த பெட்ரோலால் வாகனங்களின் எரிபொருள் திறன் குறைவதாகவும் எஞ்சின்கள் சேதமடைவதாகவும் முறைப்பாடுகள் எழுந்திருக்கின்ற நிலையில் இந்த விகாரம் தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் வாத பொருளாக மாறியிருக்கிறது. நீதிமன்ற விசாரணையின் போது இந்தியாவின் சட்டமா அதிபர் வெங்கடரமணி, E20 என்பது ஒரு பரிசோதனைதான், இதன் முழுமையான தீர்மானங்கள் அடுத்த ஆண்டுதான் தெரியவரும் என்று குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்திய அரசாங்க தரப்பு இந்த தகவலை உடனடியாக மறுத்த போதிலும் வெங்கடரமணி நீதிமன்றத்தில் இந்த கருத்தை கூறும் காணொலி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி வைரல் ஆனது. இதனை அடுத்து விளக்கம் அளித்த வெங்கடரமணி, தான் பரிசோதனை என்ற வார்த்தையை எத்தனோல் விநியோகத்தின் அளவை குறிக்கவே பயன்படுத்தியதாகவும் எத்தனோல் கொள்கையை குறிப்பிடவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஆனாலும் இதனால் பொதுமக்களின் கோபம் தணியவில்லை. பொதுமக்களின் கொந்தளிப்பை அடக்கும் முயற்சியாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் கர்தீப் சிங் பூரி எத்தனோல் எரிபொருளை பந்தயக்கார்களுடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். பந்தயக்கார்களிலும் எத்தனோல் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் வாகனத்தின் வேகம் அதிகரிக்கும், எரிபொருள் திறன் வேண்டுமானால் சற்று குறையலாம். அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எத்தனோல் பெட்ரோலால் எஞ்சின் பழுதடைகிறது என்ற சமூக ஊடக பிரச்சாரங்களை இந்திய அரசாங்கம் வதந்திகள் என்றும் கோபத்தை தூண்டும் செயல் என்று நிராகரித்துள்ளது. இந்திய மத்திய அரசின் இந்த கட்டாய லாப கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளரும் காங்கிரஸ் ஆதரவாளருமான தெக்சின் பூனவல்லா தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று முதல் தொடர் போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எத்தனோல் பயன்பாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அதை ஏன் கட்டாயமாக்க வேண்டும்? வாகன சாரதிகளுக்கு எத்தனோல் கலக்காத சாதாரண பெட்ரோல் அல்லது குறைந்த அளவு கலக்கப்பட்ட பெட்ரோலை தெரிவு செய்யும் உரிமையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த போராட்டத்துக்கு டெல்லி போலீசார் 200 பேருக்கு மட்டுமே வாய்மொழி அனுமதி வழங்கியுள்ளார்கள். ஆனால் கட்டுப்பாடுகளை மீறியும் போராட்டம் தொடரும் என்று பூனாவல்லா எச்சரித்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் காங்கிரஸ் மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கி ஆகியோர் மத்திய அரசை கடுமையாக இந்த விடயம் தொடர்பாக சாடியுள்ளார்கள். மோடி அரசு இந்தியாவை ஒரு பரிசோதனை கூடமாக மாற்றியுள்ளது. எத்தனோல் பெட்ரோலை மக்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கிறார்கள். இதனால் வாகனங்களின் பாகங்கள் பழுதடைந்து மக்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கின்றார்கள் என்று கூறி இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுத உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டிருக்கிறார். அரசின் சொந்த தரவுகளே இன்னமும் முழுமையடையாத போது போதிய பொது ஆலோசனைகள் இன்றி 3.6 கோடி இந்தியர்களை ஒரு பரிசோதனையின் அங்கமாக மாற்ற அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று காங்கிரஸ் மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேற்காசியாவில் போரில் ஈடுபட்ட ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே இந்தியா ஏன் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்பதற்கு சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விளக்கம் அளித்துள்ளார். பீஜிங்கில் உள்ள சீன பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உலக அமைதி மன்ற கருத்தரங்கில் பங்கேற்ற அவரிடம் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருவதை சுட்டிக்காட்டி இந்தியா ஏன் அதுபோல் செய்யவில்லை என்று சீன செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு விக்ரம் துரைசாமி பதிலளித்தார். மேற்காசிய போரில் நடந்து வரும் மத்தியஸ்தத்தை வைத்து இந்தியா பாகிஸ்தானை ஒப்பிட வேண்டாம். இது நியாயமற்றது. ஏனென்றால் இரண்டு நாடுகளின் பொருளாதார பலமே உங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தும். நாடுகளை அவை என்ன நிலையில் இருக்கின்றன என்பதை வைத்தும், பரந்த உலகளாவிய அமைப்பில் அவை என்ன செய்கின்றன என்பதை வைத்தும் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். உலக அளவில் இந்தியா வைத்துள்ள தொடர்புகளை பல நாடுகளால் நெருங்கக்கூட முடியாது. இதில் ஐரோப்பிய நாடுகளுடனும் ஆசிய நாடுகளுடனும் இந்தியா கொண்டுள்ள பொருளாதார தொடர்புகளும் அடங்கும் என்று குறிப்பிட்டார். மிகப்பெரிய அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு கேள்விகள் எழுகையில் அதில் பங்களிப்பு செய்ய ஆர்வமாக இருக்கிறோம். நீங்கள் கூறும் மத்தியஸ்த விவகாரத்தில் அதனால் தங்களது பரந்த தேச நலனுக்கு பயனளிக்கிறதா என்பதை அந்தந்த நாடுகளே தீர்மானிக்க வேண்டும். கடந்த காலத்தில் இதை இந்தியா செய்துள்ளது. ஆனால் தற்போது ஏற்கனவே ஏராளமானோர் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் இந்தியாவும் மத்தியஸ்தம் செய்வதால் எங்கள் நாட்டுக்கு எந்த பயனும் இருக்காது என்று கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். மேற்காசிய போர் அல்லது கிழக்கு ஐரோப்பா விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு சீனாவின் நிலைப்பாடு போன்று இருந்தது. இந்திய தயாரிப்பு பொருட்களுக்கு சீனா தனது சந்தையை திறந்து விட்டுள்ளது. குறிப்பாக இந்திய தயாரிப்பு மருந்துகளுக்கு தனது சந்தையை திறந்துள்ளது. இதனால் சீனாவுக்கு இந்தியாவால் அதிக ஏற்றுமதி செய்ய முடிகிறது. இந்தியாவில் சீன நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும். இதற்கு தேவையான உதவிகளை சீன நிறுவனங்களுக்கு செய்து தர இந்திய தூதரகம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையான இருதரப்பு உறவு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனேசி தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தை உறுதி செய்து அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு உதவி செய்ததற்காக இந்தியாவுக்கு அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவான் கில் நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் வெனிசுலாவுக்கு தேவையான மீட்பு பணி உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் 66 டன் இடையுள்ள உதவிப் பொருட்களையும் 35 டன்னுக்கு அதிகமான நிவாரணப் பொருட்கள், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றையும் இந்தியா அனுப்பி வைத்தது. மேலும் இந்திய மருத்துவ பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று வெனிசுலாவில் முகாமிட்டு மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது. இந்த பணிகளை பார்வையிட்ட வெனிசுவேலா வெளியுறவுத்துறை அமைச்சர் இவான்கில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் வெனிசுலா மற்றும் எங்கள் நாட்டு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த பேரழிவில் சிக்கிய மக்களுக்கு உதவிக்கரன் நீட்டிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றிகள் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளைச் சேர்ந்த 23 பேரை தீவிரவாதிகளாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் திட்டங்கள், நிதி திரட்டுதல், ஆயுத கடத்தல், ஆட்சேர்ப்பு, ஊடுருவுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தீவிரவாதிகளாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதில் ஜெய்ஷ் இ முகமது, லக்சர் இ தொய்பா அமைப்புடன் தொடர்புடைய 23 பேர் தீவிரவாதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 6 பேர் இந்தியர்கள். அவர்கள் தற்போது பாகிஸ்தான் அல்லது பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிப்பவர்கள். மற்ற 17 பேரும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள். டாக்டர் அப்துல் மன்னான் என்ற மாற்று பெயர்களுடைய பாகிஸ்தான் ஜெய்ஷ் இ முகமது செயற்பாட்டாளரான முகமது முசாத்திக் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டவர்களில் முக்கிய நபர்களில் ஒருவராக உள்ளார். இவர் அயோத்தி ராமர் கோவில் நாக்பூரில் உள்ள RSS தலைமையகம், பானிபாட்டில் உள்ள IOCL சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றை உளவு பார்க்க முக்கிய காரணமாக இருந்தவர். ட்ரோன்கள் மூலம் இந்தியாவுக்கு ஆயுதங்களை அனுப்புவதிலும் ஈடுபட்டுள்ளார். மசூத் இலியாஸ் மதுத் அசாரின் நெருங்கிய கூட்டாளி, காஷ்மீருக்குள் தீவிரவாத ஊடுருவலுக்கான முக்கிய ஒருங்கிணைப்பாளராக

0: முகமது தலைவன் மௌலானா மசூத் ஆசார், மும்பை நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் ஆகியோருடன் தற்போதைய 23 பேரும் இணைந்து இந்தியாவில் தீவிரவாதிகளாக அறிவிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தற்போது 80 அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் உள்ள அடர்ந்த பழத்தோட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிக்கிய 2 லக்சர் இ தைபா பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் முழுமையாக சுற்றி வளைத்து பிடித்துள்ளார்கள். இருவரும் உள்ளூர் லக்சர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த யாகிர் அகமது கனி மற்றும் லத்தி பட் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். பழத்தோட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து வெளியேறும் வழிகளும் முற்றிலும் அடைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆயிரக்கணக்கான வவ்வால்களுக்கு பல ஆண்டுகளாக ஒரு கிராமமே ஒன்றிணைந்து புகலிடம் அளித்து வருகிறது.
1: சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் விதைகளை பரப்பவும் வவ்வால்கள் மிகவும் உதவுகின்றன. இயற்கை வளங்களை காக்க பெரும் பங்களித்து வரும் இத்தகைய பழம் தின்னி வவ்வால்கள் வாணியம்பாடி அருகே அம்பலூர் கிராமத்தில் உள்ள புளியந்தோப்பு பகுதியில் ஆயிரக்கணக்கில் வசித்து வருகின்றன. அவற்றை பாதுகாக்கும் வகையில் ஊர் மக்கள் திருவிழா மற்றும் விசேஷ நாட்களில் கூட மேளம் அடிக்காமலும் பட்டாசு வெடிக்காமலும் அதிக ஒலி எழுப்புவதை தவிர்த்தும் வருகின்றனர்.
2: மாலை பொழுதுல 20 கிலோமீட்டர் போனா ஆந்திர வனப்பகுதி, அந்த வனப்பகுதியில் தனக்கு உண்டான உணவுகளை சாப்பாடெல்லாம் தேடி எடுத்துட்டு அதிகாலை பொழுதுல திருப்பி ஊருக்கு வந்துடும். இதுதான் இங்க இது நடக்கிறதுங்க. இந்த பகுதி வந்து நாங்கள் ஒரு பொக்கிஷமா நாங்கள் பாதுகாத்து வரோங்க. எப்படின்னா வேட்டையாட வரவங்களும் நாங்கள் அனுமதி கிடையாது. தீபாவளி நல்லா விடி வெடிக்கிறது கிடையாது.
1: சுற்றுச்சூழல் சமநிலையை பேண உதவும் வவ்வால்களை பாதுகாக்கும் வகையில் அம்பலூர் கிராம மக்கள் கடைபிடித்து வரும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது.
0: தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலையிலிருந்து அமோனியா வாயுவை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணி 2வது நாளாகவும் தொடங்கப்பட்டுள்ளது.
3: கல்லிகை பேரில் உள்ள அந்த ஆலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்த விபத்தில் 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 18 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து ஆலையில் இருந்த 400 டன் கடல் உணவுகள் மாற்று சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் பலத்த பாதுகாப்புடன் நேற்று தொடங்கின. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா, அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் 15 பேர் கொண்ட வல்லுநர் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்.
4: மெயின் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்ல இருந்தது, ஒரு 3 குட்டி குட்டி டேங்க்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஹை பிரஷர்ல இருந்த அமோனியா அது வந்து இப்ப பைப் மூலமா லிங்க் கொடுத்து மாத்திட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இது வந்து நல்ல முறையில முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து அந்த டிரான்ஸ்பர் இது வந்து பணி முடிவு பெறுச்சு.
3: அமோனியா வாயு முழுவதும் அகற்றப்பட்ட பின்னர் ஆலைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் ஆய்வறிக்கைக்கு பின்னர் நிரந்தரமாக மூடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் திருமதி கவிதா கூறினார்.
0: தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் கோவிலில் பிரார்த்தனை செய்தார். அயோத்தி ராமர் கோவிலை தொடர்ந்து பத்ரிநாத் கோவிலும் காணிக்கை திருட்டு புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
3: அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என திரு மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கடிதம் எழுதியுள்ளார். ஏழை எளிய மக்கள் வழங்கிய காணிக்கை பணத்தை கொள்ளையடித்தவர்களை மத்திய அரசு ஏன் பாதுகாக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை எம்பி திரு சந்தோஷ்குமார் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமர் கோயில் அறக்கட்டளையின் கணக்கு வழக்குகளை மத்திய கணக்கு தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூலம் தணிக்கை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக, RSS, விஸ்வ இந்து பரிஷத் ஆகியவை தங்களின் அரசியல் நோக்கங்களுக்கான ராமர் கோயிலை பயன்படுத்திக் கொண்டுள்ளன எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் ராமர் கோயில் முறைகேடு தொடர்பாக முதல் முறையாக RSS அமைப்பு மௌனம் கலைத்துள்ளது. காணிக்கை முறைகேடு விவகாரம் மிகுந்த வலியை ஏற்படுத்துவதாகவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு தத்தாத்ரேயா தெரிவித்துள்ளார். இதனிடையே பத்ரிநாத் கேதார்நாத் கோயில்களை உத்தராகண்ட் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் ஸ்ரீ பத்ரிநாத் கேதார்நாத் டெம்பிள் கமிட்டி நிர்வகித்து வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் புனித பயணம் மேற்கொள்ளும் இந்த கோயில்களில் காணிக்கை திருட்டு நடைபெறுவதாக பைரவ சேனை என்கிற அமைப்பு புகார் தெரிவித்தது. அத்துடன் கோயிலின் நிர்வாக தலைவர் திரு ஹேமந்த் திவேதியின் தனி செயலாளருக்கு இந்த முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாகவும் தகவல் பரவியது. இதையடுத்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறிய திரு ஹேமந்த் திவேதி தனக்கு தனி செயலாளர் யார் இல்லை எனவும் மறுத்துள்ளார்.
0: தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க மலைப்பாதைகளில் 3550 படிகளை 116 வயது மூதாட்டி ஏறிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 110

0: 16 வயது மூதாட்டி தனது குடும்பத்தினருடன் ஏழுமலையானை வழிபாடு செய்ய நேற்று திருப்பதி சென்றிருந்தார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் பஸ்ஸில் திருமலைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்த நிலையில் மூதாட்டி மட்டும் அலிபிரி மலைப்பாதையில் நடந்து சென்று திருமலையை அடைவேன் என்று உறுதியாக கூறிவிட்டார். இதனால் அவருடன் வந்த அனைவரும் மூதாட்டியுடன் படியேறினார்கள். சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் 3,550 படிகள் கொண்ட அலிபிரி மலைப்பாதையில் மூதாட்டி உட்பட அனைவரும் நடந்து சென்றார்கள். இதனை கவனித்த அந்த வழியாக நடந்து சென்ற சக பக்தர்கள் இதனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஏழுமலையான் மீது மூதாட்டி அளவு கடந்த பக்தி கொண்டுள்ளதாகவும் இதற்காக அவர் சிறுவயது முதலே படியேறி சுவாமி தரிசனம் செய்வார் என்றும், அதே போன்று தற்போது தள்ளாடும் வயதிலும் அதே உறுதியுடன் அவர் படியேறி சென்று தரிசனம் செய்ததாகவும் அவருடன் வந்த உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்கள். முருகப்பெருமானின் 6வது படைவீடான பழமுதிர் சோலையில் இன்று காலை வெகு விமரிசையாக குடமுழுக்கு நடைபெற்றது. மும்பையில் 5வது நாளாக கொட்டித்தீத்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
1: மகாராஷ்டிராவில் கடந்த மாதம் 23ஆம் தேதி பருவமழை தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்களாக மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மும்பையில் கடந்த 4 நாட்களில் மட்டும் 52 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். நேற்று மும்பையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் 100க்கும் மேற்பட்ட ரயில்கள், 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மும்பை மாநகரில் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5வது நாளாக நேற்றிரவும் கனமழை கொட்டியதால் அந்தேரி, சியான், குர்லா, செம்பூர், லோகமானிய தலைவர் டெர்மினஸ், பிருந்தாவன் சர்க்கிள் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. நவி மும்பையில் பழமையான கட்டடம் ஒன்றின் பால்கனி இடிந்து விழுந்தது. காட்கோபர் சர்க்கிள் அருகே தீயணைப்பு நிலையத்தின் வாசலில் இருந்த ராட்சத மரம் சாய்ந்து விழுந்ததில் 5 கார்கள் சேதமடைந்தன. இதேபோல குஜராத் மாநிலம் அகமதாபாத், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மார் உள்ளிட்ட நகரங்களிலும் கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும், 21 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவிலும் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் இன்றும் தங்க விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 13,700 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,09,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. இதேபோன்று வெள்ளி விலையிலும் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாவுக்கும் விற்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்கா அதன் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. கடுமையான வெயில் காரணமாக அந்த நாட்டில் சுமார் 160 மில்லியன் பேருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் உரை கேள்விக்குறியானது. உரை கட்டாயம் நடக்கும் என்று வலியுறுத்திய அவர் பின்னர் இடியிலும் மழையிலும் உரையாற்றியிருக்கிறார். முதலில் கடும் வெப்பம், அடுத்து புயல். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு வானிலை பெரும் இடையூறு விளைவித்தது. வாஷிங்டனில் மாபெரும் கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்கள் வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். பாதுகாப்புக்காக அதிகாரிகளின் ஆலோசனையை கேட்டு நடக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள். நிகழ்ச்சி சில மணி நேரம் தாமதமானது. அதில் இடம்பெற இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் உரை கேள்விக்குறியானது. உரை கட்டாயம் நடக்கும் என்று வலியுறுத்திய அவர் பின்னர் இடியிலும் மழையிலும் உரையாற்றினார். நான் வந்துவிட்டேன் என்று அவர் ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார். உரையில் அவர் அமெரிக்காவின் ராணுவ வீரர்களையும் வரலாற்றையும் போற்றி பேசினார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பின்னர் வான வேடிக்கை இடம்பெற்றது. மத்திய கிழக்கு போரில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்குகள் தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கியுள்ளதில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறிய சவப்பட்டி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் கொமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்ட நிலையில் அவரது 14 மாதங்களேயான பேத்தி சஹரா முகமதி கொல்பயகனியும் கொல்லப்பட்டார். இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் கொமெனியின் சவப்பட்டியுடன் உறவினர்கள் மற்றும் 14 மாத பேத்தியின் சவப்பட்டியும் உள்ளது. அந்த சவப்பட்டியின் அருகே குழந்தையின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. இது பார்ப்பவர்களின் நெஞ்சை உலுக்குவதாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவார கால இறுதி சடங்கு நிகழ்வுகள் முறைப்படி தொடங்கிய நிலையில் ஈரான் மதகுருமார்கள், உயர்தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உட்பட வெளிநாட்டு தலைவர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் இறுதி மரியாதையை செலுத்துகிறார்கள்.
2: ஈரானின் உச்ச தலைவராக 37 ஆண்டு காலம் இருந்த அயத்துல்லா அலி கமினி கடந்த பிப்ரவரி 28 தேதியன்று அமெரிக்கா இஸ்ரேலின் பாம் தாக்குதலில் உயிரிழந்தார். அவருடன் அவரது மகள், மருமகன், பேரன், பேத்தி உள்ளிட்ட மேலும் பலர் கொல்லப்பட்டனர். அயத்துல்லா அலி கமினியின் உடல் 125 நாட்கள் பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது உடலுக்கு 6 நாள் இறுதிச் சடங்கு தொடங்கியுள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இமாம் கொமினி கிராண்ட் மசல்லா வளாகத்தில் குவிந்த லட்சக்கணக்கான ஈரானியர்கள் தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு கண்ணீர் வடித்து துக்கம் அனுசரித்தனர். ஈரானின் நாட்டுப்பண் இசைத்து குரானின் வசனங்கள் வாசிக்கப்பட்டு இறுதிச் சடங்கு தொடங்கியது. பிரம்மாண்டமான மேடையில் கண்ணாடி பேடையில் வைக்கப்பட்டுள்ள அலி கமேனியின் சவப்பெட்டியின் மீது ஈரானிய தேசிய கொடி போர்த்தப்பட்டுள்ளது. அதன் மீது கமேனியின் அடையாளமான கருப்பு நிற தலைப்பாகை வைக்கப்பட்டுள்ளது. கமேனியின் குடும்ப உறுப்பினர்களின் உடல்களும் சவப்பெட்டிகளில் வைக்க பட்டுள்ளன. ஞாயிறு மாலை வரை அலி கமேனியின் உடல் டெஹ்ரானில் வைக்கப்பட்டிருக்கும். ஈரான் மற்றும் ஈராக் நாடுகளுக்கான முக்கிய ஷியா பிரிவு மையங்களான நஜாஃப், கர்பலா, கோம் ஆகிய நகரங்களுக்கு அலி கமேனியின் உடல் கொண்டு செல்லப்படும். பின்னர் வியாழக்கிழமையன்று அவரது சொந்த ஊரான ஈரானின் புனித யாத்திரை தளம் அமைந்துள்ள மஷாத் நகரில் நல்லடக்கம் செய்யப்படும். அன்று உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளனர். 10 லட்சம் பேர் குவிந்த வண்ணம் உள்ள கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வு உலகின் கவனம் ஈர்த்த நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியுள்ளது.
0: தொடர்ந்து கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்குக்காக ஈரானுக்கு ஒரு வாரம் விடுமுறை வழங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நகைச்சுவையாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர நாளான நேற்று கொமேனியின் இறுதி சடங்குகளை ஈரான் அரசு தொடங்கியிருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. மேலும் கொமேனியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தெஹ்ரானில் திரண்டுள்ளார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டு வரலாற்று தலமாக கருதப்படும் மவுண்ட் ரஷ்மோரில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அதிபர் டிரம்ப் கொமேனியின் இறுதி சடங்குக்காக ஈரானுக்கு ஒரு வாரம் விடுமுறை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் ஈரானை மிக கடுமையாக தாக்கியுள்ளோம். அவர்கள் நிலை பெற மிகவும் விரும்புகிறார்கள். இறுதி சடங்குக்காக அவர்களுக்கு நாங்கள் ஒரு வாரம் விடுப்பு வழங்கியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் ஈரானில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான உறவில் நீண்ட காலமாக முக்கிய சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான சமீபத்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த சொத்துக்களை விடுவிப்பது முக்கிய அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் என்றால் என்ன, அவை எங்கு உள்ளன, அவற்றை ஈரான் எளிதாக பெற முடியுமா என்பது தொடர்பான பார்வை.
3: ஈரானின் சொத்துக்கள் பெரிய அளவில் முடக்கப்படுவது 1979 ஆண்டு தெஹ்ரானில் அமெரிக்க தூதரக பிணை கைதி நெருக்கடியை தொடர்ந்து நடந்தது. இதைத் தொடர்ந்து 2011 மற்றும் 2012 ஆண்டுகளில் அணுசக்தி தொடர்பான தடைகள் கடுமையாக்கப்பட்டதால் உலகளாவிய வங்கி அமைப்பின் சில பகுதிகளில் இருந்து ஈரான் நீக்கப்பட்டது. மேலும் 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து 2018 அமெரிக்கா விலகிய பிறகு இந்த கட்டுப்பாடுகள் மேலும் தீவிரமடைந்தன. முடக்கப்பட்ட ஈரானின் மொத்த சொத்துக்களின் மதிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் அது சுமார் $27 பில்லியன் முதல் $100 பில்லியன் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. இந்த நிதி ஒரே கணக்கில் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் வைக்கப்படவில்லை. மாறாக இதில் எண்ணெய் வருவாய், எரிவாயு மற்றும் மின்சார ஏற்றுமதி மூலம் கிடைத்த லாபம், வெளிநாட்டு வங்கியில் உள்ள அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் சில தசாப்தங்களுக்கு முந்தைய சட்ட ரீதியிலான சிக்கல்களில் சிக்கியுள்ள சொத்துக்கள் ஆகியவை அடங்கும். ஈரானின் முடக்கப்பட்டுள்ள நிதிகளில் பெரும்பாலானவை அமெரிக்காவுக்கு வெளியே பல நாடுகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரானின் முடக்கப்பட்டுள்ள நிதியின் ஒரு கணிசமான பகுதி ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வாடிக்கையாளரான சீனாவில் உள்ளது. இதன் மதிப்பு $20 பில்லியன் முதல் $50 பில்லியன் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக எரிவாயு மற்றும் மின்சார ஏற்றுமதி தொடர்பான வருவாயாக ஈராக்கில் சுமார் 10 முதல் 15 பில்லியன் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கத்தாரில் சுமார் $6 பில்லியன், இந்தியாவில் $7 பில்லியன், ஜப்பானில் $3 பில்லியன், லக்சம்பர்க் மற்றும் அமெரிக்காவில் தலா $2 பில்லியன் மற்றும் ஓமனில் சுமார் $1 பில்லியன் வரை உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க நாடாளுமன்ற தரவுகளின்படி ஈரானிய எண்ணெய் வருவாயில் சுமார் $6 பில்லியன் பணம் தென்கொரியாவில் உள்ளது. இந்த தொகை 2023 கத்தாரில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது. இருப்பினும் ஈரான் இந்த நிதியை குறுகிய காலத்தில் பயன்படுத்த முடியாது என்று அமெரிக்கா பின்னர் குறிப்பிட்டது. அதனால் அந்த பணம் தற்போதைக்கு தோஹாவில் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிகார வரம்பிற்குள் இருக்கும் தொகையானது ஒப்பீட்டளவில் மிக குறைவானதாகவே உள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின்படி இது சுமார் $2 பில்லியன் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலானவை நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் இழப்பீட்டு கோரிக்கைகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளதால் இதனை விடுவிப்பது மிகவும் சிக்கலான விஷயமாக உள்ளது. இந்த நிதி பெரும்பாலும் அமெரிக்காவிற்கு வெளியே இருந்த போதிலும் அவற்றின் மீதான அமெரிக்காவின் செல்வாக்கு இரண்டாம் நிலை தடைகள் என அழைக்கப்படுபவற்றில் இருந்துதான் உருவாகிறது. இந்த நடவடிக்கை ஈரானை மட்டுமல்லாமல் அதனுடன் வணிகம் செய்யும் வெளிநாட்டு வங்கிகள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களையும் குறிவைக்கின்றன. ஈரானிய நிதியை மாற்ற உதவும் எந்த ஒரு நிறுவனமும் அமெரிக்க நிதியமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை இழக்கும் அபாயத்தையோ அல்லது அபராதங்களையோ எதிர்கொள்ள நேரிடும். இதனால் ஈரானிய பணத்தை வைத்திருக்கும் நாடுகள் அமெரிக்காவின் வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் அதை விடுவிக்கவோ அல்லது மாற்றவோ பெரும்பாலும் தயங்குகின்றன. சரி, சமீபத்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் இந்த நிதி ஈரானை சென்றடையுமா? அமெரிக்காவின் பல பொருளாதார தடைகள் நாடாளுமன்றத்தால் சட்டமாக்கப்பட்டவை என்பதால் அவற்றை ஒரு அதிபர் முழுமையாக நீக்க முடியாது என கூறும் உலக விவகாரங்களுக்கான மத்திய கிழக்கு கவுன்சிலின் பொருளாதார நிபுணர் ஃபிரெட்ரிக் ஸ்னைடர் தற்காலிக விலக்குகளை மட்டுமே அதிபரால் வழங்க முடியும் என்கிறார். இதே போன்ற ஒரு சூழல் 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் ஏற்பட்டது. அப்போது ஈரான் சில நிதி ஆதாரங்களை மீண்டும் பெறும் உரிமையை பெற்றது. இருப்பினும் பல வங்கிகள் தொடர்ந்து எச்சரிக்கையுடனேயே செயல்பட்டன. 2018 அமெரிக்கா ஒப்பந்தத்தில் இருந்து விலகி மீண்டும் தடைகளை விதித்தது. முடக்கப்பட்ட சொத்துக்களில் $12 பில்லியன் விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டதாக ஈரானிய அரசு ஊடகம் சமீபத்தில் தெரிவித்தது. ஆனால் இதை அமெரிக்கா இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. நடைமுறையில் இந்த நிதியை பயன்படுத்துவது தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படலாம் என பிரிட்டனைச் சேர்ந்த போர்ஸ் மற்றும் பஜார் பவுண்டேஷன் என்ற சிந்தனை குழுவின் நிறுவனர் எஸ்பாண்டியர் பாட்மென் கிலிட்ஸ் கூறுகிறார். இத்தகைய ஏற்பாடுகள் மிகவும் சிக்கலான தடைகளை எதிர்கொள்கின்றன. அதாவது, ஈரான் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குள்ளேயே அந்த நிதியை செலவிட முடியுமே தவிர அதை சர்வதேச அளவில் மாற்ற போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறுகிறார்.
0: தொடர்ந்து, உக்ரைன் உடனான போரில் கடந்த 2022 முதல் இதுவரை 8,500 ரஷ்யர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது கடந்த 2022 முதல் ரஷ்யா போர் தொடுத்திருக்கின்ற நிலையில் இருதரப்பும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் ரஷ்யாவின் மொஸ்கோ மற்றும் உக்ரைனின் கீவ் ஆகிய நகரங்களின் மீது அதிகப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 2022 முதல் 2026 June 30 வரையான காலத்தில் மட்டும் உக்ரைன் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 30,913 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 8,434 பேர் கொல்லப்பட்டதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே கடந்த 2014 முதல் நடைபெற்று வரும் மோதல்களில் 373 குழந்தைகள் கொல்லப்பட்டதும் 1,845 குழந்தைகள் படுகாயமடைந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் 42 ரஷ்ய நகரங்களில் உள்ள மக்கள் கட்டமைப்புகளை குறிவைத்து உக்ரைனின் படைகள் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அத்துடன் நேற்று முன்தினம் இரவு ரஷ்ய தலைநகர் உள்ளிட்ட நகரங்களை நோக்கி ஏவப்பட்ட 28 உக்ரைனிய ட்ரோன்களை ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. அத்துடன் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கொன்ஸ்டாண்டினோஃபா நகரத்தை ரஷ்ய படைகள் முழுவதுமாக கைப்பற்றிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் வடக்கு பகுதியை பிரித்து தனிநாட்டை உருவாக்குவதற்கு பிரிவினவாதிகள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரான அனேபிஸை கைப்பற்றுவதற்கான புதிய தாக்குதல் நடவடிக்கையை அசாவாத் விடுதலை முன்னணி பிரிவினவாதிகள் குழு தொடக்கியுள்ளது. இந்த நிலையில் காபோ மற்றும் செவாரா உள்ளிட்ட பல வடக்கு நகரங்கள் பிரிவினவாதிகளின் தாக்குதலுக்கு இலக்கானதாக மாலி ராணுவம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. பாகிஸ்தானில் நெதர்லாந்து மற்றும் வெனிசுலா நாடுகளைச் சேர்ந்த 2 வெளிநாட்டு பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் துணை பிரதமர் இசாக் தாரின் பேரன் முகமது ராசா தார் முதன்மை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து சர்வதேச அரங்கில் நாட்டின் நற்பெயரை கருத்தில் கொண்டு துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இசாக் தார் தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டு செனட்டர் பைசல் வாப்தா வலியுறுத்தியிருக்கிறார். லாகூரில் கடந்த ஜூன் 29 நடைபெற்ற இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக முகமது ரசாத்தார் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். கிரிப்டோ கரன்சி தொழில் கூட்டாளிகளான அந்த 2 பெண்களையும் சிங்கப்பூரில் சந்தித்த ரசாத்தார் அவர்களுக்கு பாகிஸ்தான் வர்த்தக விசாவை ஏற்பாடு செய்து கொடுத்தது போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவராக கருதப்படும் செனட்டர் பைர் வாஸ்தா இந்த விவகாரம் குறித்து மேலும் கூறுகையில், இந்த சம்பவத்தை மூடி மறைக்க மத்திய மற்றும் பஞ்சாப் மாகாண அரசுகள் முயன்றுள்ளன. சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தூதரகம் தலையிட்ட பிறகே ரசாத்தார் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தகைய மோசமான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகும் இசாக்தார் இவ்வாறு உலக அரங்கில் பாகிஸ்தானை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் தலைவர் ஜி ஜின்பிங் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். பல உயரதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளார்கள். ராணுவத்தின் உயர்மட்ட நிர்வாகத்தில் ஏற்படவுள்ள மறுசீரமைப்பின் முன்னோடியாக இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது. இந்த நிலையில் யாங் ஷுவாங் மற்றும் விமானப்படை தளபதி வாங் கெங் ஆகியோருக்கு ஜெனரல் பதவி உயர்வுகளுக்கான ஆணைகளை அதிபர் ஜி ஜின்பிங் வழங்கியுள்ளார். மத்திய ராணுவ ஆணையத்தில் ஊழல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவின் தலைவராகவும் யாங் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வெனிசுலாவில் நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 3000 நெருங்குகிறது. குறைந்தது 2954 பேர் இறந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். 16000 அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள். மேலும் 1000 காணவில்லை. அவர்களை தேடி மீட்கும் பணிகளை மீட்புக் குழுக்கள் குறைத்துக் கொண்டுள்ளன. மறுநிர்மாணத்தில் இப்போது கவனம் செல்லுகிறது. மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வெளிநாட்டு குழுக்களுக்கு வெனிசுலா அதன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பிரிட்டன், அர்ஜென்டினா, பிரேசில், கத்தார், பார்படோஸ் ஆகியவற்றின் குழுக்களுக்கு வெனிசுலா அரசாங்கம் அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்தியாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளது. கணவரின் உயிரை காப்பாற்ற முனைந்த மனைவிக்கு வந்த ஆபத்து சீனாவில் இடம்பெற்றுள்ளது. உளவு வேலை செய்து கொண்டிருந்த அவரின் கணவரின் விரலை நல்ல பாம்பு கடித்தது. அவரின் கையில் வீக்கம், அவருக்கு தலை சுற்றத் தொடங்கியது. அதை அறிந்த மனைவி பதற்றமடைந்தார். கணவனின் உயிரை காப்பாற்ற நச்சை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று எண்ணினார். அவர் கணவனின் கை மீது தம்முடைய வாயை வைத்து நஞ்சை உறிஞ்ச முனைந்தார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவ்வாறு பார்த்தது தமக்கு நினைவிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். சிறிது நேரத்தில் அவருக்கும் உடலில் பலவீனம் தெரிந்தது. வாய், நாக்கு, முகம், கைகள், கால்கள் ஆகியவற்றில் உணர்வு இல்லாமல் சென்று கொண்டிருந்தது. தம்பதிகள் பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். கணவருக்கு மட்டுமல்லாமல் மனைவிக்கும் சிகிச்சை தேவைப்பட்டது. தொலைக்காட்சியை பார்த்து நஞ்சை வாயால் உறிஞ்ச முனையாதீர்கள், அவ்வாறு செய்யக்கூடாது என்று தம்பதியின் மருத்துவர்கள் கண்டித்துள்ளார்கள். பொதுமக்கள் சுயமாக நச்சை அகற்றாமல் மருத்துவர்களை நாடுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவை 2வது T20 ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அறிமுகமான மிகவும் இளம்வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்சி படைத்துள்ளார். உலக கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்சும் பராகுவேயும் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கண்டுள்ளது. உலக கிண்ண கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றாட்டத்தில் மொரோக்கோ அணி 3-0 என்ற கோல் கணக்கில் கனடாவை வீழ்த்தி கால்பந்து வரலாற்றில் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.
4: அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் கனடா வீரர்கள் தொடக்க முதலே தாக்குதல் யுக்தியை கடைபிடித்து கோல் அடிக்க முயற்சித்தனர். 10 ஷாட் அடித்தும் அவர்களால் அதை கோலாக்க முடியவில்லை. அனுபவ ஆட்டத்தால் அசத்திய மொராக்கோ வீரர்கள் 4 ஷாட்களில் 3 கோலாக மாற்றி வெற்றிக்கு வித்திட்டனர். ஆட்டத்தின் 50 மற்றும் 82 நிமிடங்களில் மொராக்கோ வீரர் அசேடின் உனாகி கோல் அடித்து வெற்றியை உறுதி செய்தார். 90வது நிமிடத்தில் சூஃபியான் ரஹீம் 3வது கோல் அடித்ததை தொடர்ந்து மொராக்கோ அணி 3-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்று காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. பிலடெல்பியாவில் இன்று அதிகாலை நடந்த மற்றொரு போட்டியில் பராகுவேவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி முன்னாள் சாம்பியன் பிரான்ஸ் அணி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது.
0: தொடர்ந்து இங்கிலாந்து மெக்சிகோ உலக கிண்ண நாக் அவுட் சுற்று ஆட்டம் இன்று இங்கிலாந்து நேரப்படி பின்னிரவு 1 தொடங்குகிறது. இதையடுத்து மாணவர்கள் மறுநாள் பள்ளிக்கு தாமதமாக வர அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்கிலாந்தில் எழுந்துள்ளது. இங்கிலாந்து பயிற்சியாளர் தோமஸ் டுஷெல் பிள்ளைகள் பள்ளிக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு ஆட்டத்தை பார்க்க அனுமதிக்குமாறு பெற்றோரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உலக கிண்ணம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுகிறது. பிள்ளைகள் உள்ளிட்ட அனைவரது ஆதரவும் இங்கிலாந்து அணிக்கு தேவை என்பது அவரது கூற்றாக அமைந்திருக்கிறது. சில பள்ளிகள் வகுப்புகளை தாமதமாக தொடங்க முடிவு செய்துள்ளன. சில பள்ளிகள் போட்டியில் பதிவை காலை உணவு நேரத்தில் மாணவர்களுக்கு திரையிட உள்ளன. தேசிய கல்விச் சங்கமும் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மதுபான விடுதிகள் அதிகாலை 5 மணி வரை திறந்திருக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் பல விடுதிகள் வழக்கமான நேரத்திலே மூடப்போவதாக அறிவித்துள்ளன. நிறைவாக, இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com. ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.14 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.39 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.48 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.78 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.68 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.38 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.18 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்கானி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Jolie Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 3:13. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது

0: பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் மத்திய பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் நேர்கள் இணைந்து கொள்ள வேண்டிய இலக்கம் தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40 அல்லது 09 51 48 47 71. வைபர் ஊடாக இணைந்து கொள்வர்கள் 06 50 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்வர்கள் 06 89 86 55 29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய பாடல்களை பாடல்களோடு நிகழ்ச்சி சிறப்பிக்கலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வைபர் ஊடாக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் சௌதரி, நான் ஜெர்மன் டாமேல என்றேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமா, நலமா இருக்கிறோம். இன்று நிலாவுக்கு என் மேலே நடிக்கும் சீனிவாச ஐயா அந்த பாடம் அனுப்பியிருக்கிறேன்.
0: ஆமாம்,
1: கேட்டுமாடுவோம்.
0: சரி, உங்களுடைய குரலில் நாங்களும் அந்த பாடலை கேட்போம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், ஆண்டன் அவர்கள் இணைந்திருந்தால் அவருடைய குரலில் அவருக்கான அவருடைய பாடல் ஒலிக்கிறது.

0: தந்தை.
1: ஆமாம், ஆண்டன் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக அழைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, ஏமிலிருந்து புங்கியோர் ராஜா.
1: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
2: அடுத்த அபூர்வ ராகங்கள் பக்கத்தில் அதிசய ராகம்.
1: அந்த பாடல் பாட போறீங்க?
2: அந்த பாடல பாட.
1: சரி, உங்களுடைய பாடலையும் கேட்போம்.
2: அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். அதிசய ராகம் வசந்த காலத்தில் மனிதர் மேகம், அந்த மலை நீர் அருந்த மனதில் மோகம், மோகம், மோகம். வசந்த காலத்தில் மனிதர் மேகம், அந்த மலை நீர் அருந்த மனதில் மோகம். இசையெனும் அமுதில் அவளொரு பாகம், இசையெனும் அமுதினில் அவளொரு பாகம். இந்திரலோகத்து சக்கரவாகம், அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். பின்னிய கூந்தல் கருநிறாகம், பெண்மையின் இலக்கணம் அவளது வேகம். பின்னிய கூந்தல் கருநிறாகம், பெண்மையின் இலக்கணம் அவளது வேகம். தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம், அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம், அது என்ோகம். ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலே, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலே, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகம் பட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம், அதிசய ராகம்.
3: நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம், நன்றி.

0: பதினெட்டு அடி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடியிருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். அவரை தொடர்ந்து இணைப்பில் வந்திருக்கும் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி, நான் அபிவிரதன் கதைக்கிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
1: ஓமாம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன் அண்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. சரி, நீங்கள் என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: ஈர தாமரை பூ வேண்டு அனுப்பியிருக்கிறேன்.
0: இந்த பாடல் என்றுதான் பாடுறீங்களா?
1: என்னது
0: இந்த இன்றுதான் பாடுறீங்களா? இந்த பாடல் இல்லாடி ஏற்கனவே இந்த பாடல் பாந்திருக்கா உங்களோட குரல்ல?
1: இன்றுதான் படிக்கிறேன்.
0: இன்றுதான். சரி, உங்களுடைய பாடலையும் நாங்கள் தருகின்றோம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஆமா ஆமா, அபிவிரதன் இணைந்திருந்தார். அவரது பாடல்

0: ஆமாம், அந்த பாடலை தந்திருந்தார் அபிவரதன் அவர்கள். நீங்கள் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வரோடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் லண்டோ மனோ. அப்படி நலந்தான?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். அன்றைக்கு நல்ல காலநில ஆன முறையில கொஞ்சம் சந்தோஷம். நானும் ஒரு பாட்டு அனுப்பினான் கேமா, அத வந்தா ஒளிபரப்புங்கோ இல்ல வருமா நின்று கேப்பமா?
0: வராட்டி ஒளிபரப்ப வேண்டாம்,
1: வராட்டி வேணும்னு கதைக்காமே இல்லாது ஆன முறையில அநேகமா வந்து
0: கதைக்கலாம்ல, கதைக்காம தானே.
1: ஓ, கதைக்கிறதும் ஒரு சந்தோஷம் தான். கணக்க கதைக்காம விடக்கூடாது தெரியும். ஆன முறையில
0: நன்றி வணக்கம். ஆமாம், லாண்டோ மேனோ அவர்கள் இணைந்திருந்தார். அவரது பாடல்

0: ஆமாம், அந்த பாடலை லேண்டோ மேனோ அவர்கள் தந்திருந்தார். நேரம் சரியாக 3:34 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாடகர்கள். சரி, தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா, நான் பிரான்ஸ்லேருந்து அலோசியஸ்.
0: நலமா இருக்கீங்களா?
1: சாரி, நல்ல சுகமாக இருக்கணும். நீங்கள் கலையத்தில்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள் நலமாக வச்சுருக்கிறீங்க, எல்லாரும் பாடி பாடி.
1: எல்லாரும் சிறப்பாக பாடுகின்றார்கள். எல்லாரும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் ஒரு பாடல் மெழுகு பற்றி எரிகின்ற பாடல், கௌரவம் படத்திலிருந்து டிஎம்எஸ் பாடல், அந்த பாடலை அனுப்பியிருக்கேன். ஒளிபரப்பாக அன்போடு கேட்டுக்கொள்வேன். சாரி,
0: சரி,
1: வாய்ப்புக்கு நன்றியையும் கூறி விடைவதனே. நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். ஆமாம், அலோசியஸ் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

0: ஆமாம், அலோசியஸ் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். நீங்கள் இணைந்திரு பதிவேட்டியாடி தமிழொலி, தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஹேமா, நான் ஒரு பாட்டு அனுப்பிக்கிறேன். உண்மையில அது மீட்டி பாக்குற பாட்டு, 70 வருஷத்துக்கு முதல் வந்த பாட்டு.
0: இது நல்ல பாடல். அந்த சில பாடல் அந்த இதா இருக்கும், பழைய பாடலான்னு தெரியுமா? நான் இந்த பாடல் கேட்கலாம். நல்ல பாடல்.
1: எனக்கு 7 வயசு இருக்க வந்ததுண்டு. 57 ஆம் ஆண்டு வந்த பாட்டு, பழைய பாட்டு தான் அதை அனுப்பி இருக்கிறேன் எனக்காக ஒளிபரப்பு. ஹேமா, உங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம். நன்றி.
0: நன்றி. இணைந்து உங்களுக்கும் நன்றிகள். ஆமாம், ஸ்கந்தா அவர்கள் இணைந்திருந்தார். அவரது பாடல்

0: ஆமாம், அந்த பாடலை வழங்கியிருந்தார் ஸ்கந்தா அவர்கள். நீங்கள் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: ஆமாம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: ஓகே நன்றி. நான் ஒரு பாடல் அனுப்பியிருக்கேன்.
0: சரி, உங்களுடைய பாடல், உங்களுடைய பாடலையும் தருகின்றோம். நன்றி நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றி. ஆமாம், சிங்கை மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார். அவரது குரலில்

0: ஆமாம், அந்த பாடலை சிங்கை மூர்த்தி அவர்கள் தந்திருந்தார். தொடர்ந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் சௌகரிய மஜ்ஜமிருந்து பேசுகிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஆம், நல்ல சுமா இருக்கோம். நீங்கள் எப்படி? எங்கள் நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: சிங்கமூர்த்தியோட பாடல் சூரியமா இருந்தது. சொல்லெல்லாம் மாற்றி எத்தி நன்றாக இருந்தது. அது மாதிரி ஸ்கந்தா கல்ல பாடல் பாட்டு பழைய பாடலாலும் இன்றும் நீத்தது அவர் நன்றாக இருந்தது. மாதவி நான் அபிவர்சன். ஆமாம், பலரும் நன்றாக பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். எனது பாடல் ஈரநிலா என்று சொல்லி அந்த பாடலாக இருந்துச்சு.
0: சரி, உங்களுடைய பாடலையும் தருகின்றோம்.
1: இது எப்படியும் மகாநதி சோபனாவும் பாடிய பாடல்.
0: மகாநதி சோபனா.
1: ஒரு பண்பாடையும் பாடிப்பாங்க. நன்றி.
0: ஆமாம், நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. ஆமாம், முதியன் அவர்கள் இணைந்திருந்தார். அவரது பாடல்

0: Tarde.
1: ஆமாம், ஒலித்திறந்த பாடல் உதியனவர்கள் தந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது யூடியாடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நான் மகேந்திரன்.
1: ஆமாம்,
2: நீங்க நலமா இருக்கிறீர்களா?
1: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
2: ஒரு பாடல் அனுப்பி வச்சிருக்கிறேன்.
1: சரி, உங்களுடைய பாடலையும் தருகின்றோம்.
2: நன்றி. பாடியவர்கள் அனைவருக்கும் நன்றி.
1: நன்றி இணைந்து கொண்டு நீங்க வாழ்த்து சொன்னீங்க, நான் சொல்லிடுறேன் வாழ்த்து. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அவர் சார்பாக. சரி, மகேந்திரன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

ஆமாம், மொழித்த அந்த பாடல் மகேந்திரன் அவர்கள் தந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், சுயமடித்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

0: வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். மன்னார் நகர பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுகாதார பரிசோதனையின் போது பாரிய சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த உணவகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினாலேயே வடகிழக்கில் தேவையற்ற யுத்தம் உருவானதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. இவர்கள் வெளிப்படையாக சொல்லி வெளிவரலாம். போலி கூட்டம், பொய்க்குற்றச்சாட்டு, ஜனாதிபதியை பற்றிய விமர்சனம் எல்லாம் ஒரு அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள விமர்சனம் போன்று தெரியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவாளர்களை முறுக்கேற்றுவதற்கு அல்லது தான் சிறையில் பிடிபட்டாலும் கூட எனது சீற்றம் குறையவில்லை என்பதை கூறக்கூடிய விதத்தில் சிலர் செயற்படுகின்றனர் என மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழ்ச கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். இலங்கை தற்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்திரத்தன்மையை அடைந்திருப்பதற்கு தவறுகளை திருத்திக் கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட்டதே முக்கிய காரணம் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம் தெரிவித்தார். பொருளாதார மீட்பு நடவடிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமைய அஸ்வெஸ்ம நலம்புரி திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மக்கள் கோரிக்கை விடுத்தால் மாத்திரமே நாமல் ராஜபக்ஷ அடுத்த கட்ட தேர்தல்களில் வேட்பாளராக களமிறங்க தயாராக உள்ளோம். நாம் ஒருபோதும் அரசியலில் இருந்து விடைபெறப் போவதில்லை. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து எமது கட்சி முன்னோக்கி பயணிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். நாட்டில் தற்போது தீவிரமடைந்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் தனியார் ஆய்வகங்களில் டெங்கு பரிசோதனை கட்டணங்களை உடனடியாக குறைப்பதற்கும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை பயன்படுத்துமாறு அகில இலங்கை சீற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசல சம்பத் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது தமிழர்களின் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இரு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டது. திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவை குறித்த வண்ண குறியீட்டு லேபிளில் உத்தரவுகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் முழுமையான திறனை வெளிக்கொணரும் வகையில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் அறிவை அவர்களுக்கு வழங்குவதற்கும் கல்வி சீர்திருத்தங்கள் ஊடாக படைப்பாட்டலையும் விமர்சன ரீதியான சிந்தனைகளையும் வளர்ப்பதற்கும் அரசாங்கம் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அகுரேகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் வைத்து சட்டத்தண்ணி ஒருவரையும் அவரது மனைவியையும் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்ட சம்பவத்தின் போது துப்பாக்கிதாரிகள் வந்த வாகனத்தை செலுத்தியதாக கூறப்படும் நபர் விசேட போலீஸ் குழுவினால் மாலைத்தீவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இரண்டாயிரத்தி 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் மறு மதிப்பீட்டு பெறுபவர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. சப்ராமோ மாகாணத்திலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும், மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பூசல் அதிகரித்து வருகிறது. ஒன்றிய அமைச்சர் பிரதான் பதவி விலக கோரி நடக்கும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் 15வது நாளை எட்டியது. இதில் உண்ணாவிரதம் இருக்கும் சோனம் வாக்சின் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலரின் ராஜினாமாக்கள் தொடரும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் மேற்கு வங்க அமைச்சருமான திலீப் கோஷ் இன்று தெரிவித்தார். இந்தியாவில் 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டு வருவதால் வாகன சாரதிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் அதிருப்தியும் போராட்டங்களும் வெடித்துள்ளன. முன்னர் போதுமில்லாத வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இருதரப்பு உறவு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீசி தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தை உறுதி செய்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளைச் சேர்ந்த 23 பேரை தீவிரவாதிகளாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலையிலிருந்து அமோனியா வாயுவை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணி இரண்டாவது நாளாக தொடங்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலை தொடர்ந்து பத்ரிநாத் கோவிலும் காணிக்கை திருட்டு புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் 6வது படைவீடான பழமுதிர்ச்சோலையில் இன்று காலை வெகு விமரிசையாக குடமுழுக்கு நடைபெற்றது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்கா அதன் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. கடுமையான வெயில் காரணமாக அந்த நாட்டில் சுமார் 160 மில்லியன் பேருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயதுல்லா அலி ஹமேனியின் இறுதிச் சடங்குகள் தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கிய நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறிய சவப்பெட்டி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. உக்ரைனுடனான போரில் கடந்த 2022 முதல் இதுவரை 8500 ரஷ்யர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நெதர்லாந்து மற்றும் வெனிசுவேலா நாடுகளைச் சேர்ந்த இரு நாட்டு பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் துணை பிரதமர் இஷாக் தாரின் பேரன் முகமது ரசாதார் முதன்மை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டுள்ளார். வெனிசுவேலாவில் நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 3000 நெருங்குகிறது. குறைந்தது 2954 பேர் இறந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 16000 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இந்தியா 2வது T20 ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளது. உலகக்கிண்ண காட்பந்து போட்டியில் பிரான்ஸும் பராகுவேயும் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கண்டது. இங்கிலாந்து மெக்சிகோ உலகக்கிண்ண நாக் அவுட் சுற்று ஆட்டம் இன்று இங்கிலாந்து நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 1 மணிக்கு தொடங்குகிறது. இதையடுத்து மாணவர்கள் மறுநாள் பள்ளிக்கு தாமதமாக வர அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்கிலாந்தில் எழுந்துள்ளது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபுர இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.60% இந்திய பெறுமதியில் 109.14% 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27% இந்திய பெறுமதியில் 95.39% 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.48% இந்திய பெறுமதியில் 118.78% 1 ஐக்கியராஜ்ய பவுன் இலங்கை பெறுமதியில் 447.68% இந்திய பெறுமதியில் 127.38% 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 236.12% இந்திய பெறுமதியில் 67.18% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு ஆன்சனி வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷிஃபில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஸ்லே கோணேசில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி வணக்கம்.
1: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: இதுதான்
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளோ பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre Viti Cash and Curry Paris Lacha Palais Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நேரம் சரியாக 4:17. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வாழைக்கு வருகின்றது.

0: மலை.
1: கரிச கரிச கரிச கரி கமபனி பசானி பாமகரி பாமகரிச.
0: தேன்மலை நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிறகு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:10 ஐந்து மணி வரை இடம்பெறுகின்றது தேன்மலை. அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரது தேன்மலையிலிருந்து முதலாவது தேன்மலையாக ஒழிக்க வருகின்றது பொய்ச்சாட்சி திரைப்படத்தில் இருந்து.

0: அருகில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தனராஜ் அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்து.

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

ஒழித்த அந்த பாடல் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தில் இருந்து ஒழித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடலோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தானராஜ் அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது தூரல் நின்று போச்சு திரைப்படத்தில் இருந்து.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

நேரம் சரியாக 4:42. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தியானராஜ் அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து

0: ஒழித்த பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து ஒழித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மலைக்கான பாடல்களை எழுதி அனுப்பி வைத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தனராஜ் அவர்கள். அவரது திரிவில் இன்றைய தேன்மலை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தொடர்கிறது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்தில் இருந்து.
1: கரிசகரிசகரிசகாரி கமபனி பசானி பாமகரி பாமகரிசம்

0: ஒலித்த அந்த பாடல் எங்க சின்ன ராஜா திரைப்படத்தில் இருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கிறீர்கள். தேன்மலை நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்க விரும்பினால் உங்களுக்கு பிடித்தமான 8 அல்லது 10 பாடல்களை நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் உங்களுடைய பெயர்களிலும் உங்களுடைய தேன்மலை ஒலிபரப்பாகும். நீங்கள் எழுதி அனுப்பி வைக்க வேண்டிய மின் அஞ்சல் முகவரி trttamil@hotmail.fr என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வைக்கலாம். அந்த வகையில் இன்றைய தேன்மலைக்காக பாடல்களை எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தேவி தனராஜ் அவர்கள். பிரான்சிலிருந்து அவரது தெருவில் தொடர்கிறது. இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து.
1: கரி சகரி சகரி சகாரி கமபனி பசானி பமகரி.

0: గరి గమని బసాని పమగరి పమగరి
1: ஒலித்த அந்த பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நிறுவம் தேன்மொழியோடு இணைந்திருந்தீர்கள். தேன்மொழிக்கான பாடல்கள் எழுதி நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் பிரான்சிலிருந்து. அவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நிறுவம் இணைந்திருந்த நீர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
2: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் பாரிஸ் லாட்சபலில் ரூல்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூட் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி

நேரம் சரியாக 5:14. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது. எண்ணும் எழுத்தும் எண்ணமத்தின் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து இடம்பெறுகின்றது எண்ணும் எழுத்தும். எண்ணமலத்தின் நிகழ்ச்சியானது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பிய எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த தரப்பட்ட இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் தரப்பட்ட அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்து தான் அந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை எடுக்க வேண்டும். எண்களை தொடர்ந்து தரவு. தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் வந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் முதலில் வரும் நேர் வந்து 5 கேள்விகளை கேட்கலாம். அவரை தொடர்ந்து வருவோர் 4 கேள்விகள். அதனைத் தொடர்ந்து 3, அதனைத் தொடர்ந்து 2-1 என்ற அடிப்படையில் நீங்கள் வரும் ஒழுங்கின் அடிப்படையில் அந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான இலக்கங்கள் 3, 4, 10, 1, 9, 7. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 329. 329 எவ்வாறு வந்தது என்பதை இந்த இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்க போன்றீர்கள். மீண்டும் உங்களுக்காக அந்த இலக்கங்களை தருகின்றேன். 3, 4, 10, 1, 9, 7. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 329.

0: மேம், நீங்கள் நம்மளது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான இலக்கங்களை தந்திருக்கின்றேன், உங்களுக்கான தரவையும் தருகின்றேன். தரவோடு இணைந்து கொள்ளும் நீர்கள் நீங்கள் தரவோடு இணைந்து கொள்ளுங்கள். கணக்கு ஏதாவது இலக்கம் விளங்காவிட்டால் இணைந்து கொண்டு கேளுங்கள். உங்களுக்கான முதலாவது தரவாக வருகின்றது, இலகுவான தரவாகவே இருக்கிறது முதலாவது தரவு. அநேகமாக நாங்கள் ஏதாவது விசேடமான நாட்கள் என்று சொல்லி சொன்னோம், அது தொடர்பான தரவுகள் கொண்டு வருவோம். நன்று வந்து கரும்புலிகள் நாள் என்ற படியாக நான் இந்த தரவு முதலாவது தரவாக வரணும். ஆனால் நாங்கள் அது தொடர்பான தரவுகள் கொண்டு வரையில என்றாலும் இந்த தரவு முள்ளிவாய்க்காலில் உதவிக்கு வந்தது. முள்ளிவாய்க்காலில் உதவிக்கு வந்தது, இதுதான் உங்களுக்கான முதலாவது தரவாக இருக்கின்றது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற மூன்று எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. முள்ளி வாய்க்காலில் உதவிக்கு வந்தது, இலகுவான தரவு. வந்திருக்கிற நேர்களை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நீங்கள் நலமா இருக்கிறவர்களை வேண்டிக் கொண்டு
0: நன்றி.
1: மூன்று
0: மூன்று விளங்கல
1: உதவிக்கு வந்தவர்
0: மூன்று மூன்று மூன்று எழுத்து அதான் தந்திருக்கிறேன். முதலாவது அதான் தந்திருக்கிறேன், இலகு வந்தபடியா.
1: இன்னும்
0: ஒரு கல்லி இருக்கு, நாலு கல்லி முடிஞ்சது. நீர்கள் வந்து சில நேரம் சிலர் வந்து கடைசியில வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கல என்றெல்லாம் சொல்றீங்க. நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேர்கள்லாம் மாறினீங்க, இருந்தாலும் சிலர் வந்து குறிப்பிடுவீர்கள். வைவர் வந்து வாட்ஸ்அப் இதெல்லாம் அனாதையாக இருக்குது. நீங்கள் அதுகள் அந்த இலக்கங்கள் கூட நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். உங்களுக்கு இப்போ தாராளமாக இணைப்புகள் காத்திருக்கிறது. வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். ஆமாம், நலமாக இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. ஆ சொல்லுங்க.
1: பாராட்டுக்கள்.
0: நன்றி நன்றி, பாராட்டுக்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்ணம் எழுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எண்ணம் எழுத்து நிகழ்ச்சிக்காக உங்களுக்கான முதலாவது தரவு தரப்பட்டிருக்கிறது. என்ன தரவு? முள்ளிவாய்க்காலில் உதவிக்கு வந்தது. சரி, தொடர்ந்து இந்த இணைப்பில் யார் வந்தால் அதே நேர் என்று சொல்லி சொன்னால் வேறு நேர் இணைத்து கொள்ளலாம். இப்போ நான் வாட்ஸ் பைவருக்கு போய்விடுமா? வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்கள், நலமாக இருக்கிறீங்களா? ஓ, நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. மூன்றாவது எழுத்து வந்து வலினம்.
2: முட்பாதியோ பிட்பாதியோ?
0: முட்பாதி, கல் முடிஞ்சது. என்ன வரைக்கும்
2: உதவிக்கு வந்த மூன்று எழுத்து என்றைக்கு என்னது யோசிக்கிறது?
0: எத்தனை எழுத்துன்றா கண்டுபிடிப்பீங்க? தொடர்ந்து வைவரூடாக காத்திருப்போர் வணக்கம். வணக்கம் வைவரூடாக. ஆம், நலமா இருக்கீங்களா? ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: ரெண்டாவது மெல்லி நம்ம
0: இரண்டாவது எழுத்து வந்து அம்.
3: அது மெய் எழுத்து.
0: மெய் எழுத்து.
3: மெய் எழுத்தா?
0: ஓ, இன்னும் ஒரு கேள்வி.
3: இங்க என்ன
0: வேற கேள்வி முடிஞ்சு.
3: ஆமாம், கஞ்சி என்று சொல்றோம்.
0: கஞ்சி. கஞ்சி உதவிக்கு வந்ததா?
3: ஆமாம்,
0: அரசியல் இருக்கிறவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த
3: செய்திகளை.
0: அது வந்து சாதாரணமான ஒரு விடயம் வந்துட்டு. உண்மையில அதுதான் அந்த நேரத்துல இப்ப எங்களுக்கு ஒரு விடயம் கிடைக்காத ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டத்தில் இருக்கிற நேரங்களில் கஞ்சின்றது ஒரு பெரிய விடயம். அதையே மறந்து அதையே மறைக்கணுமன்ற அளவுக்கு சிலர். சரி, கஞ்சி என்பது சரியான பதில். உங்களுக்கு பாராட்டுக்கள். அப்போ அடுத்த நேரடுத்து நாங்கள் கேள்வியை கொடுப்போமா?
3: ஆ,
0: நன்றி. மீண்டும் இணைந்திருங்கள், என்ன தாராளமாக இணைந்து கொள்ளலாம். சரி, நாங்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போம், இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.
4: வணக்கம் ஹிமா.
0: ஆமாம், நலமாக இருக்கிறீங்களா?
4: கண்டுபிடிச்சீங்களா? இல்ல, நான் அதுக்கு கேள்வி கேட்ப மட்டும் வந்தேனா, நான் கணக்கு செய்தனா அதை சொல்லி பாக்குறேன். சொல்றேன்னா, 4 × 10 = 40, 9 × 3 = 6, 6 × 3 = 7, 7 × 40 = 47 தர 7 × 329 வருது.
0: பாராட்டுக்கள். நீங்க புடிலாம்
4: இதே முறையா வச்சுக்கோங்க.
0: நான் தரவு தரணும். உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது, மூளைக்கு வேலை கொடுப்பது. மூளைக்கு வேலை கொடுப்பது, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 6 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. 6 எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற மூளைக்கு வேலை கொடுப்பது.
4: எத்தனை மெய் எழுத்து இருக்கு இதுல?
0: இதுல வந்து 2.
4: 2 மெய் எழுத்து இருக்கு. எந்த இனத்துல தொடங்குது?
0: வல்லினம்.
4: முன்னுக்கா பின்னுக்கா?
0: முற்பாதி.
4: சரி, மூளைக்கு வேலை கொடுப்பது. இது ஒரு எழுத்து பயிற்சி மாதிரியா அல்லது உடற்பயிற்சி மாதிரி அப்படியான ஒரு விஷயமா?
0: உடற்பயிற்சி மூளைக்கு வேலை நேரடியாக கொடுக்காதலும் அதுக்கான அந்த பலன் மூளைக்கு இருக்குது. இது நாங்கள் மூளைக்கு நேரடியாக வந்துட்டு இப்போ எழுத்து பயிற்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எழுத்து வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த எழுத்து வந்து இப்போ மூளைக்கு நேரடியாக எழுத்துன்றது ஒரு இதுக்கு கொடுக்கும். ஆனால் அது அல்ல.
4: உணவும்
0: இல்ல, மறந்தும் இல்ல.
4: மறந்தும் இல்ல. சரி, கேள்வி
0: வணக்கம்.
3: என்னிட
0: முறையை சொல்லாம் விட்டுட்டேனா?
3: அடுத்த வாரம் சொன்னீங்க.
0: சிலவில் யாராவது கண்டுபிடிச்ச வந்தாலும் வந்துட்டு விட்டுட்டு போனான்
5: என்ன,
0: நீங்க கண்டுபிடிச்சீங்க, நீங்க செய்து பாத்தீங்களா? இதையும் சொல்றேன், மறக்க மாட்டேன். சரி வந்திருப்போம், வணக்கம். சொல்லுங்க, நாலு கல்வி, ஆறு எழுத்துக்கள். உங்களுக்கு இப்ப என்ன முற்பாதியில இருக்குன்னு தெரியும்.
2: கடைசியில
0: இருந்தா மெல்லினம்,
2: சானாவில தொடங்குமா?
0: சானாவில தொடங்கும். இன்னும் ஒரு கேள்வி, மூளைக்கு வேலை கொடுப்பது உங்களுக்கு முதலாவது எழுத்து தெரியும். வைவருடாக வந்திருப்பவர், வணக்கம். என்ன கதைச்செல்லாம் சொல்லணுமா? சரி, உங்களுக்கு இந்த முதல் தரவு புது தரவு நான் பொதுவான கேள்வி வேண்டாம். அப்ப இவ கேட்ட கேள்வி, இது வந்து வல்லினத்துல முட்பாதி, சானா வரிசை என்று சொல்லி வச்சிருந்தனா, அவ சானாவே என்று கண்டுபிடிச்சிட்டா. ஒரு மெய்யெழுத்து வந்து ரெண்டு இருக்கு என்று சொல்லி சொன்னா, அதுல ஒன்று கடைசியில இருந்தா அதை என்ன இனம் என்று கேட்டவா, அது வந்து மெல்லினம் என்று சொன்னான்.
6: ஓகே,
0: ஓ, ஆறு எழுத்து மொத்தம் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு உங்களுக்கு தெரியும். ஓ, இதுல கேக்கல,
6: அதான்
0: அந்த ரெண்டாவது மெய்யெழுத்து இல்ல, உயிர்மெய். என்னென்ன உணவோட சம்பந்தப்படையில, மறந்தோட சம்பந்தப்படையில, இலக்கங்களா வரையில, இன்னும் ஒன்று கேட்டுவா.
6: கணக்குக்கு
0: சொல்ல, ஆனா மூளைக்கு நல்ல வேலை கொடுக்கும். அது வந்து பிற்பாதி. இன்னும் இருக்கு அவரு கல்வி இல்லையா? தானா வரிசை, அந்த எழுத்து ரெண்டாவது எழுத்து வந்து தானா வரிசை. ஓ, தமிழ், தமிழ். நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம், மீண்டும்
0: சொல்லுங்க.
7: தூணா
0: வேறும் கேள்வி முடிஞ்சு. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு சொல்லி ஆகணும், இல்லாட்டி அடுத்தால் சொல்லும்.
7: சதுரங்கம்.
0: சதுரங்கம் என்று சொல்றீங்களா? சதுரங்கம் என்றது
7: சரி
0: சரி என்று சொல்றீங்க?
7: என்ன
0: விளையாட்டு? செஸ் விளையாட்டு. சதுரங்கம் என்பது சரியான பதில். பாராட்டுக்கள்.
7: நன்றி
0: நன்றி. சரி வந்து வணக்கம். சதுரங்கம் என்பது சரியான பதில். உண்மையில இந்த விளையாட்டு வந்து சதுரங்க விளையாட்டு வந்து பிள்ளைகளுக்கு நீங்க அதுல ஊக்குவிக்கிறதால மூல வளர்ச்சி நல்லா இருக்கும். அந்த விளையாட்டுல போற பிள்ளைகள் வந்து படிப்புலேயே முன்னுக்கு வருவார்கள். ஓ களி வைக்க போறீங்க என்ன? சரி உங்களுக்கு இன்னும் ரெண்டு பேர் நிக்கணும். ஆனா களி உங்களுக்கு தரவா தரேன். ஜப்பான் மக்களை விரட்டுவது, ஜப்பான் மக்களை விரட்டுவது, இது வந்து மூன்று எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு. சரி கேள்விய கேளுங்கோ.
2: ஜப்பான் மக்களை மிரட்டுவது.
0: மிரட்டுவதாம்.
2: என்ன இனம்?
0: பலினம்.
2: குரிலோ நடிலோ?
0: குரில்.
2: கையெழுத்திருக்கிறதா?
0: இல்ல
2: இல்ல.
0: ரெண்டு கேள்வி இருக்கு. நன்றி மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். வந்த ஒழுங்குல தான் எடுக்கிறேன் ஆக்கள் வந்த இதில் எடுக்காம. சரி வைவர் ஊடாக பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் காத்திருக்கிறீங்க வைவர்ல. வணக்கம். சொல்லுங்க. கேட்டதா? கண்டுபிடிச்சிங்களா சதுரங்கம்?
2: விட்டுட்டு
0: போயிருந்தா அடுத்தது நீங்களா இருந்தா அப்பவும் கவலைப்பட்டிருப்பீங்களா? எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு கண். சரி இப்ப நீங்க வந்து எத்தனை கல்வி கேட்கப்படுறீங்க?
2: நாலு
0: கல்வி. சரி கேளுங்க.
2: மெய்யெழுத்து
0: வெள்ளாடம் விரட்டுது.
2: முந்தி பூகம்பம் வேண்டா, முந்தி ஜப்பான
0: வருது. இப்ப அந்த அந்த இதை காணாத நாடுகளுக்கே இப்ப ஒரு அச்சுறுத்தல் இருக்கு.
2: ரெண்டாவது எழுத்து என்ன இனம் சொன்னீங்களா?
0: இல்ல ஓ சொன்ன நான் இடையினம்.
2: அது முற்பாதியா பிற்பாதியா?
0: முற்பாதி. இன்னும் ரெண்டு கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு. என்ன கேள்வி கேட்க போறீங்க?
2: அது குறிலான அடில,
0: அது வந்து குறில்
2: குறி
0: யோசிச்சுட்டு வர போறீங்களா? நன்றி. சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
4: சதுரங்கம் கண்டுபிடிச்சிட்டு வாட்ஸ்அப் கடிச்சு அங்க போயிட்டு இப்பதான்
0: நாலனை பண்றோடைய கேள்வியும் கேட்கறதால கொஞ்சம் தாமதம்.
4: சரி, இதுக்கு நான் மூன்று கேள்வி கேட்கலாம். என்ன விஷயம் தெரியல, பாப்போமா. ஜப்பான் மக்களை விரட்டுவது கானாவில தொடங்குற மெய்யெழுத்து இல்லாத மூன்றெழுத்து கொண்ட
0: ரெண்டாவது இடத்துல ராணா வரிசையில இருக்குது.
4: இது ஒரு உபகரணமா? அந்த ரூபவாதிகள் மாதிரி ஒரு
0: இல்ல, உபகரணம் இல்ல.
4: அப்ப ஒரு இயற்கை நிகழ்வா?
0: இயற்கையோட இதுக்கு சம்பந்தம் இருக்கு. இயற்கை நிகழ்வு சொல்ல மாட்டேன், ஆனா இயற்கைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இயற்கை தான், இயற்கையில.
4: இது ஒரு நல்ல விஷயமா அல்லது விரட்டுவதண்டைக்கு நல்லதானே? விரட்டுவது கூடாதுதானே? அவருக்கு ஒரு அவைகளுக்கு பாதகமான ஒரு விஷயம்
0: நல்லதேன்னு சில நேரங்கள நாங்க விரட்டுறேன்னு சொல்லுவோம். அவங்க ஆதிஷ்டம் விட்டுக்கு விரட்டி கொண்டு வருவோம்.
4: அப்படியான ஒரு விஷயம் இல்ல
0: இல்ல இல்ல, இது நல்லம் இல்ல. இதுக்கு ஓடணும், அதெல்லாம் நின்று பிடிக்கலாம். இதுக்கு ஓடணும்
4: காணாவில மெய்யெழுத்து இல்லாம இது கூடுறது. இன்னும்
0: ஒரு களி இருக்கு உங்களுக்கு?
4: எங்களுக்கு
0: அது உபயோகமா? நாங்க தேடி போகணும். இப்ப எங்களை வந்தாலும் நாங்க அதை நின்று அதை வந்து எதிர்கொள்றதுக்கு அதை எடுக்கிறதுக்கு இதா இருக்கிறோம். இதுக்கு இல்ல, இது ஓடணும்.
2: பாராட்டுக்கள்.
0: தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். சொல்லுங்க.
2: தெரியாதாம்.
0: முற்பாதி
5: நன்றி.
0: நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்க? நீங்க நீங்க வந்து இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம். இவ்வளவு நேரம் வந்த பதில் வந்து காணாவ கண்டு சொல்லுங்க. கணக்கு வருதா? பாராட்டுக்கள்.
1: எழுத்து
0: கண்டுபிடிக்கல. ராணா வரிசைன்றதுதான் நமக்கு தெரியும். முதலாவது தெரியும் காணா, அடுத்தது வெள்ளினான் சொன்னான்,
1: கடைசி
0: அதான் கடைசி தான் வெள்ளினா. மூணு எழுத்து தான். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம்.
1: கடைசி வந்து வெள்ளினத்துல முற்பாதி வருமா? கரடி வருமா?
0: கரடி வந்து வருமா? நீங்க என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க.

0: கட்டுவது. கரடி எங்கே வந்தாலும் மக்களோட தான் வேணும். சரி, வந்து அடுத்தவங்களுக்கான தரவு, அளவீடுகளில் ஒன்று. அளவீடுகளில் ஒன்று, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஐந்து எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. தற்போது அளவீடுகள் வந்துட்டு நாங்கள் பழைய காலம் அந்த ஒன்று இருக்குது வந்து சிலது, அந்த பழைய காலத்தில் நாங்கள் இப்போ எல்லாம் ராத்தல் பயன்படுத்தி இருப்போம், பிறகு வந்து கிலோகிராம் பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு என்ன தெரியும், இது நாங்கள் எப்பவுமே பயன்படுத்துகிறோம், இது
1: குரில்
0: கேள்வி முடிஞ்சது. ஐந்து எழுத்துக்கள். ஆமா, ஐந்து எழுத்துக்கள். இப்ப உங்களுக்கு மானாவரிசையில தொடங்குதுன்னு தெரியும், குறிலன்றது தெரியும், ஒரு மெய் எழுத்திருக்குன்றது தெரியும், மொத்தம் ஐந்து எழுத்துக்கள். அளவீடுகளில் ஒன்று, அது வந்து பழைய முந்தினதண்டு இல்லை, இப்போ நாங்க பயன்படுத்துறோம். மரத்தானி
1: மரக்கானியா
0: இப்ப பயன்படுத்துகிறார்களா? அது பழசுதான், எனக்கு தெரியல என்றைக்கு நான் பக்க அப்படின்ட்டு இல்லை, எனக்கு தெரிஞ்சா இருக்குன்ற அர்த்தம் இல்லை. இந்த எனக்கு புதுசா இருந்தது. அந்த இன்னும் குட்டி குட்டி எல்லாம் இருக்குது, அந்த சுண்டுல இருந்து அந்த சிட்டியான குட்டியா எல்லாம். உமி. ஆமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள், கேக்குதா?
2: கேக்குது கேக்குது.
0: சொல்லுங்க.
2: மானாவில ஆரம்பிக்க
0: மாட்டானீங்க. மானாவில ஆரம்பிக்க வேண்டும் சொல்லல, மானா வரிசை என்று தான் சொன்னா, மானாவில ஆரம்பிக்க இல்லையா?
2: குரல் நடல் கேட்டவா?
0: கேட்டவா? குரில்
2: குரிலா.
0: இப்ப நீங்க நாலு கேள்வி.
2: மானாவிலே ஆரம்பிக்குமா?
0: மானாவிலே ஆரம்பிக்காது.
2: மூணா?
0: மூணாவிலே ஆரம்பிக்காது.
2: ஐயோ,
0: மூணாவில வச்சிரு போணுமா? நீங்க எல்லாம் நல்ல அளவியல் எல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாரும் கணக்க வச்சிருந்தா தான் சிக்கல் தெரியாது.
2: மீனாவை விட்டுட்டு மூணாக்கு போனார். அப்ப மீனாக
0: மீனாவிலே வராது. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு.
2: மீனா இல்லாத மூணா,
0: உண்ட கேளுங்க.
2: சரி, மீனாவில ஆரம்பிக்குமா?
0: மீனாவில ஆரம்பிக்கும். மீனாவில ஆரம்பிக்கும். அளவீடுகள் என்ன சொல்லுங்க சொல்லி அங்க அவர்கிட்ட போய் கேக்குறேன். கூகுள் டேம் அவரு. நன்றி. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, மூன்று கேள்வி. மெய் எழுத்து உண்டாம்.
3: கடைசி
0: வந்து அதுக்கும் வெள்ளினம். கடைசியும் வெள்ளினம். உங்களோட கேள்வி முடிஞ்சது. ரெண்டாவது வெள்ளினம், கடைசி வெள்ளினம், ஒரு மெய் எழுத்திருக்கு, அது வந்து இடையில தான் வரும். உங்களுக்கு மீனாவில் ஆரம்பிக்கிறதுன்றது தெரியும், ஒரு அளவீடு. நன்றி. வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: கண்ணீரம் காத்திருக்கீங்க. நாலு பேர், நாலு இலக்கு இணைப்பிலையும் இருக்கிறார்கள். அப்ப நாலு கேள்வி எழுக்க பிந்தும். சரி, சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு வந்து இரண்டு கேள்வி.

0: ஆமாம், சென்ற அழுத்து வல்லினம் என்று சொன்னீங்க, பிற்பாதியன்னு சொன்னீங்க.
1: பிற்பாதியன் நான் சொல்லல.
0: ஆ, முற்பாதியா பிற்பாதியா? அது
1: நான் கேட்கறதெல்லாம் சொல்றீங்க, இது வந்து முற்பாதி.
0: ஓ, ஆ, முற்பாதியில குவிலா நடில,
1: அந்த ரெண்டாவது எழுத்து வந்து நடில்.
0: ஓ,
1: தெரியும், அதோட ஒரு மெய் இருக்குன்றது தெரியும். முதலாவது எழுத்து மேனான்றது தெரியும். மேசைக்கரண்டி என்பது தவறான பதில். நன்றி. சரி, வைவர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு ரெண்டு கேள்வியா?
1: உங்களோட வந்த சுத்தி கொண்டு வர உண்டா வந்துட்டு
2: உண்டா வந்துட்டு அளவுகள் அளவீடுகளில்
1: ஒன்று
2: ஒரு எழுத்து இருக்கு, மீனாவில் தொடங்குறது.
1: மீனாவில் தொடங்குது. மீனா மட்டு, மட்டுக்கு வர மீனா.
2: இது ஒரு அந்த கம்ப்யூட்டரோட சம்பந்தமான ஒரு அளவீடா?
1: அதுக்கு சம்பந்தம் இருக்கு. அதுக்குத்தான் சம்பந்தம். ஓ, கூடுதலாக அதுக்கு அநேகமான அதுக்குத்தான் சம்பந்தம் இருக்குதா? அதுக்குன்னு சொல்லுவேன், இல்லை வேறு இடங்களையும் இருக்குது, ஆனால் அதுக்கு அதிகம்.
2: இங்கே கடைசியில் மெய்யெழுத்து வராதுன்றீங்க, அந்த சொல்லு தான் சரியாக வச்சிருக்கேன்.
1: என்ன என்ன சொல்லு வச்சுருக்கீங்க?
2: அந்த மெகா பாயிட்டோ என்னன்னு சொல்லி சொல்கிறதில்ல. அதுக்கு
1: நீங்கள் சொல்கிறது கிட்ட வந்துட்டீங்க, கிட்டையில் வந்துட்டீங்க.
2: வராமத்தான்
1: சொல்லுங்க. கடைசியில் வராமல் நீங்கள் மெகா பைட்டன்னு சொல்லி எழுதுனீங்கன்னா கடைசியில் மெய் வந்துடும், ஒரு எழுத்தும் குறையும். அப்போ ஒரு எழுத்து கடைசியில் வராமல் ஒரு எழுத்து கூட்டுனீங்கன்னு சொல்லி சொன்னால்
2: விட்டுட்டு போகிறேன்.
1: உங்களுக்கு இருந்தாலும் அறவாசி வந்த மாதிரி தான்.
2: சரியா, நான் விட்டுட்டு போகிறேன், நான் தெரியாது வந்து விட. சரி தானே, பார்ப்போம். நன்றி.
1: நன்றி. சரி சொல்ல மாட்டேன். என்ன நீங்கள் அஞ்சு ஆறில் சொல்லியில ஆறா ஏழா ஆறு அஞ்சு அஞ்சு அஞ்சில் அஞ்சில் கேளுங்கம்மா. சின்னரவில் விட்டுட்டு போகிறீங்க, ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்த மாதிரி தான். நீங்கள் பாவிக்கையில் நான் கொடுத்துட்டீங்க. வாட்ஸ்அப்பூடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப்பில் ஆள் இல்லை. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். கடைசியில நன்மை வராதன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் என்று சொல்லி இருக்கிறேன். நீங்க வந்து சொல்றது வந்து நாளில் இருக்குது, கடைசியில வந்து மெய் எழுத்து போடுறீங்க.
3: அப்ப
1: நீங்க சொல்லுங்கம்மா.
3: அஞ்சுதான் எழுத்து.
1: ஓ, அஞ்சுதான் எழுத்து. ஓ,
3: கணனில
1: நாங்க சாதாரணமா இப்ப எல்லாம் பாட்டுகள் எல்லாம் அனுப்பினா அந்த ஒவ்வொரு இதுக்குலயும் இப்ப உங்களுக்கு எவ்வளவு அப்படியே போடாது வந்து ஜிபி எம்பி என்று சொல்லி பாவிப்போம் எல்லாம். ஓ, எம்பி வந்து ஓ எம்பி எம்பி என்று சொல்றது எம்பி, அந்த எம்பி தான் இத்தனை எம்பி. இப்போ ஒரு ஃபைல் வந்துட்டு இவ்வளோ எம்பிக்குள்ள தான் வேற மாதிரி அனுப்பலாமே, அதுக்குள்ள வந்துட்டு எத்தனை ஜிபி, எத்தனை பாட்டுகள், எத்தனை படங்கள், அந்த அடிப்படையில் அதை நிறைஞ்ச உடனே அதுக்கு மேலே அனுப்பிடலாமே இருக்கும். அதோட நாங்க இந்த ஜூஸ் பி அந்த கிளே வந்து வாங்குவோம் தானே, அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு ஜிபி இருக்கு, எவ்வளவு எம்பி
3: இருக்குது, கொஞ்சமா இருக்கிறதும் இருக்கு.
1: ஆமா, அந்த இடங்கள்ல தான் நாங்க இந்த அளவு சரி. அந்த வகையில் உங்களுக்கும் பாராட்டுக்கள். குழம்பு நெழுத்தும் தாரன், அதோட உங்களுக்கு இன்னொரு தரவு தரவா? குழம்பு எழுத்து தரார் முதல். சரி, உங்களுக்கான இந்த வாரத்திற்கான குழம்பு எழுத்துக்கள் எல்லாரும் குளித்துக் கொள்ளுங்கள். குழம்பு எழுத்து புகழ் ஷியாமலாக்காக நினைக்கிறாவா? சரி, உங்களுக்கான இந்த வாரத்திற்கான குழம்பு எழுத்துக்கள், திகதிக்கு வார தீனா, மிச்சத்துக்கு வார மீனா, ஜாலுக்கு வார ஜாவண்ணா, நீ அண்ணா, இரண்டு சொல்லி நீ அண்ணா. தேனிக்கு வந்துட்டு நாங்கள் இரண்டு சொல்லி நெடில் போடுறோம் நாங்களா, குரில் போடுறோம் நாங்கள் தேனி அந்த நீ அண்ணா ரெண்டு சொல்லி. மற்ற படத்துக்கு வார பானா. இந்த ஐந்து எழுத்துக்களையும் ஒழுங்கமைங்கள். தீனா, மீனா, யாவண்ணா, நீ அண்ணா, நெடில், பானா. சரி, உங்களுக்கான தரவு வந்து கணிப்புக்குள் வராதது, கணிப்புக்குள் வராதது. இது வந்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு, உயிரெழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஆறு எழுத்துக்கள் கொண்ட கணிப்புக்குள் வராதது, கணிக்கிறதுக்குள் வராதது. நெடில் ரெண்டு தொடங்கும்.
3: ரெண்டாவது
1: எழுத்து இடையினம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு.
3: கடைசியில மெய்யெழுத்து இருந்தாலோ இல்லையோ, என்ன இனம்
1: மெய்யெழுத்து இருக்கு, மெல்லினம் கல்வி முடிஞ்சது. நன்றி, உங்களுக்கு முதல் எழுத்து தெரியும். சரி, தொடர்ந்து வாட்ஸ்அப்ல வந்து நினைக்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
1: கண்டுபிடிச்சிங்களா இது என்ன சாமா? மெகாபைட். மெகாபைட் சரி. இப்ப நீங்க இதுக்கு நாலு கேள்வி கேட்கலாம்.
4: அது
1: வந்து முட்பாதி.
4: குரில்
1: இன்னும் ஒரு கேள்வி. முடிஞ்சதா கேள்வி?
4: ஒன்று இருக்கு நினைக்கிற.
1: என்னவா இருக்கும், என்ன கேள்வி அது?
4: மூன்றாவது
1: எழுத்து வந்து வெள்ளினம். குழம்பு நிலத்தையும் பாருங்கவா. நன்றி. சரி, வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வைவர் ஊடாக ஷியாமலா சார் குமாரன் அவர்கள் நிற்கிறீங்க. வணக்கம். வணக்கம். அவர் வச்சுட்டு போயிட்டாங்க. வணக்கம்.

0: சரியாக நான் உரையாடுறேன் இல்லை தெரியல. சரி இருக்கட்டும், ஒரு ரெண்டு நிமிடம் வந்திருப்போர். வணக்கம்.
1: வணக்கம், நான் ரஜினி. என்ன?
0: ஆம் சொல்லுங்க. தெரியும். அது வந்து முட்பாதி. ரெண்டும் இல்ல. இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு. அவருக்கு நாலு நினைச்சிட்டேன், உங்களுக்கு தான் நாலு.
1: நாலாவது
0: எழுத்து வந்து வெளிநம். நாலாவது வெளிநம். நன்றி. சரி வைவர் ஊடாக வணக்கம்.
2: தெரியாது.
0: சொல்லுங்க நீங்க. குழம்பு நிலத்து குழம்பு நிலத்து சொல்ல இல்ல ஒரு தரம். இல்ல, தவறான பதில். நன்றி. அப்ப நீங்க நல்லா நல்லா இருந்து முயற்சிங்க. அந்த குழம்பு நிலத்த முயற்சித்து இணைந்து கொள்ளுங்க. அந்த இது தொடர்பான தரவையும் கேளுங்கள். வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க.
3: அந்த ரெண்டாவது எழுத்து இதுல முதலாவது எழுத்து ஆவன் தான். ஒரு மெய்
0: எழுத்துனா
3: இரண்டாவது எழுத்து இடையினம் என்று சொன்னீங்க. அது அது கண்டுபிடிக்கல தானே?
0: இல்ல, குறில் அண்டு தெரியும், யானை வரிசையானு தெரியும்.
3: யானை வரிசையா? ஓ, யூனாவா? அது
0: வேற.
3: முன்பாதி
0: என்னவா இருக்கு? ஏதாவது சொல்லி பார்க்க போறீங்களா?
3: நன்றி.
0: மீண்டும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இப்ப நான் ஆறு எடுக்கணும். வேற ஒண்ணும் போயிருக்கோம். வணக்கம். திருப்பி சொல்லுங்க. சொல்ல
1: ஆயுட்காலம்.
0: ஆயுட்காலம், ஆயுட்காலம் என்பது
1: நீங்க
0: என்ன சொன்னா முதலே உங்களுக்கு தெரியும். ஆயுட்காலம் என்பது கணிப்புகள் வராது. ஆயுட்காலம் வந்து ஆனா ஆயுட்காலத்தை வந்து ஏதோ ஒன்று கணிச்சு போடுகிறார்கள். ஆனா அது வந்துட்டு அதுல வந்து அது கணிப்புகள் அது அடங்குறே இல்லை.
1: நான்
0: எனக்கு இடத்துல பாத்துருக்கேன் அப்படி. வேற வாட்ஸ்அப் ஊடாக இவர் பத்மநாணி ராஜரன் நீங்க அங்க அடிங்க வைவர கெடுங்க, வைவர்ல ஒருத்தர் இல்ல வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சீங்களா
2: ஆயுட்காலம்? ஜூனா வந்த உடனே பேருந்து அங்கால கடைசியில மெய்யெழுத்து மெல்லினம்னு சொன்னதுதானே.
0: சிலர் வந்து கணிப்புகளை வராதே
2: ஏற்றுக்கொள்ளும். ஆமா, என்னண்டா நாடுகளுக்கு ஆண்கள் பெண்கள் சராசரி வீதமும் ஆயுள் காலம் கணிப்பித்தானே வச்சிருக்கேன். சராசரி தான்,
0: சராசரி இல்ல கணிக்கிறது. சில நேரங்கள்ல கூட இப்ப ஒரு என்ன சொல்ற சாத்திரங்கள் இந்த இதுகள் பாக்குறது, இதுகள் அந்த காண்டம் வாசிக்க எல்லாம் வந்து சிலர் வந்து கணிப்பார்கள் வந்து இத்தனை வயசுதான்னு சொல்லி அப்படி பாக்கு. சிலருக்கு அது கணிப்பு, அது என்னதான் கணிச்சிருந்தாலும் அது அடங்குறே இல்ல.
2: அதுக்கு முந்தி
0: முந்தீரம் விந்தீரம் பிந்துனா பரவாயில்ல முந்திடுற சிலவுல
2: முந்தீரம் தரவு இருக்கா? இல்ல
0: தரவு இல்ல. இந்த குழம்பு நிலத்து கஷ்டமா இருக்கா?
2: இல்ல நான் அது குறிப்பிடு அந்த எழுது இல்ல அவனுடைய தரவு இருந்தா தாங்க. இல்ல
0: நான் தரவு இல்ல வந்துட்டு இருக்கு அது வேண்டாம். என்ன நான் எப்பயாவது தார தரவு இல்ல, சில நேரங்கள் சில வில்லங்கமான தரவு இல்ல. அந்த தரவு எல்லாம் உண்டாச்சு. ஏதோ ஒரு நாளைக்கு களி பண்றது நியாச்சு இல்ல இல்ல. சில தரவுகள் வந்து தரவு வேற, சில நேரங்கள்ல எனக்கு அந்த தரவுக்கான அந்த பதில் வந்து இது இன்னதுக்கு இது என்ன கொண்டு வரன்ற மாதிரி சில நேரங்கள்ல சில சொற்கள் அப்படி வரும்.
2: நன்றி.
0: இது குழம்பு நிறுத்த முயற்சிக்கிறீங்களா? நான் தரவு வந்து தரே இல்லை வந்து இந்த வருஷம் வந்து தரவு வேண்டாம். தரவு ஏதாவது
1: பாக்குறேன்.
0: அப்படியா, உங்களுக்கு ஒரு தரவு தரணும்னு சொல்றீங்க? சரி, தாரன் தாரன் வாரன் அடுத்து இல்லாட்டி இணைப்பில் நிக்கிறீங்களா? தாரன்
1: நான் நிக்கிறேன். அந்த குழம்பு எழுத பாத்துக்கிறேன் நீங்க.

0: சரி, உங்களுக்கான தரவாக தருகின்றேன். சரி, உங்களுக்கான தரவு இணைப்பில் இருக்கிறீங்களா? பௌத்த பேரினவாதம் ஏற்காதது. ஏற்காதது வாட்ஸ்அப்ல
1: எழுத்து.
0: இது வந்து ஐந்து எழுத்துக்கள்.
1: என்ன இனம்?
0: வல்லினம்.
1: குறிலோ நடிலோ?
0: குறில்.
1: மெய்யெழுத்து எழுத்தின
0: ஒன்று.
1: ஒன்று
0: இன்னும் ஒன்று இருக்கு. முற்பாதி கல்வி முடிஞ்சது. நன்றி. பிவி கணேஷ் அவர்கள் கேட்டிருந்தா இணைந்து கொள்ளுங்கள். அவர் வந்து முதல் கேட்டிருந்தார். இப்ப தந்திருக்கிறான். பௌத்த பேரின வாதம் ஏற்காதது, இதுதான் உங்களுக்கான தரவு. பைபர் ஊடாக வந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க. நாலு கல்வி. இல்ல, வல்லினத்துல முற்பாதி என்றது தெரியும், ஒரு மெய் இருக்குன்றது தெரியும், ஐந்து எழுத்துக்கள் என்றது தெரியும்.
2: அது காணாவா சானாவா?
0: காணா.
2: காணா
0: காணா காணா கவிதை
2: இல்ல. அந்த குழம்பின எழுத்து பானா வருமா? முதல் எழுத்தா?
0: இல்ல, பானா வராது. நீங்க வந்துட்டு நான் நினைக்கிறேன் அந்த எழுத்தை வந்து போட பஞ்சிப்படுறீங்க. பஞ்சிப்படையில அந்த என்னன்னு சொல்றது, ஒரு தயக்கம் வருது. இது இதை வந்துட்டு என் முதல்ல போடுவோம். நீங்க இதுல இந்த நான் தந்த எழுத்துல எந்த எழுத்தை நீங்க முதல் போடக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பீங்க? நீ என்ன முன்னுக்கு வராது? இப்ப முன்னுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள்ல வரலாம் என்று சொல்லி சொற்கள் இருக்கிற எழுத்துக்கள்ல இந்த எழுத்தை நீங்க முன்னுக்கு போட தயங்குவீங்க? இல்ல, மீனா வந்துட்டு சாதாரணமா போடுறோம் நாங்க. நாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு விதிவிலக்கம் இல்ல. நாங்க மீனாவ போடுவோம். இன்னொரு எழுத்து.
2: பானாவிலும் தொடங்கும், தீனாவிலும் தொடங்கும், ஜாவினாலும் வரலாம், நாலத்திலும் வரலாம் முன்னுக்கு. நாலு
0: அப்பயும் போடாம இருக்கிறீங்க.
2: விளங்கையில
0: அப்பயும் போடல. இப்ப ஒன்றும் தயக்கம் வரையில. எல்லாம் நான் போடுவேன்னு சொல்றீங்க, அப்பயும் போடல.
2: போட்டு போட்டு பாக்குறேன்.
0: சரி, இப்ப நீங்க எது இருந்தாலும் இப்ப அப்ப நான் முதல் எழுத்து போட தரவா உங்களுக்கு?
2: இல்ல, இருக்கட்டும்.
0: அடுத்த ஆள் கண்டுபிடிச்சிருவேன்டுதானே. இப்ப நீங்க எத்தனை கல்வி கேட்கணும்? நாலு கல்வி. இன்னும் மூன்று கல்வி நீங்க கேட்கலாம்.
2: வரிசையில குறிலா நடிலா?
0: குறில். குறில்.
2: காணாலே ஆரம்பிக்குமா?
0: ஓ, பௌத்த பேரின வாதத்தை இல்ல, பேரின வாதம் ஏற்காதது. ரெண்டாவது எழுத்து வந்து இடையினம். உங்க கேள்வி முடிஞ்சு. என்னது?
2: முதல்
0: வந்து என்ன சொல்லி சொன்னீங்க? அந்த அதுக்கு யாமினி பதி என்றது. சரி
2: சரியா?
0: சரி, அந்த சொல்லு அந்த உருவாக்கம் சரி.
2: என்ன அப்படி ஏண்டா
0: உங்களை விட்டுருக்கணும் அப்படியே போய் சொல்லி. அதான் நீங்க பாடின பாட்டுல அதுல எனக்கு தட்டிட்டு. யாமினி பதி என்றது சரியான சொல்லு, அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்து எடுங்க.
2: யாமினி பதி
0: ஜாமினி அத நீ வந்துட்டு நடில் ஜாமினி பதி
3: உரிமையா
0: வரும் இன்னொரு கேள்வி உங்களுக்கு.
3: கடைசி எழுத்து டீனாவா?
0: இல்ல, தவறான பதில். டீனா இல்ல, கேட்ட நீங்க இல்ல. என்ன எழுத்து?
3: டீனா. டீனா
0: தவறான பதில். நன்றி. தவறான பதில் அந்த எழுத்து தவறு. நன்றி. நன்றி. மீண்டும் இணைந்திருங்க. தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
4: நரஜன்.
0: சொல்லுங்க. அந்த மெய்யெழுத்தா? மெல்லினா. கேள்வி முடிஞ்சது. அந்த இடையில வர மெய்யெழுத்து வந்து மெல்லினத்துல இருக்குது. உங்களுக்கு ரெண்டாவது எழுத்து வந்து இடையினம்ன்றது தெரியும், முதலாவது தெரியும். பௌத்த பேரினவாதம் ஏற்காதது. நன்றி. தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர் யாரு? பேபி கணேசன் சொல்லுங்க. வந்திருப்பவர் வணக்கம். சொல்லுங்க, கேக்குதா? இப்ப சொல்லுங்க. இது கண்டுபிடி அந்த சொல்லுங்க கேட்டதா? அந்த குளம் நிலத்து
4: நீங்க
0: சொல்ற மாதிரி கற்பூரத்தையும் ஜாமினிபதி என்று சொல்லுகிறார்கள்.
4: சந்திரனையும் ஜாமினிபதி என்று சொல்லினும் இந்த சொல்லு கேள்விப்பட்டிருக்கிறோம்.
0: புதுச்சொல்.
4: மற்றதுக்கு நான் ஒண்ணு சொல்லி
0: கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி, கேளுங்கள். முயற்சிங்களா? நன்றி.
4: என்னென்ன
0: சொல்லுங்க. வணக்கம். கடைசி எழுத்து வந்து இடையினம். இலகுவான சொல்லுன்னு சொல்லி சொல்றேன். என்னன்னு சொல்லி சொன்னா, பௌத்த பேரினவாதம் ஏற்காதது. உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கல ஏதோ ஒரு விதத்துல நான் அதை வந்து சொல்லியிருந்தேன். சரி, சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேன். நன்றி. ஆமாம், இந்த சொல்ல வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்ப கட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சொல்ல நான் பாவிச்சிருந்தேன் வந்து. சரி, தொடர்ந்து அவரே தான் வந்திருக்குங்க. வாட்ஸ்அப் ஊடாக வரலாம், வைபர் ஊடாக வரலாம், நீங்கள் எல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் ஓஞ்சு போயிட்டீங்க போல இருக்கேன்னு சொல்கிறது. இது குளம் நிலத்தோடையே களைச்சி போயிட்டீங்க வந்துருப்போர். வணக்கம், சொல்லுங்கள். நீங்கள் ஓமும் கஷ்டமாக இருக்குது போல இருக்கு. கஷ்டமாக என்ன, ஒரு ஒரு கள்ளி சரி சொல்லுங்க வா.
1: கடைசியில் வர இதயம் முட்பாதிகள் வருமா, உட்பாதிகள் வருமா?
0: கடைசியில் வார
1: இடையினம் முட்பாதிலோ பிற்பாதி வருது?
0: முட்பாதி. முட்பாதிக்குள்ள வரும். நன்றி, மீண்டும் இணைந்திருங்கள். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
3: மூன்றாவது
0: உங்களுக்கு வந்துட்டு ஒரு உதவியா இருக்கும். நீங்க இன்னைக்கு இந்த சொல்ல சொல்ல முயற்சிங்க, சொல்ல உங்களை சொல்ல வைக்கிறேன்னா நான் இனிமேல் அதிகமா உதவி தரணும். பாப்பமா நன்றி, சொல்லுங்க. என்ன இன்றைக்கு நீங்கள் இதை சொல்லணுன்றபடியே தான் நாங்கள் இந்த தரவையே கொண்டு வந்தோம். இந்த இது இப்போ நான் உங்களுக்கு இந்த சொல்கிற இந்த விடயம் வந்து உதவி வந்திருப்போ. ஒரு வணக்கம், சொல்லுங்க.
1: நானும் கண்டுபிடிச்சேன்.
0: இன்றைக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன்ற அந்த ஒரு ஒரு அது ஒரு இன்றைக்கு சொல்கிறது ஒரு நிலம் இந்த தரவு. எதையுமே ஏற்காது. இப்ப எங்களுடைய இது சம்பந்தமான இனம் சம்பந்தமான போ சம்பந்தமான விடயங்கள் இதுகள் சம்பந்தமான விடயங்கள் எதையுமே வந்து பௌத்த பேரினவாதம் ஏற்காது.
1: கரும்புலி.
0: கரும்புலி என்றது பொருத்தமா இருக்கா? கரும்புலி என்பது ஏன் கொண்டு வந்தோம் நாம் கரும்புலிகள் நாள் ஜூலை 5 அந்த வகையில் கரும்புலி என்பது சரியான பதில். பாராட்டுக்கள், நன்றி. அடுத்த நேரோட நிகழ்ச்சி கொண்டு நிறைய கொண்டு வர. வணக்கம்.
5: வணக்கம். நான் தெரியும், ஞாபகத்துக்கு வந்தது.
0: ஞாபகத்துக்கு வந்ததா?
5: ஆமா,
0: ஜூலை 5 கருப்பு ஜூலை இந்த மாதத்துல அதோட அதுவும் ஒன்று இருக்குது, அதோட இன்று வந்து ஜூலை 5. சரி, உங்களுக்கும் பாராட்டுகள். அப்ப நிகழ்ச்சி நிறைய கொண்டு வருமா?
5: கண்டிப்பாக.
0: நன்றி நன்றி. சரி, யாரும் சொல்லுன்றாரு அவரே நினைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம் ஹேமா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ, நலமா இருக்கிறேன்னா. வழியில நின்றுட்டு வந்துட்டு நீங்க வேற இப்ப சொன்னோன்னா நான் ஜூலை 5 கொண்டு வந்திருப்பீங்க. நீங்க சொன்ன தரவை பார்த்துட்டு சரி இதுலயாவது ஒன்று எடுத்துருவோண்டு வந்து சொல்லிட்டேன்.
0: உங்களோட ஆர்வத்துக்கு நன்றி.
6: சொன்ன நீங்க இன்றைக்கு நடக்கிறது சொன்னோன்னா விளங்கிட்டு
0: இன்றைக்கு நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்.
6: அந்த இதுல நான் கண்டுபிடிச்சா. நன்றி அம்மா, அடுத்த நிகழ்வில் பங்கு பெற்றேன்.
0: நன்றி நன்றி.
6: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஆமாம், நேரம் சரியாக 6:24. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்ணுமிடுத்த முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் வைத்திருக்கிற இந்த கணக்கிட முறையையும் சொல்லி, கடந்த வாரத்தின் கணக்கிட முறையையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு நான் இன்று வந்து தந்த கணக்கில் நாம் வச்சிருக்கிற முறை ஒருத்தரும் கொண்டு வர இல்லை, ஒருத்தரும் கொண்டு வரையில. சரி, தந்த இலக்கம் வந்து 3, 4, 10, 1, 9, 7. கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 329. இப்போ நான் தந்த இலக்கத்தில் வந்து 7 and 4 கூட்டுறேன், 11. இப்போ இந்த 10 வந்து 9 பெருக்கிறோம், 90. இப்போ அந்த 90 வந்து நாங்கள் 7 and 4 கூட்டி வந்த அந்த 11 பெருக்கிறோம்னு சொல்லிச்சோன்னா 990. 990 மிச்சம் இருக்கிற மூன்றால் வந்து பிரிச்சமென்று சொல்லி சொன்னால் 330. அந்த 330 இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது மிச்சம் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அந்த ஒன்றை அதுலேருந்து கழிச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னால் 329. இதுதான் நான் வச்சுருக்கிற முறை. இந்த முறை ஒருத்தரும் சொல்லல. சரி, கடந்த வாரத்தின்ற கணக்கு வந்து நான் வச்சுருந்த கணக்கு, ஆனால் இதுவும் ஒருத்தரும் சொல்லாதபடியாக தான் நான் அப்படி சொல்லிப்போன்னா. தந்த இலக்கம் வந்து 3, 9, 10, 50, 7, 2. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 1540. நான் வச்சிருக்கிற இலக்கத்தில் வந்து 3 வந்து 50 பெருக்கிறோம், 150. பிறகு வந்து 10 வந்து 7 பெருக்கிறோம், 70. இப்போ நான் அந்த 150 அந்த 70 கூட்டுறேன். ரெண்டு நான் இந்த பெருக்கி எடுத்த அந்த 150 70 கூட்டினா வந்து 220. அதை வச்சுக்கொண்டு மிச்சம் இருக்கிற 9 2 கழிக்கிறோம், 7. இப்போ அந்த 7 வந்து 220 பெருக்கணும்னு சொல்லி சொன்னால் 1540. இதுதான் கடந்த வாரத்தினுடைய செய்முறை. நேரம் சரியாக 6:26. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் எண்ணுமலத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். எண்ணுமலத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள், சுயமெடுத்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய எண்ணும் எழுத்தும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு. நன்றி.
7: பூங்காற்றி ஒரு கவிதை சொல்வாயா?
8: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
9: எத்தனை பேருக்கு?
8: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
9: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
8: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
10: என்ன சமயலோ உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

நேரம் சரியாக 6:28 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியிலும் வரிசையில் தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது. டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம், கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணம் அழுத்த முயற்சியை தொடர்ந்து இடம்பெறுகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். இந்த கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியினூடாக வார வாரம் உங்களுக்காக ஒரு சிறுகதை ஒளிபரப்பாகும். அந்த கதையை கேட்டு அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்து கொண்டு சிறப்பிப்பதோடு அந்த கதைக்கு உங்களுடைய எண்ணத்தில் அந்த கதையை கேட்டு உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் என்ன தலைப்பு அதுக்கு சிந்தித்தீர்கள் என்பதையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து

0: சரி, உங்களுக்கு அணைந்த வாரத்துக்கான கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. இதோ
1: அம்மா ஸ்டூல் ஒன்றை இழுத்து போட்டு கொண்டு அதன் மேல் ஏறி நின்று எதையோ பரனில் தேடிக்கொண்டிருந்தாள். நான் இதையெல்லாம் கவனிக்காதது போல பாடத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தேன். கடந்த ஒரு வாரமாக இந்த வீட்டில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா எழுதிய துண்டு காகிதங்கள், பேப்பர்கள் எல்லாவற்றையும் அம்மா கவனமாக சேகரித்து கட்டுக்கட்டாக பரன்மேல் குவித்து வைத்திருந்தாள். அதில்தான் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது. இப்படித்தான் புதியல் காக்கும் பூதம் போல் அவ்வப்போது ஸ்டூல் வைத்து ஏறி நின்று எதையாவது கிண்டி எடுப்பதும், அதை படித்து விட்டு மீண்டும் பத்திரப்படுத்தி கவனமாக வைப்பதும் இப்போது அம்மாவின் தினசரி வேதியாக போய்விட்டது. அப்பா எப்போதும் போல சிரித்துக் கொண்டே இருந்தார். எங்களை விட்டு பிரிந்து 2 மாதங்கள் விரைவாக ஓடிவிட்டாலும் சுவரில் தொங்கிய அப்பாவின் படம், அப்பா கண் முன்னால் இருப்பது போன்றதொரு பிரமையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. திடீரென ஒரு நாள் நெஞ்சு வலிப்பதாக சொன்னவரை அவசர அவசரமாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது பாதி வழியிலே எங்களை தவிக்க விட்டுவிட்டு அவர் போய்விட்டார். சொந்த பந்தம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எல்லாம் தாமரை இலையில் தெறித்து விழுந்த நீர்த்துளி போல ஒவ்வொருவராக விடைபெற்று சென்றுவிட நானும் அம்மாவும் தான் வீட்டிலே எஞ்சி நின்றோம். அப்பா இருந்தவரை நினைத்து பார்க்காத தனிமையும் எதிர்காலம் பற்றிய பயமும் திடீரென எங்கள் இருவரையும் பிடித்துக் கொண்டது. நாளைய பொழுது என்ன என்ற கேள்வி எங்கள் முன் விருட்சமாக பறந்து நின்றதில் வியப்பேதும் இல்லை. எங்களுக்கு அன்று எதுவுமே சேர்த்து வைக்காமல் நிம்மதியாய் போய் விட்டாரடி பாரதி தீ. அம்மா என்னை கட்டிப்பிடித்து கதறிய போது ஆண்களையே நம்பியிருக்கும் எங்கள் சமுதாய அமைப்பை நினைக்க எனக்குள்ளும் அந்த பயம் சட்டென்று பிடித்து கொண்டது. பெண்ணாய் பிறந்து விட்டால் எப்பொழுதும் பாரம் தானா என்று அந்த கணத்தில் எனக்கு எண்ண தோன்றியது. பாரதியின் எழுத்துக்களால் கவரப்பட்ட அப்பா நான் பிறந்த போது அந்த பேரையே எனக்கு சூட்டி பாரதி பாரதி என்று ஆசை தீர அடிக்கொரு தடவை அழைத்து திருப்திப்பட்டுக் கொண்டிருந்தார். அம்மாவின் நிஜப்பேர் கண்ணம்மா. அம்மா +2 படித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் பாடசாலையில் நடந்த பாரதி விழா ஒன்றுக்கு இளம் ஆசிரியராக இருந்த அப்பாவையும் சிறப்பு சொற்பொழிவாற்ற அழைத்திருந்தார்களாம். அங்கே அப்பாவின் பேச்சு வன்மையை கண்டு அம்மா வியந்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, அப்பாவுக்கு கணீர் என்று நல்ல குரல் வளமும் இருந்தது. அவர் சொற்பொழிவுக்கிடையே சின்னம் சிறு கிளியே கண்ணம்மா என்ற பாரதியின் பாடலை சபையோர் மயங்கும் வண்ணம் மிக அழகாக பாடி அதற்கு விலாவாரியாக விளக்கமும் கொடுத்திருக்கிறார். சபையோர் மயங்கினார்களோ இல்லையோ, அந்த பாடலை சபையில் கேட்டுக் கொண்டிருந்த அம்மா தன்னையே கண்ணம்மாவாக நினைத்து ஒரேடியாக மெய்மறந்து உருகி போய்விட்டாள். அப்பா மீது அவளுக்கு ஒரு வகை ஈர்ப்பு ஏற்பட்டிருந்ததால் அப்புறம் அடிக்கடி அவர்களின் சந்திப்பு நிகழ்ந்தது. அவளே விரும்பி பெரியவர்களின் சம்மதத்தோடு அப்பாவை திருமணம் செய்து கொண்டாள். உதடு மெல்ல விரியும் புன்சிரிப்பு, பட்டென்று கவர்ந்தெழுக்கும் அந்த காந்த கண்கள், கணீரென்ற குரல், இவையெல்லாம் அப்பாவின் +பாயிண்டுகளாக இருந்ததால் அவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அம்மாவை கவர்ந்தெழுத்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லைத்தானே. கற்பனை வேறு, யதார்த்தம் வேறு என்பதை காலப்போக்கில் அம்மா புரிந்து கொண்டாள். குடும்ப பொருளாதார நிலையை கவனிக்காமல் கற்பனையில் வாழ்வது, சிந்திப்பது, எழுதுவது, சொற்பொழிவாற்றப் போவது பொதுச்சேவை என்று இப்படியே அவரது வாழ்க்கை வாத்தியார் தொழிலில் வரும் சொற்ப வருமானத்தை மட்டும் நம்பி தினமும் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மாவுக்கு என்னை எப்படி கரை சேர்ப்பது என்ற பயம் அதனாலே தினமும் அப்பாவை திட்டி தீர்த்துக் கொண்டே இருந்தாள். அப்பாவுக்கு ரோசம் பெறமோ என்னவோ தெரியாது, ஆனால் அதற்கு பதிலாக கோபம் மட்டும் பெறும். அம்மா திட்டத் தொடங்கியதும் அப்பா கதவை அடித்து சாத்திவிட்டு உள்ளே இருந்து கோபம் தீரும் வரை ஏதாவது எழுதி கொண்டே இருப்பார். அப்புறம் அம்மா உள்ளே போய் சாப்பிட வரும்படி சமாதானப்படுத்துவாள். திட்டுவதும் அப்புறம் சமாதானப்படுத்துவதும் தினமும் நடந்து கொண்டிருந்ததால் எங்கள் வீட்டிலே அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாகவே போய்விட்டது. அம்மாவின் ஊடலும் அதைத் தொடர்ந்து அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துவதும் தொடரும். அம்மாவின் பலவீனம் என்ன என்பதை அப்பா நன்கு அறிந்து வைத்திருந்தார். வாழை குமரியடி கண்ணம்மா, மறுவ காதல் கொண்டேன். சமையல் செய்து கொண்டிருக்கும் அம்மாவின் முதுகு பக்கம் சென்று அவளது தோள்பட்டையில் நாடி புதைத்து காதுக்குள் மெதுவாக அப்பா கிசு கிசுக்க தேன் குடித்த வண்டு போல அம்மா சபையலையும் மறந்து அப்படியே உறைந்து போவாள். இப்படி பல தடவைகள் அப்பாவின் பாடலை கேட்டு மெய்மறந்து அவள் உறைந்து போய் நின்றதை நான் பார்த்து எனக்குள் வியந்திருக்கிறேன். அப்பாவை போல அம்மாவுக்கு தனது அன்பை வெளிப்படியாக காட்ட தெரியாதோ என்று சில சமயங்களில் நான் நினைப்பதுண்டு. ஆனால் இறுதியில் தணிந்து பணிந்து போவது எப்பொழுதும் அம்மாவாகத்தான் இருக்கும். ஏனம்மா, எப்ப பார்த்தாலும் அப்பாவை திட்டிக் கொண்டிருக்கிறார். அது என்னோட சுபாவமடி. உன்னையும் தானே நான் தினமும் திட்டுறேன், அதற்காக உண்மையிலே எனக்கு பாசம் இல்லை என்ற அர்த்தமா? அம்மாவின் அப்பாவித்தனமான இந்த பதில் என்னை சிந்திக்க வைத்தது. எங்கேயாவது இருவரும் வெளியே சென்றால் அம்மாவை பார்த்து என்னுடைய அக்காவா என்று கூட சிலர் கேட்டிருக்கிறார்கள். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழி என்பது போல் அம்மா ஒரு நெருங்கிய தோழி போலத்தான் என்னோடு பழகினாள். அம்மாவின் பாசம் ஆழமானது. வெளியே காட்டிக்கொள்ளாமல் மனதுக்குள் பூட்டி வைக்கும் அன்பு பொசுக்கன்று வெடித்துவிடும் பலூன் போல கண்களில் நீர் துளிர்க்கும் போது பளிச்சென்று மின்னலாக தெரியும் அந்த அன்பு. அப்பா மேல் அம்மாவுக்கு மதிப்பும் மரியாதையும் பாசமும் இருந்தது மட்டுமல்ல, அவர் மீது ஒருவித மயக்கம் இருந்தது. அப்பா என்ன சொன்னாலும் அவர்தான் தனது உலகம் என்று தலையாட்டும் பொம்மை போல சரியோ பிள்ளையோ அவர் சொல்லை தட்டாது நடந்து கொள்வாள். அப்பாவின் கண்ணம்மா என்றுதான் நான் அம்மாவை எப்பொழுதும் செல்லமாக அழைப்பேன். அப்பாவுக்கு ஏதாவது நடந்தால் அதை அம்மாவால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று கூட நான் சில சமயங்களில் நினைத்து பார்த்திருக்கிறேன். எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடாத சோக சம்பவம் அன்று நடந்துவிட்டது. பட்டி படர்ந்த மரமே பட்டுப்போனால் பாவம் அந்த கொடி என்ன செய்யும்? முதல் ஒரு வாரம் அப்பாவின் படத்துக்கு முன்னால் சுவரோடு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு துக்கம் தாழ முடியாமல் அம்மா அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். பிறகு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டாள். பிரிவு என்பது உடலுக்குத்தான் ஆத்மாவுக்கு அல்ல என்ற ஆத்மீக தத்துவத்தை அப்பாவிடமிருந்து அம்மா கற்றுக்கொண்டிருக்கலாம். ஏனோ தெரியாது, அதன் பிறகு அம்மா மனதுக்குள் அழுதாளோ அல்லது இரவு நேரங்களில் எனக்கு தெரியாமல் தலையணைகளை நினைத்தாளோ எனக்கு தெரியாது. ஆனால் பெரிதாக கத்தி குளறி அளவும் இல்லை. எனக்கு முன்னால் தன் சோகத்தை அம்மா காட்டிக்கொள்ளவும் இல்லை. குட்டி போட்ட பூனை போல அம்மா என்னை சுற்றி சுற்றி வரும்போது எதையோ மனதுக்குள் வைத்து குமைந்து கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் சங்கடப்படுவதும் எதையோ என்னிடம் சொல்ல துடிப்பதும் எனக்கு புரிந்தது. அவளே சொல்லட்டும் என்று காத்திருந்து பொறுக்க முடியாமல் போகவே அம்மாவிடம் நேரடியாகவே கேட்டேன். ஏனம்மா, கொஞ்ச நாள ஒரு மாதிரியா இருக்கிற? என்னுடைய மனதுக்குள்ளே அந்த குற்ற உணர்வு குடைஞ்சு கொண்டே இருக்குது பாரதி. ஏனம்மா அப்படி பீல் பண்ணும் அளவுக்கு என்ன பெரித தப்பு செய்துட்ட? என்னவென்று என்னிடமாவது சொல்லேன். எப்படி உன்கிட்ட சொல்றது என்றுதான் எனக்கு தயக்கமா இருக்கிறது. பரவாயில்ல, வேறு யாருகிட்ட சொல்ல முடியும்? என்கிட்ட தானே சொன்னா உனக்கு கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலா இருக்கும். அம்மா அம்மா கொஞ்ச நேரம் தயங்கினாள். எப்படி தொடங்குவதென்றோ அல்லது தனது அந்தரங்கத்தை மகளுடன் எப்படி பாய்ந்து கொள்வதென்றோ நினைத்திருக்கலாம். வந்து பாரதி, அன்று அப்பா எங்களை விட்டு பிரிவதற்கு முதல் நாள் இரவு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, படுக்கையில் என்னை அவர் ஆசையோடு அணைக்க வந்தார். நான் கொஞ்சம் பிகு பண்ணி விட்டேன். வயசு பெண்ண வச்சு கொண்டு இப்ப இதெல்லாம் தேவையா என்று நான் பீம்போடு விலகி போய்விட்டேன். அவருக்கு ஏமாற்றமாய் போய்விட்டது. அதன் பிறகு அவர் மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டார். என் கூட பேசவுமே இல்லை. உடல் தானே சரியா போயிடும் என்று நினைக்க நானும் பேசாமல் இருந்துட்டேன். இப்படி ஆகும் என்று எனக்கு தெரியுமா? அதனைச்சா எனக்கு இப்பவும் ஒரே குற்ற உணர்வாயிருக்கு. அவருடைய கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பாவியாய் போய்விட்டேன் அடி. நான் ஒரு தோழியிடம் தன் குறையை சொல்வது போல் என்னிடம் சொல்லி விம்மத் தொடங்கினாள் அம்மா. என்னம்மா வேண்டுமென்றா இப்படி செய்த? யார் எதிர்பார்த்தது இப்படி எல்லாம் நடக்கும் என்று? தற்செயலாக நடந்தது தானே. உண்மையில தப்பே இல்லையம்மா. நான் பாவியடி. அவர் என்கிட்டதான் கேட்டார். புரிசன் என்ற உரிமையோடு தான் என்னிடம் கேட்டார். தலையில் அடித்துக் கொண்டே ஒரு குழந்தை போல் என் தோளில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். இப்படி எல்லாம் நடக்கும் என்று நினைச்சியா அம்மா? நம்ம விதி அவ்வளவுதான், வேறு என்ன செய்ய முடியும்? அம்மாவை அணைத்துக் கொண்டு சமாதானம் சொன்னேன். அம்மா சொன்னாள், அவருடைய படத்தை பார்க்கும் போது அவர் என்னுடைய காதுக்குள்ளே வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா என்று குற்றம் சாட்டுவது போல் எனக்குள் ஒரு பிரமையா இருக்குதடி பாரதி. அவரை கைபிடிக்கும் போது அக்னி சாட்சியாய் இன்பத்திலும் துன்பத்திலும் அவருக்கு துணையாய் இருப்பேன் என்று தானே கைபிடித்தேன். நான் ஒரு பைத்தியம், நிவர்த்தி செய்ய முடியாத தப்பு பண்ணிட்டேனே என்று என்னுடைய மனச்சாட்சி எப்பொழுதும் என்னை குத்தி காட்டிக் கொண்டிருந்ததே. நான் என்ன செய்ய, விசும்பல் விம்மலாக மாற அம்மா கத்தி அழத் தொடங்கினாள். அழட்டும், நெஞ்சிலுள்ள பாரத்தை கொட்டி தீர்க்கும் வரை அழட்டும் என்று சிறிது நேரம் அம்மாவின் தலையை மெல்ல வருடி விட்டபடி காத்திருந்தேன். முடிந்தவரை அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தினேன். ஒரு மனநோயாளி போல பெற்ற மகளிடமே தன் அந்தரங்கத்தை சொல்லி அழுது தீர்க்கும் அளவுக்கு அம்மாவின் நிலை தாழ்ந்து விட்டதே என்பதை நினைத்த போது என்னையும் மீறி என் கண்கள் தனித்தன. குடும்ப பொருளாதார நிலையை உத்தேசித்து நான் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போக தீர்மானித்தேன். அம்மாவிடம் எனது முடிவை சொன்ன போது அம்மா அதை முற்றாக மறுத்து விட்டாள். வேலைக்கு போனால் என்ன, வேண்டாம் என்று ஏன் தடுக்கிறீங்க? வேலைக்கு அப்புறம் போகலாம், அதற்கு முன் படிக்க முடிக்கணும். அப்பாவோட விருப்பமும் அதுதான். அப்பாவின் விருப்பமா? அவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? அம்மா இல்ல, எழுதிய வச்சிருக்கிறார். எழுதியா? எங்கே? இதோ இதை படிச்சு பார். அம்மா கொடுத்த கட்டு பேப்பரை படித்து பார்த்தேன். அது பரணிலிருந்து எடுத்த அப்பா எழுதிய சிறுகதை ஒன்று. அதிலே வரும் கதாநாயகி நிறைய படித்தவளாகவும் கிணற்று தவளை போல் இருக்காமல் வெளியுலக அனுபவங்களை நிறைய பெற்றவளாகவும் இருந்தாள். பாரதியின் புதுமை பெண்ணை போல பெண்கள் இருக்க வேண்டும் என்பதை அப்பா அதிலே வலியுறுத்தி இருந்தார். அதனால்தான் அம்மா என்னை தற்சமயம் வேலைக்கு போக வேண்டாம் என்றும் தொடர்ந்து படிக்க சொல்லியும் என்னை வற்புறுத்துகிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்பாவின் எழுத்துக்களை தாரக மந்திரமாக ஏற்று அதையே அம்மா பின்பற்றுகின்றாள் என்பதை இன்னொரு சந்தர்ப்பத்திலும் என்னால் உணர முடிந்தது. திடீரென்று ஒரு நாள் அம்மா நெற்றியிலே பொட்டு வைத்து பூ வைத்து வண்ண சேலை கட்டியிருந்தாள். அம்மாவுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் நான் நலைத்து போய்விட்டேன். அவளுடைய கடந்த கால நடவடிக்கைகளை பார்க்க ஒருவேளை மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாளோ என்று கூட எனக்கு எண்ணத் தோன்றியது. என்னுடைய மனதை படித்தவள் போல அவளே வேறொரு கட்டு பேப்பரை கொண்டு வந்து படித்துப்பார் என்று கொடுத்தாள். இதுவும் பரணில் இருந்த அம்மாவால் கிண்டி எடுக்கப்பட்டதாய்த்தான் இருக்க வேண்டும். அதை ஆர்வத்தோடு படித்து பார்த்தேன். அதிலே ஓரிடத்தில், மனைவி இறந்தால் கணவன் எதையும் துறப்பதில்லை, கணவன் இறந்தால் மட்டும் ஏன் மனைவி பூவும் போட்டு துறக்க வேண்டும், ஏன் இந்த பாரபட்சம், வேண்டாம் இந்த அநீதி என்று அப்பா எழுதியிருந்தார். திடீரென அப்பாவின் எழுத்துக்கள் ஒவ்வொன்றாக அம்மாவின் உருவத்தில் உயிர் பெற்று நிற்பதை பார்க்க எனக்கே வியப்பாக இருந்தது. ஒருவேளை அப்பா எதிர்பார்த்த புதுமை பெண்ணாக அம்மா மாறிக்கொண்டிருக்கிறாளா? அப்பாவை ஒரு ஆசிரியராகத்தான் இதுவரை நான் தெரிந்து வைத்திருந்தேன். அவரை ஒரு சிறந்த எழுத்தாளனாக நான் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. அப்பாவிடம் இவ்வளவு திறமையும் கெட்டித்தனமும் இருந்ததா என்பதை நினைத்து பார்க்க எனக்கே புல்லரித்தது. நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அவரது நண்பர்கள் மேடையில் அடிக்கடி அவரை புகழ்ந்ததன் அர்த்தமும் இப்போதுதான் எனக்கு புரிந்தது. காலமும் நேரமும் வந்தால் எல்லாம் கலைந்து வரும் என்பது போல் இதுவரை காலமும் திரும்பி பார்க்காமல் அசட்டை செய்த பிரசுரக்காரர்கள் எல்லாம் அப்பாவின் நாவல் ஒன்றுக்கு அரசு விருது கிடைத்ததும் வீடு தேடி வர தொடங்கினார்கள். அப்பாவின் ஆக்கங்களுக்கு அவர்கள் போட்டி போட்டு கொண்டு முற்படம் கொடுக்க முன் வந்தார்கள். அம்மா தினமும் அவர்களுக்காகத்தான் ஸ்டூல் வைத்து ஏறி நின்று பரணில் புதையல் தேடுகிறாளா என்று நான் முதலில் நம்பினேன். ஆனால் உண்மையிலே அப்பாவின் எழுத்துக்களில் அம்மாவுக்கு இருந்த ஆர்வம் மிகுதியாலும் ஈடுபாட்டாலும் தான் அம்மா அவற்றை தேடி தேடி படிக்கிறாள் என்பதை விரைவில் நான் புரிந்து கொண்டேன். அப்பா விட்டு சென்ற நினைவு சின்னங்கள் ஒவ்வொன்றிலும் அவள் தன்னையும் ஐக்கியமாக்கி அதன் மூலம் தன்னைத்தானே மானசீகமாக திருப்திப்படுத்திக் கொண்டிருந்தாள். அப்பாவின் எழுத்துக்களை எப்படியாவது காசாக்கி விட வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் மெல்ல தலை தூக்கி இருந்தது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்பதால் அம்மா வெளியே செல்லும் சமயங்களில் நானும் ஸ்டூலை வைத்து பரணில் புதையல் தேடத் தொடங்கினேன். அப்படி கிண்டிய பொழுதுதான் அப்பா எழுதிய அந்த கதை எனக்கு கிடைத்தது. அதிலே கணவனை இழந்த ஒரு பெண் மறுமணம் செய்து புது வாழ்வை ஆரம்பிப்பதாக அப்பா எழுதியிருந்தார். அந்த கதையை படித்துவிட்டு என்ன செய்வது என்று நான் சிறிது நேரம் யோசித்து பார்த்தேன். அப்பாவின் எழுத்துக்கள் எல்லாம் இப்போ அம்மாவுக்கு வேத வாக்குகளாக தெரிகின்றன. குழம்பிய மனநிலையில் இருக்கும் அம்மாவின் கையில் அப்பாவின் இந்த கதை கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதையும் நினைத்து பார்த்தேன். வேண்டாம், அப்பாவின் இந்த கதையை அம்மா படிக்க கூடாது. புது வாழ்வு என்ற போர்வைக்குள் அவளுடைய கனவுகள் சந்தோஷங்கள் எல்லாம் கலைந்து நிர்மூலமாக கூடாது. அம்மா, இது ஊருக்கு உபதேசமாக இருக்கலாம், ஆனால் உனக்கு மட்டும் இந்த உபதேசம் வேண்டாம். ஏனென்றால் அப்பாதான் உலகம் என்று ஒரு குழந்தை மனதோடு இதுவரை நீ வாழ்ந்து விட்டாய். இன்றும் அப்பாவின் அந்த பசுமையான இனிய நினைவுகளோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை வேறு யாருடனும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது அம்மா. அதனால் அப்பாவின் கண்ணம்மாவாகவே நீ என்றென்றும் இருந்துவிடு. அம்மாவை பற்றி நான் எடுத்த முடிவு சுயநலமானதா சரியானதா என்ற கவலை அவ்வப்போது என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. ஏன் அந்த முடிவை எடுத்தேன் என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு மட்டுமே அவள் தாயாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவேளை என் அடிமனதில் இருந்ததோ எனக்கு தெரியவில்லை.

0: வாட்ஸ்அப் ஊடாக புஷ்பதீஸ்வநாதன் அவர்கள் காத்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா.
0: வணக்கம். கேக்கலையா நான் கதைக்கிறது?
1: உங்களோட குரல் நினைவு நல்லா கேட்குது இல்லையா? நினைவு தெரியலையாம்மா?
0: தெரியலையே. எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனையா இருக்கா?
1: ஏமா,
0: ஓ நீங்க கதைக்கிறது எனக்கு கேக்குது.
1: நல்ல கிளியரா கேக்குது இல்லையே?
0: வரங்க, திருப்பி நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. நான் எடுத்து எடுப்பீங்களா? நீங்க நினைச்சு கொள்வீங்களா? சரி, அங்க வர. சரி, அந்த இணைப்புல வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா.
0: ஓ இப்ப கேக்குதா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்க. என்ன, நான் கதைக்கிற கேக்குது இல்ல?
2: பிள்ளைய வளைச்சு வளர்த்திருக்கிற, நீ அந்த கடிதங்களை எல்லாம் சேகரித்து
0: வச்சிருக்கிறான்.
2: சிலர் அதை சேகரித்து வைக்கிறேன் இல்லையா? என்ன
0: அவர் வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு ஒரு எழுத்தாண்டரா இருந்திருக்கிறார். அப்ப அவர் தொடர்பான எல்லாமே வந்துட்டு அங்க ஒரு சேகரிப்புல இருந்திருக்கு. மற்ற அந்த எழுத்தாளர்கள், அந்த எழுத்து துறைக்குள் இருக்கிறவர்கள் வந்து சின்ன சின்ன பேப்பர் துண்டுகளையும் சேர்த்து வைப்பார்கள்.
2: அதைத்தான் எல்லாம் கட்டி எடுக்கக்கூடியதா இருந்து எடுத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்குள்ளே அவர் பாரதியார் விருப்பம், அதனால அவர் கண்ணம்மா மகள் பாரதியா வந்திருக்கிறார்கள். இப்படி திடீர் மறைவு வந்து இருக்கிறவர்களுக்கு மிகவும் கடினம், இறப்பவர்களுக்கு ஈஸி. ஒரு கஷ்டம் படாம டக்குன்னு போயிடுவினா அந்த திடீர் மரணத்தை தாங்கிறது வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு.
0: அநேகமா இப்ப அண்மைய காலங்கள அந்த திடீர் மரணம்ன்றதுதான் எல்லா இடத்துலயுமே இருந்துருக்கு. அதுவும்
2: பின்னர்
0: இது போன அவரண்டு இல்ல, அந்த மரணங்கள் வந்து திடீர் திடீரண்டு
2: இதுக்கும் போனகலாம் ஒரு திடீர் மரணம் வந்து அது பெரிய ஒரு பிரச்சனை வேதனையா தந்தது. குறைய வயசுல அதனால பெரிய இதா போய்விட்டது. இந்த திடீர் மரணத்தால பெரிய இதுதான், ஒன்றும் செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டிதான். வேற 30-40 வயசு பிள்ளை உண்டு, பீச் மீன் பிடிக்க போய் போயிட்டினான் ஒரு ஆள். 3 பேர் சாப்பிட்டினா ஒரு ஆள் போயிட்டார். அதனால கொஞ்சம் இதா போய்விட்டது. மற்றும்படி இந்த கதைக்கு வர சில வேளைகளில் நாங்கள் தவிர்ப்போம். ஏதாவது ஒன்றை கணவன் அன்பாக கேட்க தவிர்க்கிறது, அதுகளெல்லாம் சகஜமாக அதை நினைத்தும் அவர்கிட்டையும் சொல்லிட்டா.
0: என்ன அவற்ற அந்த இழப்பந்த அவரோட ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவலையும் அவ வந்து மீட்டி பாக்குறா.
2: அதை விட மகள் வந்து அவ செய்யறது என்னோட கடிதத்தை எடுத்து பாத்துட்டு, அப்பா மறுமணம் செய்யலாமெல்லாம் எழுதி இருக்கிறார், எங்கட அம்மா அதையும் வச்சிருக்கிறபடியா அதையும் செய்துடுவாங்க. அவருக்கு அது ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு பயம் இருக்கு.
0: அந்த கதைன்ற அந்த மெயின் இதே வந்துட்டு அந்த ஒரு கேள்வியா தான் அது முடியுது. அது தவறா இல்லையான்றது அது அவருக்கே ஒரு கேள்வியா இருக்கு. தான் அத வந்து சொல்லாம விட்டது
2: விட்டது. அதை விட மறு அது வந்து யாரும் சொல்லிடாது. அந்த பெண் நினைத்தால் செய்யலாம், நினைக்காவிட்டால் விடலாம். விட்டாம் எனக்கு இந்த
0: பிள்ளையோட இப்ப இந்த கதையில வந்து இப்ப மற்றவர்கள் சொல்லுவார்கள். அந்த கதையில அந்த கண்ணம்மா வந்துட்டு அவ ஒவ்வொரு இடத்துலயும் அவட்ட கண்ணம்மாவது நகர்ந்தோன்றிருக்கிறா. அந்த இடத்துல அவர் சொல்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயமுமே அவருக்கு வேத வாக்கத்தான் இப்ப இருக்குது. அவர் போன பிறகு இப்ப இத வந்து இவன் சொன்னான்னு சொல்லி சொன்னா அவ வந்துட்டு இதை பற்றியும் யோசிக்க மாட்டா. அவர் சொல்லிட்டா தானே அதை செய்யணும்ன்றது அவட முடிவா இருக்குமன்றது இவாக்கு தெரியுது.
2: இதுக்கு வேணா அவர் அதுல இருக்கிறார், பெண்கள் திருமணம் அந்த கணவர் தவறின ஒன்ன பொட்டுகள் அதெல்லாம் அழிக்க கூடாது அப்படி என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அப்படி ஒன்றையும் வாங்கிருக்கிறான். ஆனா இங்க யாரு செய்தாலும் இருக்கிற சமுதாயம் விடாது.
0: சமுதாயம் விடா இப்ப வந்து மாறிக்கொண்டு வந்துட்டது.
2: இப்ப நல்லா
0: மாறிட்டது. பொட்டு வைக்க கூடாது, இப்ப அலங்கரிக்க கூடாது என்ற விடயங்கள் எல்லாம் இப்ப கடந்து வந்துட்டோம். இப்ப ஒரு காலத்துல இப்ப நாங்க முந்தி வந்துட்டு உடன்கட்டு இருந்தார்கள் என்ற மாதிரிதான் இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு கனகாலத்துக்கு பிறகு வந்து இப்படி எல்லாம் இருந்தான்றது ஒரு ஆச்சரியமா இருக்கு.
2: அதுதான் அதேதான் அதே தான். இப்ப அதுவும் வந்துட்டுது. கடவுளேன்ற பெண்கள் கலர்ச்சியில கட்டி நான் எல்லாம் போட்டு வைப்பேன், கலர்ச்சி தாலி கொடி தான் கொண்டு போடுறேன், ஆனா நான் சிலவளை நெச்சண்டா எடுத்து போட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே இருப்பேன். அது

0: என்னவோ அது ஒரு கூச்ச ஒரு யோசனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எங்களோட மாமியோரால் தவறினாக எங்களோட மாமா தவறி சொன்னவெல்லாம் நான் இருந்த அப்புறம் நீ பொட்டு வைக்கணும் ஜீலாட்டணும் தாலி கொடியும் போட்டு கொண்டு போகணும் மாமி தாலி கொடி போட்டே இருந்தவ அப்படி
1: நேசிச்சு ஒருவருடைய விருப்பம் அது அவ செய்யறதுக்கு வந்து சமூகம் சமூகம் என்னன்னு சொல்றது இந்த சமூகத்துக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்காத வரைக்கும் அவர் தன்னோட இதுகளை வந்து தங்களை விருப்பங்கள் அது
0: சொல்றேன். இதுக்கு தலைப்பு நல்ல ஒரு கதை அழகாக வாசிச்சிருந்தார் எங்களுடைய அந்த புலனகளை அப்படி அடர்ந்து கேட்கக்கூடியதான் சில கழுதைகள் வாரன் வாசிச்சா
1: வீரமறிச்சொன்னாஞ்சுளிக்க வைக்கும் சில இடத்துல வந்து ஒரு இதை ஏற்படுத்தும் அந்த அப்படியான இதுகளையும் வந்து அந்த கதையா வந்துட்டு எல்லாரும் முழங்கி கொள்ற மாதிரி சொல்றது வாசிக்கிறதுன்றது ஒரு தனி இது
0: அதனால நான் ஒரு நாளும் அந்த சிதறி போறையில எண்ணங்கள் அப்படியே உள்ளுக்குள்ள இழுத்து கொண்டு போயிடும் அப்படி இழுத்து கொண்டு போயிட்டார் தர்ஷன். அருமையான கதை. நான் இதுக்கு வைக்கிறேன் மறுமணம் என்று வைப்போம் பாக்குறேன்
1: அந்த மறுமணம் அந்த கேள்வியதான் இந்த கதை விட்டு செல்லுது.
0: மறுமணமும் வரலாம் அந்தரங்கமும் வரலாம் என்னன்னு தெரியல.
1: அந்தரங்கம் அந்த இடையில வரைக்கவோ இந்த கதை வந்துட்டு அதைத்தான் வந்து கருவா வச்சிருக்கான்ற அந்த அந்தரங்க பகுதி வரைக்கலாம் உங்களுக்கு இருந்தது. ஆனா கடைசியில வந்து முடியக்கலாம் அதை தாண்டி இதை வேற ஒன்ற சொல்லுதுன்ற மாதிரி வந்து முடிஞ்சிட்டு
0: வேற ஒன்ற சொல்ற மாதிரி வந்துட்டு அதாலதான் நான் யோசிச்சேன். நீங்கள் சொல்லிக்க எல்லாரும் கேட்கறதையும் கேட்கிறேன் அம்மா.
1: நன்றி நன்றி வணக்கம். சரி தொடர்ந்து நினைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வாசித்தர்சனுக்கும் நல்ல நன்மைகளை வாழ்க்கையிலே சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு நல்ல விளங்கக்கூடியதா சொல்லி முதலாவது கஷ்டத்துல அவரை பேசி ஒரு இதாக தண்ட வேண்டாம் ஒரு பிள்ளை இருக்குதப்ப ஒன்று இல்லை அவர் சமூக சேவையில போறாரே ஒரு ஒரு ஆதங்கம் தானே அவர் இருந்தது என்ன அப்ப அதுல ஒரு கொஞ்சம் பிரச்சனை இல்லாத மற்றபடி ஒரு சந்தோஷமாகத்தான் அந்த குடும்பம் தண்டது அவர் பறந்து ஏறி ஏறி அந்த அவங்களை இருக்கிறதும் பாக்குறதும் அவர் இறந்த பிறகுதானே கூடுதலாய் மகளும் சேர்ந்து என்ன இப்ப பாக்குறான்னு சொல்லி தேடி தேடி பார்த்துல அந்த இதுல அதை விடுத்தவ
1: மகள்
2: அப்படி எல்லாம் செய்து கேட்க அவ பூ வைக்கலாம் பூ வச்சா என்ன பொட்டு வச்சா என்ன அது தர செய்யலாம் உடன்கட்டிடுறது போன இறந்தவில இதுவும் மாற வேணும்
1: ஓரளவுக்கு இப்ப மாறிட்டுன்னுதான் நாங்க சொல்லணும் என்ன எல்லாரும் வைக்கிறார்கள் அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் சந்தோஷமா பாக்குற இதுக்கு எங்கட சமூகம் வளர்ந்துட்டு
2: நாங்கள் பூ வைக்கிறோம் போட்டு வைக்கிறோம் அது யாரு சொன்னாலும்
1: எங்கூட
2: மனச்சாட்டி மற்றது திருமணம் செய்யறது ஏன் அந்த மகள் திரும்ப இல்லையென்றால் அது தாய் வந்து அவ்வளவு பக்தியா அவற்ற கதைகளை அது எல்லாத்தையும் விழுதி தக்க இன்னொரு மறுமணம் செய்தா அது என்ன மாதிரி போகுது ஒரு பிள்ளை அந்த பிள்ளை இல்லாட்டிக்கு போறதா இல்லை
1: இந்த கதைக்குள்ள அந்த பாத்திரம் விரும்பும் என்ற ஒரு அடிப்படையில இந்த கதை நகருது. இப்ப என்ன சொல்லியும் அவர் சொல்ற ஒவ்வொரு விடயத்தையும் வந்து அவ வந்து அந்த வேத வாக்கா எடுத்துக்கொள்றா இதையும் அவாக்கு தெரிஞ்சு அவ அதையும் அவருக்கு செய்யணும் செய்யணும்ன்றது அவாக்கு இருந்தாலும் அவ செய்யாம விடுவா. ஆனா அதே நேரம் அவாக்கு அந்த குற்ற உணர்வு வந்து அவ வந்து வாட்டிக்கொண்டு ஒவ்வொரு சொன்னவர் நான் செய்யலன்றது அவருக்கும் வரைக்கும் அவாக்கு இருக்கும். இந்த இந்த பாத்திரம் இந்த என்னன்னு சொல்ற இந்த கதையில இருக்கிற இந்த கண்ணம்மான்ற பாத்திரத்துக்கு
2: அந்த கண்ணம்மா
1: இணைந்து கொள்ளும் நேர்கள் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள்.

0: இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவரையும் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நான் இந்த கதைக்கு வந்து கண்ணம்மான்னு சொல்றேன்.
0: கண்ணம்மான்னு சொல்றீங்க?
1: கண்ணம்மான்னு சொல்லிக்கல வந்து அதை வேற இதுவும் வைக்கலாம், ஆனா அந்த கண்ணம்மான்றது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது.
0: கண்ணம்மான்ற அந்த பேர் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு பேர்.
1: அந்த வசியப்படுத்துது, வசியமா வசியப்படுத்துற பேர் அந்த கண்ணம்மான்றது.
0: அந்த கண்ணம்மா வசியப்படுத்துறதுக்கு காரணம் வந்து இந்த பாரதியின் கண்ணம்மா இருந்ததுதான் காரணம். வந்து இப்ப நாங்க ரெண்டு வரைக்கும் அந்த பாரதி கண்ட கண்ணம்மா இருக்கு எல்லாம். இப்ப பாரதி தொடர்பா நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாக்குற இடத்துல எல்லாம் இந்த கண்ணம்மான்றது இருந்து கொண்டே இருக்கு. அந்த பாரதியின் கண்ணம்மாவில வந்து ஈர்க்கப்பட்டது அந்த கவிஞர்கள். இந்த பாடல்கள்லயே நிறைய பாடல்கள்ல வந்து கண்ணம்மான்ற பேர் எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த அதுல வந்து செல்லம்மா பொன்னம்மா எல்லாம் கணக்கம்மா இருந்தாலும் அந்த கண்ணம்மான்ற அந்த பேர் மட்டும் இதண்டதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த பாரதி வந்து அந்த கண்ணம்மான்ற இத பாவிச்சது.
1: அந்த அந்த கண்ணம்மா அந்த இதயத்தை தொடுகிற மாதிரி.
0: ஆமா,
1: மயிலரகால சொல்ற மாதிரி இந்த கண்ணம்மான்ற ஒரு பேர் வந்து ஒரு ஒரு ஒரு கவர்ச்சி சொல்லப்படும் ஒரு மயக்க மயக்கமான ஒரு பேர் வந்து அதை கேட்டா வந்து இப்ப
0: இப்ப நாங்க இப்ப இந்த எங்க அடுத்த சந்ததிக்கு அந்த பிள்ளைகளுக்கு சிலர் வந்துட்டு அதை வைப்பார்கள் வந்து விருப்பமா அந்த பேர் கண்ணம்மா கூப்பிடுவார்கள். செல்லம்மா
1: கூப்பிடுவீங்க, செல்லம்மா இந்த கண்ணன் என்று கூப்பிடுற மாதிரி சின்ன பிள்ளைல இங்க வா கண்ணன் என்று கூப்பிடுற மாதிரி அந்த கண்ணம்மான்றதும் வந்து ஒரு சின்ன பேரா வந்து வருது. அத நான் வந்து என்னன்னு சொல்லிக்கணும், இந்த கதையில சிறப்பு வந்து என்னன்னு சொல்லிக்கணும்னா இந்த ரெண்டு தலைமுறைன்ற பெண்ணியம். இப்ப அம்மா அம்மா வந்து ஒரு தலைமுறை, மகள் வந்து இன்னொரு தலைமுறை. அப்ப ரெண்டு தலைமுறைந்த பெண்ணியத்தை வந்து தந்தை வந்து எழுதிய புரட்சிக்கு தந்தை வந்து எழுதிய புரட்சிக்கு புரட்சியை தாய் வாழ்கிறான். என்னன்னு சொல்லிக்கணும்னா இப்ப தாய் வந்து அந்த அவ விரும்பி அந்த காதலித்து திருமணம் செய்த போது அவருடைய எழுத்தாட்டல் பேச்சாட்டல் எல்லாம் மயங்கித்தான் அந்த திருமணம் நடந்தது. அந்த அது அது வந்து ஒரு ஒரு மயக்கம் ஒரு விருப்பம் அந்த ஒரு அவர் அந்த எழுத்தாட்டலோ பேச்சாட்டலோ அதுக்குள்ள வந்து அவ வந்து தன்னை உட்படுத்திட்டா. ஆனா அதுக்கு அவர் இழந்ததுக்கு பிறகு அவர் அவருக்கு ஒவ்வொரு ஒரு எழுத்தையும் அந்த கவனிக்கப்படாம விட்டதெல்லாம் கவனிக்கிறதுக்காக தேடி தேடி பாக்குறா. அப்ப தேடி தேடி பார்த்தவரை சொல்றதுங்க இருக்க எது விடுபட்டது நான் இது இதை அவர் எழுதினதெல்லாம் தான் செய்தார்தான் அவருக்கு அது திருப்தி அவர் எழுதினதுக்கு வெற்றி என்பதை அவன் நினைக்கிறார்.
0: இது நினைக்கிறதுக்கு காரணம் வந்து இவன் அவன் அவரை சந்தித்த ஆரம்பமே அதுதான் வந்து என்ன இவரோட பேர் இவருடைய சொந்த பேரே வந்து கண்ணம்மாவா தான் இருக்குது. அவ வந்து பாரதியின் கண்ணம்மாவா வந்து தன்னை அப்பவே வந்துட்டு அதுக்குள்ள குடுத்துட்டான். அந்த
1: அந்த அதாகவே வாழ்ந்துட்டா. அப்ப அந்த அவ அவற்றை எழுத்துக்கு எழுத்த வெற்றிகர வைக்கணும்னு சொல்லிட்டோம்னா அவற்றை எழுத்த வந்து தான் வெற்றிகர தான் வந்து அந்த எழுத்தாகவே மாற வேணும். அப்பதான் அந்த என்ன சொன்ன இதுல வந்து தாய் தந்து எழுதினது எழுதினது எழுதின புரட்சி தாயா தாய் வாழ மாறுறாள் மாறுறாள். ஆனா அந்த உணர்வுக்காக அந்த உணர்ச்சியை தடுக்குறா மகள். ஆனா இது சரியோ தவறுன்றது வந்து வாசகர்களுக்கு விடப்பட்டிருக்குது. இது அந்த மகள் அந்த கடைசி அந்த கடைசி தகையை ஒழுக்கி வச்சதுல வந்து இது வந்து சரியா இந்த மகள் சரியா தவறான்றது வந்து
0: இன்னொரு அந்த முரண் ஒன்று இதுக்குள்ள இருக்குது. அந்த நான் இப்ப முதல் சொன்ன அதேதான். இப்ப இந்த மகள் வந்துட்டு அதை காட்டுறா. ஆனா இந்த அம்மாட இந்த கண்ணம்மான் தன்மை வந்து ஆரம்பத்துல இருந்து வரைக்கும் அந்த கண்ணம்மா வந்து திருமணத்தை வந்து அப்பா சொன்னாப்பல உடனே செய்யற தன்மையான கண்ணம்மா இல்ல, இது செய்ய போறது இல்ல. ஆனா இவட இறுதி காலம் வரைக்கும் அந்த குற்ற உணர்வோட வாழ்வான்றது இந்த கதாபாத்திரத்துல தனியா இருக்கு.
1: என்னன்னு சொல்லிக்கன்னா தன்னாலே அதை தந்த கணவனுக்கு அதை செய்து முடிக்கிறது வருத்தம் இருக்கும்.
0: வருத்தம் இருக்கும்.
1: அந்த எல்லாத்தையும் செய்வா அதுக்காக மரமணம் என்று சொல்லி சொல்லி கணவன் எழுதினாலும் அதை செய்ய போறது இல்லை. அவற்ற கண்ணமாவத்தான் அவன் வாழ போறா. அப்படி வாழ வாழ்ந்தால் அது வந்து கணவருக்கு தான் உடல் துரோகம் செய்த மாதிரி தவறு செய்த மாதிரி அல்லக்கா அமர்த்தியாசையை தான் நிறைவேற்ற முடியாம போனதுன்ற குற்ற உணர்வு இருக்குது. அப்ப அந்த அது ஒரு சரிய தவறு மட்டும் வந்துட்டாங்க. இந்த எழுத்திண்ட வலிமை இந்த கதையில வந்து எழுத்திண்ட வலிமை இருக்கு. என்ன சொல்லிட்டுன்னா ஒருத்தன் வந்து இறந்த பிறகு கூடி அவன் அந்த தங்க இறந்த பிறகு கூடி அந்த எழுத்து வந்து ஒருத்தன் ஒரு குடும்பத்தை வழி நடத்துவது மாற்றுகிறதுன்றதை வந்து அழகா சொல்லுது இந்த கதை. இப்ப மகளே ஒரு பக்கத்தால மாற்றுது வழி நடத்துது, தாயை மாற்றுது மகளை வழி நடத்துது. என்னடா உழைக்க போடணும்னு சொன்னுவாக இல்ல தொடர்ந்து படிக்கணும்னு சொல்லி அவாவது ஒரு பக்கத்தால வழி நடத்துது. மற்றது வந்து புரட்சி என்றது வந்து புத்தகத்துல மட்டுமில்லை அது ஏற்பவரும் மனத்திலும் மறுப்பவரும் பாசத்திலும் இருக்கிறது என்பதைத்தான் அந்த கதை கூடுது. இப்ப தாயை ஏற்க சொல்லுது, மகளை சில விஷயத்த மறக்க சொல்லுது.
0: எல்லாத்தையும் அப்பா சொல்ற எல்லாத்தையும் செய்யற இந்த அம்மா இதையும் வந்து செய்யணும் என்று சொல்லி நினைக்கலாம்
1: பாசம் பங்கு போடப்படமன்றதுல ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கண்ணம்மா இருக்குது, ஒவ்வொரு பின்னையிடத்திலும் ஒவ்வொரு பாரதி இருக்கிறார் என்பது உணர்ந்த ஒரு கண்ணாடி தான் இந்த கதை வந்தது. இந்த நல்ல ஒரு கதை வந்தது ஒரு என்னன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு இந்த அடிமத்தனத்தை எதிர்க்கிற அந்த அவர் வந்து அந்த எழுத்தாளர் வந்து அந்த புதுமப்பெண் புரட்சிய உருவாக்கல அது வந்து தந்த வீட்டிலேயே அது அது வளருது என்று சொல்லி சொல்லிட்டு அவர் எழுத்திலேயே இன்னும் உயிர் வாழ்க்கிறார். அதனால அது அப்படியான ஒரு கதை தான் அந்த உண்மைக்கு வந்து ஒரு பெண்ணியத்தை பேசுகிற பெண்ணியத்தை பற்றி பேசிட்டு அம்மா எப்போதும் எந்த அம்மாவை இருக்குமென்றா இருக்க வேணுமென்ற அந்த மகளிர வெகுமித்தனமான பயத்தோட தான் இந்த கதை வந்து முடிவு பெறுகிறது.
0: அந்த கேள்வியும் வெளியில வர்றா இது தவறான்றது மகள்கிட்ட இருந்தே இந்த
1: எங்களுக்கும் வந்து இந்த கதையில முடிவு வந்து எங்கென்ன மனசுலயும் எனக்கும் உங்களுக்கும் கூட ஒரு விவாதத்தை கொண்டு வருவது விவாதத்தையும் கொண்டு வரும் அதே நேரத்தில் ஒரு ஈர்ப்பையும் கொடுக்குது. இந்த கதையில முடிவு வந்து அது அம்மா இது மறைக்கிறது சரியோ என்று ஒரு கேள்விக்குறியோட நிற்கிறாங்க.
0: இந்த கதை உண்மையில எழுதப்பட்ட காலம் தெரியல, ஆனா இப்ப வந்து பிள்ளைகள் வந்து சமூகத்துல இப்படி ஒரு விஷயம் என்று சொல்லி சொன்னா அம்மா அந்த இந்த இந்த கண்ணம்மாவா வந்து இருக்கிறார் இருப்பார்களான்றும் அதுவும் உண்டு. அந்த அப்படியே அப்பா சொல்ற கனவை சொல்ற எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருப்பார். ஏன்னா பெண்கள் எல்லாம் அந்த தாங்கள் சிந்திக்கிறதையும் தாங்கள் நினைக்கிறதையும் செய்யற அளவுக்கு இப்ப இருக்கணும்.
1: அந்த இந்த கண்ணம்மா வந்து என்னன்னு சொல்றது ஒரு அந்த சுவரில் அடிக்கிற பங்கு மாதிரி என்ன அவர் சொன்னது எல்லாத்தையும் அவருக்காக செய்யணும்.
0: அந்த அந்த அவருடைய கண்ணம்மாவேதான் வாழ்றாவா
1: அந்த கண்ணம்மாவே மாறிட்டா கண்ணம்மாவே மாறுறா. அப்ப அது வந்து இந்த ஒரு நல்ல ஒரு ஒரு பாசமான கதையும்
0: ஒவ்வொரு காதல் இப்ப இப்ப கவிதைகள்லயா இருக்கலாம் எல்லா இடத்துலயும் வந்து அந்த கண்ணம்மான்ற அந்த பேர் பாவிக்கிற இடமா இருக்கட்டும் அந்த கவிதையோ எல்லா இடத்துலயும் அந்த காதல் என்ற வெளிப்பாடு வார இடங்கள்லதான் அந்த இது பாவிக்கப்படுறது. இந்த கதையிலயும் இந்த ஆசிரியர் வந்து அந்த காதல வந்துட்டு வெளிக்கொன்றதுதான் அந்த கண்ணம்மான்ற அந்த பாத்திரத்தையும் இந்த கவிஞரையும் கொண்டு வந்தது.
1: அந்த வாழ்ந்த போது இருந்த காதலை விட அவரை அவரை இழந்த பிறகு அவர் மேல கொண்ட காதல் தான் அதிகம். அந்த அவாக்கு அந்த அவர் வாழ்ந்த போது சின்ன சின்ன முரண்பாடுகள் இதுகள் வந்தாலும் அவர் அவரை அவரை இழந்ததுக்கு பிறகு அது அது அந்த சில நேரத்துல பாருங்க அந்த பிரிந்த சிலர் வந்து பிரிந்தாலும் பிரிந்ததுக்கு பிறகு வார காதல் வந்து கூடுதலாயிருக்கும் பாசம் கூடுதலாயிருக்கும். அந்த
0: அதுதான் யதார்த்தம் வந்து இப்ப ஒரு ஆள் வந்து கூட இருக்கைகள் எங்களுக்கு அந்த இப்ப நாங்க இழப்பமான்றது கூட எல்லாருக்கும் தெரியாது. எங்களோடய கூட நாளாம் தான் எங்களோட வாழ்க்கை நகர்ந்தோன்னு இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்துட்டு இலக்கைகள்ல தான் நாங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தோமோ அவ்வளவு பாசத்தையும் வந்து இனி கொடுக்கவும் மேலாது. அது ஒரு ஏக்கமாவே வந்துட்டு அவ்வளவு பாசத்தையும் வந்து வெளிக்காட்டவும் மேலாது நீ அது ஒரு நினைவா ஒரு இப்படித்தான் ஒவ்வொரு நகரத்துல
1: திருப்திக்காக அதுக்காக நினைக்கிறதே தவிர உண்மையில நான் இந்த கதைக்கு வந்து கண்ணம்மாண்டு சொல்லி அந்த தலைப்பு கட்டணம் கண்ணம்மாண்டு தான் வந்தது இந்த கதை போயிருக்கலையும் கண்ணம்மாண்டர் இதுதான் வந்தது வந்து கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்.
0: நேரம் சரியாக 7:08 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினூடாக யாராவது கருத்து சொல்ல நினைத்தால் வந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து

0: நேரம் சரியாக 7:09 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆமாம், இந்த கதையினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி இந்த ஆசிரியரை பற்றியும் சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். இன்று ஒலித்த அந்த கதை ஒரு நல்ல ஒரு கதை. இந்த கதையினுடைய தலைப்பு அவர் கண்ணம்மான்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். புத்தவிஸ்வநாதன் அவர்கள் மறுமணம் என்று சொல்லியிருந்தார். ஜெயசரியம்மா ஒரு தலைப்பும் சொல்லல, அவர் தன்னுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். சரி, இந்த ஆசிரியர் இந்த கதைக்கு இட்ட தலைப்பு வந்து அப்பாவின் கண்ணம்மா. ஆமாம், அப்பாவின் கண்ணம்மாவாக தான் அவர் கடைசி வரைக்கும் அந்த கண்ணம்மான்ற பாத்திரம் அந்த கதையில் வந்து வாழ்ந்திருக்கு. அப்பாவின் கண்ணம்மா தான் அந்த கதையினுடைய பெயர் வந்து. அந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து குரு அரவிந்தன். ஆமாம், அந்த ஆசிரியர் அவர் தொடர்பான சில குறிப்புகளோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். குரு அரவிந்தன் வந்து இவர் கனடாவில் வந்து வாழ்ந்து வரும் தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர். சிறுகதை புதினம் எழுதுவதுடன் கனடாவில் இருந்து வெளிவரும் தமிழ் திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனங்கள் மற்றும் நாடகங்களும் எழுதி வருகின்றார். தற்பொழுதும் இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் காங்கேசந்துறையை பிரபலமாக கொண்ட இவர் தந்தை பெயர் அருணாசலம். காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி தெல்லிப்பிள்ளை மகாஜனா குளிர் கல்லூரியினுடைய பழைய மாணவராக இருக்கின்றார். அதோடு இவருடைய எழுத்துத்துறை வந்து நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் அவருடைய ஆக்கங்கள் எல்லாம் இதில் குறிப்பிடப்படுகிறது. ஆண்டுகள் வந்து சிலவில் 2000 ஆண்டுக்கு பிறகு தான் இவர் எழுத்துத்துறைக்குள்ளே வந்தாரோ எனக்கு தெரியலை. இவர் தொடர்பான முதல் பழைய இதுகள் இருக்குதோ எனக்கு தெரியலை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சிறுகதை தொகுப்புகள் அவருக்கு வெளிவந்திருக்கிற முதலில் எழுதியிருப்பார். சிலவில் தொகுப்புகள் அவருடைய நூல்கள் வந்து வெளிவந்த ஆண்டுகள் சிலவில் 2000க்கு பிற்பாடாக இருக்கலாம். அந்த வகையில் நாங்கள் அந்த ஆசிரியருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இணைந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா நோபரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-74-18 அல்லது 0774-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-74-18 அல்லது 0776-24-0044. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும்.
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாரை போன்ற இலவுகள் இவற்றோடு கடலுள்ள பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
6: நிலைய கலிநேரம் மாலை 7:18 நிமிடம், ஐக்கியராஜ்யத்திலே மாலை 6:18 நிமிடம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது. நேர் நேரம்

நேர் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன். இன்றும் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு வானிலைகளிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தொடரும் பட்டிமன்றத்துக்கான தலைப்பாக இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனிமனித சிந்தனை அதிகமா, இந்த தலைப்புக்கேற்ப உங்கள் கருத்துக்களை நீங்கள் நாளை இரவு நேரம் எடுத்து வரலாம். சுவிஸ் நேரத்திலே இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனிமனித சிந்தனை அதிகமா என்ற தலைப்பிலே நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். சரி, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிய நேயர்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள், கடைசி வரையும் காத்திருக்காமல்

0: அதாவது முன்னர் ஒருவரை நாங்கள் தேடியிருந்தோம், அதாவது அவர்களுடைய உறவினர்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளும்படி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர் இலங்கைக்கான அடையாள அட்டையை பயன்படுத்தியவர், அவர் உண்மையிலே இலங்கை தமிழர் அல்ல, அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர், ஆனால் இலங்கை தமிழருடைய பேரிலே வதிவிட அனுமதி பத்திரம் பெற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அவர் மரணித்திருப்பார் நம்புகிறேன். ஏனென்றால் அவர் நீண்ட காலமாக மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஹோமாநிலையிலே இருந்தபடியினால் அவரை கடைசி முடிவு எடுப்பதற்காகத்தான் மருத்துவமனை தேடியிருந்தது. ஆனால் அவர் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அவருடைய அடையாள அட்டை, இந்திய அடையாள அட்டை, ஆதார் கார்டுகள் பின்னர் எனக்கு கிடைக்கப்பெற்றன. அந்த வகையிலே அந்த படத்தில் இருப்பவரும் அவரும் ஒரே நபர்தான், ஆனால் அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இங்கே வந்திருக்கின்ற நேரை இணைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் கிருஷ்ணனா, பிரான்ஸ்லேருந்து கவிதா.
0: உங்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்ளுகிறோம்.
1: நன்றி கிருஷ்ணனா. எங்கள் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் வந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது குடும்பம் சார்பாக நானும் அவர்களை வாழ்த்திக் கொண்டு இன்றைய தினம் எனது தேன்மலை அனுப்பியிருந்து அதை இன்றைய தினம் ஒளிபரப்பிய அறிவிப்பாளர் ஹேமாவுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் மரணித்த எங்கள் நடிகர் கதை ஆசிரியர், அவ்வளோ திறமைகளை எங்கள் கதை எழுதியவர் பாக்கியராஜா அவர்களின் பாடல் தெரிவியோடு நான் இன்று கலந்து கொண்டேன். அதை
0: முழுமையாக அவருடைய பாடல் தெரிவிகளா?
1: எல்லா பாடல்களும் அவருக்கான பாடல்களை தான் நான் அனுப்பி இந்த வாரம் நிற்பேன் என்று சொல்லி அனுப்பியிருந்தேன். அப்ப கேட்டிருந்தேன். அனைத்து அனுப்பியிருந்த அனைத்து பாடல்களும் பாக்கியராஜாவின்
0: நீங்கள் எழுதி அனுப்பலாம்.
1: ஓ, நான் ராஜா நாட்டை அண்டை வந்து கேட்டேன் நிகழ்ச்சிகள் அனுப்ப வேணும்.
0: நீலா மோனாதாஸ் அவர்களுடைய நிகழ்ச்சி, பாட்டும் பதமும் எல்லாம் பதத்தை உருவாக்குறது உருவாக்கினீர்களானால் அது கொஞ்சம் மூளைக்கும் வேலையா?
1: நான் முந்தைய அனுப்பி கொண்டு வந்த நான் எடுக்க அனுப்புறேன்னா இப்ப அந்த வேலை பழுதால
0: வேலை செய்யற இடத்துல மூளைய இடக்கிட இதுக்கும் பயன்படுத்தலாம்.
1: அச்சோ, எனக்கு பயன்படுத்தினா அங்கே கேசம் இல்ல, மாறிக்கு அறியாமத்து நின்றுண்டா நானும் இல்ல, கட்ட வேணும்
0: பாட்டு பதம்
1: முடிச்சு போட்டு போ. நான் முடிச்சு போட்டு வரைக்கும் ஒப்படை கேட்க ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ அதுல காணா போனா நானும் இல்லோ என்ன ஒப்படைக்க வேணும். அப்போ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது, சேஷில் நிற்கும் மட்டும் கவனமா இருக்க வேணும். வீட்டில் இருக்கும்போது நான் எழுதி அனுப்புவேன் ராஜா நாட்டம் மண்டைக்கு சொல்லியிருந்தேன், எனக்கு இன்றைய நேர் அனுப்புவன் ராஜா நான்னு சொல்லி முன்னமெல்லாம் நேர் ஓடி வருவேன், குழந்தையெல்லாம் கொடுத்து கலந்து கொள்றேன். நான் இப்ப வேலை நிமித்தத்தால கலந்து கொள்ள நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியுதில்ல. பாப்பம் பாட்டும் பதத்துக்கும் போட வேணும், எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்வேன்.
0: கலசத்தை விட வானிலைகளில் வராத கேள்விகள் வந்து பலரும் கலந்து
1: கொள்வதாக இஸ்லாம் மதத்துல மாறிக்கொண்டு வருகின்றே அது ஐரோப்பா
0: 2050 ஆண்டுல ஐரோப்பாவிலே அதிகூடிய முஸ்லிம்களை கொண்ட நாடாக முதலாவது இடத்துக்கு வரக்கூடிய நாடு என்று கேட்டிருந்தேன்.
1: ஓ, அது ஜெர்மனி என்று சொல்லி விட தெரிவு தந்திருந்தேன்.
0: கூடுதலாக அங்கே பிறப்பு வீதமும் குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் அந்த பிறப்பு வீதத்தை குறைக்கவில்லை. அவர்கள் டபுள் மடங்காக மெட்டரோடு ஒப்பிடுகின்ற போது எப்பொழுதும் என்று அவர்களுடைய மதத்திலே கருத்தடை கரு அழிப்பு என்பது மிக மிக குற்றமான செயலாக பார்க்கப்படுகிறது.
1: அதோட அப்படியே நான் தேடல போயிக்க, ஆனா எனக்கு ஜெர்மனி ஹாட்டையில ஆசியா கண்ட இந்தியாவை தான் காட்டினது. இந்தியாவில 2050 கூடிய
0: நான் கேட்ட கேள்வி ஐரோப்பாவுக்குள்ளதான் கேட்டேன். உலகத்திலே நீங்க கேட்டிருந்தா நீங்க சொல்றது சரி. இந்தோனேஷியாவை விட எதிர்காலத்திலே இந்தியாவில அதிகரிக்கும் என்ற மாதிரியான கருத்துக்களை
1: சொல்லுகின்றார்கள்
0: அரசியல்வாதிகள். தங்களுடைய வாக்குவேட்டைக்கும் பயன்படுத்த பிரச்சாரமாக வெளிநாடுகளை ஐரோப்பாவில பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்த முற்படுகிறார்கள். ஆறு என்ன செய்தாலும் ஏதோ ஒரு சக்தியின் கையில தான் அது இருக்கு.
1: நிச்சயமா நன்றி தரிசனா அனைத்து நிகழ்ச்சியும் எனக்கு கேட்கக்கூடியதா இருக்காட்டிக்கும் நான் வீட்டில் இருக்கும்போது நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்வேன். ஜெர்மனிய நேர நிகழ்ச்சியும் கலந்து கொள்ள அருமமாக நீங்கள் சொன்ன மாதிரி கலசத்தில் விட இதுவரை வானில் வராத கேள்விகள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. இடைக்கிற கலசத்தையும் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கலசமும் அது வந்து விட்டு போகாமலுக்கு தொடர்ந்து எங்களுக்கு
0: நேர்கள் சரியா கஷ்டப்படுறாரு.
1: அது நீங்கள் விட்டு விட்டோ தொடர்ந்து முன்னின்றி நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கொண்டு வருவீங்களும் ஆர்வமாக காவல் இருப்போம். கண்டுபிடிக்க நான் கண்டுபிடிக்கிறதில்லை, எனக்கு அது கேட்டுக்கொண்டே இருப்பேன். தொடர்ந்து வந்தது தரிசனம் நீங்கள் போன கிழமை செய்துட்டு இந்த கிழமை நேற்றுக்கு இதை கொண்டு வந்தேன் நீங்கள். அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து கொண்டு வந்தீங்கண்டா நீங்கள் ஒரு நாலு கிழமைக்கு தொடர்ந்து கொண்டு வாங்க இல்லைன்னா அது தொடர்ந்து வந்தால் தான் அதுவும் ஒரு எங்களுக்கு கேட்க யோசிக்க மூளைக்கு ஒரு வேலையாகவும் இருக்கு. கண்டுபிடிப்பேன் வேலையக்கா ரஜினியக்கா கந்தக்கா சியாமலாக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் தானே, அது சொல்லி நந்தானே
0: எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம்.
1: அதுதான் அதான் நீங்க விடாமலுக்கு கொண்டு வாங்க தொடர்ந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாத்தான் நவைக்கும் கொஞ்சம் யோசிக்க அடுத்த கிழமை இது வேற மண்டைக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நானே
0: திருநெல்வேலி சுத்தி வளைச்சு போட்டாலும் கண்டுபிடிக்கிறார்கள்
1: கண்டுபிடிக்கிறார்களோ.
0: உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால் எங்களுடைய அனுபவத்து அந்த எங்களுடைய வானொலியில பாடல்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை விட உங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் தான்
1: கூட
0: எங்களுடைய நேயர்களுக்கு கிட்ட வேறு யாருமே இருக்க முடியாத அளவுக்கு இன்று மிகவும் அறிவியல் ரீதியாக பண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலான விடயங்கள் வந்து எங்களுடைய நேயர்கள் வந்து ஒரு உண்மையிலேயே என்ன விடயமா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் உடையவர்களாக
1: மாறும் கூட
0: ஞாபக சக்தியும் இந்த இப்படியான இதனூடாக அவர்கள் மூளையை தொடர்ந்து பாவிப்பதும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு.
1: மற்ற ஒன்று சொல்லணும் தெரிச்சுனா தேடல்கள் கூடவா வந்திருக்கு. தேடுறோம் நாங்கள் உடனே என்ன ஓடி போய் தேடுறோம். மற்றது கூச்சத்தன்மையும் தயக்கத்தன்மையும் விடப்பட்டிருக்குது. என்னால கூட எனக்கு மாற்றம் இருக்கு. நான் முந்தியெல்லாம் அந்த கூச்சப்படுவேன். இதை மக்கள் முன்னுக்கு கதைக்கும் போது எல்லாம் கதைக்க மாட்டேன், நான் கதைக்க மாட்டேன். இந்த ரேடியோ டிஆர்டியில வந்த பிறகு கூட இந்த முடுக்க கதைக்கிறேன் தெரிச்சுனா பயம் இல்லாமலுக்கு கதைக்கிறேன். மற்றது எங்களுக்கு அந்த ரேடியோல நாங்கள் கவிதை
0: பாடுவோம் மாதிரியான மனநிலை வந்துட்டு
1: தைரியப்படுத்துறதுக்கும் ஊக்கம் தந்திருக்கு. மற்ற முந்தியெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு நிகழ்வில தயங்குவோம் செய்யலாமோ. இது முன்னுக்கு போய் நின்று நாங்கள் கவிதையா இருக்கட்டுக்கும் என்னென்ன இருக்கட்டுக்கும் போய் அதை செய்யறோம். செய்யும் போது ஒரு சந்தோஷமா இருக்கா அந்த டிஆர்டிஆலதான் எங்களுக்கு இந்த தைரியம் வந்தது என்றுதான் நான் அதை நினைச்சு கொள்றது. உண்மையா எந்த நிகழ்வுக்கு போனாலும் எதுவும் செய்யக்க அது டிஆர்டிஆலதான் எனக்கு இந்த ஊக்கம் வந்தது, தைரியம் வந்தது. ஊக்கம் இருந்துவோ தைரியம் எங்களுக்கு ஒரு தைரியத்தை வளர்த்து கொண்டது என்றுதான் நான் சொல்லுவேன் தெரிசுறேன். ஒரு பயந்து இருந்த நாங்களை ஒரு உஷாராக்கினது டிஆர்டி தமிழ் ஒளியன்றான். இந்த தேடல்கள் எங்களுக்கு தெரியாத இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சுறோம். உடனே ஓடி போய் என்னது புத்தகத்தை தூக்க மாட்டோம். கோகுலுக்கு போய் தேடைக்க அது நீங்கள்
0: கேட்கிறாரோ படிக்க பண்ணி இருக்குது. அறிவிப்பாளர்களையும் படிக்க பண்ணி இருக்குது. நேர்கள் மேலையும் படிக்க வைத்திருக்கிறார்கள்.
1: என்ன லோயருக்கு படிக்கிறீங்க அந்த கோப்பியல் சேனியல் புத்தகங்கள் எல்லாத்தையும் அந்த கேள்விக்கான நிகழ்ச்சி நேரத்துல எடுத்து வச்சிருந்த ரெண்டா விரட்டி கேட்டுட்டு போவார். என்ன லோயர்
0: வானொலி இல்லை என்று சொல்லி சொன்னா சேர்ப்பதற்காக அவர்களுக்கு எவ்வளவு பேர் சேர்கிறார்களோ அதை வச்சுதான் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். காசு உழைப்பதற்காகத்தான் அதுல கூடுதலானவர்கள் அக்கறை இந்த டிக்டாக் அதெல்லாம் வந்து காசு உழைப்பதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருப்பதனால் இல்லாத பொல்லாதவர்களை எல்லாம் சொல்வார்கள். அப்ப அவர்களோட நீங்க தொடர்பு கொள்ளவும் முடியாது. கட்டாயமாக நடுலமியோடையே வானொலியை நடத்த வேண்டிய இது. மற்றது உண்மை தகவல்களை மாத்திரம்தான் ஓரளவுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஒவ்வொரு கேள்விக்கும் விடையில வந்து தவறண்டா நீங்களே உடனே கண்டுபிடித்து அந்த அது அந்த விட பிழை என்று சொல்லி நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில இந்த வானொலியால பலன் பெற்றவர்கள் அறிவிப்பாளர்களும் பலன் பெறுகிறோம். அதே மாதிரி நேயர்களும் பலன் பெறுகிறார்கள்.
1: இதே மாதிரி
0: மற்றது இந்த மாதிரி முந்திய பாடசாலையில படிச்ச காலத்துல படிச்சிருந்தா இன்றைக்கு இல்லாம வேற தமிழர்களாக இந்த அறிவிப்பாளர்கள் பிறக்காமல் வேற இனத்துல பிறத்திருந்தா பெரிய அளவு பணக்காரராக மாறியிருப்பார்கள் தங்களுடைய திறமையை வச்சு. தமிழனால பிறந்ததாலதான் ஒரு அங்கீகாரம்.
1: அது உங்களுக்கும் சரிப்பட்டு வரும், உங்களுக்கும் கை கொடுக்கும். வந்த நீங்க சொன்னது உங்களுக்கும் அது கை கொடுத்திருக்கும்.
0: எல்லாருக்கும் தான் அறிவிப்பாளர்கள் எல்லாருக்கும் அவருடைய திறமை.
1: அறிவிப்பாளர்கள் தங்கள் எத்தனவோ ஒவ்வொருத்தரும் தங்கண்ட இப்ப திரு அந்த சிவாக்கிழமையில செய்யற நிகழ்ச்சி இவ்வளவு சொற்களை கொண்டாந்து எங்களுக்கு தரும்போது அந்த சொல்லு கொண்ட தந்துட்டு நாங்க கண்டுபிடிக்கிறது. மற்ற மனக்கவலைய நாங்கள் மறப்போம் தரிசனம். நான் கவலையில என்ன கவலை இருந்தாலும் சரி இந்த ரேடியோவை போட்டு ரேடியோல பாடல்கள் கேட்கும் போது அறிவிப்பாளர்களோட நாங்க உரையாடும் போது அதுவும் வெள்ளிக்கிழமையில ரகுனா வந்த அந்த மூன்று மணித்தியாலம் எங்களுக்கு எப்படி நேரம் போறதே தெரியாது. அவரோட கலந்து கொண்டு எங்கள்கிட்ட கதைச்சை நாங்கள்ட குரலை கொண்டாந்து அதை அரைச்சு கிரைச்சு அதை பெருக்குற அதே அதிசயமா இருக்கும் எங்களுக்கு. அந்த நாங்கள் ஒரு சொல்லுவோம் அது சரியண்டு அந்த குரல் வந்துச்சுன்னு சொன்ன குரல் வடிவம் வந்துச்சுண்டா எங்களுக்கே சந்தோஷமா இருக்கும். மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இப்ப ராஜாண்ணை எடுத்துக்கொண்டா தேனும்பாலம் நிகழ்ச்சிகளை ஒரு தேனும்பாலம் நேரத்துல ஆவலா கேட்டுக்கொண்டிருப்போம். தேனும்பாலம் பெறப்போது ஆத்து என்ன நடிகராக இருந்தாலும் என்ன இசையமைப்பாளர் ஆத்து நிகழ்வு இது பிறந்த நாள் என்ன இது என்ன எல்லாத்துக்கும் கொண்டாந்த வேண்டிய பாடல்களை போடும் போது இடக்கால பாடல்கள்ல பழைய பாடல்கள் என்று கேட்கும் போது அதுவும் ஒரு சந்தோஷம். மரியகன் திங்கக்கிழமையில வந்து கேள்விக்கணைகளை நடத்துவர். மற்ற கணிசிப்பை நான் கூடுதலா கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில நான் இருக்கிற நிகழ்ச்சிகள்ல மற்ற இன்றைய உங்கள் விருப்பம் விடுமுறை விருப்பம் மற்ற சோபிதா சனிக்கிழமை கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி பாடல்களை போட்டுட்டு அதுக்கு ஒரு தரவை தந்து அந்த விடையை நாங்கள் கண்டுபிடிக்கும் அனைத்து நிகழ்ச்சியும்
0: அவர்களுடைய பொப்பிசை பாடல்கள்
1: பொப்பிச பாட்டு இப்ப பாடல்கள் இப்ப வருகுது. பிலிப்பண்ணா இப்ப தொகுத்து வழங்குறார். மற்ற விபிஎன்னா வந்து அந்த ஆறு மணிலிருந்து செய்வேன்னு சொல்லி நேற்றைக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் செய்திருந்தவர். மற்ற சாரதியும் தனக்குள்ள நேரங்கள்ல வந்து புதன்கிழமையில தந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார். ஹேமா சோபிதா திரு உண்மையா எல்லோருக்கும் எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் நாங்கள் நம்பிக்கை சொல்லணும். தங்கள் அவ்வளோ அந்த காலம் தொட்டு இப்ப வரையும் பயணிக்கிறார்கள். இந்த ரேடியோவோடையும் தியேட்டரோடையும் எங்களோடையும் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னுக்கு நாங்கள் இருப்போம் எப்பவும் என்று சொல்லிக்கொண்டு தரிசனா அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமலுக்கு இந்த நேரத்துல வந்து எல்லா நிகழ்ச்சியும் தங்கள நேரத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையா நான் எல்லோரும் இந்த நேர்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தரிசனா
0: நன்றி. இங்கே தொடர்ந்து வைபரூடாக குணம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் குணம் அவர்களே.
2: வணக்கம் தர்சன், நலமா இருக்கிறீங்களா?
0: நலத்தோடு உரையாடுகிறோம்.
2: ஓகே, நீங்கள் அப்படியே நலத்துடன் இருந்து தொடர்ந்தும் உங்கள் பணியை செய்ய எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நீங்க ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டு பேசுகிறீர்களா இல்ல நிறுத்தி போட்டு பேசுகிறீர்களா?
2: ஒரு சத்தம் கேக்குதோ
0: இல்ல கேக்குறேன். ஓடிக்கொண்டா நிறுத்தி கொண்டா?
2: ஓடி போட்டு நிறுத்தி இருக்கேன்.
0: ஆ சரியா. யாராவது உள்ளுக்குள்ள இருந்தா அவர்களுக்கு நாங்கள் தமிழ் மொழியில பேசுறது அவர்களுக்கு சிரமமா இருக்கும்.
2: நிப்பாட்டிட்டு எங்களுக்கு ஓப் எடுக்கலாம் தானே அப்ப எடுத்துட்டு என்னன்னா அந்த உங்களுக்கு நன்றி சொல்லணும் தெரிஞ்சேன். அந்த அவைகள் அந்த ஃபைவ் டோர் டான்ஸ் அகாடமி அந்த விளம்பரத்தை நீங்க செய்த சென்ற வாரம் செய்தா சரி வரையில இந்த முறையும் இல்லையா போன் பண்ணி அவர்கள் சொன்னார்கள் இருக்க நன்றி சொல்லணும் என்று சொல்லி இரண்டாம் கூட விளம்பரம் வந்து ஒரு முக்கியமா தங்களுக்கு இருந்தா தாங்கள் அதை பின்பு எல்லாருக்கும் இந்த பேஸ்புக் எல்லாவையில் மெட்ராஸ் ஆக்கலாவியல்ட குரூப் நாங்கள் அதை வடிவா செய்ததுக்கு நீங்க செய்ததுக்கு நன்றி. சென்ற வாரமே வந்து சொல்லணும் வந்து ட்ரை பண்ண இல்ல இந்த வாரமே இப்ப மீலாவுடியத்தான் எனக்கு எடுத்து சொன்னேன். தங்களுக்கு டான்ஸ் கிளாஸுகள் நடந்து கொண்டிருக்கிறோடியால் வெறியலாது நன்றி தரிசனை தான் அந்த விளம்பரத்தை செய்ததுக்கு நன்றியை சொல்லி சொல்லி
0: அடிச்சுருவார்கள் அல்ல
2: அவர்கள் அவர்கள் தங்களோட கடமைக்கு சொல்லணும் அவைக்கு ஒரு சொல்லணும் இருந்ததா தலைவர் உண்மையிலே நன்றாயிருந்தது மற்ற அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் என்னென்னா அந்த தியேட்டர் விளம்பரத்தை அவர்கள் அந்த திரையில் அன்று நல்ல நிறைய புல் கிரவுட்டா இருந்தது அவர்கள் அந்த திரையில் ஒரு 7-8 தடவை போட்டிருப்பார்கள் அந்த அந்த தொடர் போல்றது என்ன அப்படி என்றதையும் அந்த ஸ்கிரீன்ல எல்லாம் வரைக்கும் இதுவும் ஒரு தடவை வந்தது விளம்பரதார மற்ற அனுசரணையாளர்கள் வரும்போது இதுகளையும் தொடர்ந்து அவர்கள் போட்டு அதை செய்திருந்தார்கள். மற்ற ஸ்பீச்சும் அந்த டீச்சர் வந்து ஸ்பீச் பண்ணிக்கே சொல்லியிருந்தவன் இந்த இதுல தொடர்பு நன்றிகள் அதை நிறையவே சொல்லியிருந்தா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற சென்னை தமிழ் வன்கூர் மக்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் அந்த பிரேக் டைம்
0: நிறைய பேர் வந்திருந்தார்களா?
2: நிறைய வந்து அந்த யாழ்ப்பாண தாக்கல் கொஞ்சம் குறைவா அவையில் தான் முழு
0: யாழ்ப்பாண தாக்கல் ஏன் யாழ்ப்பாண தாக்கல் அப்படி செய்கிறார்கள்?
2: இல்ல இல்ல அவையல் அப்படி அவையல அது நாங்கள் அப்படி சொல்லல அவையல அவையல கூட அந்த எங்கடா இப்ப நாங்கள் அந்த ஒரு பிரச்சனை இருக்குதா எங்கடே ஆக்கல் இப்ப நான் கதைக்குள்ள பொதுவாக கேட்டுக்கொண்டு இங்க இருக்கிறாக்களும் எங்கடே ஆக்கல் செய்தாதான் எங்கடே ஆக்கல் இப்ப யாழ்ப்பாணதாக்கள் செய்தால் உடனே முன்னுக்கு வந்து அதை செய்கிறதுக்கு நிற்பார்கள். மற்றவர்கள் என்னைக்கு அவையல் தான் அது ஒரு இருக்கிறது கூடுதலாக இப்ப ஒரு ப்ரோக்ராம் உண்டு இங்க யாழ்ப்பாணம் ஆக செய்யக்க அதுக்கு 90% எல்லாம் வருவார்கள். ஆனால் அவையால் செய்யக்க ஒரு அளவுக்கு அது டைம் இல்லையண்டி அதாவது சொல்ற மாதிரி என்ன தெரியுது அது உண்மை போய் தெரியவில்லை அதை விடுவோம் அதை பாராட்டிய பெய்யக்கூடாது. இருந்தாலும் இவர்களை நிறைய பேர் நான் பழகி பார்த்தேன் நல்லவர்கள் கூடுதலாக இந்த வந்த இப்ப நான் அதுக்காக நான் யாழ்ப்பாணம் தாக்கல் இங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தாக்கள் எல்லாரும் அந்த அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்பந்தமாக வந்தவர்கள் தான் இதுக்கு அந்த நிகழ்வுகளுக்கு இருந்த வேலை பார்த்தேன். நான் பிரேக் டைம்ல அவர்கள்ட உரையாடும் போது சொன்னார்கள் தாங்கள் இதுகள் இந்த
0: யாழ்ப்பாணத்தாருக்கு ஒரு குணமும் இருக்கு மலேசிய தூதுவாலயத்திலே அவர் ஒரு இந்திய தமிழர் தான் கோபால ஆண்டவர் அவர் அந்த நிர்வாகத்துக்கு அந்த மாதிரி இங்கே பிரான்சில் உள்ள மலேசியன் எம்பசியின் நிர்வாகத்துக்கு பொறுப்பு இப்போ அவர் தான் வரவு செலவுகளை எல்லாம் பார்ப்பார்கள் மற்றது இந்த தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் அப்படியே பொறுப்பான பதவியிலான் இருந்தவர் அதற்கான நாடுகளில் வேலை செய்திருக்கிறார் தூதுவாலயத்தில் யூகஸ்லாவியா இருந்தபோது சரி போலந்தில் ரஷ்யாவில் அமெரிக்காவில் எல்லாம் வேலை செய்த நல்ல அதிகாரமுடையவர். அப்போ அவர் என்னோட இந்த மனம் விட்டு அரசியல் எல்லாம் உரையாடத் தொடங்கிய காலகட்டம் இந்த விடுதலை புலிகளுக்கும் அவர் பின்னால் திலகர் அவர்களை அழைத்து $500 கொடுத்திருந்தார். அப்படியே நல்லா பழகக்கூடியவர். அப்போ நான் வேலைக்கு போகிற போது இன்டர்வியூக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே வந்திருந்த போது எனக்கே சந்தேகமாக இருந்தது வேலைக்கு எடுப்பார்களா இல்லையாண்டு. அப்போ உள்ளுக்குள்ளே போய் இன்டர்வியூ நடக்கையுள்ளே அவர் முதலாவது கேட்ட கேள்வி என்னட்ட வந்து டு யூ நோ அபவுட் எல்ஜிடி அண்டு. அப்போ நான் வாட் இஸ் தட் அண்டு கேட்டேன். யூ டோன்ட் நோ அபவுட் எல்ஜிடி அண்டு நோ சார் வாட் இஸ் தட் அண்டு. அப்போ யூ நோட் ஐ நோ சம்திங் எல்டிடி பட் ஐ லெஃப்ட் மை கண்ட்ரி 1982 ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் திஸ் பொலிட்டிக் அண்டு. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சரியா. அப்போ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு பிறகு என்ன கூப்பிட்டார் அப்போ அதுக்கு ஒரு சீமோன்ன்ற ஒரு பெம்பிள தான் எல்லாம் கேட்டு கேட்டு எழுதி கொண்டிருந்தவா அவள் அங்கே வெளியில் ஏதோ என்ற இதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தவர்களுடைய எல்லாத்தையும் அவள் கொப்பி பண்ண போனது பிரதமராக சொன்னார் இதையே நீ மெயின்டைன் பண்ணு ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு தமிழன் வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருக்கிறான் அவன் வீட்டை வல்வடித்துறையில் விடுதலை புலிகள் எடுத்துட்டாங்க அந்த ஆத்திரத்திலே அவனுக்கு புலி என்றாலே டென்ஷன் ஆகிட்டோம் பிற என்னோட தமிழில் பேசினார் மிக கவனம் இது தனக்கு சொன்ன அதே பதிலையே இப்போவும் இங்கே பயன்படுத்திக்கொள் இல்லாட்டி அவன் பெரிய சிக்கல் தருவான்ற மாதிரி அவர் எனக்கு சொன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாமே உரையாடத் தொடங்கி அவருக்கு நான் போய் வர்றது இதுகளெல்லாம் தெரிந்து, அப்போ எங்களுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ரூடு பிரணை 341 ரூடு பிரணையில் தான் டிசி ஆஃபீஸ் இருந்தது. அப்போ கீழே ஒரு அராப்காரன் தான் கடை வச்சிருந்தவர். அப்போ அவருக்கு நாங்கள் என்னத்துக்கு போராடுறோம், இது சம்பந்தமாக எல்லாம் சாமான் வாங்க போயக்குள்ள அவருக்கு தெரியும் நாங்கள் ஆயுத போராட்டம் நடத்துகிறதாண்டு. அப்போ நான் ஒரு நாள் எம்பசரண்ட சிஎம்டி காரை கொண்டு போய் அவர்கிட்ட கடை கிட்ட தான் பார்க்கிங் இருந்தால் பார்க் பண்ண அவர் ஓடி வந்தார். அதுக்கிடையிலே எப்படி உங்களுக்கு நாடு கிடைச்சிட்டுதாண்டு இரண்டா அந்த எம்பசி காரை கண்டுட்டு அவர் நினைச்சார் அதுக்கிடையிலேயே எங்களுக்கு நாடு கிடைச்சிட்டு தாக உண்டு. அப்போ அவரோட கோபாலா அவர்களுடைய ஒப்படைக்குள்ளே அவர் மலேசியாவில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுவார். அதாவது யாழ்ப்பாணத்து தமிழர்கள் பிரிம்பா கோயில் கட்டி தங்கட கோயிலுக்கு இந்தியாக்காரர்கள் நடத்துகிற கோயிலுக்கு வரமாட்டார்கள், தங்களை ஒரு வித்தியாசமான பிறவிகளாகத்தான் காட்டிக்கொள்வார்கள் என்று சொல்லி அந்த கவலைகளை வெளிப்படுத்தினார்.
2: அது ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த காட்டி கொடுக்குற தன்மையில தான் எங்களுடைய ஆக்கள். அந்த இங்க ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது, இது நடந்து 15 ஆண்டுகளுக்கு முதல் அந்த விளையாட்டு போட்டி ஒன்று நடக்க ஆர்சிஎம்க்கு அறிவிச்சிட்டார்கள். இது வந்து புலிகள் தான் செய்யுது, இது இதுல அவியல் இதுதான் அப்படியா இங்க தடை செய்திருக்கிறேன். அப்ப அவியல் தான் செய்யணும் அந்த ரிப்போர்ட் வந்து போயிருக்கு. அப்ப ஆர்சிஎம்பி வந்து சிவில் நிலான் கார்ல வந்து நான் வெளியில என்னன்னா எங்களுக்கு ஆரண்ட தெரியாதானே அவர் வந்து என்னோட அப்ப கேட்டார் இப்படி இந்த விளையாட்டு போட்டியை பற்றி இது யார் இது ஓர்கனைஸ் பண்றது என்ன. அப்ப அந்த நான் சொன்னேன் இது ஓர்கனைஸ் பண்றது தமிழாக்கள். இப்ப அவர் அதுல பக்கத்துல நின்றவர் அந்த ஓர்கனைசர் அவரும் உடனே அந்த இவையல் வந்து கதைச்சா போய் அவரும் பக்கத்துல வந்தார் என்னன்னா அப்ப இன்னும் ஒரு மணிவாசகம் அங்கல் என்று அறிஞர் இருக்க அவர் இன்டர்பிரட்டர் இருக்கார் அவர் நல்ல அவர்கிட்ட கேட்டார் என்ன என்ன அலுவல் நீங்கள் என்னத்துக்கான இல்ல அவர் கேட்டார் இந்த விளையாட்டு போட்டியில ஓடி வெல்றாக்கள் எல்லாம் இலங்கைக்கு போய் இப்போ புலிக்கு அந்த பயிற்சி எடுக்க போயினோமாம் அது உண்மையாண்டு கேட்டார் இது புலி இருக்காமன்னு கேட்டார். அப்ப அந்த அவர் சொன்னார் புலிய நீங்கள் பார்க்க வேண்டியது காட்டில, இது வந்து நாங்கள் விளையாட்டு போட்டி எங்களை பொழுதுபோக்கு செய்ய போறோம், இங்க வந்து நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் போய் புலி இருக்கோ புலி இல்லையோ அது காடு புறஸ் ஏரியாவில போய் நீங்கள் பாருங்கோ இங்க பாக்காங்க, இது வந்து எங்க ஒரு பிள்ளைகள்ட முயற்சிக்காக நாங்கள் எல்லாரும் தமிழாக்கள் சேர்ந்து நடத்துற விளையாட்டு போட்டியில இப்படி நீங்கள் எங்களை இம்சப்படுத்தி ஆங்கிலம் நிறையவே தெரிஞ்சபடியால் இவைகளை கதைக்க விடாமலே தொடர்ந்து கதைச்சு அவைய கார்லயே ரிப்போர்ட் இன்னண்டு ரிப்போர்ட் பண்ணது வந்து இந்த யாழ்ப்பாணம் தாக்கல். இப்ப நான் யாரண்டு தெரியல இந்த அறுவராள் அவங்களுக்கு சொல்லல அவங்க பெற மாட்டாங்க என்னங்க இங்க வந்து இது என்ன நடக்கின்றது.
0: சாசலியன்ற ஒரு ஏரியா இருக்குது, அப்ப அங்க நாங்கள் அந்த நேரத்துல காசிற்க போறது. அப்ப அந்த நேரத்துல போனா இல்லா இபிஎல்எஃப்காரராக இருக்கலாம் டெலுவாக இருக்கலாம் புல்லட்டாக இருக்கலாம் அவர்களுடைய வீட்டையும் தவற விடாமல் எனக்கு அப்படி வாதாடுறதில் விருப்பம் கூட. அப்போ அவர்களுடைய வீட்டுக்கும் போகிறதுண்டு. அப்போ எங்களோட காருக்கு காவலுக்கு விட்டுட்டு போனாங்கள். அப்படி இருக்க ஒரு இபிஎல்எஃப் சேர்ந்தவர் அவருக்கு அடிச்சு போட்டார், அறிவை கீழே விட்டு அவருக்கு அடிச்சு விட்டுறார். ஏதோ அவர்கிட்ட தன் வீட்டு ஏதோ வந்தது ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி அடிச்சு போட்டார். அப்போ நான் கீழே வர அவர் அழுது கொண்டிருந்தார் என்னென்று கேட்டால் அப்போ நாங்கள் அவரை போய் வீட்டை கீழே இறங்கி வாண்டா அந்த அடித்தவரை வந்து வேற கீழே இறக்கு அல்லாடி விட்டுட்டு போக மாட்டோம்னு அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா போலீஸுக்கு அடிச்சிருக்கிறார். எல்டிடியாலே அதாவது டீகர் வந்து வீட்டு வாசலில் தங்களை அடிக்க நிற்கணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ரெண்டு வேனில் வந்த போலீஸ்காரர் எங்களை நாங்கள் வீட்டு வாசல்லாம் நின்றாங்கள் அப்போ ஏன் நிற்கிறீங்கன்னு சொல்ல நாங்கள் சொன்னாங்கள் இப்படி பிரச்சாரத்துக்கு வந்த நாங்கள் அப்போ எங்களை எல்லாம் விட்டுட்டு அவர் எங்களோட விசாவில் யாருக்கு டீகர் என்ற பேர் இருக்கண்டு தீர்றார். ஏன்னா அவர் சொன்னது டீகர் வந்திருக்குது அடிக்கிறது கேட்டு அப்போ நினைச்சா டீகர்ன்றது ஒருத்தட்ட பேரண்டு சொல்லி எங்களை சொற்கரையில் விட்டு கையை ஊத்த சொல்லி போட்டு எங்களோட விசா ஒவ்வொன்றா எடுத்து ஆர் டீகர்ன்று பார்த்துட்டு அப்போ எனக்கு ஓரளவுக்கு விளங்கிட்டு இவர் டீகரை தான் தேடுறாரன்ட்டு நான் சொன்னேன் நாங்கள் வந்து ஸ்ரீரங்கன் பிறகு என்ன டீகரை தேடுறாண்டு வெளியில் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கண்டு

0: முக்கியமான பிரமுகராயிருக்கிறார். அப்ப அவர்கள் வெளியில இருந்து என்ன செய்ய இயலாதோ அதை உள்ளுக்குள்ள வந்து நல்ல வடிவா செய்து முடிச்சுதான் எங்களை மண்ணோடு மண்ண கூட்டி அள்ளின மாதிரி முள்ளிவாய்க்கால் வரையிலே அள்ளி சென்று சென்றது. காரணம் இந்த இது இந்த விடயங்கள்ல கவனம் இல்லாமல் இருந்தா
1: கர்ம ஆண்டோண்டு இருக்குதுன்னு அது எப்பவுமே விட போறதில்லை. எங்களுக்கு ஏதோ உண்டு எல்லாரும் நிம்மதியா வாழக்கூடிய ஒரு நிலை வருமென்ற நம்பிக்கை இருக்குது. பச்சை தரிசன நாங்கள் உங்களுக்கு நேர்கள் நிற்பார்கள். நான் நன்றியை சொல்லணும் இந்த டிஆர்டி வானொலி அறிவிப்பாளர்கள் எல்லாருக்கும்.
0: நாங்கள் தான் நேர்களுக்கு எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும்.
1: அவையல் வந்து இன்றைக்கு இப்போ எல்லாருமே இப்போ குடும்பங்களா இருக்கிற போது பொருளாதார சிக்கல்கள் அது இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்க அவையல் அந்த வேலையை ஒதுக்கி இங்க வந்த நிகழ்ச்சிகளை செய்யறது அதுவும் இலவசமாக செய்யறது அவையல் வந்த ஒரு உண்மையிலே ஒரு எல்லா அறிவிப்பாளரும் ஒரு ஹீரோக்கள் தான். என்ன இது அவையல் செய்யற இதாலான் உண்மையிலே இப்ப ரன் பண்ணக்கூடியதா இருக்குது. அவர்களுக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் நினைச்சால் நினைச்சு பாருங்க எப்படியான நிலைமைக்கு போயிருக்கும். அதனுடைய அந்த அறிவிப்பாளர் அனைவருக்கும் இதம் தாழ்த்திய நன்றியே நான் சொல்லிக் கொள்றேன். மற்றது நேர்களுக்கு நன்றி. நான் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வேலைப்பாடு காரணமாக விரவிருப்பம் இல்லையண்டில வருவது குறைவா அதெல்லாம் வருவதில்லை. மற்ற உங்களுக்கு நன்றியை சொல்ல சொல்லி இந்த செய்தி முதன்மை செய்தியை நீங்கள் தொடர்ந்து செய்கிறபடியால் உண்மையிலேயே எல்லா நேரலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இருக்கா நீ சொல்லு நாங்க சொல்ல இல்லை டைம் இல்லையன்னு சொல்லி. இப்ப கட்டார்ல இருந்து சிட்னி ஆஸ்திரேலியா மலேசியா ஸ்ரீலங்கா என்று நிறைய நிறைய நண்பர்கள் கேட்கிறார்கள். எல்லாருக்கும் சார்பாக டொரண்டோவிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய எல்லா நண்பர்களின் பேர்களை சொல்லி இல்லாம கிடக்க அவ்வளவு நண்பர்கள் எழுதியிருக்கார்கள். அவ்வளவு நண்பர்களுக்கு உங்களுக்கு நன்றியை சொன்னவர்கள் அவர்கள் எல்லோரும் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்று செல்றேன். தரிசன நன்றி வணக்கம்.
0: நன்றி. இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருந்தால் அவரையும் முனைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் அன்பான தர்ஷன் கிறிஸ்தவதி சிவநாதன். உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி. நேற்றைய பொழுது அந்த கேள்விகள் கேட்டு வந்திருந்தீங்க சுவிஸ் நேரத்துல. நல்ல கேள்விகள் இப்படி தெரிஞ்ச இதுகளை கொண்டு வந்தா தான் நாங்கள் பிறதை அறிந்து கொள்ளலாம். எனக்கு எல்லாம்
0: எல்லா அறிவிப்பாளர்களும் அப்படித்தான் கொண்டு வரார்கள். நான் மட்டுமில்லையே எல்லா அறிவிப்பாளர்களும் தெரியாத விடயத்தை தான் உங்களுக்கு
2: எல்லாரும் தான் நேற்று எனக்கு மகிழ்ச்சி எல்லாத்தையும் அறிந்தது. மற்றும் நேர்களில் பங்கெடுத்த அனைவருக்கும் அனைத்து நேர்கள் மிகவும் ஆர்வங்களோடு வந்து இப்படியான போட்டி நிகழ்வுகளில் பங்கு பெற்றது நல்லா இருக்கும். இந்த சனிக்கிழமையில வர கேள்வி பதிலுக்கு நேரம் காணாமல் ஓடி ஓடி எல்லோரும் அடிபட்டு பதில் சொல்லி கொண்டிருப்பார்கள். 5 கேள்விகளுக்கு பதில் கணேஷோடு. அதே மாதிரி தான் கேது ஓயார்கள் நான் கொண்டு வர எல்லாத்துக்கும் ஹேமா இன்னும் அழுத்தும் அப்படி என்று எல்லாவற்றுக்கும் நல்ல
0: அழுத்தம் கண்டுபிடிக்க கூடிய மாதிரி இருக்கா
2: இலங்கையில் இன்னும் அழுத்துமா? ஓம் ஓம் ஓம் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். இன்றைக்கு வந்து பங்கு வெட்டினான் அது பதில் வந்து விட்டது. அந்த ஆடி ஜூலை 5 அதை கொண்டு வந்திருந்தார். கரும்புலி தினம். இன்றைய கதை கூட நல்ல ஒரு கதை புதிய நல்ல ஒரு கதையை கொண்டு வந்திருந்தார். நீங்க நல்லா அழகா வாசித்திருந்தீங்கள் அதுக்கு நன்றி கூற வேண்டும். அடுத்தது செய்திகள் எல்லா செய்திகளும் முழுமையாக அந்த முழுநீர செய்திகளை தருவது மிக நல்ல 12:30 9:30 செய்தி 9 செய்திகள் எல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல வேணும். மணிக்கு ஒரு தடவை செய்திகளும் சுருக்கமாக தருவீங்கள். இருந்தாலும் இன்றைக்கு செய்தி கேட்டு வியந்து விட்டேன். 116 வயது மூதாட்டியோரால் திருப்பதி கடியில ஏறி நடந்து போயிருக்கிறார்.
0: முழுமையாக ஏறி முடித்து ஆலய உள்ளே அதுவும் காத்திருந்து ஆலயத்துக்கு உள்ளேயும் சென்றிருந்தார்.

0: அவங்க உண்மையிலேயே அப்படி கேட்டோம்னா 116 வயதுல ரெண்டு நடை, இந்த வயசுலயே நாங்க ரெண்டு நடை நடந்தோன்னா விளைச்சி மூச்சு வாங்கி நின்றோம். அவ அவ்வளவு படிகளை மூறி போயிருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு அற்புதமான ஒரு விடயம் தான் நடைபெற்றிருக்கிறது. நீங்க வந்து சொல்லுவீங்க இவ்வளவு பேர் போனவே இவ்வளவு உண்டியல்ல வெறுமதி வந்திருக்கு 4 கோடி என்றே சும்மா ஒரு நாளைக்கு 4 கோடி என்றே நம்ப முடியாம இருந்தது அவ்வளவு. நீ அந்த முடி காணிக்க கொடுக்கறது 33,000 கிட்ட பேர் ஒரு நாளைக்கு கொடுக்கிறார்களா முடி காணிக்க
1: என்றெல்லாம் செய்தியில் இன்னொரு செய்தி வியப்பாக இருந்தது. நெடுந்தீவில இதுவரையில பெட்ரோல் சைட் இல்லாமல் இருந்திருக்கு. இப்பதான் புதிய அரசாங்கம் தான் அங்கே ஒரு எரிபொருள் டப்பு நிலையத்தை ஆரம்பிக்க போறார்கள்.
0: நீங்களால நெடுந்தீவை கவனிக்க இல்லாட்டி இந்தியாவுக்கு கொடுங்க நெடுந்தீவு என்று நெடுந்தீவு மக்கள் சொல்லினதா.
1: இப்பொழுது அங்க மிகப்பெரிய அளவில் உல்லாச பயணிகளை கவருகிற இடமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடக்கிறபடியால் அங்க உள்ள காணிகள் எல்லாம் விலை அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது.
0: தனி
1: நபர்கள் வந்து யாழ்ப்பாணம் அங்கே இருந்து கொண்டு வந்து கூடுதலான விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். சும்மா அந்த எங்களுடைய அரிசிமா விற்கிற மாதிரி கடைகள்ல தான் எரிபொருளையும் வாங்கக்கூடியதா
0: இருந்தது.
1: அப்படித்தான் அதை வித்தார்கள். இப்பதான் ஒரு உண்மையான ஒரு எரிபொருள் நிலையம் அங்க வரப்போது அதுக்கு மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார்கள். அதை எங்களுடைய செய்தி அறிக்கையிலும் இணைத்திருக்கிறேன், கேட்டு பாருங்க.
0: அவங்க அவையில் வந்து எங்களுக்கு லைட் இல்ல, அது இல்ல, ஒண்ணுமில்ல, கவனிக்காம இந்த நெடுந்தீவை விட்டுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்கு கொடுங்கோன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ததுண்டு அறிந்திருந்தாங்க. 3 மாசத்துக்கு முன்பே இருக்கும் அப்படி செய்ததால இப்ப அப்படி வந்திருக்குது. எனவே இப்படித்தான் இவர்கள் செய்ய வேணும். நீங்க செய்தியெல்லாம் நீங்க வாசித்திருந்தீங்க. இப்ப இலங்கையில ஆசிய நாட்டிலே முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறேன்னு சொல்லி சுற்றுலா தர பயணிகளுக்கு செல்லும் இடமாக மாறி இருக்குதுன்னு சொல்லி. எனவே செய்திகளை அந்த செய்திகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எல்லா தேடுதலுக்குமே அனைத்து தொகுப்பாளர்களும் அறிவிப்பாளர்கள் எல்லாரும் நல்ல கேள்விகளை கொண்டு வந்து நல்ல ஒவ்வொரு நிகழ்விலையும் கேட்கும் பொழுது நல்லாகத்தான் இருக்கிறது. அதுக்கும் பாராட்டுகள் கூறிக்கொண்டு சொல்லி பிறந்த நாள் திருமண நாள் காலில் நான் வாழ்த்தாது இருந்தால் அவர்களுக்கு எல்லோருக்கும் மனமாற வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தர்ஷன் நன்றி. உங்களோட பணிக்கு ராஜா அண்ணா இப்போ கொஞ்ச நாளா ஞாயிற்றுக்கிழமை வந்து தனது பணியை சேர்த்துடன் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன் உங்களிடம். இன்று அரசியல் இலங்கையை பற்றியா?
1: ஆமாம், இலங்கையை பற்றி ஹைதர் அலி அவர்கள் இன்று இணைந்து கொள்வார்.
0: ஆ சரியா,
1: ஹைதர் அலி அவர்கள் பல விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறார். இந்த அரசினுடைய செயற்பாடுகள் என்ன, இது தற்பொழுது இவர்கள் முன்னிய காலத்திலே கைது நடவடிக்கைகளில் மைந்தாக்கள் உத்தவராயாக்கள் ஈடுபட்டிருந்த போது சுரேசலை அவர்களுடைய கைதுகள் அவை தொடர்பாக அவரிடம் கேள்விகளை கேட்கலாம் நினைச்சிருக்கிறோம்.
0: நல்லா கேளுங்க. எல்லாம் அந்த கால இந்த அரசாங்கம் வந்து தமிழர்களுக்கு செய்யறது குறைவாக இருந்தாலும் அந்த வடக்கு கிழக்கை தாண்டி
1: ஓரளவுக்கு தமிழர்களுடைய பகுதிகளிலும் முன்பை விட கூடுதலான வேலைத்திட்டங்களை
0: செய்கிறார்கள்.
1: வந்து இந்த அரசினுடைய நோக்கங்கள் என்ன, அவை தொடர்பாக ஹைதர் அலி அவர்களிடம் கேட்டு பார்ப்போம்.
0: அவர்கள் இங்கு வடக்கு பகுதியில செய்யினம் இல்ல, செய்யினம் இல்லை என்று யார் வந்தாலும் அவையில திட்டுறதான் வேலை எங்களுடைய அவர்களுக்கு அப்படியே திட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் செய்தார்கள். மஹிந்தாவுக்கும் உத்தவையாவுக்கும் ரணிலுக்கும் இந்த இது கிடைத்திருந்தால் இவ்வளவு என்ன இதுகள் ஊழல்கள் வெளியில வந்திருக்குமா? இவ்வளவு ஒரு விதமான ஊழல் நிறைந்த ஒரு நாடாக எல்லா நாட்டில தமிழரே இல்லாம போயிருப்பினும் இவர்கள் எல்லாம் வந்திருந்து அழித்திருப்பார்கள் தமிழரை. அதை ஒருத்தரையும் யோசிச்சு பார்க்கணும் இல்லை. நாங்கள் அவர்களுக்காக சார்பாக கதைக்கவில்லை, ஒரு அளவுக்கு ஏதோ ஒன்று செய்கிறார்கள் என்று நாங்கள் நினைச்சு
1: கொண்டிருக்கோம். சுபாவம் இருந்தது, இப்ப எந்த ஒரு விடயத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்குது.
0: உருவாக்கப்பட்டிருக்கிறது. கோத்தபாயாவே போய் என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு யாரெண்டா என்ன அரெஸ்ட் பண்ண, உங்கள குற்றம் இருந்தபடியே தான் என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டாம் நீதிமன்றத்துல
1: முறையிடுறீங்கள்.
0: கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. நான் கேட்கிறேன் தர்ஷன், நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இங்கே தொடர்ந்து அடுத்த நீர் காத்திருந்தால் அவரது கருத்துக்களை. வணக்கம்.
2: என்ன
1: நித்ரியா போனீங்களா இடையில?
2: இந்த வாரம் வாழ்த்துக்களை கூடிக்கொண்டு திருமணம் திருமண வாழ்த்துக்கள் எல்லோரும் நானும் இணைந்து கொள்கிறேன். அத்தோடு அனைத்து உறவுகளும் சுகம் ஏற்பட்டு அவர்கள் நாங்கள் சுகமத்தில் ஈடுபட்டு கொண்டு என்று நீங்க முந்தைய சொன்னீங்க தெரியுமா? அந்த என்னன்னு சொன்னாங்க தர்ஷன், அந்த இன்டர்நெட் மூலமா எங்கிற காலத்துல இந்த முந்திய சொன்னீங்க தெரியுமா தர்ஷன்?
1: என்ன சொன்னான்? பல விஷயங்களை அலட்டி இருப்பேன், இந்த அலட்டல் என்பதை நீங்க சொன்னா தான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உங்களுக்கு அந்த இவர் எங்கட ஸ்டீவன் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளில் ஒன்று புதிதாக கண்டுபிடித்திருக்கிறது பல விடயங்களை. அவர் தனியாகவே ஒரு நிறுவனத்தை சில பிரெஞ்சு நண்பர்களோட சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார். அவருடைய கண்டுபிடிப்புகளை ஏஐயோட இணைத்து ஒரு புது வடிவம் கொடுத்து உருவாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இதுவரை பலர் தொடர்பு கொண்டு பல நிறுவனங்கள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போ அதில் சிலது விடயங்கள் வந்து இப்போ நீங்கள் தற்செயலாக எங்கேயோ போய்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கீழே விழுந்து விட்டால் தானாகவே சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து அழைப்பு போய்விடும். அழைப்பு போகிற போது அவர் இருக்கிற இடத்தையும் அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் கதை காட்டிலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அடித்திருக்கிறார், எந்த இடம் என்பதை உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக ஏஐயினூடாக அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஏஐயினூடாக அந்த இடத்தையும் என்ன ஏன் அப்படி நடந்ததையும் அவருடைய சம்பந்தப்பட்ட தகவல்களையும் உடனடியாக அவர்கள் அவர் கதை காட்டிலும் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது அவர்கள் கண்டுபிடித்தது. இந்த ஏனெண்டா அது அந்த இணையதள இணைப்பு வந்து அவர் எங்கே போனாலும் அது அப்படி வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒன்றைத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தர்ஷன், நான் ஜெயமலன் ராசந்திரசேகரம்.
1: ராசந்திரசேகரம் ஐயா அவர்களையும் வரவேற்று இணைத்துக் கொள்ளுகிறோம்.
3: நன்றி. கனகராஜன் தான் இந்த சுயனம் காரணமா நேர் நேரத்துக்கு வெளியே போச்சு.
1: என்ன கடுமையான சுயனமா?
3: இல்ல இல்ல இல்ல, சும்மா அது விஷப்பூச்சி கடிச்ச கையில வந்தது.
1: சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கும் அனுபவமா இருக்கும். விஷப்பூச்சி என்ற என்ன பூச்சி?
3: அது அந்த மரம் வெட்டி ஒரு ஆறு மாதம் இருந்த மரம், அந்த மரத்தை தூக்கி அந்த பட்டை அந்த மரப்பட்டைக்குள்ள பூச்சி இருந்திருக்கு.
1: என்ன பூ? குளவியா?
3: இல்ல இல்ல, அது ஒரு வெள்ள பூச்சி, இந்த எதுவும் கரப்பான் பூச்சி மாதிரி. அது கடிச்சு நான் தின்னான்னு காஞ்சோண்டி அடிக்கின்றது, சுரண்டி சுரண்டி கொண்டு வந்து அது ஒரு குளம் பெரிய பொக்கலாம்
4: வழிகாட்டும் எதிர்காலத்தில் நினைக்கிறேன்.
3: நன்றி. மற்றது இந்த வேரம் பிறந்த நாள் கொண்டாடியவர்கள், திருமண கொண்டாடியவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்ற 19/5/2025 பிறந்த நாள் வந்தது, அது மாநிலையிலே நான் சிறப்பாக செய்த அறிவிப்பாளர்களுக்கும் அதில் வாழ்த்திய நேர்களுக்கும் வீட்டில் எடுத்து வாழ்த்திய நேர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, அத்தோடு
4: கவலைப்பட்டீங்களா?
3: இல்ல இல்ல இல்ல இல்ல,
4: ஒரு வயது கூடுதண்டு கேச்சு.
3: அது வயது இல்ல, யாருக்கும் பிறந்த ஒரு நாளைக்கு வயது போய் கொண்டுதானே இருக்கு. வேணும்
4: வயது கூட கூட கவலையும் கூடுமல்ல. உலகத்தை பார்க்க வேண்டி வர போது அது இதன்று சொல்லி ஒரு கவலை கூடும் இல்ல.
3: மற்ற இந்த வானல் இஞ்சரி இலங்கை இஞ்சரி இத்தனை சிறப்பாக கொண்டாடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மற்றது காலஞ்சென்ற பாதராஜா அவர்களுக்கும் பாக்கியராஜா அவர்களுக்கும் எங்கள் நன்றி இந்த ஆழ்ந்த அனுபவத்தை கூறிக்கொண்டு, மற்ற எனது நண்பர் பஞ்சாட்சிய மரணத்தை நாங்கள் அதுக்கு போறதுக்கு அட்ரஸ் கிடைக்காம போட்டது தான். நாங்கள் பார்த்த அந்த இது லங்கா ஸ்ரீல இருந்த சொன்னார்கள், அவருக்கும் அவருடைய
4: தூரம் எல்லாம் அவர் இருக்கிறார். கிட்டவில்ல
3: 110 குப்பளல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு நல்ல உதவி செய்திருக்கிறார். கேள்விப்பட்டேன். அன்றைக்கு போன சுவேட்டா கோயில நண்பர்கள் சந்திச்சவர்கள் நண்பர்கள் எல்லாம் கதைச்சார்கள், உங்களை பற்றி கதைச்சார்கள். நீங்கள் தாங்கள் கேட்கல, நீங்க சில உள்ள வந்திருந்தாலும் தரிசன் இப்படி எல்லாம் நல்லா கதைக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களை உங்களை விட்டு பக்கத்துல அந்த கார் வச்சு 60,000 ரூபா அவன் மகன் டைம் கண்டு கதைச்சார். எனக்கு கதைச்சு உங்களை பற்றி எல்லாம் கதைச்சார். அதெல்லாம் பஞ்சாயத்து வந்த இது நடந்ததுலாம் சொன்னார். கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறி விடவர்களே. நன்றி, வணக்கம்.
4: நன்றி உங்களுக்கும். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் தர்சன், நான் திருமதி ஈசா சுந்தர்லிங்கம்.
4: நீங்களா முதல் மற்ற இதுல நீண்ட நேரமாக காத்திருந்தது?
5: இல்ல இல்ல, நான் இப்ப
4: நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள். நான் ஒவ்வொரு தரா தானே இப்படிதான் எடுத்துக்கொண்டு போகலாம். சரியா,
5: நான் இப்ப நாளை ஏற்படுத்தினேன். இவ சந்திரசேகர் மையா கதைச்சு கொண்டிருக்கேன் ஏற்படுத்தினான். கிடைத்து விட்டது. நீங்கள் இப்படி நிலமா இருக்கிறீங்களா தர்ஷன்?
4: நலத்தோடு உரையாடுகிறோம். உங்களுடைய அனைத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
5: நன்றி தர்ஷன், நன்றி நன்றி. நாங்கள் அன்பு துறக்கம் இந்த வரையும் இந்த டிஆர்டி தான் எங்களுக்கு ஒரு இப்போ ஆக்கள் இல்லாட்டியும் அது ஆக்கள் போட்டுட்டு நாங்கள் எங்கள்ட விளைச்சு தான் ஆக்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி என்ன. அப்போ அந்த உதவிக்கு நாங்கள் இன்றுமே பணி செய்யத்தான் வேணும். அப்போ செய்து கொண்டு எனது பேரன் ரியான் பிறந்த நாள் 11ஆம் தேதி 6ஆம் மாதம் வந்தது. அதை நாங்கள் 13ஆம் தேதி 6ஆம் மாதம் வானொலிக்கு எடுத்து வந்திருந்தோம். உண்மையில் அங்கே மகள் வீட்டான் என்று நான் சின்ன மகள் வீட்டே இப்போ ரேடியோவே எனக்கு அவனியே வேண்டி வச்சிருக்கினேன். நான் இந்த இதெல்லாம் ரேடியோவில் உயிரன்னு வேண்டி வச்சிருக்கிறேன். ஆனால் தொடர்பு கொள்ளத்தான் இயலாது. அதே அந்த இப்போ எல்லாரும் கண்டி தானே வீட்டு டெலிஃபோன் குறைவு தானே.
4: இப்போ உங்களுக்கு வசதிக்காகத்தான் வாட்ஸ்அப்பு கண்டு இன்னும் வைபர் கண்டு தனித்தனியான இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
5: அறிவிச்சிருந்தீங்க ராஜாண்ணன் சொல்லி கொண்டிருப்பார். அப்ப இங்க வந்தா நான் டெலிபோன்லயே எடுப்பேன். அங்க நின்னா இனிமேல் அப்படி எடுத்து உண்மையில நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் வாரணும் வாழ்த்து ஒரு வாழ்த்துலாமுக்கு அங்க நின்றா நான் அதுக்கு வேற மாட்டேன் கேட்டுக்கொண்டு நிற்பேன். என்னட்ட நம்பர் இருக்கிற வைக்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு இந்த வாழ்த்து சொல்றது. அப்புறம் ரியாங்குட்டியின் 13ஆம் தேதி 13ஆம் தேதி 6ஆம் மாதம் வந்த பிரியாங்குட்டியின் பிறந்த நாளை வானொலிக்கு எடுத்து வந்திருந்தோம். உண்மையில் அதை சிறப்பாக அண்ணா 9 மணிக்கு தொடக்கி வைச்சார். எல்லோரும் அந்த அதட்ட அப்பம்மா அப்பப்பா எல்லாரும் லண்டன்ல இருந்து வந்திருந்தேனே அவையே கேட்டு உணர்ந்து இவ்வளவு நேர் வருவினியா இவ்வளவு பேர் வாழ்த்தினம் அப்ப நீங்களும் போய் வாழ்த்துறீங்களா உங்களுக்கு கவனியா நாங்கள் இல்லை இல்லை எனக்கு கவனியில் இந்த வானொலிக்கு நாங்கள் கொண்டு வந்தா அது ஏற்ற நிகழ்ச்சி இருந்தாலும் எங்களை நேர எல்லோரும் ஓடி வந்து கவிதை பாடியோ பாட்டு பாடியோ எல்லாரும்
4: உயர்ந்த பண்பு
5: உண்மைதான்.
4: சில பேர் வந்து அப்படி விரும்ப மாட்டார்கள். வானொலியினுடைய வளர்ச்சி கருதி எடுக்கிறபடியினால அதுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தாங்களாகவே உணர்ந்து அந்த வாழ்த்து நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். அது யாருடைய வாழ்த்து என்று அவர்கள் பார்ப்பதில்லை.
5: பார்த்ததில்லை உண்மையில்தான். உண்மையில நாங்கள் வந்து வாழ்த்தைக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். அவர்களோட மனம் எவ்வளவு சந்தோஷப்படும். இது தெரியாத முகங்கள் எல்லாம் ஓடி வந்து வாழ்த்துகளே என்று உண்மையில் அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. சிறப்பான எங்களோட நேரே நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. உண்மையில எந்தான நேயர்கள் எங்களோட உறவுகள் மாதிரித்தான் இப்ப வானொலி நேயர்கள் சேர்ந்து விட்டார்கள். அப்ப அவற்ற 11ஆம் தேதி 6ஆம் மாதம்
4: கேள்வி ஒன்று இருக்கிறது. முன்பு இணைதேடும் இதயங்கள் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வந்தோம். அப்ப அதை சிலர் மீண்டும் தொடக்கும்படி என்னோட தனிப்பட்ட ரீதியில கேட்டிருந்தார்கள். அந்த இணைதேடும் இதயங்களின் ஊடாக பலர் ஒன்று சேர்ந்தார்கள், குடும்பமானார்கள். ஆனா பின்னர் அது அவர்களுடைய சாதிகள் அதை கேட்கிறபடியால நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. சிலர் இப்பொழுது அதை பற்றி பிரச்சனையில நீங்க செய்தா பலருக்கு உதவியாக இருக்கும்.
5: உண்மையில உதவியா இருக்கும். இவ்வளவு பேருக்கு உதவியா இருக்கும் என்று கூறிக்கொண்டு அதையும் கூறிக்கொண்டு இவற்றை பிறந்த நாளை
4: நேருடைய அபிப்பிராயத்தையும் அது தொடர்பாக சொன்னார்கள் என்றா அதை மீண்டும் ஆரம்பிக்கிறதா இல்லையாண்டு முடிவெடுக்க கூடிய
5: முடிவு. உண்மைதான் இல்லாட்ட அந்த விருப்பத்தையும் கேட்டுத்தானே அதை செய்ய வேணும். உண்மையில நன்றி தான் தர்ஷன். அப்ப அவர் பிறந்த நாளை எடுத்து வந்ததுக்கு எல்லா நேயருக்கும் எங்கள் அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் எங்கள் குடும்ப சார்பாக வேர்களுக்கு எல்லோருக்கும் என்னமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ராஜாண்ண துவக்கி வச்சார். 9 மணிக்கு முடிச்சு வச்சது அன்றைக்கு ஒரு சனிக்கிழமை தான் அவற்றை இது மட்டும்தான் சகோதரர் ஜெகன் தான் 12 மணிக்கு முடிச்சு வச்சார். உண்மையில சிறப்பாக இருந்தது. எல்லா அறிவிப்பா அதை தொடர்ந்து ராஜாண்ணையும் ஜெகனும் துவக்கி வச்சது ராஜாண்ண முடிச்சு வச்சது ஜெகன். ஆனா இடைக்குல வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்தனை அறிவிப்பாளருக்கும் எனது குடும்ப சார்பான மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு நேற்று வந்த எனது பிள்ளைகளான ரெட்டு செல்லங்களான எனது பிள்ளைகளான திருமதி விதுஷா திருமதி வினோத் அவர்களின் பிறந்த நாளை வானொலிக்கு எடுத்து வந்திருந்தேன். உண்மையில பிள்ளைகளுக்கே மகளுடன் முத்தம்மாளுடன் நான் இருக்கிறேன். அவாக்கே தெரியாது. அண்ணாக்கு நான் எடுத்து கொடுக்க அண்ணா கேட்டுது அம்மா அவை என்ன புகைப்படத்தை போடம்மா அண்ணன் நான் இல்லையண்ணா அதை எடுத்து தெரிவிக்க வைக்க தெரிய வேண்டி வரும் வேண்டாம் நீங்க சிறப்பா செய்தா காணும் எனக்கு புகைப்படம் போட வேணும் என்ற அவசியம் இல்லையன்னு. உண்மையில மகளே அதிசயப்பட்டு போனா அம்மா இப்ப அம்மா கொடுத்த நீங்கள் எங்களுக்கு எதிரியம் கொடுத்துருக்குறீங்கள ஓடி வந்து என்ன கட்டிப்பிடிச்சு கொஞ்சி சந்தோஷப்பட்டா. அப்போ அவள் கனடா அந்த கனடான்ற அமெரிக்காவில் இருக்கிறவாக்கு தான் தெரியாது. அவள் எங்கிட்ட நேரம் மூன்று எங்களுக்கு 3 மணிக்கு 9 மணி 4 மணி அப்படிலாம் அவள் கேட்டவா. அவன் சந்தோஷப்பட்டா. அம்மா எத்தனையோ பேர் தனக்கே எடுத்திருக்கீங்க. அவங்க வானொலியிலும் கூட பிறந்தநாள் போகுதுண்டு தனக்கே எழுதி விட்டுருந்தவன் என் கேண்டிக்கு ரெண்டு அவன் கூறியிருந்தா உண்மையில் அனைத்து அதுவும் அண்ணாதான் துவக்கி வச்சார். 9 மணிக்கு அதை தொடர்ந்து சோபிதா, ராதிகோபாலசிங்கம், பிலிப் டவான்னு எல்லோருக்கும் அந்த இடையில வந்து கலந்து கொண்டு சில நிகழ்ச்சிகளை செய்த அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கடைசியா 10 மணிக்கு முடிச்சு வச்சது நீங்க தான். அப்ப உங்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும். வீட்டுக்கு அழைப்புகள் எடுத்து வாழ்த்திய அனைத்து உறவுகளுக்கும் உண்மையில நான் அந்த உறவுகளை மறக்கவே மாட்டேன். இந்த சொந்தங்கள் மாதிரித்தான் அதுகளும். அவை எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த டிஆர்டி வானொலி என்னமென்ன மிகச்சிறந்து என்னும் மேலோங்கி பெற வேண்டும் என்றதான் எங்களுடைய ஆசையும். அது நிச்சயம் நிறைவேறும். அந்த அன்னை உங்களை கைவிட மாட்டா. அது நிறைவேற வேணும் நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு உங்கள்கிட்ட நான் பகப்பட பெறுகிறேன் தர்சன்.
4: நன்றி. உங்களுக்கும் உங்கள் ஆதரவு கரங்களுக்கும் நன்றிகள்.
5: நன்றி நன்றி தர்சன் நன்றி.

நேரம் இரவு 8:13 ஐக்கியராஜ்யத்தில் 7:13. இணைதேடும் இது எங்கள் அந்த நிகழ்ச்சி, மணமகன் மணமகளை தேடுகின்ற அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது தொடர்பான கருத்துக்கள் உங்களிடம் இருந்தால் அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம்.

0: இருந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சந்துஷ்பதி சிவநாதன்
0: தான்.
1: திருமண இது அதை வந்து செய்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இத்தனையும் உறவுகளை நாங்கள் எடுத்து கொடுத்தா சொல்லுவார்கள், திருமணம் செய்து வைத்தால் ஒரு கோயில் கோபுரம் செய்து வைத்த குண்டாபிஷேகம் கண்டதுக்கு தெரியாம ஒரு திருமணத்தை பொருத்தி வைத்தார். அப்போ இருக்கிறவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை கொண்டு கொடுத்து ஒரு ஒரு ஒருவர் கலைத்து அவர்கள் செய்யலாம் தானே. எனவே இப்ப இந்த காலத்துல சாதி சமயம் பார்க்கறது எல்லாம் தேவையில்லை தான் நான் நினைக்கிறேன். வெள்ளக்காரர்கள் திருமணம் செய்தால் சாதி சமயம் கேட்கவே போயினா அதற்காக யோசிக்க வேணும். அது எந்த எந்த இதாண்டு ஒன்றும் தெரியாது. அப்ப எங்களோட நாடுன்னு சொல்லி இருக்குது, எங்களோட தமிழன் இருக்குது. இதுக்கு மேலே சாசி சமயம் பார்த்து எல்லா அழகந்த வேண்டுதான் பாக்குறது தேவையில்லைன்னுதான் என்னுடைய இது. அதை மீண்டும் கொண்டு வாங்குவோம், அதை படித்து வரணும். நல்ல ஒரு பாட்டு அந்த நாளையில அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பாட்டு ஒன்று போடுவது மாலை
0: இல்லை வேறு ஒரு பாட்டு
1: நன்றி.

சரி, இந்த விடயம் தொடர்பாக அடுத்த நிகழ்ச்சியிலே உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். பட்டிமன்றம் இன்றைய மனிதர்களிடம் ஒற்றுமை அதிகமா அல்லது தனி மனித சிந்தனை அதிகமா என்ற தலைப்பிலே நாளை இரவு இடம்பெற இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு அறியத்தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் நேரம். நிலைய கலைநேரம் இரவு 8:17 ஐக்கியராஜ்யத்திலே, 7:17 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியிலே இனி தொடர்ந்து வருவது அசலும் நகலும். முதலில் அசலாக வருகிறது குலமகள் ராதி என்ற திரைக்காக கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே கவிஞர் கண்டதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் டி எம் சவுந்தரராஜனின் குரலிலே ஒலிக்கிறது.

சொல்லி

கட அந்த பாடலானது குலமகள் ராதி என்ற திரைக்காக கே வி மகாதேவன் அவர்களது இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் பாடலியற்ற டி எம் சவுந்தரராஜன் அவர்களது குரலிலே அசலாக ஒலிக்க கேட்டீர்கள். இனி அதே பாடல் நகலாக எமது பாடகர் ஜெர்மன் கணேஷ் அவர்களது குரலிலே வான் அலைகளில் ஒலிக்கிறது நகலாக.

நகலாக ஒலித்த அந்த பாடலானது யமன் பாடுகிற கணேஷ் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள். நிலைய கலை நேரம் இரவு 8:25, அக்கராட்சியத்தில் 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அசலும் நகலும்.

அடுத்து அசலாக ஒலிக்கவிருக்கின்ற பாடலானது பூக்காரி என்ற திரையிலிருந்து பஞ்சு அருணாசலம் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய இந்த பாடல்

அசலாக ஒலித்த அந்த பாடலானது பூக்காரி என்ற திரைக்காக பஞ்சு அருணாசலம் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையிலே டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி ஆகியோர் பாட கேட்டீர்கள். இனி அதே பாடல் நகலாக லண்டோ மனோகுழுவினரது குரலிலே ஒலிக்கிறது.

0: நகலாக ஒலித்த அந்த பாடலானது லண்டோ மனோ குழுவினரது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள்.
1: பரிசுலாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: தேவி,
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. நாக்கு மரத்து போனதே.
0: நேரம் 8:38 அக்கராட்சத்திலே 7:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அசலும் நகலும் தொடர்கிறது. அசலாக மௌனராகம் என்ற திரையிலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பிலே வாலியவர்கள் இயற்றிய பாடல். SP பாலசுப்ரமணியம் அவர்களது குரலிலே ஒலிக்கிறது.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது மௌனராகம் என்ற திரைக்காக வாலியவர்கள் இயற்றிய பாடல். இளையராஜாவின் இசையமைப்பிலே எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட கேட்டீர்கள். இனி அதே பாடல் நகலாக தொடர்கின்றது ஜெர்மன் கெனடி அவர்களது குரலிலே.

0: நகலாக வலித்த அந்த பாடல் யமன் கெனடியின் குரலிலே கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
1: டென்மார்க் பிரம்மாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்த
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 26.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் செட் 9 பாக்கையில் 11727 வேர்த்திகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக

நிலையே கலை நேரம் இரவு 8:53 ஐக்கராட்சியத்திலே 7:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அசலும் நகலும் இனி அசலாக தொடர்கின்ற பாடலானது கீதாஞ்சலி என்ற திரையிலிருந்து கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். டி கே ராமமூர்த்தியின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடிய இந்த பாடல்.

கேட்ட அந்த பாடலானது கீதாஞ்சலி என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். டி கே ராமமூர்த்தியின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாட கேட்டீர்கள். அதே பாடல் மரியவாசா சின்னத்துறை என்பவரின் மின்னஞ்சல் முகவரியூடாக வந்திருக்கின்ற அந்த பாடலின் நகலாக ஒலிக்கிறது இப்பொழுது.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த அசலும் நகலும். நிலைய கலை நேரம் இரவு 9 மணி, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 8 மணி.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com.
3: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
4: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
2: NWLULAGA நூலுலகம் நூலுலகம் .com.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
7: Viti Superstore, Gala Gonesse, Sasselil.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
7: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris, La Chapelle. Tordre, Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்ஸிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர். ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி கேப்பாப்புலவு மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 12வது நாளை எட்டிய நிலையில் ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு பகுதியில் தமது பூர்வீக காணிகளை மீளப் பெற்றுத் தர வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் இதுவரை உரிய தீர்வு எட்டப்படாத காரணத்தால் இன்று காலை கேப்பாப்புலவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பேரணியாக சென்று தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலுக்கு முன்பாக நிறைவு பெற்றிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதோடு மக்களின் பயன்பாட்டுக்காக இருந்த பாடசாலை, ஆலயம், தேவாலயம் மற்றும் பொதுமண்டபம் ஆகியவற்றையும் ராணுவம் தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தார்கள். ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்களது சொந்த கிராமங்களில் மீள்குடியேற வழிவகுக்குமாறு அரசாங்கத்திடமும் ஆளுநரிடமும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகளிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் தங்களது காணிகள் இன்னமும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்று அவர்கள் கவலை வெளியிட்டார்கள். தங்களது காணிகளும் பொது சொத்துக்களும் முழுமையாக மீள வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார்கள். இந்த போராட்டத்தின் போது எமது நிலம், எமது உரிமை, நிலப்பறிப்பு என்பது அப்பட்டமான மனிதுரிமை மீறல். ராணுவ நிலைகளை அரசு காணிகளின் உடனடியாக நகர்த்துங்கள். ராணுவமே வெளியேறு. எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது வாழ்வாதாரம் எமக்கு வேண்டும், மூதாதையர் பூமி எமக்கு வேண்டும் போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கிய வாரம் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன், தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் வி மணிவண்ணன், மக்கள் போராட்ட முன்னணி உறுப்பினர் அரகல ராஜ்குமார் ராஜீவ்காந்த், அரசியல் செயற்பாட்டாளர் எஸ் தவுபாலன், கரைத்துறை பற்று பிரதேச சபையின் உறுப்பினர் யூட்சன், கரைத்துறை பற்று பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் விஜிந்தன், முல்லைத்தீவு மாவட்ட தேசிய இளைஞர் சம்மேளன பிரதிநிதி சங்கீதன், முன்னாள் அரசியல் கட்சிகளின் பிரதிகள், கேப்பாப்புலவு மக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கிறது. அந்த காணிகளை உடனடியாக உரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று 2 குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு 34 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையின் இரு கைதிகள் குழுக்களுக்கு இடையில் இன்று பகல் மோதல் ஏற்பட்டது. அப்போது காயமடைந்தவர்கள் உடனடியாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பணிப்பாளர் புஷ்பா கம்லத்கே தெரிவித்துள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். கைதிகளின் உறவினர்கள் என கூறப்படும் சிலர் சிறைச்சாலைக்கு முன்பாக ஒன்று கூடியிருந்தனர்.
2: ஆமா
1: போதைப் பொருள் கடத்தலுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குழுவுக்கும் அதற்கு எதிராக செயற்பட்ட குழுவுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சிறைச்சாலைக்கு வெளியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து ராணுவ பதக்கங்களை வெறும் உலோக துண்டு என்று விமர்சித்து வெளியிடப்பட்ட கருத்துக்கள் இலங்கையின் யுத்த வீரர்களின் தியாகங்களையும் சாதனைகளையும் குறைத்து மதிப்பிடும் செயல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்திருக்கிறார். முப்படைகளின் உறுப்பினர்களால் பெற்றுக் கொள்ளப்பட்ட பதக்கங்கள் அவர்களின் தைரியம், தியாகம் மற்றும் சேவையை பிரதித்துவப்படுத்தப்படுகின்றன என்றும் அவை மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யுத்த வீரர்கள் தங்களது பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பெருமையுடன் காட்டும் ஒரு பதக்கத்தை வெறும் உலோகத் துண்டு என்று குறிப்பிடுவது வெட்கக்கேடானது என்று தெரிவித்துள்ள அவர், இவ்வாறான கூற்றுக்கள் ராணுவத்தினர் செய்த தியாகங்களை அலட்சியப்படுத்துவதாகவும் சாடியிருக்கிறார். அத்துடன் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம் யுத்த வீரர்களை அவமதிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார்கள். ஆயுதப்படையினருக்கு வழங்கப்படும் அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் குறை மதிப்புக்குட்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்றும் அவர் இதேவேளை கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளையும் அவர் விமர்சித்துள்ளார். விவசாய மக்கள், பட்டதாரிகள் மற்றும் வாழ்க்கை செலவு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தீர்வு காண்பதற்கான திட்டங்கள் தற்போதைய அரசாங்கத்திடம் இல்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். முன்னைய அரசாங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட பிரதான உட்கட்டமைப்பு திட்டங்களின் நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தவறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், எதிர்கட்சிக்கு ஆதரவளிக்க பொதுமக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் சில பிரிவுகளை 2027 ஆண்டின் முதல் காலாண்டு முதல் அமல்படுத்துவதற்கான வர்த்தமானி அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வர்த்தமானி சட்ட வரைவாளர் திணைக்களகத்தின் அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டு அரச அச்சக திணைக்களகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் விரைவில் அது வெளியிடப்படும் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வர்ண ஸ்ரீ தனபாலா தெரிவித்திருக்கிறார். அதன்படி தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் சில பிரிவுகள் 2027 ஆண்டின் முதல் காலாண்டு முதல் அமலுக்கு வரும் என்றும் சட்டத்தின் முழுமையான அமலாக்கம் அதற்கு பின்னர் 12 மாதங்களுக்குள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாம் பேஸ்புக் சமூக ஊடக வலையமைப்பிலிருந்து விலகி இருக்க போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிகர தெரிவித்திருக்கிறார். திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களுடன் இணைந்து அரசாங்கத்தை கவிழ்ப்பது தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் அதற்கும் விளக்கம் அளித்தார்.
2: இப்போது இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது? பல்வேறு நபர்களை கைது செய்வதனை மாத்திரமே இந்த அரசாங்கம் செய்கின்றது. ஒரு உதாரணமாக சுகேசர் பண்டாரவின் பிரச்சனை எடுத்துக்கொண்டார். கொழும்பில் பட்டப்பகலில் நடுரோட்டில் வாகனத்தை நிறுத்தி அவரை ஏற்றி செல்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன செய்கின்றார்கள்? இதே போன்று எதிர்கட்சிகள் இருக்கும் ஒவ்வொருவரையும் பிடித்து ஒன்றில் அவரை ஒரு இனவாதியாக்குகின்றார்கள் அல்லது அவரை திருடனாக்குகின்றார்கள். மற்றைய பக்கம் அவர் ஒரு குற்றவாளியாக மாற்றப்படுகின்றார். இல்லாவிட்டால் போதைப் பொருள் கடத்தல்காரராக மாற்றப்படுகின்றார். இல்லாவிட்டால் ஒரு பயங்கரவாதியாக மாற்றப்படுகின்றார். இந்த மூன்று காரணங்களினால் தற்போது அதிகளவான அரசியல்வாதிகளை ஒவ்வொரு நாளும் உள்ளே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நான் திருடனாக்கப்பட்டே உள்ளே போவேன். என்னை யார் விடுதலை செய்வது? அதனாலேயே நான் இதனை ஒரு கருத்தாக கூறுகின்றேன். நான் பேஸ்புக்கு செல்வதில்லை. அது சில முட்டாள்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அது புத்திசாலிகள் போராடும் களம் அல்ல. ஆகவே நான் அதில் போய் பார்ப்பதில்லை. எங்களது ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் இருக்கும் அனைவரையும் உள்ளே போட முடியும். உள்ளே போட்ட பின்னர் முத்திரை குத்துவது யார்? அவர் ஒரு திருடன், அவர் ஒரு கொலைக்காரர், அவர் போதைப்பொருள் வியாபாரி. இப்போது அவர்கள் அனைவரையும் பிடித்து உள்ளே போட்ட பின்னர் யாருடன் வேலை செய்வது? எதிர்கட்சியாக நாங்கள் யாருடன் வேலை செய்வது?
0: இந்த நேரத்தில் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசிகர தெரிவித்த விடயங்கள் தொடர்பாக தனது கருத்துக்களை தெரிவித்தார்.
3: எதிர்கட்சியில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தை வீழ்த்த போவதாக 1000 தடவைக்கு மேல் அவர்கள் கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். தெரியும், தயாசிரி தேசேகர் என்பவர் அவர் இந்த கட்சியில் இருக்கிறார் என்றதை இன்று ஒரு கட்சி நாளை ஒரு கட்சி என்று மாறிக்கொண்டிருந்தவர் இப்போது அரசாங்கத்துக்கு எதிராக கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். பேஸ்புக் தளத்தை பயன்படுத்துகிறவர்கள் முட்டாள்கள் என்றும், அந்த முட்டாள்கள் கூறுகின்ற விடயத்திலே நான் கவனிக்க போவதில்லை, தான் அந்த தளத்தை பயன்படுத்துவதில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கடந்த காலங்களிலே இந்த பேஸ்புக் தளங்களை பயன்படுத்திக் கொண்டு, இந்த முட்டாள்களை பயன்படுத்திக் கொண்டுதான் இவர்கள் ஆட்சி பீடம் ஏறினார்கள் என்பதை அவர் மறந்துவிட்டார் என்று நான் நினைக்கின்றேன். அவர் ஒரு முட்டாள், அதனாலே அவர் கருத்து முட்டாள்தனமாகத்தான் இருக்கப் போவது என்பது எங்களுக்கு வடிவாக தெரிகின்றது.
0: தொடர்ந்து, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினாலே வடகிழக்கில் தேவையற்ற யுத்தம் உருவானதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை இளம் கத்தோலிக்க மாணவர் இயக்கத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொழும்பு புனித ஜோசப் கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது. அங்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நமது நாட்டின் அரசியல் உலகை உற்று நோக்கினால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் எந்தொரு தவறான செயலையும் செய்ய துணியின் நிலையை காண முடிகிறது. நாம் செய்யும் செயல் சரியானதா தவறானதா சட்டபூர்வமானதா அல்லது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்று எவருமே சிந்திப்பதில்லை. தற்போதைய சமூகத்தில் நிலவும் மிகப்பெரிய பிரச்சினை இந்த அரசியல் குறுக்கு வழிகளாகும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் ஒரு தேர்தலை நடத்தி புதியதொரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அதற்கு அடுத்த நாள் முதலே இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு நாம் எவ்வாறு அதிகாரத்துக்கு வருவது என்ற குறுகிய அரசியல் வியாபாரமே அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள், எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று எவருமே சிந்திப்பதில்லை. எப்போதும் மற்றவர்களின் கால்களை இழுத்து வீழ்த்தவே பார்க்கிறார்கள். இதுவே அதிகாரத்தை பிடிப்பதற்கான குறுக்கு வழியாக தென்படுகிறது. இலங்கை சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ற எந்தவித இன மத பாகுபாடுகளும் இன்றி அனைத்து மக்களும் சகோதரர்களாக ஒன்றிணைந்தே சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் நாட்டை சரியான பாதையில் முன்னோக்கி கொண்டு சென்றன. ஆனாலும் 1956 பின்னர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய மற்றும் சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினால் இந்த நாடு முற்றாக வீழ்ச்சி அடைந்தது. வடகிழக்கில் ஏற்பட்ட யுத்தமும் இத்தகையதொரு தேவையற்ற அரசியல் சுயநலத்தாலே உருவானது. எமது நாட்டின் 75 அரசியல் ஆண்டுகால பேரழிவுக்கு பின்னால் இருப்பது இந்த அரசியல் குறுக்கு வழிகள்தான். அத்தகைய குறுக்கு வழிகளை தேடி நமது நாட்டு தலைவர்கள் எந்த ஒரு கீழ்த்தரமான செயலையும் செய்ய துணிந்தார்கள். இத்தகைய குறுக்கு வழிகள் மூலம் இலங்கையை ஒருபோதும் அபிவிருத்தி செய்ய முடியாது. நாட்டை முன்னேற்ற வேண்டுமாயின் அர்ப்பணிப்பு அவசியம். நீதியும் நேர்மையும் என்பது அதிர்ஷ்ட லாப சீட்டு போல் சுலபமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். தவறான செயல்களை செய்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. மனச்சாட்சிக்கு இணங்க வேலை செய்ய பழக வேண்டும். எனவே வாழ்க்கையிலோ அல்லது நாட்டை கட்டியெழுப்புவதிலோ குறுக்கு வழிகள் என்று எதுவுமே கிடையாது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. இவர்கள் வெளிப்படையாக சொல்லி வெளிவரலாம். போலி குற்றம், பொய்க் குற்றச்சாட்டு, ஜனாதிபதியை பற்றிய விமர்சனம் எல்லாம் ஒரு அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள விமர்சனம் போன்று தெரியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவாளர்களை முறுக்கேற்றுவதற்கு அல்லது தான் சிறையில் பிடிபட்டாலும் கூட எனது சீற்றம் குறையவில்லை என்பதை கூறக்கூடிய விதத்தில் சிலர் செயற்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவிக்கிறார். இப்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கின்ற சாணி அபயசேகரா என்பவர் கடந்த காலத்திலும் கூட நேர்மையாக விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. அதன் பின்னர் அவரையே கைது செய்து உள்ளே தள்ளியிருந்தார்கள் கொத்தபாய ஆட்சி காலத்தில். இப்போது அவர் பல உண்மைகளை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். செம்மணியில் தற்போது 400 மேற்பட்ட எலும்பு கூடுகள் வெளியில் வந்திருக்கிறது. 30 வருடங்களாக 5 ஜனாதிபதிகள் மூடி மறைத்த அந்த உண்மைகள் வெளியில் வந்திருக்கிறது. ஆகவே இதனை வரவேற்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மையில் இந்த விடயம் நீதிமன்ற விசாரணையின் போது உண்மையான கட்டாயம் வெளிவரும். கடந்த காலத்தில் உண்மையில் தெரிய வேண்டும், குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு செயல்பாடு காணப்பட்டது. பலர் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் கொலை செய்யப்பட்ட போது இங்கிருந்த அரசாங்கம் ராஜபக்ச அரசாங்கம் இருந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலத்தில் 43 மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் பிள்ளையான் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து செயல்பட்ட ஒருவராகவே இருந்திருக்கிறார். எனவே கடந்த காலத்திலும் ஜோசப் பர்ராசிங்கம் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கொலை சம்பந்தமான விசாரணை நடைபெற்றது. ஆட்சி மாற்றத்தின் போது அவர் வெளியில் வந்திருக்கிறார். மீண்டும் பல குற்றச்செயல்கள் அவர் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அவரோடு இருந்த சகாக்கள் கூட இவர் மீது குற்றங்களை சுமத்துகின்ற அரசு சாட்சியங்களாக தற்போது மாறியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவரும் பொறுப்பு என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இந்த குற்றப்பிணாவு விசாரணைகளின் போது இது பேசப்படுகிறது, ஊடகங்களில் பேசப்படுகிறது, சமூக செயற்பாட்டாளர்கள் கூட இதை தற்போது சொல்ல துணிந்து விட்டார்கள். ஆகவே தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு போலியானது பொய்யானது என்பதை நீதிமன்றங்கள் நிச்சயமாக உறுதி செய்யும். அந்த நீதிமன்றத்தின் மூலமாக எது பொய் எது போலியானது என்பது வெளிவரும். ஏனென்றால் இப்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கின்ற சானி அபேசகர என்பவர் உண்மையிலே அவர் போன காலத்திலும் கூட நேர்மையாக அவர் விசாரணைகளை மேற்கொண்டார். அதற்காக அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே கோத்தபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தள்ளப்பட்டிருந்தார். இப்போது அவர் பல உண்மைகளை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கிறார். இது பொய்யல்ல போலியல்ல, ஆகவே இந்த விடயங்கள் உண்மையாக வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கும் நாங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் இந்த கொலைகள், கடத்தல்கள், கப்பங்கள், பணம் பறித்தல் போன்ற செயல்பாடுகள் நடக்கும் போது யார் யார் இந்த ஆயுதங்களோடு செயல்பட்டார்கள், எங்கெங்கு முகாம் வைத்திருந்தார்கள் என்ற விடயமெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்போது ரவீந்திரநாத் பேராசிரியர் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார், கல்வியாளர் தம்பையா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இவ்வாறு நாங்கள் சொல்லலாம், அருட்தந்தையர் குருக்கள்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எல்லோருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலத்திலே ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அட்டகாசமாக தீவிச்சனையிலும் கூட முகாமை வைத்துக் கொண்டு செயல்பட்டவர்கள் யார் என்பது இப்போது புலன் விசாரணையின் போது வெளிக்கொணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே பிள்ளையான் குற்றவாளி இல்லை என்றால், நிரபராதி என்றால், நிரபராதி என்றால் அவர் தப்பித்து வரலாம். விசாரணைக்கு முகம் கொடுத்து அதேபோல் சுரேசலையே இருக்கிறார், அவரும் உண்ணாவிரதம் இருக்கிறார், வாக்குமூலம் கொடுக்காமல் உண்ணாவிரதம் இருக்கிறார். மடிக்கணனியில் காணப்படுகின்ற அந்த பாஸ்வேர்ட், தொலைபேசியின் பாஸ்வேர்ட் போன்றவற்றை அவர் இதுவரை கொடுக்கவில்லை. ஆகவே குற்றம் செய்யவில்லை என்றால், மடியில் கனமில்லை என்றால், வழியில் பயமில்லை, இவர்கள் வெளிப்படையாக சொல்லி வெளிவரலாம். ஆகவே போலி குற்றம், பொய்க்குற்றச்சாட்டு, ஜனாதிபதியை பற்றிய விமர்சனம் எல்லாம் ஒரு அறிவுபூர்வமான அர்த்தமுள்ள விமர்சனம் போன்று தெரியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு ஆதரவாளர்களை முறுக்கேற்றுவதற்கு அல்லது தான் சிறையில் பிடிபட்டாலும் கூட தனது சீற்றம் குறையவில்லை என்பதை கூறக்கூடிய விதத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். எங்களை பொறுத்தவற்றில் நீதி விசாரணை வருகின்ற போது உண்மைகள் வெளிவரும். அதன் போது இது போலியா உண்மையா என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆனால் எங்களுக்கும் மனச்சாட்சி இருக்கிறது, நாங்களும் இதனை அறிந்து கொள்கிறோம், உண்மைகள் எங்களுக்கு ஓரளவு விளங்குகிறது. இப்போது செம்மணி புதகுழி அகலப்படுகிறது, 600 மேற்பட்டவர்கள் புதைக்கப்பட்டவர்கள் என்று சோமரண்ண ராஜபக்ச சொல்லியிருந்தார். இப்போது பார்த்தால் 400 மேற்பட்ட எலும்புக்கூடுகள் வந்திருக்கிறது. ஆகவே சோமரண்ண ராஜபக்ச இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட சோமரண்ண ராஜபக்ச சொன்ன விடயம் 30 பின்னர் இப்போதுதான் நிஜமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணையிலே எங்களுக்கு ஓரளவு உண்மை வெளியில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த உண்மை வெளிவந்தால் மட்டும் போதாது, கொல்லப்பட்டவர்கள் யார் என்பது மரபணு சோதனையின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதேபோல கொலை செய்தவர்கள் யார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். இவையெல்லாம் செய்தால்தான் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை அடைவோம். ஆனால் தற்போது 400 மேற்பட்ட எலும்புக்கூடுகள் வெளியில் வந்திருக்கிறது. 30 5 ஜனாதிபதிகள் மூடி மறைத்த அந்த உண்மைகள் வெளியில் வந்திருக்கிறது. ஆகவே இதனையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்னமும் உங்களுடைய முன்னேற்றகரமான செயல்பாட்டை எதிர்பார்க்கிறோம். கொல்லப்பட்டவர்கள் யார், யார் கொன்றார்கள், அவர்களுக்கான நீதி என்ன, அவர்களுக்குரிய நியாயமான இழப்பீடு என்ன, மீள நிகழாமல் இருப்பதற்குரிய அரசியல் தீர்வு என்ன என்பதை பற்றியெல்லாம் கூறினால்தான் நாங்கள் முழுமையான நம்பிக்கை கொள்வோம். அதுவரை நீங்கள் செய்த விடயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் அந்த பப்பா என்று சொல்லப்படுகின்ற சூத்திரதாரி மற்றது சொனிக் என்று சொல்லப்படுகிற சூத்திரதாரி கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு இருக்கின்றார்கள். இப்போது இன்னொருவர் அல்பா என்று சொல்லப்படுகின்ற பெரிய குற்றவாளி இருக்கின்றார். அவரும் கைது செய்யப்பட இருப்பதாக அறிகின்றோம். அவருக்கு பயணத்தடை விதித்திருப்பதாக அறிகிறோம். அவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டால்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை கண்டறிய முடியும். ஆகவே இந்த கடந்த அரசாங்கங்களோடு ஒப்பிடுகிற போது ஓரளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த விசாரணைகளில் முன்னேற்றத்தை காட்டினாலும் அவர்களுக்கு பௌத்த சிங்கள மேலாதிக்க குருமார்களின் அழுத்தங்கள் இருக்கின்றபடியால் இவர்கள் எந்த அளவுக்கு இந்த உண்மைகளை கண்டறிவார்கள் என்பது தெரியவில்லை. இதனால் தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வெறுகல் பூநகர் பகுதியில் உள்ள தனிச்சக்குளத்தின் புனர் நிர்மாண வேலைகளை திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் நேற்று ஆரம்பித்து வைத்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசனின் பன்முகப்படுத்தப்பட்ட 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் தனிச்சங்குளம் புனர் நிர்மாணம் செய்யப்பட உள்ள நிலையில் ஆரம்ப நிகழ்வு மத அனுஷ்டானங்களுடன் அடிக்கல் நடப்பட்டு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வெறுகல் பிரதேச சபையின் தவிசாளர் சேதுராமன் கருணாநிதி, வெறுகல் பிரதேச செயலாளர் அனஸ், வெறுகல் கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் குமார் சாந்தகுமார், வெறுகல் பிரதேச சபை உறுப்பினர்கள், விவசாய சங்கத்தினர் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். நெடுந்தீவில் முதல் முறையாக எரிபொருள் டப் நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது. நெடுந்தீவின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் அங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு ஆதரவு அளிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்திருக்கிறார். நெடுந்தீவில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விநியோக செயல்முறை முறையற்றதாக காணப்படுவதாகவும் புதிய எரிபொருள் டப் நிலையத்தின் ஊடாக விநியோக திறனையும் மக்கள் அதனை பெற்றுக்கொள்ளும் வசதியையும் மேம்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புதிய எரிபொருள் டப் நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நெடுந்தீவில் நடைபெற்றதோடு இன்னும் சில மாதங்களுக்குள் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
1: வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நெடுந்தீவில் நிரந்தர எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் நாட்டப்பட்டது. 40 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
4: இந்த தீவு ஒரு சுற்றுலா மையம் என்பதால் மாத்திரம் நாங்கள் உதவி செய்யவில்லை. நெடுந்தீவு மீது உள்ள அன்பு, இலங்கை மீதுள்ள அன்பு காரணமாக நாங்கள் இந்த உதவியை செய்கின்றோம். நெடுந்தீவு இலங்கையை நேசிக்கிறது. சுற்றுலாத்துறை முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். எனவே இந்த தீவிற்கு சுமார் 1500 முதல் 2000 மில்லியன் ரூபாய் வரையிலான தொகையை நாங்கள் ஒதுக்கியுள்ளோம். அரசியல் மட்டத்தில் ஊழலை நாங்கள் ஒழித்துள்ளோம். அரசியல் மட்டத்தில் இனவாதத்தை நாங்கள் முற்றிலுமாக ஒழித்துள்ளோம். இனவாதிகள், திருடர்கள், கொள்ளையர்கள் அனைவரும் இணைந்து சரி இந்த ஊர்வலத்தை நிறுத்த வேண்டும் என அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர தெரிவித்திருந்தார். கொள்ளையர்கள் மற்றும் கொலைகாரர்கள் அனைவரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே சுமந்திரனும் கலந்து கொண்டதை நான் பார்த்தேன். இந்த ஊர்வலமானது 76 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாட்டில் ஆரம்பித்திருக்க வேண்டும். இந்த ஊர்வலத்தை நிறுத்துவதற்கு, இந்த ஊர்வலத்தை தோற்கடிப்பதற்கு வெறியர்களையோ திருடர்களையோ கொள்ளையர்களையோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்களும் இதை அனுமதிக்க மாட்டீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என அனைவருக்கும் இந்த நாடு சமமாகவும் நியாயமாகவும் என்ற உண்மையான உணர்வை உருவாக்கும் இந்த ஊர்வலத்தில் இணைவோம்.
1: இதேபோல நெடுந்தீவில் புதிய எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளமை தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
5: பெட்ரோல் செட் கட்டாயம் தேவை, கட்டாயம் தேவை. பெட்ரோல் செட் எங்களோட தேவையை பூர்த்தி செய்தா நாங்கள் இங்கே நெடுந்தீவிலிருந்து வாழக்கூடியதாக இருக்கும். சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.
6: நிறைய பெட்ரோல் டீசல் மண்ணெண்ண எல்லாம் இந்த கூடுதல் அழிகிறது. இப்போ இங்கே எல்லாம் கடவுளியாக நாங்கள் கூட்டின விலைக்கு வேணும். இவ்வளோ காலமும் இப்போ இனிமேல் இந்த இது பெட்ரோல் டைட்டண்ட துறப்படாத நடந்த வர கட்டுப்பட வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தாப்புறம் இந்த மக்களுக்கு நியாயமான ஒரு விலைக்கு பெட்ரோல் வரத பற்றி நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம்.
7: பாதையை ரோட்டை திருத்தினாலும் எரிபொருள் இல்லாமல் வாகனங்கள் ஓட இயலாது. அப்போ ரோட்டையும் திருத்தி தந்து அந்த எரிபொருள் இதையும் துறக்கிறதால எங்களுக்கும் இங்கே மக்களுக்கும் நன்மையாக அளிக்கும் என்று நினைக்கிறேன்.
1: இதேவழி மாவேலி பெரியதுறை வீதியை புனரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்விலும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பங்கேற்றார். நெடுந்தீவு மத்திய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு ஒன்றையும் அமைச்சர் திறந்து வைத்தார்.
8: இன்றைக்கு முன்னர் இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நாட்டு இனவாதம் மதவாதம் நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அனைத்திலும் ஈடுபட்டு இன்னைக்கு நாசகர செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் தாங்கள் இனவாத ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தியாவதையும் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய பயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என இன்றைக்கு விஷயமாக எங்களுக்கு தெரியும். முன்னாள் அமைச்சராக இருக்கும் ஜெயசேகர் அவர்கள் குறிப்பிட்டது நாங்கள் காணக்கூடியதாகும். எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் அந்த இனமாத கும்பல் மதமாத கும்பலினுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த செயற்பாடுகளோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற நபர்களை நாங்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சுற்றுமாத்துக்களை செய்கின்றவர்களும் கூட அதனோடு இணைந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இனியும் இந்த நாட்டில் இனவாதம் மதவாதத்திற்கு இரையாக மாட்டார்கள்.
0: தொடர்ந்து இலங்கை தற்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்திரத்தன்மையை அடைந்திருப்பதற்கு தவறுகளை திருத்திக் கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட்டதே இதற்கான முக்கிய காரணம் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நிதிநிலைமை குறித்த உண்மையான தகவல்கள் அந்த கால பகுதியில் இருந்த ஜனாதிபதிகளிடம் கூட மறைக்கப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இணையதள அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அங்கு அவர் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கான அடிப்படை காரணங்கள் மற்றும் நிர்வாக ரீதியான பலவீனங்கள் குறித்து விரிவாக பேசினார். கடந்த 8 ஏப்ரல் 2022 அன்று தாம் மத்திய வங்கி ஆளுநர் பதவியை பொறுப்பேற்ற போது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 25 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மிக குறைந்த மட்டத்துக்கே வீழ்ச்சியடைந்திருந்தது என்பதை அவர் நினைவுபடுத்தினார். அத்துடன் அந்த நேரத்தில் 6 பில்லியன் டாலர் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய கட்டாயமும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த விடயங்கள் தொடர்பாக நந்தலால் வீரசிங்கே கருத்துக்களை தெரிவித்தார். எனக்கு முன்னால் இருந்த மத்திய வங்கி ஆளுநர்களும் நிதியமைச்சர்களும் நாட்டின் உண்மையான நிலைமையை ஜனாதிபதிக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ முறையாக தெரிவிக்கவில்லை. அவர்கள் எந்தவித பிரச்சனையுமின்றி கடனை திருப்பிச் செலுத்த முடியும் என்றே தொடர்ந்து கூறி வந்தார்கள். ஆனால் உண்மையான நிலைமையை மறைத்து செயற்பட்டதால் நாட்டின் பொருளாதாரம் பாரிய ஆபத்தில் சிக்கியது. நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சியடைவதை தடுப்பதற்காக கடனை திருப்பிச் செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதுவே நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரே தெரிவாக இருந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நாளை காலை முதல் சாட்சியங்களை பதிவு செய்யும் பணிகளை ஆரம்பிக்கிறது. இந்த ஆணைக்குழுவின் முன்னிலையில் முதலாவது சாட்சியம் அளிப்பதற்காக தற்போதைய எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபோன்சா அழைக்கப்பட்டுள்ளார். அவரை தொடர்ந்து எரிசக்தி அமைச்சின் கொள்முதல் குழு உறுப்பினர்கள் தேசிய கொள்முதல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் லக்விஜய நிலக்கரி மின்னுற்பத்தி நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் ஆகியோரும் சாட்சியம் அளிப்பதற்காக ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டுள்ளார்கள். சாதாரண நடைமுறைகளின்படி ஆணைக்குழு முதற்கட்டமாக சாட்சிகளிடமிருந்து சாட்சியங்களை விசாரணை செய்யும். அதன் பின்னர் முறைகேடுகளுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டதும் அவர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டு ஆணைக்குழுவின் முன்னிலையில் அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். சாட்சியம் அளிக்க செல்பவர்கள் தேவைப்பட்டால் தங்களை பிரதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகளை அழைத்து வர அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினரால் இதுவரை 100க்கும் மேற்பட்ட நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியிடம் 2 நாட்களில் சுமார் 6 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது. அத்துடன் மற்றொரு முன்னாள் எரிசக்தி அமைச்சரான பாட்டாளி சம்பிக்க ரணவுக்காவிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அண்மையில் லக்விஜய நிலக்கரி மின்னுற்பத்தி நிலையத்துக்கு நேரடி அவதானிப்பு விஜயம் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விசேட ஆணைக்குழுவுக்கு மொத்தம் 28 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பொருளாதார மீட்பு நடவடிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு அமைய அஸ்வசிம நலன்புரி திட்டத்தில் உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 2027 ஆண்டில் மேலும் 400,000 குடும்பங்கள் இந்த நலன்புரி திட்டத்திலிருந்து நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, தற்போதைய மறு ஆய்வுகளின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் சுமார் 400,000 குடும்பங்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேற உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் 2028 ஆண்டு இறுதிக்குள் மிகவும் ஏழ்மையான பிரிவினரை தவிர மற்ற அனைவரும் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை என்றும், அதற்கு பதிலாக 2030 ஆண்டுக்குள் இவ்வாறான குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களை வறுமையிலிருந்து மீட்பதே அரசாங்கத்தின் நீண்டகால நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான பயனாளிகளை குறைப்பது பொருத்தமானதா என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் ஆனந்த ஏவைக்கிரம கேள்வி எழுப்பியுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் மக்களின் வருமானம் ஸ்தம்பித்திருக்கும் நிலையில் விலையேற்றம் காரணமாக 33% அதிகமான மக்கள் இன்னமும் வறுமையிலே வாடுவதாக உலக வங்கி அறிக்கைகள் சுட்டிக்காட்டுவதையும் அவர் நினைவு கூர்ந்தார். வெறும் IMF நிபந்தனைகளுக்காக ஏழை மக்கள் நீக்கப்பட்டால் அவர்கள் கடுமையாக பாதிப்படைவார்கள் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். பண மோசடி தடுப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் பண மோசடி குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய வங்கியின் விசேட குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த குழு தீர்மானித்தால் அதற்கு எதிராக நீதிமன்றம் கூட செல்ல முடியாதவாறு கருப்பு பணத்துக்கு பெரிய கதவு திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பு பணம் நாட்டுக்குள் வரும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர், இனவாதி என்று அறியப்படுகின்ற விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள பண மோசடி தடுப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் பண மோசடி குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் மத்திய வங்கியின் விசேட குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த குழு தீர்மானித்தால் அதற்கு எதிராக நீதிமன்றம் கூட செல்ல முடியாதவாறு கருப்பு பணத்துக்கு பெரிய கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கருப்பு பணம் நாட்டுக்குள் வரும்போது நாட்டின் காணிநிலங்களையும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் உள்ள சொத்துக்களையும் அவர்களால் எளிதாக வாங்க முடியும். அதற்கு தடையாக இருந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையை இல்லாது ஒழிக்கும் போது அதன் கீழ் இருந்த வடக்கு மற்றும் கிழக்கின் அனைத்து காணிநிலங்களும் பிரதேச செயலாளரின் கீழ் கொண்டு செல்லப்பட்டு அந்த கருப்பு பணத்தை கொண்டு தமக்கு தேவையான சொத்துக்களை தடையின்றி வாங்கிக் கொள்ள வழிவகை செய்யப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைந்து மின்சார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் விற்க முற்படும் போது அந்த முக்கிய இடங்களை மிக மலிவான விலைக்கு வாங்கிக் கொள்ளும் வாய்ப்பு இதன் மூலம் புலிகளுக்கு கிடைக்கும். இதற்கு தடையாக இருக்கும் விகாரைகள் மற்றும் தேவாலயங்கள் சட்டத்துக்கும் தொல்பொருள் சட்டத்துக்கும் இப்போது சூழ்ச்சி செய்ய போகிறார்கள். இந்த துரோகங்களுக்கு எதிராக போராடக்கூடிய பௌத்த துறவிகளையும் சமூக கட்டமைப்பையும் அடித்து வீழ்த்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இனவாதியாக அறியப்படுகின்ற விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். அரசாங்க அமைச்சர்களின் சொத்துக்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளமை குறித்தோ அல்லது அசோக ரன்வெலவின் போலி கலாநிதி பட்டம் குறித்தோ எந்தவித விசாரணைகளும் நடத்தப்படுவதில்லை. மாறாக சாணி அபேசகர போன்ற அதிகாரிகளை குற்றப்படைவு திணைக்களகத்துக்குள் நுழைத்துக் கொண்டு சட்டமா அதிபராகும் பேராசிரியோடு இருக்கும் சிலரை நீதிமன்றங்களுக்கு அனுப்பி பேச்சு சுதந்திரத்தை முடக்கி சமூகத்தை முடக்குவதே இவர்களின் நோக்கமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் கோரிக்கை விடுத்தால் மாத்திரமே நாமல் ராஜபக்சாவை அடுத்த கட்ட தேர்தல்களில் வேட்பாளராக களமிறக்க தயாராக உள்ளோம். நான் ஒருபோதும் அரசியல் இருந்து விடைபெறப் போவதில்லை. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து எமது கட்சி முன்னோக்கி பயணிக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். கண்டி தலதா மாளிகையில் நேற்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். தற்போது மக்கள் எதிர்கொண்டுள்ள நிலைமை மிகவும் கவலைக்குரியது. இதை தவிர எமக்கு கூறுவதற்கு வேறு வார்த்தைகள் எதுவும் இல்லை. இதுகுறித்து மக்களிடமே கேட்டால் இன்னமும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் எங்களை கைது செய்யட்டும். கைது செய்வதற்கு வேறு யாரும் இல்லாததால் எங்களைத்தான் கைது செய்ய பார்க்கின்றார்கள். மக்கள் எப்போதும் எங்களுடன் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு காரணம். நான் ஒருபோதும் அரசியலிருந்து விடைபெறப் போவதில்லை. தொடர்ந்து மக்களுடன் இணைந்து செயற்படப் போகிறேன். இனிவரும் தேர்தல்களில் அந்தந்த காலகட்டங்களில் மக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்களோ அவரையே வேட்பாளராக களமிறக்குவோம். மக்கள் கோரிக்கை விடுத்தால் நிச்சயமாக நாமலுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவோம். மக்கள் கோராவிட்டால் அவ்வாறு வழங்க மாட்டோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடன் நெருக்கமாக இல்லை. அவர்கள் விவசாயிகளை பற்றி வாய்வார்த்தையாக மட்டும் பேசுகிறார்களே தவிர உண்மையில் அவர்களோடு நிற்பதில்லை. அத்துடன் எதிர்காலத்தில் தமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணைத்துக் கொண்டு பயணிப்போம் என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடுகிறார். அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி நீதிமன்ற சவால்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் தனி காணி மற்றும் போலீஸ் அதிகார சட்டங்களை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசாங்கத்தின் அடுத்த கட்ட சதி என்னவென்றால் அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்குள் வடக்கு மற்றும் கிழக்கில் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி அங்கு தெரிவாகின்ற முதலமைச்சருக்கு தேவையான ஆளுநரை ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா நியமித்துக் கொடுப்பார். அதன் பிறகு அவர்களுக்கு தேவையான காணி மற்றும் போலீஸ் அதிகார சட்டங்களை மாகாண சபை ஊடாக கொண்டு வருவார். தற்போதைய அரசியலமைப்பின்படி பாராளுமன்ற சட்டத்துக்கு எதிராக இவராலும் நீதிமன்றம் செல்ல முடிந்தாலும் மாகாண சபை சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது என்ற சட்ட சிக்கல் காணப்படுகிறது. இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவே அரசாங்கம் முற்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். கடல் கொந்தளிப்பு காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாமையினால் சந்தையில் மீன்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. தற்போது கடல் கொந்தளிப்பு காணப்படுவதால் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதில்லை என்றும் இதன் காரணமாகவே மீன் விலைகள் உயர்ந்துள்ளதாக பெரியகுட மத்திய மீன் சந்தை வளாகத்தின் செயலாளர் ஜெயந்தகுரே தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய நேற்றைய தினம் பெரியகுட சந்தையில் 1 கிலோகிராம் சாலியா 1000 ரூபாயாகவும் லின்னா 1 கிலோகிராம் 1200 ரூபாயாகவும் கெலவெல்ல 1 கிலோகிராம் 1600 ரூபாயாகவும் தோரா 1 கிலோகிராம் 3000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. இதேவேளை சந்தைக்கு மீன் வரத்து குறைவடைந்துள்ளதால் சந்தைகளில் சில்லறை விலைகளும் கணிசமான அளவு உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். நாட்டில் தற்போது தீவிரமடைந்து வரும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தனியார் ஆய்வகங்களின் டெங்கு பரிசோதனை கட்டணங்களை உடனடியாக குறைப்பதற்கும் பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தை பயன்படுத்துமாறு அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசில சம்பந்த் வலியுறுத்துகிறார். நாட்டில் பிரபாகரன் மற்றும் அவரது கொடூரமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை முழுமையாக ஒழித்த இந்த நாட்டில் ஒரு சிறிய டெங்கு நுழம்பை ஒழிக்க முடியாமல் போயுள்ளமை ஒட்டுமொத்த நிர்வாகத்தினதும் இயலாமையை காட்டுகிறது. நாட்டில் தற்போது டெங்கு நோயின் தாக்கம் மிக தீவிரமாக அதிகரித்துள்ளது. அண்மையில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட குழுவினர் மாநாயக்க தேர்களை சந்தித்து கலந்துரையாடியதை நாம் பார்த்தோம். ஜி எல் பீரிஸ் போன்றவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த காலத்திலும் நாட்டில் டெங்கு நோய் பரவல் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலவரம் மிகவும் கவலைக்கிடமாக மாறிவிட்டது. தனியார் ஆய்வகங்களில் டெங்கு பரிசோதனைக்காக தற்போது 1200 ரூபாய் வரை மிக அதிக அளவிலான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சாதாரண கிராமப்புற மக்களின் அன்றாட வருமானம் 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாவாக மாத்திரமே இருக்க நிலையில் ஒரு வீட்டில் உள்ளவர்களுக்கு டெங்கு பரிசோதனை செய்ய வேண்டுமாயின் இந்த கட்டணத்தை அவர்களால் எவ்வாறு செலுத்த முடியும்? எனவே ஊழல்வாதிகள் கொள்ளையடித்த மக்கள் பணத்தையோ அல்லது பாதாள உலக குழுக்களிடமிருந்து அரசாங்கத்தினால் கைப்பற்றப்பட்ட பணத்தையோ பயன்படுத்தி இந்த டெங்கு பரிசோதனைக்கான செலவுகளை ஈடு செய்ய முடியும் என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு யோசனையை முன்வைக்கிறோம். அரசாங்கமும் தனியார் மருத்துவமனைகளும் தனியார் பரிசோதனை கூடங்களும் இந்த நேரத்தில் மனிதாயமான அடிப்படையில் சிந்தித்து இந்த 1200 ரூபாய் கட்டணத்தை உடனடியாக 600 அல்லது 700 ரூபாய் என்ற எல்லைக்கு கீழ் குறைக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அரசாங்க மருத்துவமனைகளில் டெங்கு பரிசோதனை செய்வதற்கு சென்றால் முடிவுகளை பெற்றுக் கொள்வதற்கு பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலைதான் காணப்படுகிறது. ஆனால் தனியார் துறையில் சில மனத்தியாலங்களில் அறிக்கை கிடைக்கின்றது. எனவே அரசாங்க மருத்துவமனைகளில் இந்த டெங்கு பரிசோதனைகளை மிகவும் விரைவுபடுத்துவதற்கான முறையான வேலைத்திட்டத்தை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் உடனடியாக உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். அத்துடன் எதிர்கட்சியினர் வெறுமனே அரிசி கஞ்சி அல்லது பொருட்களை விநியோகிக்கும் அரசியலில் ஈடுபடாமல் தனியார் மருத்துவமனைகளில் இந்த டெங்கு பரிசோதனை கட்டணங்களை குறைப்பதற்கு அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் அவர் விடுத்தார். டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்கள் மற்றும் சூழல்கள் குறித்து முறைப்பாடு செய்வதற்காக விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக பொதுமக்கள் இதுகுறித்த தகவல்களை வழங்க முடியும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மேலதிக செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போது மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு பக்கபலமாக பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது தமிழர்களின் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இருதரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்துக்கு உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையை பிரதிநிதிப்படுத்தும் செல்வராஜா கஜேந்திரன், பொன்னுத்துறை ஐங்கரணேசன், ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா, தர்மலிங்கம் சுரேஷ், சட்டத்தரணி சுகாஸ், சட்டத்தரணி நடராஜர் காண்டிபன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை சந்தித்து கலந்துரையாடினார்கள். இந்த சந்திப்பின் போது தமிழக முதலமைச்சர் நடிகர் ஜோசப் சி விஜயுடனான சந்திப்பின் போது எடுத்துரைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதேபோன்று ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு நிலையான தீர்வாக தமிழர்களின் தேசம், தனித்துவமான மக்கள் என்ற அங்கீகாரமும் அவர்களின் சுயநிர்ணய உரிமையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் கூட்டாட்சி கட்டமைப்பிலான அரசியல் தீர்வை எட்டுவதற்கு இந்தியா வலுவான அரசியல் முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் இதன்போது வலியுறுத்தியிருந்தார்கள். அத்தோடு இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை, தமிழகத்தில் வாழும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கான நிரந்தர தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் தமிழர்களின் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இருதரப்பினரும் தமது உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். தென்னிலங்கையில் ஆட்சிக்கு வருகின்ற யாருமே தங்க தாம்பாள தட்டில் வைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிவித்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா, எமது அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சூழலை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் நல்லூர் பிரதேச முக்கியஸ்தர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலே இந்த விடயத்தை டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டினார். மேலும் இபிடிபி முன்வைத்த மாற்றுக் கொள்கைகளை நடைமுறை சாத்தியமானது என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது. மாகாணங்களை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை வலுப்படுத்தி முழுமையாக

ஆறான உண்மைகளும் எமது அரசியல் வேலை திட்டங்களும் சரியான முறையில் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்படாமையும் எமது அரசியல் பின்னடைவுகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது. எனவே எமது அரசியல் கொள்கைகளும் வேலை திட்டங்களும் சாத்தியமான அனைத்து வழிமுறைகள் ஊடாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவு குறித்த வர்ண குறியீட்டு லேபிளின் உத்தரவுகளை திருத்தி புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் தாங்கள் உட்கொள்ளும் திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவை துல்லியமாகவும் இலகுவாகவும் அடையாளம் காணும் வகையிலான ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 1980 26 இலக்க உணவு சட்டத்தின் கீழ் திரவ உணவுகளுக்கான வர்ண குறியீட்டு முறை திருத்தப்பட்டு இந்த புதிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்தேச உணவு ஆலோசனை குழுவின் பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இது 2026 ஜூன் 23 இடப்பட்ட 2494 கீழ் 6 இலக்க இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்களின் மூலம் திரவ உணவு பொதிகளில் சீனியின் அளவை குறிக்கும் வர்ண குறியீட்டு சின்னங்களை மிகவும் தெளிவாகவும் சீரான முறையிலும் காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்ணாடி பொத்தல்கள் போன்ற வரையறுக்கப்பட்ட அச்சு இடவசதி கொண்ட பொதிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மாற்று சின்னம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சின்னத்தின் அளவு, நிறம், சீனி சுகர் என்று குறிப்பிட வேண்டிய விதம் மற்றும் சீனியின் அளவை காட்சிப்படுத்துதல் தொடர்பான புதிய தொழில்நுட்ப தரநிலைகளுக்கும் இந்த திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்யப்படாது உணவு தயாரிப்பு அல்லது மீள் விற்பனைக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படும் வணிக ரீதியான உணவுப் பொருட்களுக்கான விசேட ஏற்பாடுகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட அட்டவணைக்கு அமைய திரவ உணவுகளில் உள்ள சீனியின் அளவுகள் பின்வரும் வர்ண குறியீடுகள் மூலம் காட்டப்பட வேண்டும். 100 மில்லி லிட்டருக்கு 8 கிராமுக்கு மேல் சீனி இருந்தால் சிவப்பு, 100 மில்லி லிட்டருக்கு 2.5 கிராம் முதல் 8 கிராம் வரை சீனி இருந்தால் அம்பர், 100 மில்லி லிட்டருக்கு 2.5 கிராமுக்கு குறைவாக சீனி இருந்தால் பச்சை. இந்த புதிய திருத்தங்கள் மூலம் நுகர்வோர் தாம் உட்கொள்ளும் பானங்களில் உள்ள சீனியின் அளவு குறித்த சரியான தகவல்களை இலகுவாக புரிந்து கொள்ள முடிவதோடு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவித்தல், தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான தேசிய முயற்சிகளை வலுப்படுத்தல் மற்றும் உணவு லேபிளிங் முறையை சர்வதேச தரத்துக்கேற்ப ஒழுங்குபடுத்தல் ஆகியவற்றை எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சப்ருகமுவா பல்கலைக்கழகத்தின் புதிய மருத்துவ பீட வளாகத்தை பிரதமர் கரணி அமரசூரிய நேற்று திறந்து வைத்தார். இந்த திட்டத்துக்காக சவுதி அரேபியா சுமார் 15 பில்லியன் ரூபாயை வழங்கியுள்ளதோடு இலங்கை அரசாங்கம் இதற்காக சுமார் 2.876 பில்லியன் ரூபாயை பங்களிப்பு செய்துள்ளது. 20 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த புதிய வளாகத்தில் 500 மாணவர்களுக்கான விடுதி வசதிகள், 1060 ஆசனங்களை கொண்ட மண்டபம், 6 விரிவுரை மண்டபங்கள், நிர்வாக கட்டிடங்கள், நூலகம், உணவகம், ஊழியர் தங்குமிடங்கள் மற்றும் மருத்துவத்துக்கு முந்தைய வசதிகள் ஆகியன உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவ பீடத்தில் தற்போது சுமார் 750 மாணவர்கள் கல்வி கற்று வருவதோடு வருடாந்தம் சுமார் 160 மாணவர்கள் மருத்துவ கல்விக்காக அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இலங்கையின் மருத்துவ கல்வி முறையை வலுப்படுத்துவதிலும் தரமான சுகாதார சேவைகளை மேம்படுத்துவதிலும் இந்த புதிய வளாகம் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என்று பிரதமர் இதன்போது தெரிவித்தார். இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் ஹமுத் நாசர் அல்தாசாம் அல்கதானி மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் அதிகாரிகள் பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். மாணவர்களின் முழுமையான திறனை வெளிக்கொணரும் வகையில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் அதன் அறிவை அவர்களுக்கு வழங்குவதற்கும் கல்வி சீர்திருத்தங்கள் ஊடாக படைப்பாற்றலையும் விமர்சன ரீதியான சிந்தனையையும் வளர்ப்பதற்கு அரசாங்கம் உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாடப்புத்தக கல்வி கப்பால் மாணவர்கள் வெளிப்படுத்திய தனித்துவமான திறமைகளை பாராட்டிய பிரதமர் கல்லூரிக்கான புதிய 3 மாடி கட்டிடத்துக்கு அடிக்கல்லை நாட்டி வைத்தார். பலாங்குடை விஜயலோக மத்திய கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அங்கு உரையாற்றிய பிரதமர் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து முக்கிய விடயங்களை விளக்கினார். பாரம்பரிய பரீட்சை மைய கல்வி முறைக்கு பதிலாக நடைமுறை மற்றும் திறன் சார்ந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று அவர் சுட்டிக்காட்டினார்.
இதற்கமைய இந்த கல்வி சீர்திருத்தங்களை 2027 ஆம்

0: ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், பாடசாலை கல்வியை முடிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களது திறமைக்கேற்றவாறு நவீன தொழிலாளர் சந்தையில் தேவைக்கேற்பமும் தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வியை பெற்றுக் கொள்வதை உறுதி செய்வதுதான் அரசாங்கத்தின் இலக்கென்று பிரதமர் குறிப்பிட்டார். அத்துடன் தொழிற்கல்விக்கும் பல்கலைக்கழக கல்விக்கிணையான அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கான பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கண்காட்சியை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த கல்லூரியின் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை பிரதமர் பாராட்டினார். பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் 4 கிலோ வெள்ளி திருடிய குற்றச்சாட்டில் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த ஆலயத்தில் காணப்பட்ட சுமார் 4 கிலோ வெள்ளி களவாடப்பட்டுள்ளதாக காங்கேந்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 2 சந்தேக நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இருவரையும் காங்கேந்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். எப்பாவில உட்பட பல பகுதிகளில் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த தொனி என்ற புனப்பெயரால் அறியப்பட்ட பெண்ணொருவர் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெண் பத்திர வெட்டிய எப்பாவிலையைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான ஸ்ரீகா திபானி. எப்பாவா போலீசார் அந்த பெண்ணின் வீட்டில் திடீர் சோதனை நடத்திய போது அவரிடமிருந்து 2480 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத மதுபான கடத்தல் வழக்கில் அந்த பெண்ணுக்கு 10க்கும் மேற்பட்ட முந்திய தண்டனைகள் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அகுரகோட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் வைத்து சட்டத்தரணி ஒருவரையும் அவரது மனைவியையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவத்தின் போது துப்பாக்கிதாரிகள் சென்ற வாகனத்தை செலுத்தியதாக கூறப்பட்ட நபர் விசேட போலீஸ் குழுவினரால் மாலத்தீவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் படபுல எத்துக்கந்தர பிரித்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர். இந்த சட்டத்தரணியும் அவரது மனைவியும் கடந்த 13/2/2026 சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சந்தநபர் பஹ்ரைனிலிருந்து மாலத்தீவுக்கு சென்றிருந்த போது அவருக்கு எதிராக இலங்கையினால் விடுக்கப்பட்டிருந்த சிவப்பு அறிவித்தலுக்காமைய அந்த நாட்டு குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்கள அதிகாரிகள் இது குறித்து இலங்கைக்கு அறிவித்தார்கள். இதனையடுத்து இலங்கையிலிருந்து சென்ற விசேட போலீஸ் குழுவினர் அவரை கைது செய்தார்கள். பின்னர் மாலத்தீவின் தன்னகரான மாலேயிலிருந்து அவர் இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கட்நாயக்கா விமானியத்தில் வைத்து குற்றப்பிராய்வு திணைக்கள அதிகாரிகளால் சந்தநபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக அவர் பலத்த பாதுகாப்புடன் மேல்மாகாண குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். கச்சதீவு திருவிழாவின் போது சுகாதார சீர்கேட்டுடன் உணவு விற்பனை செய்த உரிமையாளருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்த நீதவான் அதனை 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்ததோடு 24,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்தார். கச்சதீவு பெருவிழா இந்த வருடம் கடந்த பிப்ரவரி மாதம் 26 மற்றும் 27 தேதிகளில் இடம்பெற்றது. இதன்போது சுகாதாரமற்ற முறையில் இயக்கிய உணவகத்தில் தேநீர் தயாரிக்கும் பகுதி சுகாதாரமற்ற முறையில் காணப்பட்டமை, உணவு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு முரணான வகையில் பழங்கள் விற்பனை செய்தமை, உணவு கையாள்பவர் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் அந்த உணவக உரிமையாளருக்கு எதிராக நெடுந்தீவு பொது சுகாதார பரிசோதகர் சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் அந்த வழக்கு நேற்று முன்தினம் ஊர்காவுத்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உரிமையாளருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு 3 மாத கால சிறை தண்டனை விதித்த மன்று அதனை 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்ததோடு 24,000 ரூபாய் தண்டப்பணத்தையும் விதித்துள்ளது. இலங்கையில் விசா, கடவுச்சீட்டு, ஓசிஐ சான்றளிப்பு மற்றும் ஏனைய தூதரக சேவைகளுக்கான புதிய அவுட்சோர்சிங் சேவை வழங்குநராக அல்கிந்த் குளோபல் சர்வீஸ் நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், கண்டியில் உள்ள உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயம், யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாந்தோட்டையில் உள்ள தூதரக பொது பணிமனைகள் ஆகியவற்றின் சார்பில் இந்த புதிய சேவை வழங்கினர் 2026 ஜூலை 7 தேதி முதல், அதாவது இன்று முதல் தனது செயற்பாடுகளை ஆரம்பிக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக தூதரக சேவைகளை எளிதாக பெற்றுக் கொள்வதை மேம்படுத்தும் நோக்கில் மட்டக்களப்பிலும் புதிய இந்திய தூதரக விண்ணப்ப மையம் ஒன்று திறக்கப்படுகிறது. இதற்கமைய இன்று முதல் விண்ணப்பதாரர்கள் விசா, கடவுச்சீட்டு, ஓசிஐ மற்றும் ஏனைய தூதரக சேவைகளுக்கான முன்பதிவுகளை ICEC ஸ்ரீலங்கா இணையதளம் ஊடாக மேற்கொள்ள முடியும். கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், ஆம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள புதிய மையங்களில் இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மறு மதிப்பீட்டு பெறுபேறுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சார்த்திகள் தங்களது மறு மதிப்பீட்டு பெறுபேறுகளை பரீட்சைகள் திணைக்களகத்தின் உத்தியோர்வ இணையதளங்களுக்கு சென்று பார்வையிட முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வில் இலங்கை சார்பாக பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இவர்களை தவிர சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளின் அரச பிரதிநிதிகள் அங்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய இந்த விசேட நிகழ்வில் கலந்து கொள்ளும் 30 மேற்பட்ட நாடுகளின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சப்ரகோமா மாகாணத்திலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இன்றும் மழை பெய்யக்கூடும் என்றும், மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. கனமழை காரணமாக கேப்டன் நுவர்லியா பிரதான வீதியின் குடகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து நிலைமைகள் தற்போது முழுமையாக சீர் செய்யப்பட்டு விட்டதாக ஹாட்டன் காவல்துறை போக்குவரத்து பிரிவு தெரிவித்திருக்கிறது. நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக நேற்று மாலை இந்த மண் சரிவு ஏற்பட்டிருந்ததோடு அதனைத் தொடர்ந்து அந்த வீதியுடனான போக்குவரத்து ஒருவழி பாதையாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து வீதியில் சரிந்து விழுந்திருந்த மண் மேட்டினை அகற்றும் பணிகள் நோர்வுட் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிறைவேற்று பொறியியலாளர் பிரிவினரால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வீதி முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளதாக கேப்டன் காவல்துறை அதிகாரி இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எல்நினா தாக்கம் மற்றும் தென்மேற்கு பருவமழை வலுவிழந்தமை காரணமாக அடுத்த மாதமும் பின்னர் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியிலும் நாடு முழுவதும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புதுப்பிக்கப்பட்ட வானிலை விவரங்கள் நாளை வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எல்நினோ பாதிப்புகளை குறைப்பது குறித்து சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்பிக பரப்பெண்டி தலைமையில் நேற்று அமைச்சு தலைவர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை ஆராய்ந்து அடுத்த இரு வாரங்களுக்குள் தேசிய செயல் திட்டம் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். பொலித்தீன் மற்றும் லத்தர்னியல் கழிவுகளை மீள் சுழற்சி செய்வதற்கான புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிதாக இயற்றப்பட்ட சுற்றுச்சூழல் சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாகவே இந்த புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தம்பிக பட்டபெத்தி தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய உற்பத்தியாளர் ஒருவர் தனது தயாரிப்பொன்றை நுகர்வோருக்கு விற்பனை செய்த பின்னர் அதன் மீள் சுழற்சி செயல்முறையை சரியான முறையில் கண்காணித்து உறுதிப்படுத்துவது அவசியமாக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலய ஆடிவேல் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக மலையகத்திலிருந்து பாத யாத்திரை செல்லும் முதலாவது பக்தர்கள் குழு நேற்று பிற்பகல் மஸ்கெலியா நகரிலிருந்து தமது பாத யாத்திரை பயணத்தை ஆரம்பித்தார்கள். 2 பெண்கள் உட்பட 9 பேரை கொண்ட இந்த குழுவினர் எதிர்வரும் 16 நடைபெறவுள்ள கதிர்காம ஆலய ஆடிவேல் திருவிழாவின் காப்புக்கட்டு நிகழ்வில் கலந்து கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளார்கள். மஸ்கெலியா, ஹேட்டன், உரேலியா, வெளிமடை, பண்டாரவளை, கும்பல்கம, கதிகனுவ, வெள்ளவாயா, எத்னாவல, குடாபேகர மற்றும் தனமர்வில ஊடாக சுமார் 280 கிலோமீட்டர் தூரத்தை இவர்கள் பாத யாத்திரை மூலம் கடக்க உள்ளார்கள். நாளொன்றுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான தூரத்தை கால்நடையாக கடக்கும் இந்த குழுவினர் இரவு வேளைகளில் சமய வழிபாட்டு தலங்கள் மற்றும் தங்குமிடங்களில் தங்கியிருந்து தமது பயணத்தை தொடர உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ் அறிவிக்கும் ஒரே வானொலி டிஆர்பி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது.
2: மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் ஜூலை 20ல் தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 13 வரை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்கள் நீங்கலாக மொத்தம் 19 நாட்கள் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர், முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் தானாக பதவி இழக்கும் மசோதா முக்கிய விவாத பொருளாக இருக்கும். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் தாக்கல் செய்த இந்த அரசியலமைப்பு திருத்த மசோதா கடும் எதிர்ப்பால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி கூடும் கூட்டுக்குழு உரிய திருத்தங்களை பரிந்துரைக்காவிட்டால் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் வலுவாக எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதேபோல் மக்களவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 50% வரை உயர்த்துவது உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்களுக்கு 3/2 உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 20 பேர், உத்தவ் சிவசேனாவின் 6 எம்பிக்கள் கட்சி மாறி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த விவகாரத்தில் சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் தமிழ்நாடு, மேற்கு வங்க மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது. இதேபோல் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் இந்திய வீரர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியது, நீட் வினாத்தாள் கசிவு, மறுதேர்வு, சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்த பணியில் குளறுபடி குறித்தும் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாக இருப்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து பீகார் முன்னாள் முதல்வர்களும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர்களுமான லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மனைவி ராப்ரி தேவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு கடந்த மாதம் திரும்ப பெறப்பட்டது. இந்நிலையில் முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை உறுதிப்படுத்தும் பீகார் மாநில பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் ராப்ரி தேவி ஆகிய இருவருக்கும் இசட் பிளஸ் பாதுகாப்பை பீகார் அரசு மீண்டும் வழங்கியுள்ளது. இதன் மூலம் இரு தலைவர்களுக்கும் குண்டு துளைக்காத பிரத்யேக வாகனம் மற்றும் சிறப்பு படை பாதுகாப்பு அளிக்கப்படும். ஒன்றிய அமைச்சர் பிரதான் பதவி விலக கோரி நடக்கின்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் 15வது நாளை தற்போது எட்டியுள்ளது. இதில் உண்ணாவிரதம் இருக்கும் சோனம் வாங்சுக்கின் உடல் நிலைமை மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உட்பட பல பிரச்சனைகள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் முதலமைச்சர் விஜய் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக இனைய கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
2: பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், திமுக முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை திசை திருப்புவதற்காகவே என விமர்சித்தார்.
3: திரு ஜோசப் விஜய் முதலமைச்சரை விமர்சனம் செய்ததாக உடனடியாக கைது நடவடிக்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்காக நடைபெற்றக்கூடிய கற்பழிப்பு சம்பவங்கள், நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொலை குற்றங்கள், படுகொலைகள், இதை மறைப்பதற்காக இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருப்பார் என்று நான் நினைக்கிறேன்.
2: தாவேக்கா அரசில் புகாருக்கு உள்ளாகி இருக்கும் வழக்கறிஞர் நியமன ஊழலே அடுத்த 5 கால தாவேக்கா ஆட்சியின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், ஒயிட் பவுடர் புகழ் அமைச்சர் மீது இதுவரை விசாரணை கூட நடத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதை திசை திருப்பும் வகையில் பேசிய அமைச்சரின் அரைவே காட்டுத்தனத்தை முதலமைச்சர் திரு விஜய் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் எனவும் அவர் கேட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டக பேரம் என நடப்பது அசிங்கமாக இருக்கிறது என பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டுள்ள திரு அன்புமணி கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் தமது கவலையை வெளிப்படுத்தினார்.
4: கர்நாடகாவில் அத்துணை கட்சிகளும் கர்நாடக முதலமைச்சர் வீட்டிலே அன்றாடம் சந்தித்து
5: எப்படி இந்த மேகதாதனை அங்க கட்டலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். டி கே சிவகுமார் அவர்கள் தலைமையிலே டெல்லிக்கு அத்துணை தலைவர்களும் சென்று பிரதமரை சந்தித்து நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அங்கே அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம், ஒட்டகம் பேரம் அசிங்கமா இருக்கு.
2: இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி, முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு 2 மாதங்களாக செயல்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தாவிக்காவில் இணையும் முன்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான் குதிரை பேரத்தை முதன் முதலில் உருவாக்கியதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் குதிரை பேரம் செய்யப்படுவதாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகம் மீதான குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்து பேசுகையில், குதிரை பேரத்தை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம்தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோது மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து மீண்டும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட வாய்ப்பளித்தார்கள். அனிதா ராதாகிருஷ்ணனும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்தான். குதிரை பேரத்தை முதன் முதலில் உருவாக்கிய நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் இருக்கிறது. எங்களுக்கு குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் நாங்கள் வலிமையாக ஆட்சி அமைத்திருக்கிறோம். குறைந்த அளவில் 96 பேரை வைத்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் குதிரை பேரம் தேவை, எங்களுக்கு தேவையில்லை என்று அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக என்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமனை கைது செய்தது சட்டவிரோதம் என்று கண்டித்துள்ள எழும்பூர் நீதிமன்றம் அவரை சொந்த பிணையில் விடுவித்திருக்கிறது.
6: முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் தாவிகா பெண் நிர்வாகிகள் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் திரு சரண்ராஜ் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். தாம்பரம் பகுதியில் தங்கியிருந்த அவரை கைது செய்த தனிப்படை போலீசார் எழும்பூர் 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கில் குறைந்தபட்சம் நோட்டீஸ் கூட கொடுக்காமல் கைது செய்ததை ஏற்க முடியாது என கூறிய நீதிபதி மும்தாஜ் திரு சரண்ராஜை ரிமாண்ட் செய்ய மறுத்துவிட்டார்.
7: ரிஜெக்ட் த ரிமாண்ட் என்று சொல்லக்கூடிய பிணையில் அவரை விடுவித்திருக்கிறது. எப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நடந்ததோ அதை போலவே இப்போதும் நடந்திருக்கிறது. கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல், எதிர்கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லாமல், சர்வாதிகார மனப்பான்மையோடு, ஜனநாயக தன்மையற்று, சமூக வலைதளங்களில் கருத்து பரிமாற்றம் செய்தாலே கைது என்கிற காட்டாட்சியினுடைய கைது நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கிறோம்.
6: திரு சரண்ராஜ் கைது நடவடிக்கையில் எவ்வித சட்ட நடைமுறைகள், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களையும் போலீசார் பின்பற்றவில்லை என்று நீதிமன்றம் கண்டித்துள்ளது. இந்நிலையில் திரு சரண்ராஜ் விடுவிக்கப்பட்டதை வரவேற்று ஜென்சி இளைஞர்கள் நீதிமன்ற வளாகத்தில் கொண்டாடினர்.
0: தொடர்ந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கினை வாபஸ் பெற வலியுறுத்தி பல்வேறு வழிகளில் தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக அவரது சகோதரர் மரிய கிளோத் குற்றம் சாட்டுகிறார்.
2: கடந்த 2022 புதுச்சேரி எழில்நகரில் வசிக்கும் திரு மரிய கிளோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து அவரையும் அவரது மனைவி கரோலின் ஆகியோரை தாக்கியதாக திரு மரிய வில்சன் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கில் திரு மரிய வில்சன் நேற்றும் ஆஜராகாததால் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இந்நிலையில் வழக்கை வாபஸ் பெறக்கோரி அமைச்சர் திரு மரிய வில்சனின் ஆதரவாளர்கள் பல்வேறு அழுத்தங்களை தருவதாக திரு மரிய கிளோத் குற்றம் சாட்டியுள்ளார்.
8: 2022 எங்க எம்எல்ஏ மனைவி மேலையும் அவரு இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸை வித்ரா பண்ணணும் சொல்லிட்டு நிறைய எங்க மேல பிரஷர் நிறைய போட்டிருக்காரு. பிரஷர்ன்ற சென்ஸ் எங்க மேல நிறைய வழக்குகள் ஏமலையும் மனைவி மேலையும் போட்டு எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் வரேன். நிதித்துறை மேல எனக்கு இன்னைக்குமே நம்பிக்கை இருக்கு.
2: தமிழ்நாடு பட்ஜெட் தயாரிப்பு பணியை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து அமைச்சர் திரு மரிய வில்சன் விலக்கு கோரினார். இதனை கண்டித்த நீதிபதி வரும் 10ஆம் தேதி கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து தமிழகத்தை தனி நாடாக பிரிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிப்பவர்களை மனநல பிரச்சனை உள்ளவர்களாகவே மக்கள் பார்ப்பார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இளங்கோவன் என்பவர் எழுதிய தமிழ் தேசிய தலைவர் தமிழரசனின் வாழ்வும் அறமும் என்ற புத்தகம் கடந்த 2014 சென்னை வடபழனியில் வெளியிடப்பட்டது. கடந்த 1967 கோவையில் தமிழகம் தனிநாடாக வேண்டும் என்று தமிழரசன் பேசிய பேச்சு மற்றும் பிரிவினைக்காக கொர்லாப்போர் முறை கையாளப்பட வேண்டும் என்பது போன்ற தாவல்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து புத்தகத்தை வெளியிட்ட கழகம் பதிப்பை நடத்திய இளங்கோவன் சென்னை கே கே நகரைச் சேர்ந்த கீரா, சாலி கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்பாலா ஆகியோர் மீது போலீசார் தேச துரோக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் கீரா மற்றும் தமிழ்பாலா ஆகியோர் மனு தாக்கல் செய்தார்கள். வழக்கு விசாரணையின் போது இளங்கோவன் இறந்து போய்விட்டார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பிறப்பித்த உத்தரவில் சட்டப்படி அமைக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக வெறுப்பு, அவமதிப்பு அல்லது அதிருப்தியை ஏற்படுத்தும் எழுத்து அல்லது அடையாள வடிவிலான செயல்பாடு தேச துரோகத்தின் சாராம்சம். அத்தகைய குற்றச்சாட்டுக்களை இன்றைய சமூக சூழலுக்கு ஏற்பவே அணுக வேண்டும். கடந்த 1967 தமிழரசன் தமிழ் விடுதலை படையை உருவாக்கிய போது அத்தகைய பேச்சு அல்லது வெளியீடு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக வெறுப்பியோ அல்லது அவமதிப்பையோ ஏற்படுத்தியிருக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் இன்றைய சூழலில் இந்தியா ஒரு தேசமாகவும் உள்ளத்தாலும் ஆன்மாவாலும் ஒருங்கிணைந்து கிடக்கிறது. இன்றைய சூழலில் யாராவது தமிழகம் தனிநாடாக பிரிய வேண்டும் என்று பேசினால் அந்த நபருக்கு மனநலம் சரியில்லை என்றுதான் பொதுமக்கள் கருதிவிடுவார்கள். இது பொதுமக்களிடையே எந்தவிதமான வெறுப்பையும் ஏற்படுத்தாது. அந்த புத்தகத்தில் தற்காலத்தில் பிரிவினைக்கான அழைப்பு எதுவும் விடுக்கப்படவில்லை. பல தசாப்தங்களுக்கு முன் தமிழரசன் கூறியதை மட்டுமே அது பதிவு செய்துள்ளது. நடந்ததை வெறும் பதிவு செய்வது வெறுப்பை தூண்டும் முயற்சியாகாது என்பதால் தேச துரோக வழக்கை ரத்து செய்கிறேன் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் நிர்வாகிகள் உட்பட பலரின் ராஜினாமாக்கள் தொடரும் என்று பாரதிய ஜனதா தலைவரும் மேற்குவங்க அமைச்சருமான திலீப் கோஸ் இன்று தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மம்தா ஆதரவு அணி அதிருப்தி அணி என்று கட்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது. இதையடுத்து மம்தா பானர்ஜியின் ஆதரவுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மேற்குவங்க மாநில தலைவராக பதவி வைத்து வந்த சந்திரிமா பட்டாச்சார்யா நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து பாரதிய ஜனதா தலைவர் திலீப் கோஷ் பேசுகையில் திரிணாமுல் காங்கிரசின் ராஜினாமாக்கள் தொடரும், கட்டாயம் அது தொடரும், கட்சியே இல்லாத போது யார் ராஜினாமா செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது கடினம்தான். சந்திரமா பட்டாரட்சியா இத்தனை ஆண்டுகளாக நிதியமைச்சராக இருந்தார். ஆனாலும் அவருக்கு வரவு செலவு திட்டம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அதனால் தான் மேற்கு வங்கம் மோசமான நிலைக்கு போனது. அந்த மோசமான நிலைக்கு காரணம் இந்த பைத்தியக்காரத்தனம்தான். இப்போது கட்சி முடிந்து விட்டதால் ராஜினாமா செய்துவிட்டு நன்றாக பேசுகிறார் என்று திலீப் கோஷ் தெரிவித்தார். இதே நேரத்தில் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து காட்டட்டும் என்று முன்னாள் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார்.
2: மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸில் சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பின் பிளவு ஏற்பட்டது. கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தனி அணியாக செயல்படுகின்றனர். அடுத்தடுத்து அதிருப்தி நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியேறும் நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்த சந்திரா பட்டாச்சாரியா நேற்று கட்சியில் இருந்து வெளியேறினார். இதைத் தொடர்ந்து சமூக வலைதள நேரலையில் உரையாற்றிய செல்வி மம்தா, தேர்தலில் தமது கையெழுத்துடன் வேட்பாளராகி வெற்றி பெற்றுவிட்டு தாங்கள் சேர்த்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள துரோகிகள் பிரிந்து செல்வதாக விமர்சித்துள்ளார். நீங்கள் தைரியம் இருந்தால் பாஜகவில் இணைந்து பாருங்கள் என்று சவால் விடுத்துள்ள அவர், இன்னமும் விசுவாசமான தொண்டர்கள் தம்முடன் தான் இருப்பதாகவும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றுவேன் என்று சூளுரைத்துள்ளார். பாஜகவின் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 80 பேரில் திரு ரிதப்பிரதா பானர்ஜி தலைமையில் 60 பேரும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 28 பேரில் 20 பேரும் தனி அணியாக செயல்பட்டு உரிமை கோருவதால் கட்சிக்குள் உச்சகட்ட குழப்பம் நிலவுகிறது.
0: தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொள்ள இருந்த நிலையில் இணையத்தில் அவருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலிய கூட்டாட்சி போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளார்கள். எதிர்வரும் 9 தேதி மெல்பேர்னில் உள்ள மார்வல் ஸ்டேடியம் மைதானத்தில் நடைபெறவுள்ள மெல்பேர்ன் மீட்ஸ் மோடி நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்திய சமூக ஊடக பதிவின் கீழ் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அபு முஸ்தமா என்ற பெயரில் இயங்கிய கணக்கிலிருந்து மோடியின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்து பதிவிடப்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அதனுடன் தொடர்புடைய கணக்கின் ஐபி முகவரியை போலீசார் கண்டறிந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தை முன்னிட்டு மெல்போர்னில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 20% எத்னோல் கலக்கப்பட்ட பெட்ரோல் பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டு வருவதால் வாகன சாரதிகள் மற்றும் எதிர்கட்சிகளிடையே கடும் அதிருப்தியும் போராட்டங்களும் வெடித்துள்ளன. எத்தனோல் கலந்த பெட்ரோலால் வாகனங்களின் எரிபொருள் திறன் குறைவதாகவும் எஞ்சின்கள் சேதமடைவதாகவும் முறைப்பாடுகள் எழுந்திருக்கின்ற நிலையில் இந்த விகாரம் தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் வாத பொருளாக மாறியிருக்கிறது. நீதிமன்ற விசாரணையின் போது இந்தியாவின் சட்டமா அதிபர் வெங்கடரமணி E20 என்பது ஒரு பரிசோதனைதான், இதன் முழுமையான தீர்மானங்கள் அடுத்த ஆண்டுதான் தெரியவரும் என்று குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இந்திய அரசாங்க தரப்பு இந்த தகவலை உடனடியாக மறுத்த போதிலும் வெங்கடரமணி நீதிமன்றத்தில் இந்த கருத்தை கூறும் காணொலி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி வைரலானது. இதனை அடுத்து விளக்கம் அளித்த வெங்கடரமணி, தான் பரிசோதனை என்ற வார்த்தையை எத்தனோல் விநியோகத்தின் அளவை குறிக்கவே பயன்படுத்தியதாகவும் எத்தனோல் கொள்கையை குறிப்பிடவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஆனாலும் இதனால் பொதுமக்களின் கோபம் தணியவில்லை. பொதுமக்களின் கொந்தளிப்பை அடக்கும் முயற்சியாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் கர்தீப் சிங் பூரி எத்தனோல் எரிபொருளை பந்தயக்கார்களுடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். பந்தயக்கார்களிலும் எத்தனோல் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் வாகனத்தின் வேகம் அதிகரிக்கும், எரிபொருள் திறன் வேண்டுமானால் சற்று குறையலாம், அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எத்தனோல் பெட்ரோலால் எஞ்சின் பழுதடைகிறது என்ற சமூக ஊடக பிரச்சாரங்களை இந்திய அரசாங்கம் வதந்திகள் என்றும் கோபத்தை தூண்டும் செயல் என்று நிராகரித்துள்ளது. இந்திய மத்திய அரசின் இந்த கட்டாய லாப கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளரும் காங்கிரஸ் ஆதரவாளருமான தெக்சின் பூனவெல்லா தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று முதல் தொடர் போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எத்தனோல் பயன்பாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அதை ஏன் கட்டாயமாக்க வேண்டும்? வாகன சாரதிகளுக்கு எத்தனோல் கலக்காத சாதாரண பெட்ரோல் அல்லது குறைந்த அளவு கலக்கப்பட்ட பெட்ரோலை தெரிவு செய்யும் உரிமையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த போராட்டத்துக்கு டெல்லி போலீசார் 200 பேருக்கு மட்டுமே வாய்மொழி அனுமதி வழங்கியுள்ளார்கள். ஆனால் கட்டுப்பாடுகளை மீறியும் போராட்டம் தொடரும் என்று பூனாவல்லா எச்சரித்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் காங்கிரஸ் மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கி ஆகியோர் மத்திய அரசை கடுமையாக இந்த விடயம் தொடர்பாக சாடியுள்ளார்கள். மோடி அரசு இந்தியாவை ஒரு பரிசோதனை கூடமாக மாற்றியுள்ளது. எத்தனோல் பெட்ரோலை மக்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கிறார்கள். இதனால் வாகனங்களின் பாகங்கள் பழுதடைந்து மக்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கின்றார்கள் என்று கூறி இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுத உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டிருக்கிறார். அரசின் சொந்த தரவுகளை இன்னமும் முழுமையடையாத போது போதிய பொது ஆலோசனைகளின்றி 3.6 கோடி இந்தியர்களை ஒரு பரிசோதனையின் அங்கமாக மாற்ற அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று காங்கிரஸ் மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேற்காசியாவில் போரில் ஈடுபட்ட ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலிடையே இந்தியா ஏன் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்பதற்கு சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விளக்கம் அளித்துள்ளார். பெய்ஜிங்கில் உள்ள சீன பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உலக அமைதி மன்ற கருத்தரங்கில் பங்கேற்ற அவரிடம் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருவதை சுட்டிக்காட்டி இந்தியா ஏன் அதுபோல் செய்யவில்லை என்று சீன செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு விக்ரம் துரைசாமி பதிலளித்தார். மேற்காசிய போரில் நடந்து வரும் மத்தியஸ்தத்தை வைத்து இந்தியா பாகிஸ்தானை ஒப்பிட வேண்டாம், இது நியாயமற்றது. ஏனென்றால் 2 நாடுகளின் பொருளாதார பலமே உங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தும். நாடுகளை அவை என்ன நிலையில் இருக்கின்றன என்பதை வைத்தும், பரந்த உலகளாவிய அமைப்பில் அவை என்ன செய்கின்றன என்பதை வைத்தும் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். உலக அளவில் இந்தியா வைத்துள்ள தொடர்புகளை பல நாடுகளால் நெருங்கக்கூட முடியாது. இதில் ஐரோப்பிய நாடுகளுடனும் ஆசிய நாடுகளுடனும் இந்தியா கொண்டுள்ள பொருளாதார தொடர்புகளும் அடங்கும் என்று குறிப்பிட்டார். மிகப்பெரிய அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு கேள்விகள் எழுகையில் அதில் பங்களிப்பு செய்ய ஆர்வமாக இருக்கிறோம். நீங்கள் கூறும் மத்தியஸ்த விவகாரத்தில் அதனால் தங்களது பரந்த தேச நலனுக்கு பயனளிக்கிறதா என்பதை அந்தந்த நாடுகளே தீர்மானிக்க வேண்டும். கடந்த காலத்தில் இதை இந்தியா செய்துள்ளது. ஆனால் தற்போது ஏற்கனவே ஏராளமானோர் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் இந்தியாவும் மத்தியஸ்தம் செய்வதால் எங்கள் நாட்டுக்கு எந்த பயனும் இருக்காது என்று கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். மேற்காசிய போர் அல்லது கிழக்கு ஐரோப்பா விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு சீனாவின் நிலைப்பாடு போன்று இருந்தது. இந்திய தயாரிப்பு பொருட்களுக்கு சீனா தனது சந்தையை திறந்து விட்டுள்ளது. குறிப்பாக இந்திய தயாரிப்பு மருந்துகளுக்கு தனது சந்தையை திறந்துள்ளது. இதனால் சீனாவுக்கு இந்தியாவால் அதிக ஏற்றுமதி செய்ய முடிகிறது. இந்தியாவில் சீன நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும். இதற்கு தேவையான உதவிகளை சீன நிறுவனங்களுக்கு செய்து தர இந்திய தூதரகம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையான இருதரப்பு உறவு முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனேசி தெரிவித்திருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தை உறுதி செய்து அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு உதவி செய்ததற்காக இந்தியாவுக்கு அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவான் கில் நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் வெனிசுலாவுக்கு தேவையான மீட்பு பணி உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் 66 டன் இடையுள்ள உதவிப் பொருட்களையும் 35 டன்னுக்கு அதிகமான நிவாரணப் பொருட்கள், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றையும் இந்தியா அனுப்பி வைத்தது. மேலும் இந்திய மருத்துவ பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று வெனிசுலாவில் முகாமிட்டு மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது. இந்த பணிகளை பார்வையிட்ட வெனிசுவேலா வெளியுறவுத்துறை அமைச்சர் இவான் கில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் வெனிசுலா மற்றும் எங்கள் நாட்டு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் குறிப்பாக இந்த பேரழிவில் சிக்கிய மக்களுக்கு உதவிக்கரன் நீட்டிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றிகள் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளைச் சேர்ந்த 23 பேரை தீவிரவாதிகளாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் திட்டங்கள், நிதி திரட்டுதல், ஆயுத கடத்தல், ஆட்சேர்ப்பு, ஊடுருவல் போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தீவிரவாதிகளாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதில் ஜெய்ஷ் இ முகமது, லக்சர் இ தொய்பா அமைப்புடன் தொடர்புடைய 23 பேர் தீவிரவாதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 6 பேர் இந்தியர்கள். அவர்கள் தற்போது பாகிஸ்தான் அல்லது பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வசிப்பவர்கள். மற்ற 17 பேரும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள். டாக்டர் அப்துல் மன்னான் என்ற மாற்று பெயர்களுடைய பாகிஸ்தான் ஜெய்ஷ் இ முகமது செயற்பாட்டாளரான முகமது முசாத்திக் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டவர்களில் முக்கிய நபர்களில் ஒருவராக உள்ளார். இவர் அயோத்தி ராமர் கோவில் நாக்பூரில் உள்ள RSS தலைமையகம், பானிபாட்டில் உள்ள IOCL சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றை உளவு பார்க்க முக்கிய காரணமாக இருந்தவர். ட்ரோன்கள் மூலம் இந்தியாவுக்கு ஆயுதங்களை அனுப்புவதிலும் ஈடுபட்டுள்ளார். மசூத் இலியாஸ் மதுத் அசாரின் நெருங்கிய கூட்டாளி, காஷ்மீருக்குள் தீவிரவாத ஊடுருவலுக்கான முக்கிய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார். சமூக ஊடகங்கள் மூலம் இளைஞர்களை தீவிரவாத அமைப்புகளில் சேர்ப்பது, நிதி திரட்டுவது ஆகியவை இவர் மீதான குற்றச்சாட்டுகளாக கூறப்பட்டுள்ளது. முப்தி முகமது அஸ்கான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் ராணுவ பிரிவின் தலைவராக உள்ளார். நக்ரோட்டாவில் ராணுவ முகாம் மீதான தாக்குதலில் முக்கிய சதிகாரர் கபீஸ் அப்துல் சகூர் குலாம் பரித் உள்ளிட்ட பாகிஸ்தானியர்களும் தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இதுவரை தீவிரவாதிகள் பட்டியலில் உள்ள லக்சர் இ தொய்பா தலைவர் கபீஸ் சயித், ஜெய்ஷ் இ முகமது தலைவன் மௌலானா மசூத் அசார், மும்பை நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் ஆகியோருடன் தற்போதைய 23 பேரும் இணைந்து இந்தியாவில் தீவிரவாதிகளாக அறிவிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தற்போது 80 அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் உள்ள அடர்ந்த பழத்தோட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிக்கிய 2 லக்சர் இ தைபா பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் முழுமையாக சுற்றி வளைத்து பிடித்துள்ளார்கள். இருவரும் உள்ளூர் லக்சர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த யாகிர் அகமது கனி மற்றும் லத்தி பட் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். பழத்தோட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து வெளியேறும் வழிகளும் முற்றிலும் அடைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆயிரக்கணக்கான வவ்வால்களுக்கு பல ஆண்டுகளாக ஒரு கிராமமே ஒன்றிணைந்து புகலிடம் அளித்து வருகிறது.
2: சுற்றுச்சூழல் சமநிலையை பேணவும், பூச்சிகளை கட்டுப்படுத்தவும், விதைகளை பரப்பவும் வவ்வால்கள் மிகவும் உதவுகின்றன. இயற்கை வளங்களை காக்க பெரும் பங்களித்து வரும் இத்தகைய பழம்தின்னி வவ்வால்கள் வாணியம்பாடி அருகே அம்பலூர் கிராமத்தில் உள்ள புளியந்தோப்பு பகுதியில் ஆயிரக்கணக்கில் வசித்து வருகின்றன. அவற்றை பாதுகாக்கும் வகையில் ஊர் மக்கள் திருவிழா மற்றும் விசேஷ நாட்களில் கூட மேளம் அடிக்காமலும் பட்டாசு வெடிக்காமலும் அதிக ஒலி எழுப்புவதை தவிர்த்தும் வருகின்றனர்.
9: மாலை பொழுதுல 20 கிலோமீட்டர் போனா ஆந்திர வனப்பகுதி, அந்த வனப்பகுதியில் தனக்கு உண்டான உணவுகளை சாப்பாடெல்லாம் தேடி எடுத்துட்டு அதிகாலை பொழுதுல திருப்பி ஊருக்கு வந்துடும். இதுதான் இங்க இது நடக்கிறதுங்க. இந்த பகுதி வந்து நாங்க ஒரு பொக்கிஷமா நாங்க பாதுகாத்து வரோங்க. எப்படின்னா வேட்டையாட வரவங்களும் நாங்க அனுமதி கிடையாது. தீபாவளி நல்லா விடி வெடிக்கிறது கிடையாது.
2: சுற்றுச்சூழல் சமநிலையை பேண உதவும் வவால்களை பாதுகாக்கும் வகையில் அம்பலூர் கிராம மக்கள் கடைபிடித்து வரும் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது.
0: தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா கசிந்த ஆலையிலிருந்து அமோனியா வாயுவை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணி 2வது நாளாகவும் தொடங்கப்பட்டுள்ளது.
6: கல்லிகை பேரில் உள்ள அந்த ஆலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்த விபத்தில் 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 18 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து ஆலையில் இருந்த 400 டன் கடல் உணவுகள் மாற்று சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் பலத்த பாதுகாப்புடன் நேற்று தொடங்கின. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா, அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் 15 பேர் கொண்ட வல்லுநர் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்.
10: மெயின் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்ல இருந்தது, ஒரு 3 குட்டி குட்டி டேங்க்ஸ்ல வச்சிருந்தாங்க. ஹை பிரஷர்ல இருந்த அமோனியா அது வந்து இப்ப பைப் மூலமா லிங்க் கொடுத்து மாத்திட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். இது வந்து நல்ல முறையில முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து அந்த டிரான்ஸ்பர் இது வந்து பணி முடிவு பெறுச்சு.
6: அமோனியா வாயு முழுவதும் அகற்றப்பட்ட பின்னர் ஆலைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் ஆய்வறிக்கைக்கு பின்னர் நிரந்தரமாக மூடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் திருமதி கவிதா கூறினார்.
0: தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவில் காணிக்க முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் கோவிலில் பிரார்த்தனை செய்தார். அயோத்தி ராமர் கோவிலை தொடர்ந்து பத்ரிநாத் கோவிலும் காணிக்கை திருட்டு புகார் குறித்து விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
6: அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என திரு மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கடிதம் எழுதியுள்ளார். ஏழை எளிய மக்கள் வழங்கிய காணிக்கை பணத்தை கொள்ளையடித்தவர்களை மத்திய அரசு ஏன் பாதுகாக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை எம்பி திரு சந்தோஷ்குமார் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமர் கோயில் அறக்கட்டளையின் கணக்கு வழக்குகளை மத்திய கணக்கு தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூலம் தணிக்கை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக, RSS, விஸ்வ இந்து பரிஷத் ஆகியவை தங்களின் அரசியல் நோக்கங்களுக்கான ராமர் கோயிலை பயன்படுத்திக் கொண்டுள்ளன எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் ராமர் கோயில் முறைகேடு தொடர்பாக முதல் முறையாக RSS அமைப்பு மௌனம் கலைத்துள்ளது. காணிக்கை முறைகேடு விவகாரம் மிகுந்த வலியை ஏற்படுத்துவதாகவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு தத்தாத்ரேயா தெரிவித்துள்ளார். இதனிடையே பத்ரிநாத் கேதார்நாத் கோயில்களை உத்தராகண்ட் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் ஸ்ரீ பத்ரிநாத் கேதார்நாத் டெம்பிள் கமிட்டி நிர்வகித்து வருகிறது. நாள்தோறும் 1000கணக்கான இந்துக்கள் புனித பயணம் மேற்கொள்ளும் இந்த கோயில்களில் காணிக்கை திருட்டு நடைபெறுவதாக பைரவ சேனை என்கிற அமைப்பு புகார் தெரிவித்தது. அத்துடன் கோயிலின் நிர்வாக தலைவர் திரு ஹேமந்த் திவேதியின் தனி செயலாளருக்கு இந்த முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாகவும் தகவல் பரவியது. இதையடுத்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறிய திரு ஹேமந்த் திவேதி தனக்கு தனி செயலாளர்
0: தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க மலைப்பாதைகளில் 3550 படிகளை 116 வயது மூதாட்டி ஏறி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 116 வயது மூதாட்டி தனது குடும்பத்தினருடன் ஏழுமலையானை வழிபாடு செய்ய நேற்று திருப்பதி சென்றிருந்தார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் பஸ்ஸில் திருமலைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்த நிலையில் மூதாட்டி மட்டும் அலிபிரி மலைப்பாதையில் நடந்து சென்று திருமலையை அடைவேன் என்று உறுதியாக கூறிவிட்டார். இதனால் அவருடன் வந்த அனைவரும் மூதாட்டியுடன் படியேறினார்கள். சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் 3550 படிகள் கொண்ட அலிபிரி மலைப்பாதையில் மூதாட்டி உட்பட அனைவரும் நடந்து சென்றார்கள். இதனை கவனித்த அந்த வழியாக நடந்து சென்ற சக பக்தர்கள் இதனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். ஏழுமலையான் மீது மூதாட்டி அளவு கடந்த பக்தி கொண்டுள்ளதாகவும் இதற்காக அவர் சிறுவயது முதலே படியேறி சுவாமி தரிசனம் செய்வார் என்றும் அதே போன்று தற்போது தள்ளாடும் வயதிலும் அதே உறுதியுடன் அவர் படியேறி சென்று தரிசனம் செய்ததாகவும் அவருடன் வந்த உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்கள். முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடான பழமுதிர் சோலையில் இன்று காலை வெகுமரிசையாக குடமுழுக்கு நடைபெற்றது. மும்பையில் ஐந்தாவது நாளாக கொட்டித்தீத்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
6: மகாராஷ்டிராவில் கடந்த மாதம் 23ஆம் தேதி பருவமழை தொடங்கிய நிலையில் கடந்த சில நாட்களாக மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மும்பையில் கடந்த 4 நாட்களில் மட்டும் 52 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளதால் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். நேற்று மும்பையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் 100க்கும் மேற்பட்ட ரயில்கள், 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மும்பை மாநகரில் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5வது நாளாக நேற்றிரவும் கனமழை பொட்டியதால் அந்தேரி, சியான், குர்லா, செம்பூர், லோகமானிய திலகர் டெர்மினஸ், பிருந்தாவன் சர்க்கிள் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. நவி மும்பையில் பழமையான கட்டடம் ஒன்றின் பால்கனி இடிந்து விழுந்தது. காட்கோபர் சர்க்கிள் அருகே தீயணைப்பு நிலையத்தின் வாசலில் இருந்த ராட்சத மரம் சாய்ந்து விழுந்ததில் 5 கார்கள் சேதமடைந்தன. இதேபோல குஜராத் மாநிலம் அகமதாபாத், ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மார் உள்ளிட்ட நகரங்களிலும் கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும், 21 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவிலும் பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் இன்றும் தங்க விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 13,700 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,09,600 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. இதேபோன்று வெள்ளி விலையிலும் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 260 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,60,000 ரூபாவுக்கும் விற்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்கா அதன் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. கடுமையான வெயில் காரணமாக அந்த நாட்டில் சுமார் 160 மில்லியன் பேருக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரை கேள்விக்குறியானது. உரை கட்டாயம் நடக்கும் என்று வலியுறுத்திய அவர் பின்னர் இடியிலும் மழையிலும் உரையாற்றியிருக்கிறார். முதலில் கடும் வெப்பம், அடுத்து புயல். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கு வானிலை பெரும் இடையூறு விளைவித்தது. வாஷிங்டனில் மாபெரும் கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்கள் வெளியேறும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். பாதுகாப்புக்காக அதிகாரிகளின் ஆலோசனையை கேட்டு நடக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள். நிகழ்ச்சி சில மணி நேரம் தாமதமானது. அதில் இடம்பெற இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உரை கேள்விக்குறியானது. உரை கட்டாயம் நடக்கும் என்று வலியுறுத்திய அவர் பின்னர் இடியிலும் மழையிலும் உரையாற்றினார். நான் வந்துவிட்டேன் என்று அவர் ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார். உரையில் அவர் அமெரிக்காவின் ராணுவ வீரர்களையும் வரலாற்றையும் போற்றி பேசினார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பின்னர் வான வேடிக்கை இடம்பெற்றது. மத்திய கிழக்கு போரில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதி சடங்குகள் தலைநகர் தெஹ்ரானில் தொடங்கியுள்ளதில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிறிய சவப்பட்டி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் கொமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்ட நிலையில் அவரது 14 மாதங்களேயான பேத்தி சஹரா முகமதி கொல்பயகனியும் கொல்லப்பட்டார். இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் கொமேனியின் சவப்பட்டியுடன் உறவினர்கள் மற்றும் 14 மாத பேத்தியின் சவப்பட்டியும் உள்ளது. அந்த சவப்பட்டியின் அருகே குழந்தையின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது. இது பார்ப்பவர்களின் நெஞ்சை உலுக்குவதாக உள்ளதாக கூறப்படுகிறது. 1 வார கால இறுதி சடங்கு நிகழ்வுகள் முறைப்படி தொடங்கிய நிலையில் ஈரான் மதகுருமார்கள், உயர்தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உட்பட வெளிநாட்டு தலைவர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் இறுதி மரியாதையை செலுத்துகிறார்கள்.
11: ஈரானின் உச்ச தலைவராக 37 ஆண்டுகாலம் இருந்த அயத்துல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியன்று அமெரிக்கா இஸ்ரேலின் வான் தாக்குதலில் உயிரிழந்தார். அவருடன் அவரது மகள், மருமகன், பேரன், பேத்தி உள்ளிட்ட மேலும் பலர் கொல்லப்பட்டனர். அயதுல்லா அலி கமேனியின் உடல் 125 நாட்கள் பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது உடலுக்கு 6 நாள் இறுதிச் சடங்கு தொடங்கியுள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இமாம் கொமேனி கிராண்ட் மொசல்லா வளாகத்தில் குவிந்த லட்சக்கணக்கான ஈரானியர்கள் தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு கண்ணீர் வடித்து துக்கம் அனுசரித்தனர். ஈரானின் நாட்டுப்பண் இசைத்து குரானின் வசனங்கள் வாசிக்கப்பட்டு இறுதிச் சடங்கு தொடங்கியது. பிரம்மாண்டமான மேடையில் கண்ணாடி பேடையில் வைக்கப்பட்டுள்ள அலி கமேனியின் சவப்பெட்டியின் மீது ஈரானிய தேசிய கொடி போர்த்தப்பட்டுள்ளது. அதன் மீது கமேனியின் அடையாளமான கருப்பு நிற தலைப்பாகை வைக்கப்பட்டுள்ளது. கமேனியின் குடும்ப உறுப்பினர்களின் உடல்களும் சவப்பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஞாயிறு மாலை வரை அலி கமேனியின் உடல் டெஹ்ரானில் வைக்கப்பட்டிருக்கும். ஈரான் மற்றும் ஈராக் நாடுகளுக்கான முக்கிய ஷியா பிரிவு மையங்களான நஜாப், கர்பலா, கோம் ஆகிய நகரங்களுக்கு அலி கமேனியின் உடல் கொண்டு செல்லப்படும். பின்னர் வியாழக்கிழமையன்று அவரது சொந்த ஊரான ஈரானின் புனித யாத்திரை தளம் அமைந்துள்ள மஷாத் நகரில் நல்லடக்கம் செய்யப்படும். அன்று உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளனர். 1,00,000 பேர் குவிந்த வண்ணம் உள்ள கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வு உலகின் கவனம் ஈர்த்த நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியுள்ளது.
0: தொடர்ந்து கொல்லப்பட்ட ஈரானிய தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதிச் சடங்குக்காக ஈரானுக்கு ஒரு வாரம் விடுமுறை வழங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நகைச்சுவையாக கூறியுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர நாளான நேற்று கொமேனியின் இறுதிச் சடங்குகளை ஈரான் அரசு தொடங்கியிருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. மேலும் கொமேனியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த லட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தெஹ்ரானில் திரண்டுள்ளார்கள். இந்நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டு வரலாற்று தலமாக கருதப்படும் மவுண்ட் ரஷ்மோரில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப் கொமேனியின் இறுதிச் சடங்குக்காக ஈரானுக்கு ஒரு வாரம் விடுமுறை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் ஈரானை மிக கடுமையாக தாக்கியுள்ளோம். அவர்கள் நிலை பெற மிகவும் விரும்புகிறார்கள். இறுதிச் சடங்குக்காக அவர்களுக்கு நாங்கள் ஒரு வாரம் விடுப்பு வழங்கியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் ஈரானில் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான உறவில் நீண்ட காலமாக முக்கிய சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான சமீபத்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த சொத்துக்களை விடுவிப்பது முக்கிய அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் என்றால் என்ன, அவை எங்கு உள்ளன, அவற்றை ஈரான் எளிதாக பெற முடியுமா என்பது தொடர்பான பார்வை.
12: ஈரானின் சொத்துக்கள் பெரிய அளவில் முடக்கப்படுவது 1979 தெஹ்ரானில் அமெரிக்க தூதரக பிணை கைதி நெருக்கடியை தொடர்ந்து நடந்தது. இதைத் தொடர்ந்து 2011 மற்றும் 2012 ஆண்டுகளில் அணுசக்தி தொடர்பான தடைகள் கடுமையாக்கப்பட்டதால் உலகளாவிய வங்கி அமைப்பின் சில பகுதிகளில் இருந்து ஈரான் நீக்கப்பட்டது. மேலும் 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து 2018 அமெரிக்கா விலகிய பிறகு இந்த கட்டுப்பாடுகள் மேலும் தீவிரமடைந்தன. முடக்கப்பட்ட ஈரானின் மொத்த சொத்துக்களின் மதிப்பு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் அது சுமார் $27 பில்லியன் முதல் $100 பில்லியன் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. இந்த நிதி ஒரே கணக்கில் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் வைக்கப்படவில்லை. மாறாக இதில் எண்ணெய் வருவாய், எரிவாயு மற்றும் மின்சார ஏற்றுமதி மூலம் கிடைத்த லாபம், வெளிநாட்டு வங்கியில் உள்ள அந்நிய செலாவணி கையிருப்பு மற்றும் சில தசாப்தங்களுக்கு முந்தைய சட்ட ரீதியிலான சிக்கல்களில் சிக்கியுள்ள சொத்துக்கள் ஆகியவை அடங்கும். ஈரானின் முடக்கப்பட்டுள்ள நிதிகளில் பெரும்பாலானவை அமெரிக்காவுக்கு வெளியே பல நாடுகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரானின் முடக்கப்பட்டுள்ள நிதியின் ஒரு கணிசமான பகுதி ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் வாடிக்கையாளரான சீனாவில் உள்ளது. இதன் மதிப்பு $20 பில்லியன் முதல் $50 பில்லியன் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக எரிவாயு மற்றும் மின்சார ஏற்றுமதி தொடர்பான வருவாயாக ஈராக்கில் சுமார் 10 முதல் 15 பில்லியன் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கத்தாரில் சுமார் $6 பில்லியன், இந்தியாவில் $7 பில்லியன், ஜப்பானில் $3 பில்லியன், லக்சம்பர்க் மற்றும் அமெரிக்காவில் தலா $2 பில்லியன் மற்றும் ஓமனில் சுமார் $1 பில்லியன் வரை உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க நாடாளுமன்ற தரவுகளின்படி ஈரானிய எண்ணெய் வருவாயில் சுமார் $6 பில்லியன் பணம் தென்கொரியாவில் உள்ளது. இந்த தொகை 2023 கத்தாரில் உள்ள கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது. இருப்பினும் ஈரான் இந்த நிதியை குறுகிய காலத்தில் பயன்படுத்த முடியாது என்று அமெரிக்கா பின்னர் குறிப்பிட்டது. அதனால் அந்த பணம் தற்போதைக்கு தோஹாவில் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிகார வரம்பிற்குள் இருக்கும் தொகையானது ஒப்பீட்டளவில் மிக குறைவானதாகவே உள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின்படி இது சுமார் $2 பில்லியன் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலானவை நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் இழப்பீட்டு கோரிக்கைகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளதால் இதனை விடுவிப்பது மிகவும் சிக்கலான விஷயமாக உள்ளது. இந்த நிதி பெரும்பாலும் அமெரிக்காவிற்கு வெளியே இருந்த போதிலும் அவற்றின் மீதான அமெரிக்காவின் செல்வாக்கு இரண்டாம் நிலை தடைகள் என அழைக்கப்படுபவற்றில் இருந்துதான் உருவாகிறது. இந்த நடவடிக்கை ஈரானை மட்டுமல்லாமல் அதனுடன் வணிகம் செய்யும் வெளிநாட்டு வங்கிகள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களையும் குறிவைக்கின்றன. ஈரானிய நிதியை மாற்ற உதவும் எந்த ஒரு நிறுவனமும் அமெரிக்க நிதி அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை இழக்கும் அபாயத்தையோ அல்லது அபராதங்களையோ எதிர்கொள்ள நேரிடும். இதனால் ஈரானிய பணத்தை வைத்திருக்கும் நாடுகள் அமெரிக்காவின் வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் அதை விடுவிக்கவோ அல்லது மாற்றவோ பெரும்பாலும் தயங்குகின்றன. சரி, சமீபத்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தால் இந்த நிதி ஈரானை சென்றடையுமா? அமெரிக்காவின் பல பொருளாதார தடைகள் நாடாளுமன்றத்தால் சட்டமாக்கப்பட்டவை என்பதால் அவற்றை ஒரு அதிபர் முழுமையாக நீக்க முடியாது என கூறும் உலக விவகாரங்களுக்கான மத்திய கிழக்கு கவுன்சிலின் பொருளாதார நிபுணர் ஃபிரெட்ரிக் ஸ்னைடர் தற்காலிக விலக்குகளை மட்டுமே அதிபரால் வழங்க முடியும் என்கிறார். இதே போன்ற ஒரு சூழல் 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் ஏற்பட்டது. அப்போது ஈரான் சில நிதி ஆதாரங்களை மீண்டும் பெறும் உரிமையை பெற்றது. இருப்பினும் பல வங்கிகள் தொடர்ந்து எச்சரிக்கையுடனேயே செயல்பட்டன. 2018 அமெரிக்கா ஒப்பந்தத்தில் இருந்து விலகி மீண்டும் தடைகளை விதித்தது. முடக்கப்பட்ட சொத்துக்களில் $12 பில்லியன் விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டதாக ஈரானிய அரசு ஊடகம் சமீபத்தில் தெரிவித்தது. ஆனால் இதை அமெரிக்கா இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. நடைமுறையில் இந்த நிதியை பயன்படுத்துவது தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படலாம் என பிரிட்டனைச் சேர்ந்த போர்ஸ் மற்றும் பஜார் பவுண்டேஷன் என்ற சிந்தனை குழுவின் நிறுவனர் எஸ்பாண்டியர் பாட்மென் கிலிச் கூறுகிறார். இத்தகைய ஏற்பாடுகள் மிகவும் சிக்கலான தடைகளை எதிர்கொள்கின்றன. அதாவது, ஈரான் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குள்ளேயே அந்த நிதியை செலவிட முடியுமே தவிர அதை சர்வதேச அளவில் மாற்ற போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறுகிறார்.
0: தொடர்ந்து உக்ரைன் உடனான போரில் கடந்த 2022 முதல் இதுவரை 8,500 ரஷ்யர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது கடந்த 2022 முதல் ரஷ்யா போர் தொடுத்திருக்கின்ற நிலையில் இருதரப்பும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் ரஷ்யாவின் மொஸ்கோ மற்றும் உக்ரைனின் கீவ் ஆகிய நகரங்களின் மீது அதிகப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 2022 முதல் 2026 ஜூன் 30 வரையான காலத்தில் மட்டும் உக்ரைன் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 30,913 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 8,434 பேர் கொல்லப்பட்டதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே கடந்த 2014 முதல் நடைபெற்று வரும் மோதல்களில் 373 குழந்தைகள் கொல்லப்பட்டதும் 1,845 குழந்தைகள் படுகாயமடைந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் 42 ரஷ்ய நகரங்களில் உள்ள மக்கள் கட்டமைப்புகளை குறிவைத்து உக்ரைனின் படைகள் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அத்துடன் நேற்று முன்தினம் இரவு ரஷ்ய தலைநகர் உள்ளிட்ட நகரங்களை நோக்கி ஏவப்பட்ட 28 உக்ரைனிய ட்ரோன்களை ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. அத்துடன் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கொன்ஸ்டாண்டினோஃபா நகரத்தை ரஷ்ய படைகள் முழுவதுமாக கைப்பற்றிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் வடக்கு பகுதியை பிரித்து தனிநாட்டை உருவாக்குவதற்கு பிரிவினவாதிகள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரான அனேபிஸை கைப்பற்றுவதற்கான புதிய தாக்குதல் நடவடிக்கையை அசாவாத் விடுதலை முன்னணி பிரிவினவாதிகள் குழு தொடக்கியுள்ளது. இந்த நிலையில் காவோ மற்றும் செவாரா உள்ளிட்ட பல வடக்கு நகரங்கள் பிரிவினவாதிகளின் தாக்குதலுக்கு இலக்கானதாக மாலி ராணுவம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. பாகிஸ்தானில் நெதர்லாந்து மற்றும் வெனிசுலா நாடுகளைச் சேர்ந்த 2 வெளிநாட்டு பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் துணை பிரதமர் இசாக் தாரின் பேரன் முகமது ராசா தார் முதன்மை குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடுத்து சர்வதேச அரங்கில் நாட்டின் நற்பெயரை கருத்தில் கொண்டு துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இசாக் தார் தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டு செனட்டர் பைசல் வாப்தா வலியுறுத்தியிருக்கிறார். லாகூரில் கடந்த ஜூன் 29 நடைபெற்ற இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக முகமது ரசா தார் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். கிரிப்டோ கரன்சி தொழில் கூட்டாளிகளான அந்த 2 பெண்களையும் சிங்கப்பூரில் சந்தித்த ரசா தார் அவர்களுக்கு பாகிஸ்தான் வர்த்தக விசாவை ஏற்பாடு செய்து கொடுத்தது போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவராக கருதப்படும் செனட்டர் பைர் வாஸ்தா இந்த விவகாரம் குறித்து மேலும் கூறுகையில், இந்த சம்பவத்தை மூடி மறைக்க மத்திய மற்றும் பஞ்சாப் மாகாண அரசுகள் முயன்றுள்ளன. சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தூதரகம் தலையிட்ட பிறகே ரசாத்தார் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தகைய மோசமான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகும் இசாக்தார் இவ்வாறு உலக அரங்கில் பாகிஸ்தானை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் தலைவர் ஜி ஜின்பிங் ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். பல உயரதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளார்கள். ராணுவத்தின் உயர்மட்ட நிர்வாகத்தில் ஏற்படவுள்ள மறுசீரமைப்பின் முன்னோடியாக இந்த நடவடிக்கை கருதப்படுகிறது. இந்த நிலையில் யாங் ஷுவாங் மற்றும் விமானப்படை தளபதி வாங் கெங் ஆகியோருக்கு ஜெனரல் பதவி உயர்வுகளுக்கான ஆணைகளை அதிபர் ஜி ஜின்பிங் வழங்கியுள்ளார். மத்திய ராணுவ ஆணையத்தில் ஊழல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் பிரிவின் தலைவராகவும் யாங் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வெனிசுலாவில் நிலநடுக்கங்களில் இறந்தோர் எண்ணிக்கை 3000 நெருங்குகிறது. குறைந்தது 2954 பேர் இறந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். 16,000 அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள். மேலும் ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை. அவர்களை தேடி மீட்கும் பணிகளை மீட்புக் குழுக்கள் குறைத்துக் கொண்டுள்ளன. மறுநிர்மாணத்தில் இப்போது கவனம் செல்கிறது. மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வெளிநாட்டு குழுக்களுக்கு

0: உறிஞ்ச முனைந்தார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவ்வாறு பார்த்தது தமக்கு நினைவிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். சிறிது நேரத்தில் அவருக்கும் உடலில் பலவீனம் தெரிந்தது. வாய், நாக்கு, முகம், கைகள், கால்கள் ஆகியவற்றில் உணர்வு இல்லாமல் சென்று கொண்டிருந்தது. தம்பதிகள் பின்னர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். கணவருக்கு மட்டுமல்லாமல் மனைவிக்கும் சிகிச்சை தேவைப்பட்டது. தொலைக்காட்சியை பார்த்து நஞ்சை வாயால் உறிஞ்ச முனையாதீர்கள், அவ்வாறு செய்யக்கூடாது என்று தம்பதியின் மருத்துவர்கள் கண்டித்துள்ளார்கள். பொதுமக்கள் சுயமாக நச்சை அகற்றாமல் மருத்துவர்களை நாடுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவை இரண்டாவது T20 ஆட்டத்தில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அறிமுகமான மிகவும் இளம் வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்சி படைத்துள்ளார். உலக கிண்ண கால்பந்து போட்டியில் பிரான்சும் பராகுவேயும் சந்தித்தன. அதில் பிரான்ஸ் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி கண்டுள்ளது. உலக கிண்ண கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றாட்டத்தில் மொரோக்கோ அணி 3-0 என்ற கோல் கணக்கில் கனடாவை வீழ்த்தி கால்பந்து வரலாற்றில் காலிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது.
1: அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் கனடா வீரர்கள் தொடக்க முதலே தாக்குதல் யுக்தியை கடைபிடித்து கோல் அடிக்க முயற்சித்தனர். 10 முறை ஷாட் அடித்தும் அவர்களால் அதை கோலாக்க முடியவில்லை. அனுபவ ஆட்டத்தால் அசத்திய மொராக்கோ வீரர்கள் 4 ஷாட்களில் 3 கோலாக மாற்றி வெற்றிக்கு வித்திட்டனர். ஆட்டத்தின் 50 மற்றும் 82 நிமிடங்களில் மொராக்கோ வீரர் அசேடின் உனாகி கோல் அடித்து வெற்றியை உறுதி செய்தார். 90 நிமிடத்தில் சூஃபியான் ரஹீம் 3 கோல் அடித்ததைத் தொடர்ந்து மொராக்கோ அணி 3-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்று காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. பிலடெல்பியாவில் இன்று அதிகாலை நடந்த மற்றொரு போட்டியில் பராகுவேவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி முன்னாள் சாம்பியன் பிரான்ஸ் அணி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது.
0: தொடர்ந்து இங்கிலாந்து மெக்சிகோ உலக கிண்ண நாக் அவுட் சுற்று ஆட்டம் இன்று இங்கிலாந்து நேரப்படி பின்னிரவு 1 தொடங்குகிறது. இதையடுத்து மாணவர்கள் மறுநாள் பள்ளிக்கு தாமதமாக வர அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இங்கிலாந்தில் எழுந்துள்ளது. இங்கிலாந்து பயிற்றுவிப்பாளர் தோமஸ் டுஷெல் பிள்ளைகள் பள்ளிக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு ஆட்டத்தை பார்க்க அனுமதிக்குமாறு பெற்றோரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உலக கிண்ணம் 4 1 மட்டுமே நடைபெறுகிறது. பிள்ளைகள் உள்ளிட்ட அனைவரது ஆதரவும் இங்கிலாந்து அணிக்கு தேவை என்பது அவரது கூற்றாக அமைந்திருக்கிறது. சில பள்ளிகள் வகுப்புகளை தாமதமாக தொடங்க முடிவு செய்துள்ளன. சில பள்ளிகள் போட்டியில் பதிவை காலை உணவு நேரத்தில் மாணவர்களுக்கு திரையிட உள்ளன. தேசிய கல்விச் சங்கமும் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மதுபான விடுதிகள் அதிகாலை 5 வரை திறந்திருக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் பல விடுதிகள் வழக்கமான நேரத்திலே மூடப்போவதாக அறிவித்துள்ளன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலகச் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com. 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.60%, இந்திய பெறுமதியில் 109.14%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.27%, இந்திய பெறுமதியில் 95.39%. 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 417.48%, இந்திய பெறுமதியில் 118.78%. 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.68%, இந்திய பெறுமதியில் 127.38%. 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.12%, இந்திய பெறுமதியில் 67.18%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

கதையை சொன்னுகிறேன்.

விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்று

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில்

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே முதல்ல எமது ஆய்வாளர்களில் ஒருவரான ஹைதரலி அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வானிலைகளிலே இணைந்து கொள்ளுகின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம் ஹைதரலி அவர்களே.
2: வணக்கம் தர்ஷன். வணக்கம் நேயர்களே.
0: அதாவது தற்போதைய அரசு தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதையும் தாண்டி ஊழல் விடயங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட கைதுகள் நடைபெற்று வருகின்றன. இன்று இவ்வளவு காலமும் இந்த யுத்தங்கள் தொடர்பாக கருத்துக்களை பெரியளவிலே சொல்லாமல் இருந்த கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல்வாதிகள் கையாண்ட குறுகிய சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினாலே வடகிழக்கில் தேவையற்ற யுத்தம் உருவானதாகவும் அதில் பலர் பாதிக்கப்பட்டதாகவும் இப்பொழுது அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். இவ்வளவு காலமும் அவரே மௌனம் சாதித்திருந்தார். மிகப்பெரிய யுத்தமான காலகட்டத்திலே இவ்வாறான கருத்துக்களை அவர் நேர்மையானவராக இருந்தால் அந்த நேரத்திலேயே அவர் சொல்லி இருக்கலாம் அல்லவா?
2: நாங்க முதல்ல ஒரு சூழலை விளங்கிக் கொள்ளணும் என்றால், அந்த காலத்துல இருந்த சூழல் காலத்தில் யாருக்கும் இப்படியான பகிரங்கமான கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு முடியாத ஒரு கள சூழல் தான் இருந்தது. அப்படி தெரிவிக்கிறவர்கள் இரவோடு இரவாக காணாமல் ஆக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு முத்திரை குத்தப்படுகிறார்கள். இப்படியான பல விடயங்கள் நடக்கிறதுனாலதான் பல கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மாத்திரமல்ல பல பௌத்த பிக்குகள் கூட இந்த விடயத்தில் அமைதி காத்திருக்கிறார்கள். இந்த யுத்த விடயத்தில் இங்க பிரான்சுக்கு ஒரு முறை வரைய தந்திருந்த சொன்னாங்க, அந்த பாஸ்போர்ட் விஷயம் அந்த தீரர்கள் கூட யுத்தத்துக்கு எதிரான முகாமில் இருந்தவர்கள். சர்வமத அமைப்பின் ஊடாக பல விடயங்களை அவர்கள் செய்தவர்கள். இப்படியாக இருக்கின்ற பொழுது பகிரங்கமான கருத்துக்களை அநேகமாக அவர்கள் செய்வதற்கு முன் வரவில்லை. ஏனால் அப்படி வருகிறார்,
0: அவர் இப்பவும் உயிரோட இருக்கிறாரா? அந்த பிக்கு உயிரோட
2: இருக்கிறார்? அவருக்குரிய இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி சென்றால், இலங்கையில் ராஜபக்ச குடும்பங்களுக்கோ அல்லது யுத்தம் நடைபெறுகின்ற காலத்துக்கு இந்த யுத்தத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை யாராவது பேசினால் அவர் தேச துரோகியாக கணிக்கப்படுகிறார், நாட்டுக்கு எதிரானவராக நிலைப்பாட்டை உருவாக்குகிறார்கள். எனவே இந்த நிலை
0: அது எல்லா சமூகத்திலும் அந்த நிலைமைதானே காணப்பட்டது. அப்ப தனிய சிங்களவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், யுத்தத்துக்கு எதிராக கருத்தை சொல்ல முற்பட்டால் அனைவரும் துரோகிகளாகத்தான் அன்றைய சூழலில் மாற்றப்பட்டிருந்தார்.
2: அது எந்த அளவு தூரத்துக்குன்னு சொல்லி சொன்னால், தர்சன், சாதாரண ஒரு விடயம், பொதுவாக இலங்கையில கொழும்புல இந்திய அணி விளையாட்டுவதற்காக இலங்கைக்கு வந்தால் மலையக தமிழர்கள் இந்திய அணிக்கு சார்பாக கோஷம் எழுப்புவதற்காக விளையாட்டு கண்டுகளிப்பதற்காக வருவார். அதே போல் பாகிஸ்தான் அணி இலங்கையில் விளையாடுவதற்கு வந்தால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கொழும்பில் உள்ள முஸ்லிம் இளைஞர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுவார்கள். இது விளையாட்டில் உலகத்துல சாதாரண ஒரு விடயம் தான். இங்க பிரான்ஸ்ல வந்து பிரான்ஸ் அணி விளையாடும் பொழுது பிரான்சில் உள்ள மொரோக்கர்கள் மொரோக்கோவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள், அல்ஜீரியர் சப்போர்ட் பண்ணுவார்கள். இப்படி பரவலாக ஒரு நடக்கிற விடயம். ஆனால் இந்த நாட்டுல அந்த அப்படியான விடயங்களை ஒரு சாதாரணமாக இதோட விளையாட்டாகத்தான் பாக்குறாங்க. இதோட இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஆனா இலங்கை போன்ற நாடுகள்ல எந்த அளவுக்குன்னு சொன்னால் அப்படி அந்த விளையாட்டை கூட விளையாட்டாக பார்க்க தெரியாததுனால அதனையும் அரசியலாக்கி இலங்கை இலங்கை அணிக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாம வேறு அணிகளுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் அறிந்தால் அவர்கள் நாட்டுக்கு எதிரானவர்கள், நாட்டுக்கு எதிராக துரோகம் செய்கின்றவர்கள், இப்படியான முத்திரை குத்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட்டார்கள். எனவே இலங்கையினுடைய கிரிக்கெட் வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் கிரவுண்டுக்கு மக்கள் சென்று மெச்ச பார்க்க முடியாத அளவுக்கு அந்த காலத்துல மக்கள் ஆக்கிவிட்டார்கள். ஏன்னா இப்படியான ஒரு நிலை தான் கடந்த காலங்களில் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. இதுதான் எங்களுக்கு மெல்கம் கர்தினால் ரஞ்சித்தும் இவ்வளவு காலம் பிந்தி தந்த கருத்துக்களை சொல்வதற்கும் இந்த நிலை இதுதான் காரணம்.
0: அவர் ஏற்கனவே அவர் சொல்லுகிறார், இந்த அரசியல்வாதிகளுடைய நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றி பணம் சம்பாதிப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. மற்றது அவர் அந்த இலங்கையை சுதந்திரம் அடைந்த அந்த காலகட்டத்தை தொடர்பாக குறிப்பிட்டார். அப்பொழுது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ற எந்தவித இனமத பாகுபாடுகள் இன்றி அனைவரும் சகோதரர்களாக ஒன்றிணைந்துதான் அந்த சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். பின்னால் வந்தவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த பணம் சம்பாதிப்பது, இந்த இவ்வாறான குறுகிய மனப்பான்மையினால் சுயநல அரசியலில் குறுக்கு வழிகளில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சி தான் இந்த நிலைமையை ஏற்படுத்தியதாகவும் தனது உரையிலே இவ்வளவு காலத்துக்கு பிறகு குறிப்பிட்டிருக்கிறார்.
2: அது பழைய விடயத்தை மாத்திரம் அல்ல, இன்றைய சூழலும் அதுதான். இன்றைய அரசாங்கமும் அப்படித்தான் நடந்து கொள்வதற்கு. இப்ப இந்த அரசாங்கத்தினுடைய விவசாய அமைச்சராக இருக்கின்றவர் கடந்த காலத்தில், அவருடைய பேர் கடந்த காலத்தில் எவ்வாறு பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்றால், எமக்கு உடுப்பதற்கு உடைகள் இல்லை, எமக்கு சொந்தமாக வசதி வாய்ப்புகள் இல்லை, என்னுடைய மனைவி ஒரு ஆசிரியை, அப்படி இருக்கிறவர்கள் நாங்கள் எங்கேயாவது பிரச்சாரத்துக்காக கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு போனால் எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான் எங்களுக்கு உடுக்குவதற்கு உடனே தருவார்கள், எங்களுக்கு அவர்களுடைய விவசாய பூமிகளிலிருந்து காய்கறிகள் தருவார்கள், நெல்கள் தருவார்கள். இப்படி எல்லாம் சொல்லித்தான் தங்களை ஒரு வறுமைக்குட்பட்ட ஒரு சமூகம், நான் எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை, நாங்கள் அரசியல் நாங்கள் எந்த அளவுக்குன்னா இந்த கலசனுக்கு போன்ற பெல்ட கூட நான் காசு கொடுத்து வாங்க மாட்டோம், அதையும் எங்களுக்கு யாரும் தருவார்கள். சுனில் ஹந்துன்ஹட்டி ஒரு முறை சொல்றார் தசன், அவர் வந்து ஒரு வைத்தியரிடம் மருந்தெடுக்க போனால் அவருடைய கட்சி சார்ந்த வைத்தியர்களிடம் தான் மருந்தெடுக்க போறதாம், மருந்தெடுக்க சொன்னால் வைத்தியர் அவருக்கு மருந்தை எழுதி கொடுத்து விட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவராகவே அவருடைய மருந்தையும் வாங்கி கொடுத்து பஸ்ஸுக்கும் காசு கொடுத்துதான் அனுப்புவாராம். இப்படியெல்லாம் ஜேவிபி தன்னுடைய வறுமை தன்னுடைய ஏழ்மையை காட்டித்தான் இலங்கையினுடைய வறுமையான மக்கள் மத்தியில நல்லபிப்பிராயத்தை பெற்று காசுகளை வாக்குகளை பெற்றார்கள். இன்றைக்கு அதே விவசாய அமைச்சருக்கு கொழும்புல பல கோடி ரூபாய்களுக்கு பெருமதியான சொத்துள்ள பில்டிங்கள் இருக்கின்றது. அதே போலதான் அந்துநாத்திரியருடைய வருமானத்தை கேட்கிற நேரம் அருணாத்தி டிக்ளேர் பண்றார் அவருக்கு எத்தனை கோடி இருக்கின்றது முதலீட்டு, இலங்கையினுடைய முதலீடுகளில் அவர் முதலீட்டு இருக்கின்றார். அந்த வசந்த சமரசிங்கன்னு சொல்லி இங்க பிரான்சுக்கும் வந்தார்,
0: வர்த்தக அமைச்சரா இருக்கிறார்,
2: வர்த்தக அமைச்சரா இருக்கு. வசந்த சமரசிங்க சொல்வார், நாங்க எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு சொன்னால் சென்றால் அந்த பிரச்சாரத்துக்கு செல்கின்ற ஊர்ல இருக்கின்றவர்கள் அவர்கள் எங்களுக்கு நெல் தருவார்கள், காய்கறி தருவார்கள், வாழைப்பழம் தருவார்கள், அதை நாங்க ஏற்றிக்கிட்டு வந்து தான் எங்களை வீடுகள்ல சாப்பாடு நாங்க வறுமையாக இருக்கின்றோம் சொல்லி. இன்று வர்த்தக அமைச்சருக்கு பல கோடி ரூபாய் முதலீடுகள், பல கோடி ரூபாய் சொத்துக்கள். அப்ப இதெல்லாம் தரிசன எந்த அளவு தூரத்துக்கு இந்த காதினால் மயக்கம் அடைஞ்சு சொல்றது பழைய காலத்துக்கு மட்டுமல்ல இன்றைய காலத்திலும் தான் முழுக்க முழுக்க பொய்களையும் மக்கள் மத்தியில் ஏமாற்றுகளையும் சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்சியில் பின்வரிசையில் உள்ள ஒரு சில அப்பாவி ஜேவிபி உறுப்பினர்கள் இருக்கிறார், ஆனால் இந்த முன்வரிசையில் இருக்கின்ற பிமல் ரத்நாயக, அந்துன் ஹட்டி இது போன்ற பலர் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்களை மோசடி
0: செய்திருக்கிறார்கள். எங்களுடைய வானொலிக்கு வந்தவர் இல்ல
2: வந்திருக்கார், விமல் ரத்நாயகம் இப்படியான போலிகளை தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. எனவே காதினால் மல்கம் ரஞ்சி சொன்னது பழைய காலத்துக்கு மட்டுமல்ல இன்றைய சூழலுக்கும் அதுதான் நிலைமை தான் இன்றைய காலத்துல.
0: ஆனாலும் இந்த அரசாங்கம் இப்பொழுது சில சில நம்பிக்கைக்குரிய விடயங்கள்ல சுரேசலே போன்றவர்களுடைய கைது ஊடாக பல்வேறுபட்ட விடயங்களை வெளிக்கொணரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தானே.
2: ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நம்பிக்கைகள் போன்று பார்த்தால் அரசாங்கம் மிகப்பெரிய அரசாங்கத்தை நடத்துவதில் மிகப்பெரிய தோல்வியை கண்டிருக்கின்றது. மக்களுக்கு வரிக்கு மேல் வரி, மக்களுடைய பொருளாதார சுமை, நாட்டினுடைய டாலருடைய ரேட் மிக அதிகரித்து கொண்டு செல்கின்றது, யூரோ எல்லாம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது, நாட்டின பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு நாடு பங்குரோத்து நிலையை அடைந்து கொண்டு போகின்றது. அது எந்த அளவுக்கு தூரம்னு சொல்லி சொன்னால், இதுவரைக்கும் வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த கூடாது செலுத்தப்படாமல் இருக்கின்ற சூழல், அப்ப இன்னும் அடுத்தவரிடம் அதுக்கு அடுத்தவரிடம் போகின்ற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வங்குரோத்தின் நிலைக்கு நாட்டினுடைய பொருளாதார நிலை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக
0: அது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் அது அவர்களுடைய உதவியை பெற வேண்டுமானால் அவர்கள் சர்வதேச ரீதியாக விதிக்கின்ற கட்டுப்பாடுகளை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கிறார் தானே?
2: சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நாணய நிதியத்தினுடைய கடைபிடிப்புகளை தான் ரணில் விக்ரமசிங்கவும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு செய்து வந்திருந்தார். அப்ப அவருடைய காலத்துல டொலர் இளைஞருடைய திலை சேவையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த டொலர்கள் எல்லாம் இப்பொழுது காணாமலாக்கப்பட்டிருக்கு. திரை சேரிக்குள்ளே கல்லர்கள் போந்து திரை சேரிய
0: நடந்திருக்கும்
2: அது நடந்திருக்கிறது. அதோட சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பு இல்லாமல் இவர்கள் நடப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை தர்சன்.
0: அது அதிகாரிகளா அல்லது இந்த இவர்களும் சேர்ந்துதானா?
2: இது அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து செய்வதற்கான கூட்டுக்கலவாணி தான்.
0: அல்லது மைந்தா குடும்பத்தினர் இவர்கள் மீது பழி சுமத்துவதற்காக திட்டமிட்டு சர்வதேச இந்த மோசடிகாரர்களோடு இணைந்து இவர்கள் மீது பழி போடுவதற்காக செய்திருக்க மாட்டார்களா?
2: இதுல வந்து நாங்க ஒன்ன பார்க்கணும் என்றால், யாருக்காவது எங்களுக்கு எங்கட வங்கியில கலவு போன சொன்னால் நாங்க உடனடியாக இல்லைங்க வங்கிக்கு தான் முறைப்பாடு செய்யணும். இந்த காசு எங்களுக்கு திருப்பித்தாங்க. அந்த வங்கி மத்திய வங்கியோடு தொடர்புபடுத்தி அவங்கதான் ஏதாவது தீர்வு பெற்று தருவோம். இது மத்திய வங்கியை கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்ப மத்திய வங்கி யாருகிட்ட போடு? அப்ப அங்கேயே இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக உருவெடுத்திருக்கிறது. இப்பொழுது இப்ப தர்சன் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான கைதுகள்ல இந்த சுரேசலை போன்றவர்களுடைய கைதுகளை தவிர ஏனைய பகுதியினரை கைது செய்கிறார்கள். இந்த ஏனைய அனைத்து வழக்கும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் இருக்கின்ற நேரத்தில் 2015 பிறகு போடப்பட்ட வழக்குகள். அந்த வழக்குகளை நீதிமன்றம் தாமதப்படுத்தி அல்லது இந்த எங்களுடைய அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றதா சார்
0: இது
2: அட்டோர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் வந்து அவர்கள் மீது வழக்கு தொடராமல் அந்த வழக்குகளை பிற்படுத்தி வைக்கிறது. இன்று அதே வழக்குகள் தான் மீண்டும் இவர்கள் தூசி தட்டி அந்த பைல்களை எடுத்து அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய
0: சட்டமாதிபர் காரியாலயத்தில் இருந்தவர்களை வந்து பழைய ஆட்கள் தானே தொடர்ந்தும் இருக்கிறார்கள்.
2: சட்டமாதிபர் காரியாலயம் இன்றுதான் அந்த வேலைகளை இவ்வளவு காலமும் மூடப்பட்டிருந்த வேலைகளை மீண்டும் தூசி தட்டி அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது தர்சனம் என்றால், இளைஞனுடைய நீதிமன்றத்தினுடைய முறைமை எப்படித்தான் உடனே கைது செய்கிறார்கள், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறார்கள், அடுத்த சில மணி நேரங்களில் அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது. எனவே இந்த நடைமுறை தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. இப்ப விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹரக்கட்டா அவனுக்கு காசு கொடுத்தேன் அந்த பாதாள உலகத்துக்கு சொல்றபடியாது. இதை இளைஞனுடைய சட்டத்தரணிகள் சொல்கின்ற விடயம் தான், இந்த காசு கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக இப்படியான ஒரு விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றதற்கு இலங்கைக்குள்ள எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. இது வெளிநாட்டுல நடந்தது. இது அவர்கள் துபாயில தான் வச்சு நடந்திருக்கிறது. அவர்களை அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்ற முறையில் தான் அவர்களுடைய வழக்குகளை கொண்டு செல்ல போகிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் இத என்ன செய்கின்றது சொன்னால், அரசாங்கத்தினுடைய அனைத்து பின்தங்கல்களும் அனைத்து அரசாங்கத்தினுடைய பொறுப்போக்குத்தனங்களையும் அரசாங்கத்தை நடத்தி கொள்ள முடியாமல் சிக்கி தவிக்கின்ற விடயங்களை நாளுக்கு நாள் ஒவ்வொருவரை கைது செய்வதன் மூலமாக இந்த ஜேவிபி அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிறார்கள். இப்படியான கைதுகள் நடப்பதனால் நாங்கள் கைது செய்கின்றோம் என்று சொல்லி
0: இப்ப விமன் வீரவன்ச போன்றவர்கள் குற்றப்பினாவு திணைக்களத்தின் சாணி அபயசேகரா மீது கடும் குற்றங்களை சொல்லுகிறார்கள். அவர் வேண்டும் என்று பழி வாங்குகின்றார் அப்படி என்று சொல்லி அதே நேரத்தில் அவரை சிலர் வந்து தமிழர்கள் தரப்புகள் அவரை ஒரு நல்ல தூய்மையான அதிகாரி, அவர் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்ததனால் தான் அவரே சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். சாணி அபயசேகரா தொடர்பாக சிங்கள பொதுமக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது?
2: சிங்கள பொதுமக்கள் என்றதை விட நாங்கள் சாணி அபயசேகரனுடைய கடந்த கால போக்குகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். என்னன்னு சொல்லி சொன்னால், தர்சன் அவர் ஒரு நல்ல நல்ல விமர்ச ரீதியாக ஆய்வுகளை மேற்கொண்டு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு திறமை ஆற்றல் அவரிடம் இருக்கின்றது. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் செல்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் பின்னால் செல்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரியாகத்தான் கடந்த காலத்திலிருந்தே சென்று செயற்பட்டு வந்திருக்கிறார். இதே மாதிரிதான் சானியா பேசேகராவும் அந்த முன்னாள் அரசியல்வாதி அவரின் நடிகருமாக இருந்தது
0: சந்திரிகா என்ற கணவர்
2: அவருடைய சொந்தக்காரராக இருந்த கடந்த நல்லாட்சி காலத்துல அரசாங்கத்தை நீதிமன்றத்தை விமர்சிச்சுன்னு சொல்லி உள்ளே சென்றார்.
0: ரஞ்சன் ராமநாயக்
2: ரஞ்சன் ராமநாயக்க ஒரு சாணி அபேசிக்கிற பேசிய தொலைபேசி தொடர்பாளர்கள் இருக்கின்றது. இலங்கையினுடைய அரசியல்வாதிகளை பற்றி நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை பற்றி எல்லாம் பேசுகின்ற விடயங்கள் எல்லாம் டேக்காவே இருக்கின்றது. அடுத்தது நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற வழக்குகள் யாருக்கு தாக்கல் செய்ய போகின்றோம், அடுத்தது யாரு நீதிமன்றத்தை கொண்டு போகின்றோம் என்று சொல்றது அரசியல்வாதிகளுக்கு தகவல் வழங்கியிருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் சானியா பேசுகிற கடந்த காலங்களில் நட செய்திருக்கிறார். அதேமல்லாமல் இந்த பிபிசியினுடைய ஊடகவியலாளர்களுக்கு இது சம்பந்தமான தகவல் கொடுத்தது, இப்படியான பல விடயங்கள் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றது. அவர் ஒரு நேர்மையற்ற அதிகாரி என்று காட்டுகிறது. இனி அவருடைய பக்கமும் மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்திருக்கின்றது. அவருடைய குரல்கள் எல்லாம் வெளியே கசையப்பட்டிருக்கின்றது. இனி யாரும் தூய்மையானவர்கள் அல்ல. இலங்கையினுடைய ஒரு கொடுத்த போலீஸ்ல அவரை தான் நேர்மையானவர் தூய்மையானவர் அப்படின்னு சொல்றதுக்கு இது இல்லை. இவரை பொறுத்தவரை கூட கோட்டாபய ராஜபக்ஷ அந்த குழுக்கள் பழிவாங்குதல் மூலமாக இவரை வெளியேற்றினார்கள். அந்த அது பழிவாங்கல் இலங்கை நடந்திருக்கின்றது. அந்த பழிவாங்கல்களை சரி செய்வதற்காக இவர் ஒரு அரசு அதிகாரியாக நடந்து கொள்ளாமல் போலீஸ் இராணுவத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் முன்னாள் அரசாங்கத்தை ஒரு சங்கத்தை உருவாக்கினார்கள். போலீஸும் இராணுவத்தில் இருந்த முன்னாள் அதிகாரிகளை கொண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தின் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு இந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கத்துக்கு தேர்தலில் பிரச்சாரம் செய்தார்கள். இனி அந்த பிரச்சார மேடையில் இந்த ரவி சேனாநாயக்க இந்த சானியா அபேசேக் என்ற போன்றவர்கள் அந்த ஜேவிபியினுடைய பிரச்சார கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிர்கட்சியினுடைய வாதம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஜேவிபியினுடைய கூட்டங்களில் பிரச்சார மேடைகளில் நீங்கள் போயிட்டு பிரச்சாரம் செய்தவர்கள் அவர்களால் எங்களுக்கு எப்படியான ஒரு நீதியான விமர்சனத்தை அந்த விசாரணைகளை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இனி இது சம்பந்தமான ஒரு விசாரணைகளை அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்காட போகிறார்கள். அப்படியான வேலை திட்டங்கள் எதிர்வரும் நாங்கள் பொறுத்துவோம். ஆனால் இப்பொழுது இந்த இவருடைய விடயத்தில், அது சுரேஷ் சலையனுடைய விடயத்தில் அது சம்பந்தமாக பேச போகின்ற நேரத்தில் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார் அவரை அகற்ற முடியாது, அவரோடு தான் நீங்கள் விசாரணையை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இனி இந்த சுரேஷ் சலையனுடைய விவாதம் இப்பொழுது சந்தேக நபராக கை செல்ல அவருடைய விசாரணைகள் முடிந்து நீதிமன்றத்துக்கு அது வழக்காக வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் சானியேகர போன்றவர்களை எவ்வாறு அவருடைய சட்டத்தரணிகள் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் சார்.
0: அவருடைய சுரேசலி அவர்களுடைய கைதிலேயே ஏதாவது உண்மைகள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறதா? கொத்தவா ராயபக்சா அவர்களுடனான அந்த தாக்குதல் காலகட்டத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதல்களுடைய பின்னணி தொடர்பாக ஏதாவது உண்மையான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறதா?
2: இதுவரைக்கும் அவருடைய விடயத்தில் எதுவும் வெளிக்கொண்டு வரப்படவில்லை.
0: அப்ப என்ன கொத்தபா ராயபக்சா தன்னை கைது செய்வதை தடுக்கும்படி நீதிமன்றத்தை நாடினார்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய்த்தானே அவரை உடனடியாக நீதிமன்றத்தை நாடுகிறார்?
2: இல்ல, இதுல வந்து ரெண்டு விடயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், சுரேஷ் சலையின் மூலமாக இந்த தகவல்களும் இதுவரையும் வெளிவரப்படவில்லை. ஆனால் சுரேஷ் சலேக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு முன்னாள் புலனாய்வு சில அதிகாரிகளும் இராணுவ அதிகாரிகளும் முன் வந்திருக்கிறார்கள். அவர்களை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறி, எனவே அவர்களுடைய தகவல்களை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது அடுத்த கட்ட நகர்வுக்கு அரசாங்கம் செல்லும் என்பதற்காகத்தான் கோட்டாபய ராஜபக்ச திடீரென்று இந்த விடயத்தை நாடியிருக்கிறார். அது நாடப்பட்டவுடன் தான் சுரேசலே பக்கத்தில் உள்ளவர்கள் இப்பொழுது அச்சம் கொள்கிறார்கள். அடுத்த இன்னொரு விடயம் நடந்திருக்குது என்னன்னு சொன்னால், சஹரானுடைய காலத்தில் சஹரானுடைய குழுவலோடு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பல வருடங்கள் சிறையில் இருந்து கோட்டாபய ராஜபக்சவனுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப விடுதலை செய்யப்பட்டவர் வரை சுரேஷ் அலே இலங்கையினுடைய ஒரு பிரபலமான 5 நட்சத்திர ஹோட்டலில் அவரை சந்தித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இரண்டால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும், இப்படியான ஒரு விடயம் நடைபெற்று விட்டதற்காக நாங்கள் வருந்துகிறோம் என்ற விடயத்திலாம் சொல்லியிருக்கிறார். இன்னும் அந்த நபருடைய பெயர் பட்டியல் இலங்கையில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுடைய பெயர் பட்டியலில் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது
0: உண்மையிலேயே அவருக்கும் தொடர்பு இருந்ததா அல்லது இவர்கள்
2: தொடர்பு இருக்கிறது அதுக்கான ஆதாரங்களும் இருக்கின்றது. அவருடைய பிரச்சார விடயம் அந்த நபர் தற்பொழுது அரச சாட்சியாக மாறியிருக்கிறார். இப்பொழுது அவர் வந்து அரச சாட்சியாக மாறுகின்ற நேரத்தில் சுரேஷ் அலைக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். அந்த அந்த அப்படியான விடயங்கள் இருக்கிறது. ஆனால் சுரேஷ் அலையை கைது செய்து அவர் மூலமாக அவருடைய கம்ப்யூட்டர் மூலமாகவோ டெலிபோன் மூலமாகவோ எடுக்கப்பட்ட தகவல்கள் இதுவரைக்கும் இல்லை. எனவே சுரேஷ் அலையை அதை தனிமப்படுத்தி உள்ள வைத்து முழுமையான என்னது மன ரீதியாக அவரை ஒரு இக்கட்டுக்குள்ளாக்கி அவரிடமிருந்து வரவழைக்க தகவல்களை வரவழைக்கிறதுக்கான முயற்சிகளில்தான் இவர்கள் இறங்குகிறார்கள். ஆனால் அந்த விடயம் இதுவரைக்கும் சாத்தியமாக
0: அவருடைய பாரியார் உதயகம்பன் பில விமல் வீரவன்ச போன்றவர்கள் தெரிவிக்கிறார்கள், அவர் காந்தியை விட தண்ணீரை அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று. இவ்வளவு காலமாக தண்ணீரும் அருந்தாமல் ஒருவரால 26 நாட்களுக்கு மேலாக உயிர் தப்பி இருக்க முடியுமா சுரேஷ் அலி அவர்கள்? அப்படி உண்மையாக தண்ணீரும் அருந்தாமல் இருப்பார்
2: வைத்தியசாலையில உண்மையிலே அவங்க சொல்கின்ற மாதிரி தண்ணீரும் அருந்தாமல் இருந்தாலும் மறுபக்கத்துல செயலேன் ஏற்றப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அப்படி செயலேன் போயிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொன்னா 26 நாள்ல என்ன 2 மாசத்துக்கு அவர் உயிரோடு இருக்கலாம்.
0: உண்மையா அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரா?
2: அப்படி இருக்கிறாரோ இல்லையோன்னு சொல்றது தெரியாது. இவர்களுடைய தகவல்கள் தான் அதற்கு சார்பான ஊடகங்கள் இந்த கருத்துக்களை தெரிவிச்சு கொண்டிருக்குது. ஆனால் உண்மையாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் வைத்தியசாலையில் அவருக்கு ஒரு புறம் செயலில் ஏற்றப்பட்டுக் கொண்டதான இருக்கின்றது.
0: அவருக்கு உண்மையில பெரும்பான்மையான அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்திருந்தீர்களானால் அந்த தாக்குதல் தேவாலயங்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து எவ்வளவு அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் இவ்வளவு பெரியவர்களை எல்லாம் கைது செய்தார்கள், மிக கொடுமையாக நடத்தி இருந்தார்கள். அவர்கள் அதாவது இலங்கையில உள்ள முஸ்லீம்கள் அனைவரையும் ஒரு பயங்கரவாதியாக காட்டுகின்ற ஒரு முயற்சியில் தான் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த நிலைமையில வந்து ஒரு மருத்துவர் மீது எல்லாம் இவ்வளவு அதாவது சிங்கள பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பிள்ளை தங்க விடாமல் அளித்தார்கள் என்றெல்லாம் இவ்வளவு வழக்குகள் எல்லாம் தொடுத்து அந்த மருத்துவருக்கு எல்லாம் உளரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தினார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப அந்த நேரத்திலே அதுக்கு சுரேசலையும் ஒரு காரணமாக பின்னணியில இருந்து செயல்பட்டாரா?
2: இவை அனைத்துக்கும் வந்து இப்படியான ஒரு சூழலை உருவாக்குறது தான் அவர்களோட நோக்கம். அதாவது இலங்கையில பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு சூழல் பிரச்சனை உருவாகி இருக்கின்றது. இந்த பாதுகாப்பு பிரச்சனை உருவாகுவதற்கு ஸ்திரமில்லாத பாதுகாப்பு நிலை உருவாகுவதற்கு காரணம் அதற்குரிய தலைமைத்துவமோ அதற்குரிய பாதுகாப்பு அதிகாரிகளோ இல்லை. இந்த அரசாங்கம் அனைவரையும் சிறையில் அடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒன்றை உருவாக்குறது. அப்படி உருவாக்கி குண்டுவெடிப்பு நடந்து 2-3 தினங்கள் கோட்டாபய ராஜபக்ச அறிவிக்கிறார், இலங்கைக்கு தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு சிறந்த பாதுகாப்பையும் வழங்குவதற்கு நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாரன்னு சொல்லி இப்படியான ஒரு கோப்பின் ஊடாகத்தான் இந்த சீரியஸ் நடந்திருக்கிறது. இது தர்சன் சாதாரண ஒரு சிங்கள மக்கள் மத்தியில் சிங்கள சமூகத்தின் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்திய மூலமாக இந்த விடயம் நடந்துவிடவில்லை. தானதர்சன் ஐரோப்பாவில வந்து இவ்வளவு சுதந்திர நாடுகள்ல சுதந்திரமான கருத்துக்களை சிந்திச்சு கொண்டிருக்கின்ற அந்த கருத்துக்களை நாங்க தெளிவுபட்டு கொண்டிருக்கின்ற சமூகத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜெயதேவன் கூட இதே வானொலியில வந்து எப்படி பிரச்சாரம் செய்தார்னு சொல்லு. அந்த குண்டுவெடிப்பு நடந்த நேரம் ஜெயதேவன் எப்படியான கருத்துக்களை தெரிவித்தார். அப்ப கனடாவுல பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்கவேல் ஐயாவோட மாத்திரம் அவரும் மிக மோசமான அளவுக்கு விசத்தனமான கருத்துக்கள் இருக்கு. அப்ப இந்த கருத்துக்கள் தர்சன் ஒரு சமூகத்தை பத்தி ஒரு மதத்தை பத்தி ஒருவருடைய உள்ளங்கள்ல பதியப்பட்ட விடயங்கள் அதை இலகுள்ள அகற்ற முடியாது தர்சன். இது இப்படித்தான், ஏன்னா சுயமாக சிந்திக்கிறது இப்படி ஒன்று நடந்தால் இப்ப இந்த அரசாங்கத்தை தர்சன் இந்த அரசாங்க நாட்டுல ஒரு அரசியல் மாற்றம் வரணும்னு சொல்லி தர்சன் நானும் நீங்களும் பிரச்சாரம் பண்ணோம் ரேடியோல. நாங்க அதுக்கான சொன்னோம், ஏன்னா கடந்த கால ஆட்சிகள்ல நடந்த தவறுகளை பற்றி. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் மட்டும் 2 வருஷம் ஆக போகுது. அவ்வளவு சுருக்க காலப்பகுதியில இந்த அரசாங்கத்தினுடைய பிழைகளை எங்களால விமர்சிக்க முடியுது தர்சன். ஊடகத்துல சொன்னால்
0: நாங்கள் வந்து சாதாரணமான ஒருவற்ற வீட்டிலே அழகுக்கு வச்சிருந்த வாழை எல்லாம் அதையும் தீவிரவாதிகளாக மையப்படுத்தி அந்த குடும்பத்தினரை கைது செய்ததை எல்லாவற்றையும் வந்து நாங்கள் ஆழமாக விமர்சித்திருந்தோம்
2: தானே. இப்படி ஒன்று இருக்குது என்னென்றால், இப்ப ஒரு ஒரு ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது என்னென்றால், யாராவது ஒருத்தர் இன்னும் கைது செய்ய இப்ப நான் சொல்லுவேன், இன்னைக்கு சுரேஷலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு எதிராக இந்த அரசாங்க தரப்பிலிருந்து கொண்டு வருகின்ற செய்திகள் தான் இப்பொழுது சோதிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் நாளைக்கு நீதிமன்றத்தினூடாக சுரேஷ் சலே குற்றவாளி இல்ல, இவர் நிரபராதின்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டால், அப்ப ஊடகவியலாளர்களாக அல்லது ஒரு ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இருக்கின்ற தர்சன் அந்த செய்தியை நான் ஒளிபரப்பினது. அப்ப அந்த ஏன் இவர் குற்றவாளின்னு சொல்ற நேரத்துல அரசாங்கம் தந்த எங்களுக்கு தந்த அதே செய்திகளை நாங்க சொல்லி பிரச்சாரம் செய்து உள்ள தள்ளி இவரை குடும்பத்தையே பயங்கரவாதியாக்கி இவர் தான் பயங்கரவாதிக்கு துணை போனவங்க சொல்லி சொல்லிட்டோம். ஆனா அதே நபர் நாளைக்கு குற்றமளித்தவர் அல்லன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு அதனையும் நாங்க செய்தியா வெளியிடத்தானே வந்த சார். அப்ப இன்னைக்கு வந்து இந்த வீடுகள்ல வாள் வச்சிருந்தார்கள், பள்ளிவாசல்கள்ல வாள் வச்சிருந்தார்கள் சொல்லி கைது செய்யப்பட்டு கொண்டு போன ஏராளமானவர்கள் செய்யப்பட்டார்கள். ஒரு இனத்தையே ஒரு சமூகத்தையே அப்படியே பயங்கரவாத வாழ் வச்சிருந்தார் சொல்லி காட்டினார்கள். இது சாதாரணமான தர்சன் இலங்கையினுடைய தென்பகுதியில சிங்கள வீடுகள்லயும் இதே வாழ் இருக்குது தர்சன்.
0: அளவுக்காக வைத்திருப்பார்,
2: அளவுக்காக வச்சிருக்கிறார். அப்ப வீடுகள்ல காய்கறி வெட்டுறதுக்கு கொண்டு வந்த கத்திகள் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறேன்னு சொன்னா, இப்ப நாங்க வெளிநாட்டுல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா இப்ப எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அங்கிருந்து கொண்டு வர கத்தி நல்லா இருக்கும், அதை கத்தி அனுப்புங்கன்னு சொல்லி. அப்ப அத ஒரு கட்டிய வந்து ஒரு பொக்ஸா நாங்க அனுப்பினு சொல்லி சொன்னால், சில வீடுகள்ல ஒன்று ரெண்டு பா வச்சுட்டு அதை அப்படியே பொக்ஸா வச்சிருப்பாங்க. அப்ப அதை கொண்டு போயிட்டு நாளைக்கு இது பயங்கரவாதத்துக்காகத்தான் இந்த கட்சி வச்சிருந்தாங்க, வாழ் வைத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு தகவல்களை பரப்பியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி விடுதலை செய்தார்கள். அப்ப விடுதலை செஞ்ச விடயத்தை இலங்கையுடைய எந்த ஊடகமாவது இலங்கையில சிங்கள ஊடகங்கள் அதை கொண்டு வெளிக்கொண்டு வந்ததா இல்ல சார்?
0: அவர் வைத்தியசாலையில் இருக்கிறார்.
2: அது மட்டுமல்ல, அவருடைய அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்தில் அவருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கல. இது பல வருட சம்பளங்களை சேர்த்து நீதிமன்றம் ஒன்றாக சேர்த்து இவருக்கு வழங்க சொல்லிருக்கு.
0: எப்படி அவரை திட்டமிட்டு எப்படி சதியில வந்து அவரை ஒரு சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு இன விரோதியாக காட்டுகின்ற அந்த முயற்சியில் வெற்றி பெற்றார்கள் தானே அந்த நேரத்துல?
2: இது வந்து தர்சன் ஒட்டுமொத்த நாட்டினுடைய சிங்கள மக்களையும் ஒன்று திரட்டுவதற்கு அவர்கள் ஒரு திரட்டிய இப்படியான ஒரு வேலை திட்டத்தை திரட்டினார்கள். ஆனா தர்சன் இதை விட எதிர்காலத்துல இன்னும் ஒரு விடயம் நடைபெறும். இப்ப உதய கம்மன் விமர்சி வீரவன்சேனுடைய பேச்சுகள் இருந்து ஒண்ணு வெளியாகின்றது, எதிர்காலத்துல இதே மாதிரியான ஒரு சதி திட்டத்தை இவர்கள் கிறிஸ்தவ சமூகத்துக்கு எதிராக செய்வார்களான்னு சொல்லி. இப்பொழுது காதினல் மெல்கம் லஞ்சத்துக்கு ஒரு கதையை கட்டிவிட்டார்கள். அவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு போப்பாண்டவருக்கு இலங்கையிலுடைய கிறிஸ்தவ சபை மூலமாக கருத்து எழுப்பினாராம். இலங்கையிலுடைய இந்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதனால் காதினல் மல்கம் ரஞ்சித்தினுடைய பதவி இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டும், எனவே அவருடைய பதவி காலத்தை மீறியுங்கள்.
0: அது அப்படி கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு தானே. இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிற போது அவர்கள் அவர்தான் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் வெளிக்கொணர வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தவராக இருந்தார் தானே.
2: இல்ல, அப்படி ஒரு கத்தோலிக்க சபை அப்படி ஒரு செய்தியை இதுவரைக்கும் முடிவெடுக்கவே இல்லையா? ஆனால் இது இதனை அவர்கள் ஒரு பிரச்சாரப்படுத்துகிறார்கள். இப்பொழுது கத்தோலிக்க சமூகத்துக்கு எதிராக கிறிஸ்தவ சமூகத்துக்கு கத்தோலிக்க சமூகத்துக்கும் ஏனைய கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சார ஒரு மோதல்களை உருவாக்குகிறார்கள். சிங்கள சமூகத்தின் மத்தியில் கத்தோலிக்க சமூகத்தை ஒரு வெறுப்புணர்வாக காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். காதினால் மெல்கம் ரஞ்சித்துக்கு சில சிங்கள ஊடகங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுதே அடிக்க ஆரம்பித்து விட்டது. இவைகளை பார்க்கும் பொழுது அடுத்த தேர்தலை ஒரு கத்தோலிக்க சமூகத்துக்கு எதிராக இவர்கள் திருப்பி விடுவார்களோ அப்படின்ற ஒரு, ஆனாலும் அது சாத்தியப்படாது. ஏனென்றால் சிங்கள சமூகத்தோடு ஒட்டி உறவாடி அப்படி என்ன ஒரு பௌத்த சமூகத்தோடு பின்னி பிணைந்துதான் இந்த கத்தோலிக்க சமூகம் இருக்கிறது. இது அது பெரிய அளவு சாத்தியப்படாது. ஆனால் இந்த தென்படுகின்றது என்னன்னு சொன்னால் அப்படியான ஒரு நிலை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி.
0: இல்ல, இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டா இவர்களுடைய நீங்கள் சொன்ன விமல் வீரவன் சாவாக இருக்கலாம், உதய கம்பன் பிளவா இருக்கலாம், அவர்கள் தானே சுரேஷ் சிலைக்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய குரல் சிங்கள மக்கள் மத்தியில ஒரு காலகட்டத்திலே சிங்கள மக்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் பயங்கரவாதிகளாக ஞானசார தேரர் போன்றவர்களுடைய பிரச்சாரங்களின் ஊடாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்ப ஞானசார தேரருக்கே தண்டனை கொடுக்கின்ற ஒரு அரசாக இப்ப இந்த அரசாங்கம் இருக்கிறது. இப்ப இந்த சூழல்ல சிங்கள மக்கள் மத்தியில சுரேசலையின் கைது தொடர்பாக கூடுதலானவர்களுடைய அபிப்பிராயம் பழிவாங்கல் என்று பார்க்கிறார்களா, அல்லது இது உண்மையாக தண்டிக்கப்பட வேண்டியவர் என்ற கருத்தோடு அவர்களுடைய சமூக பக்கங்களிலே கருத்துக்களை தெரிவிக்கிறார்களா?
2: இல்ல தர்சன், இதுல வந்து நாங்க ஒரு விடயத்தை நாங்க தெளிவாக சொல்லணும். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கம் தண்டனை கொடுக்கிறதுன்னு சொல்ற அந்த கருத்தை நாங்க வரக்கூடாது. ஞானசாராவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது 2013 என்ன அந்த காலத்துல நடந்த ஒரு விடயம் தான். இத நீதிமன்றம் பிற்போட்டு பிற்போட்டு கடைசியாக நீதிமன்றம் இளைஞருடைய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஞானசாரம் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அந்த இப்பொழுது மேல்முறையீட்டிலும் அவர் குற்றவாளியாக இந்த ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு சரின்னு சொல்ற தீர்ப்பை உறுதிப்படுத்திருக்குது. ஒரு விடயம், கடந்த காலங்களில் உள்ள அரசியல் சூழல்களில் இலங்கையினுடைய சட்டமா அதிபர் காரியாலயம் வழக்கு தொடர்கின்ற நேரத்தில் இந்த வழக்கை நாங்கள் இப்பொழுது கையில் எடுத்தால் இதை நாட்டுக்குள்ள எமக்கு எதிர எமது பதவிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு சூழல் தான் இந்த வழக்கை இப்பொழுது வழக்குகள் கடந்த காலத்தில் அப்படியே மூடப்பட்டிருந்தது. சில அரசியல்வாதிகளுடைய வழக்குகள் அப்படியே அந்த வழக்குகளை நிரூபிப்பதற்கு யாரும் இல்ல, இந்த போதிய அளவு சாத்திகள் இல்லைன்னு சொல்லி கோட்டாபேட கால ராஜபக்சனுடைய காலத்தில் பல வழக்குகள் வாபஸ் பெற்றப்பட்டது. இப்ப இந்த அரசாங்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நீதிமன்றங்களையும் விசாரணை போலீஸ் அதிகாரிகளையும் சுயமாக நாங்கள் இயங்க விட்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை நாங்கள் சொல்கிறார்கள். இனி அப்படி இந்த சட்டமா அதிபர் காரியாலயம் ஒரு சுயமாக ஈடுபட தொடங்குறதன் மூலமாக இந்த வழக்குகளை வெளிக்கொண்டு ஒரு இயங்குவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: ஞானசாரதேரருக்கு பொது மன்னிப்பு ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா?
2: ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அப்படி ஒரு வேண்டுகோளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஜனாதிபதி அப்படியான ஒரு பொது மன்னிப்பை வழங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தான் பதவிக்கு வரும் பொழுது இலங்கையை சமயங்களை இல்லாட்டி மதங்களை அரசியலிலிருந்து பிரித்துத்தான் வைத்திருப்போம் அப்படின்ற ஒரு விடயத்தை தான் அவர் பிரச்சாரங்களா சொன்னார். இதே வானொலிக்கு வந்தும் அந்த கதத்தை சொல்லியிருக்க. அப்படி சொன்னவர்கள் தான் தலதா மாளிகைக்கு நாங்கள் என்ன பௌத்தரை வணங்க செல்லும் பொழுது ஒரு நாளும் ஊடகங்களை எடுத்து செல்ல போக மாட்டோம் அப்படின்னு என்ன அனுரகுமார பிரச்சாரம் செய்திருக்கிறார். அப்படி சொன்னவர் தான் வந்து இரண்டாவது வாழ்ந்தே முதலாவது வெற்றி பெற்று அடுத்த உடனே முதலாவது இந்த கண்டி அஸ்கிரிய மாநாயக பீடத்துக்கு தான் சென்றார். மோடி வந்திருக்கிற அவரை அனுராதபுரத்தில் இருக்கின்ற போதிக்கு கூட்டி சென்றார். அப்ப அங்க பன்சலையை கூட்டி சென்ற அதே பன்சலையில் உள்ள விஹாராதிபதி தான் இன்று இந்த சிறுவர் துஷ்பிரயோக வழக்குல அகப்பட்டிருக்கின்றவர்.
0: அதுவும் அதுவும் அவர் மீது அவரது கைதும் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாகத்தானே பயன்படுத்துகிறார்கள். அரசாங்கம் பிள்ளையான கைது என்ற மாதிரி தானே பிரச்சாரம் செய்கிறார்கள்.
2: இல்ல, அரசாங்கம் பிரியாணமில் அவருடைய கைது வந்து அவ்வளவு நாட்டினுடைய அவ்வளவு அழுத்தம் வந்ததனால்தான் அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் மாறினது. அரசாங்க தரப்பு அமைச்சர்கள் அவரை கைது செய்ய விடாமல் பாதுகாக்கிறார்கள். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அமைச்சுக்கு எதிராக அழுத்தம் கொடுக்கிறார்கள், இந்த வழக்கை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லி. அதுவும் யாரு அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி சொன்னால் சரோஜா போல்
0: சரோஜா போல்ராஜா
2: சரோஜா போல்ராஜ் அவரும் இன்னும் தான் இந்த விடயத்தை பெரியப்படுத்த வர முடியும். இதே நாட்டுல வேறொரு சிறுமிக்கு இந்த விடயங்கள் நடந்திருந்தால் சரோஜா போல்ராஜ் எல்லாம் வந்து இந்த இதே விடயத்தை ஒரு வந்து சாதாரண ஒரு ஒரு சர்ச்ல ஒரு ஃபாதரோ ஒரு பள்ளியில ஆலயமோ இல்ல கோயில்ல ஒரு சாமியோ வந்து இந்த விடயத்தை செய்திருந்தா எப்படி நடந்திருக்கும்?
0: என்னதுக்காக சரோஜா போல்ராஜ் அப்படி சில்லறைத்தனமாக இந்த கருத்தை காப்பாற்ற முற்படுகிறார்
2: ஆர்ப்பாட்டம் உட்படுகின்றார்கள் சொன்னால் மறைமுகமாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய சட்டத்தரணிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள், நீங்கள் இந்த விடயத்தை அடக்கி வாசி இவ்வளவு தூரத்துக்கு பெரியப்படுத்த தேவையில்லை சொல்லி. ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்கால தேர்தல்கள்ல அவர்களுக்கு பௌத்த பிரச்சாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது.
0: அல்லது அவருடைய அவர் சிங்கள இந்த பௌத்த பிக்க வேண்டிய ஆதரவில் தான் அவர் வெற்றி பெற்றாரா?
2: இல்ல, சரோஜா போல்ராஜ் மட்டுமல்ல முழுக்க முழுக்க அரசாங்கம் இப்பொழுது எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும் என்று சொன்னால் இந்த பௌத்த பிக்குகளுடைய ஆதரவு இல்லாமல் சொல்ல முடியாது. பௌத்த பிக்குகள் நினைத்தால் எங்களுடைய அரசாங்கத்தை எந்த நேரத்திலும் பிறக்க விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் அவர்களை நிலவுகிறது. ஏன்னா மத நம்பிக்கையே இல்ல, நான் மத நம்பிக்கை அற்றவள் என்று சொல்லிக் கொண்டிருந்த இலங்கையினுடைய பிரதமர் கூட பௌத்த விகாரைகளுக்கு செல்லக்கூடியவரா மாறியிருக்கிறார். பிரான்சுக்கு வந்ததுக்கு பிறகு கூட பிரதமர் அந்த காலத்திலிருந்து மத நம்பிக்கை அற்றவர் தான் எனக்கு அவர் நல்லாவே தெரியும்.
0: உங்களோட வேலை செய்தவர் தெரிஞ்சுதானே இருக்க
2: அப்படி இருந்தவர் இன்று பிரான்சுக்கு வந்தது கூட பிரான்ஸ்ல உள்ள சிங்களவர்களை வந்து மக்களை சந்திக்கிறேன் சொல்லி பன்சலையில தான் மீட்டிங் நடத்துறாரு. அப்ப இது என்ன நியாயம் தர்சன்? அப்ப பொதுமக்களை சந்திக்கணும்னு சொன்னா நீங்க எங்கேயாவது ஒரு ஹோல் ஒன்று எடுத்து சந்திங்க, இல்லாட்டி பொதுமக்களை சந்திக்காம நீங்க அரசு அதிகாரியா வந்துட்டு அரச நிகழ்ச்சியோடு சென்று விடுங்க. ஆனா பன்சலையில மட்டும் சந்திக்கிறேன்னு சொன்னா இலங்கையுடைய வாக்காளர்கள் இலங்கையுடைய வெளிநாட்டுல வாழ்கிற குடிமக்கள் நீங்கள் பௌத்தர்கள் மட்டும் தர்சன். அப்ப அப்படி அந்த அந்த நிலைதான் உருவாகி இருக்கிறது. இப்போ பரிசுல உள்ள எங்களுடைய இதா எடுத்துக்கொள்ள தூதுவராலயம் இலங்கை தூதுவராலயத்தில அனைத்து நிகழ்ச்சியிலும் இந்த லீபூஜே லாபூர்னோ பன்சலை மையமாகப்படுத்திய நிகழ்ச்சிகளாகத்தான் இருக்கின்றது.
0: அனைத்து மதங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள் தானே, இஸ்லாமிய மத உருவா இருக்கலாம் அல்லது இந்து மத மத உருவா இருக்கலாம், அவர்களுக்கு எப்படி அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்களோ அதே மாதிரி இவர்களையும் பேச அனுமதிக்கிறார்கள் தானே.
2: இல்ல தர்சன், ஒரு ஒரு பன்சலையிலேயோ இலங்கை ஒரு தூதுவராலயத்திலேயோ இலங்கையிலோ எங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது ஆண்டாண்டு காலமாகவே அது ஒரு சம்பிரதாயமாக கொடுத்து வருகின்ற ஒரு விடயம். அந்த அந்த அதல்ல எங்களோட பிரச்சனை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரான்சுக்கு வந்து பிரான்ஸ்ல இருந்து கரீஸ்ல இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ விரிவுபடுத்துகின்ற நிகழ்ச்சியும் மிகப்பெரிய கோலாகலமா நடக்கிறது. அப்ப இந்த பிரான்ஸ்ல இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல நாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் யார் தர்சன்?
0: கூடுதலா தமிழர்கள் தான்,
2: தமிழர்கள் தான் செல்கிறார். அப்ப அந்த அந்த அந்த நிகழ்வுக்கு எந்த ஒரு தமிழருக்கோ இல்ல முஸ்லிம்களுக்கோ எந்த ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கோ அழைப்பு இல்லை. அப்ப பௌத்தர்களுக்கு மட்டும்தான். இலங்கையில முதலீட்டு வியாபாரங்களை ஊக்குவிக்கின்ற சந்தர்ப்பம் அளிக்கின்ற சொல்லி நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அப்ப அங்கேயும் பௌத்தர்களுக்கு மட்டும்தான். அப்ப இலங்கைய தமிழர்கள் வந்து அங்க முதலீடு செய்யக்கூடாதா? இல்ல ஏனைய
0: அதுக்கும் கேட்கிறார்கள் தானே, தமிழர்களை தங்களுக்கு அறிமுகப்படுத்த சொல்லி கேட்கிறார்கள் தானே தமிழர்களாக வந்து. இப்ப கூட ஜனாதிபதி வருகிற போது அவர்கள் யாராவது முதலிடக்கூடியவர்களை ஜனாதிபதி நேரடியாக சந்திப்பார்ன்ற இதை வந்து கேட்கிறார்கள் தானே. ஆனா நம்மவர்கள் தானே அதில் அக்கறை காட்டுவதில்லை.
2: இல்ல இல்ல, அதெல்லாம் பெரியான ஒரு செய்தி. நம்மவர்கள் அக்கறை காட்டுவதில்லை. ஒரு முதலீடு செய்யறேன்னு சொல்லி சொன்னால் தர்சன், அரசியல்வாதிகளுக்கு பின்னால கடந்த காலத்துல நாங்க வந்து விக்னேஸ்வரன் ஐயாட காலத்திலிருந்து நாங்க இது சம்பந்தமா விமர்சிச்சோம். முதலீடு செய்யறேன்னு சொல்ற விக்னேஸ்வரன் ஐயர பின்னுக்கு போறது இல்ல, அரசியல்வாதிகள பின்னுக்கு போறது இல்ல, ஜனாதிபதிய பின்னுக்கு போறதும் இல்ல. முதலீட்டு சபை அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க கொடுத்தார்.
0: அதாவது அங்க நாட்டுல வந்து அவர்களுடைய முதலீட்டுக்கான பாதுகாப்பை உருவாக்க வேண்டும்,
2: நாட்டுக்கான ஒரு உருவாக்க வேண்டும்,
0: சட்டத்துல சட்டத்துல இடம் இருக்க வேண்டும். அதாவது அவர்களுடைய முதலீட்டுக்கு வந்து எந்த விதமான இழப்பும் ஏற்படாத வகையில அங்க முதலீடு செய்யறதுக்கான மற்ற நாடுகளில் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் அங்கேயும் சட்டத்தை மாற்றத்தை செய்தா அவர்கள் நேரடியாகவே சென்று நீங்க அழைப்பு விடாமலே முதலிடுவார்கள் தானே?
2: முதலீட்டு சபையினுடைய இணையதளத்துல நீங்க தமிழர்களோட முதலீட்டு தேவை சொன்னா இணையத்துல தமிழ் இணையத்துல தமிழ்ல எல்லா செய்தியும் போடுங்க. இங்க வந்து வெளிநாட்டுல வந்து நீங்க முதலீடுகளை
0: தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மொழிக்கு சமாந்தஸ்தன்டா உங்களோட இணையதளத்திலும் முழுவதும் தமிழ்ல போடுங்கள் என்று சொல்லி ஏன் கேட்கிறார்கள்? இல்ல
2: இல்ல, நீங்க முதலீட்டு சபையில அதிகாரிகள் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறேன்னு சொல்லி சொன்னா வருகின்ற எல்லா அதிகாரிகளும் சிங்களவர்களாகவே இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு மத்தியில வந்து பிரச்சாரம் செய்யணும் சொன்னா உங்களோட அதிகாரிகளை நீங்க தமிழர்களையும் கொண்டு வாங்க. அந்த முக்கியமான பகுதி முக்கியமான உறுப்பு இந்த பதவி அளித்து தமிழர்களையும் அந்த இடத்துல உட்கார வைங்க. அப்ப தமிழர்கள் தமிழர்கள் மத்தியில பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். இது என்ன நடக்கிறது தெரியாது தர்சன். இது டிரான்ஸ்லேட்டர் வச்சு செய்யக்கூடிய ஒரு விடயம் இல்ல. முதலீட்டு அதிகார சபையினுடைய தலைவராக
0: தமிழர்கள் இல்லையா? முதலீட்டு அதிகார சபையில தமிழர்கள் அதிகாரிகளா இல்லையா?
2: பெரிய போஸ்ட்ல யாருமே இல்ல தர்சன். முதலீட்டு அதிகார சபையில சேர்மன் ஆக நீங்க ஒரு சிங்களவரை நியமிச்சா ஒரு வைஸ் சேர்மனா நீங்க ஒரு தமிழரை நியமிங்க.
0: அப்ப அதே நம்மவர்கள் வந்து அங்க பாராளுமன்றத்திலே அதுக்காக குரல் கொடுக்கிறார்கள் இல்ல
2: தர்சன். அந்த கேள்வியை நம்மவர்கள் குரல் கொடுக்கணும்ன்றது இல்ல. நாட்டில எல்லா சமூகத்தையும் அனுசரித்து நீதி நேர்மையாக நாங்கள் அரசியல் நடத்த வருகிறோம் நீங்க வந்தன்னு சொன்னா நீங்க அந்த வேலையை செய்யுங்க. அது உங்களுடைய வேலை தர்சன். அந்த பதவிக்கு வந்தவருடைய வேலை. நேற்று தர்சன் என்னுடைய பகுதி இரத்னபுரி மாவட்டம் தானே தர்சன். இரத்னபுரி மாவட்டம் நீங்க செய்தியை பாத்தீங்களோ தெரியும், ஒரு தமிழ் மலைநாட்டு அரசியல்வாதி முதலாவது தெரிவு செய்யப்பட்டவர் நகரசபைக்கு. அவர் நகரசபையிலிருந்து எந்த ஒரு விடயத்துக்கும் கையொப்பமிட மறுக்கிறார். நீங்க இதுல உள்ள எல்லா விடயத்தையும் சிங்களத்துல மட்டும் வச்சிருந்தா நான் கையொப்பமிட மாட்டேன், நீங்க தமிழ்ல கொண்டு வாங்க. அப்ப இது வந்து இலங்கையினுடைய தென்பகுதிகளில் முழுக்க முழுக்க ஒரு 90% சிங்களவர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இப்ப ஒரு தமிழராக இருந்து கொண்டு அந்த மாற்றத்தை செய்யறதுக்கு அவர்கள்
0: முயற்சிக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு தரம் வெளியில சொல்ல மாட்டார்கள்,
2: வெளியில சொல்ல மாட்டார்கள்.
0: அப்படி ஒரு அது அப்படி துணிந்து தமிழ்லும் கொண்டு வாங்க என்று சொல்லுவரை பற்றி ஒருவருமே இதுவரை பேசியதும் இல்ல, பாராட்டு தெரிவித்ததும் இல்ல.
2: இல்ல இல்ல, இது கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு விடயம். அப்ப ஆனால் இதே விடயத்தை நீங்க நாங்க சொல்லி வந்த நாங்க இனமத பாகுபாடு இல்ல, அனைத்து மதங்களையும் ஒன்றாக கருதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நீங்க வந்து முதலாவதாகவே அந்த பூக்களை ஏந்தி கொண்டு அந்த வட்டியில வைத்துக் கொண்டு முதலாவது அலறி நீங்கள் இங்க கண்டி திரதா மாளிகைக்குத்தான் சிறந்தன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கே வந்து மக்களுடைய நம்பிக்கையை நீங்க இழந்து விட்டீர்கள். நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய நிலைப்பாடு அதுதான் தர்சன். என்ன நாட்டுடைய ஜனாதிபதி அதற்கு முன்பு அழகான வார்த்தை பிரயோகத்தான் அவர் சொன்னார், நாங்க வந்து எங்களுடைய ஆட்சியில் அரசாங்கம் வேற மதம் வேற, அரசாங்கத்துக்கும் மதத்துக்கும் இடையிலான தொடர்பு இருக்காது, சுதந்திரமாக அரசாங்கம் செயற்படும். நான் எங்கேயாவது எனக்கு மதத்தை பின்பற்றணும்னு சொல்லி நான் பன்சலைக்கு போயிட்டு கும்பிடணும்னு நினைத்தால் நான் வந்து ஊடகங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போக மாட்டேன், இந்த கேமராவை எடுத்துக்கிட்டு போக மாட்டேன். அப்படி சொன்னவர் தான் இன்றைக்கு போற இடமெல்லாம் கேமரா தூக்கிட்டு போறார். ஏன்னா தன்னை ஒரு பௌத்தனாக இந்த நாட்டில் காட்ட வேண்டிய தேவை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி காட்டினா தான் அவருக்கு தேர்தலில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. அதனாலதான் அவர் அந்த வேலையை செய்யார். இப்ப இதனால இந்த ஒரு சிலர கைதிகள் நடைபெற்றது, இவைகளை வச்சு அரசாங்கத்தில ஒட்டுமொத்த பிரச்சனையும் எங்களுக்கு மறைக்கல ஆதர்சன். இந்த கைதிகள் நாட்டுல மக்களை கல்லர்களை கைது செய்யறதுனால நாட்டுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இந்த அரசாங்கம் நல்லா நடக்குது நேர்மையா நடக்குதுன்னு சொல்லி சொல்றேன்னு சொன்னால் அந்த அப்படி சொல்றவர்களுக்கு அரசியல் தெரியாது என்ற ஒரு நிலைப்பாடு தான் நாங்க வரணும்.
0: இப்ப இதுல இந்த நீங்க இவர்களை இப்படி குற்றம் சாட்டுகிறீர்கள். இப்ப பார்த்தால் மஹிந்தா இவர்கள் எல்லாம் முன்னர் ஆட்சியில இருந்தவர்கள் எல்லாம் பௌத்தத்துக்கான ஒரு பெரிய ஆதரவாளர்களாக தங்களை காட்டித்தான் அந்த அரசியல தொடர்ந்து தங்களுடைய பதவிகளை தக்க வைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அந்த சூழல்ல இந்த எதிரணியினர் மீண்டும் தங்களுக்கு எதிராக அவர்களுக்கான கதவை திறக்க விட்டா அவர்கள் இதை வைத்து வந்துவிடுவார்கள் என்பதற்காக நாங்களே அந்த கதவுக்குள்ளால போயிட்டா அவர்களை தடுக்கலாம் என்ற நோக்கத்திலே அவர்கள் செய்கிறார்கள் என்று உள்ளத்துல வேறு விதமாக இருந்தாலும் வெளியில இப்படி நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாதா?
2: இல்ல அரசன், அப்ப நேரம் ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லி இருக்கிறோம், நாங்களும் பௌத்த மதத்தின் முன்னுரிமை கொடுத்து பௌத்த மதத்தை முக்கியமாக வைத்து தான் நாங்கள் ஆட்சி செய்வோம். மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு போலி நாடகமாட வேண்டிய தேவை இல்லையா சார்?
0: இப்ப எல்லாருமே சந்திரிகாவில இருந்து ரணில் விக்ரமசிங்காவில இருந்து மஹிந்தாவில இருந்து அனைவரும் என்ன சொன்னார்கள், நாங்கள் இங்க வந்தோம் என்று சொன்னா இந்த நாட்டில வந்து சமாதானத்தை ஏற்படுத்துவோம், சண்டையை ஒருபோதும் விரும்ப மாட்டோம் என்று சொல்லித்தானே சண்டையை தொடர்ந்தார்கள்.
2: அப்படி பார்த்தோம் சொன்னா அனுரகுமார திசாநாயக்கவும் அமைதியை கொண்டு வருவதற்காகத்தானே வந்து ராஜபக்ஷ வந்தார். அப்படி வந்த ராஜபக்ஷவை இந்த யுத்தத்துக்கு இழுத்து கொண்டு போயிட்டு இந்த லட்சக்கணக்கான மக்களை கொள்றதுக்கு காரணமா இருந்தவரும் இதே ஜேவிபி கட்சி தான் ஆரம்பத்துல. ஆனா அந்த நிலைப்பா அதுகள் எல்லாம் தவறு. இதுக்கு பிறகு நாங்க அப்படியே ஒன்று செய்ய மாட்டோம், இது ஒரு மாற்று அரசியல், எமக்கு ஒரு முறை சந்தர்ப்பத்தை தந்து பாருங்க நாங்க எப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு.
0: ஆமாம், அப்படித்தான் சொன்னார். அதாவது இனிமேலக்கு இங்க தமிழ் முஸ்லீம் சிங்களவர் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அவர் தன்னை அந்த பேஜ் அந்த பேட்டி இருக்குதோ இல்லையோ தெரியல, அதுல தெளிவாக சொன்னார். நான் கேட்டிருந்த கேள்விக்கு தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை, அனைவரும் இலங்கையர்கள்.
2: வடகிழக்குல இன்று வரைக்கும் கடந்த அரசாங்கங்கள்ல செயற்பட்ட அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடுதான் இந்த கவர்னர் டவேல.
0: ஆமாம்,
2: கவர்னர் எந்த விதமான பிடிபடும் இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் தான் கவர்னர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப தமிழர்களுக்கு ஒரு ஆட்சி அங்க சிறுபான்மை சமூகங்களுக்கு நேர்மையாக நடத்துகின்ற ஒரு நிலைப்பாடுகளை நாங்கள் கொண்டு வருவோம், அப்படி எதுவுமே இங்க இல்லை.
0: என்ன விடயம் என்று செய்தியில இப்ப ஞாபகம் வந்தது பார்க்கக்கூடியதா இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த பண மோசடி தடுப்பு சட்ட திருத்தத்துக்கு வந்து ஒரு அதிகாரம் வழங்குற மத்திய வங்கியில விசேட குழு ஒன்று அமைக்கப்படுகுதாம். அப்ப இவற்ற கருத்து மிமல் வீரவன் சார் கருத்து என்ன வருகுதுன்றா அந்த குழு வந்து தீர்மானம் எடுத்தா அதற்கு எதிராக நீதிமன்றம் கூட செல்ல முடியாது. அதாவது கறுப்பு பணத்துக்கு பெரிய கதவு திறந்து விடப்படுகிறது. இதன் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கறுப்பு பணம் இலங்கைக்குள்ள வரும் என்ற எச்சரிக்கையை தான் விடுவதாக விமல் வீரவன் சொல்றார். அப்படியான வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டவர்களுடைய மனநிலை அவருக்கு தெரியுதில்லை போலடக, அல்லது சிங்கள மக்களை ஏமாற்றுவதற்கு பிரச்சாரத்துக்கு சொல்றாரு தெரியல. தமிழ் விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற கறுப்பு பணம் நாட்டுக்குள்ள வந்தா அவர்கள் மாவலி அபிவிருத்தி சேவையால செய்யப்படுகிற காணிகள் எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்கி விடுவார்கள், வாங்கினா அதுக்கு பிரகோண்டம் செய்ய முடியாது என்ற ஒரு எச்சரிக்கையை தூண்டி விடுகிறார் இனவாதம். அவர் இனவாதி என்று தெரிய அறியப்பட்டவர் தான். அப்படி ஒரு அதிகாரம் வழங்கப்படுகுதா மத்திய வங்கியின்?
2: மத்திய வங்கியில இப்படி ஒரு விடயம் கொண்டு வரப்போகின்றது சொல்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதுல உள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது சொல்ற விடயம் இதுவரைக்கும் வெளிவரல. அப்ப அந்த விடயம் வெளிவராமல் விமல் வீரவங்ச மாதிரி போலியான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லவும் முடியாது. அது அவர்கள் ஏற்கனவே கற்பனையில் கலந்த கதைகளை சொல்லுகிறார்.
0: அவர் என்ன சொல்றாருன்னா பண மோசடி தடுப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள், அது மத்திய வங்கியின் விசேட குழு ஒன்றுதான் தீர்மானிக்கும் என்று.
2: ஓ, அது வந்து மத்திய வங்கியின் விசேட குழு தான் அதை தீர்மானிக்கும். அதற்கு என்ன எப்படியான விடயங்கள் உள்ளடக்கப்படுவோம், எந்தெந்த விடயங்கள் அதில் எடுக்கணும்னு சொல்றது பாராளுமன்றத்துல வந்து பெரும்பான்மையோட நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் அதில் அமலாக்கப்படும். அப்படி ஒரு விடயம் என்ன உள்ளடக்கப்படுகின்றது அது அந்த காலம் வருகின்ற நேரத்தில் அது சம்பந்தமான விவாதங்கள் நடக்கும், அப்பொழுது எங்களுக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். தரிசனம் இதுல உண்மைத்தன்மை என்னன்னு சொல்றது
0: இல்லையா? அந்த பிரச்சாரம் வந்து அதாவது வந்து நீ விடுதலை புலிகளுடைய கறுப்பு பணத்தை கொண்டு வந்து காணிகள் எல்லாவற்றையும் அவர்கள் வாங்கி விடுவார்கள் என்று அதை சும்மா இருக்கிற சிங்கள மக்களை தூண்டி விடுறதாகத்தானே இவர்களுடைய பிரச்சாரங்கள் அமைகிறது. இப்பவும் அப்படியான பிரச்சாரங்களை நம்பக்கூடிய மனநிலையில சிங்கள மக்கள் இருக்கிறார்களா? அவர்கள் தாங்களே கொள்ளையடிச்சு கொண்டு போறதுல இருப்பார்களா, அல்லது அங்க இப்படி சிந்திச்சு

0: இந்த நிலைப்பாடுதான் அவர்களுடைய பிரச்சாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் விமல் வீரவன்சே போன்றவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு செல்லாக்காசாகினவர்கள்.
1: அவருடைய அவர்களுடைய கருத்துக்களை சிங்கள மக்கள் இப்ப ஏற்கிற நிலைமையில இல்லையா?
0: இல்ல, அவர்களுக்கு அப்படி ஒரு ஆதரவு இருந்தால் என்ன நடக்கும்? சுரேஷ் சிலையை விடுதலை செய்யக்கூடிய விடுதலை செய்வதற்காக நாங்கள் இப்படி அவரை விடுதலை செய்து விட்டுத்தான் வெளியேறுவோம் சொல்லி கோட்டை இந்த புகையிட நிலையம் மத்திய மத்தியும் சென்றார். இரண்டாவது நாள்லயே வந்து அவர்கிட்ட போன வேகத்திலே திரும்பி செல்ல
1: வேண்டிய ஆதரவு கிடைக்கல.
0: ஆதரவு இல்ல, அதை விட மக்கள் அந்த இடத்துக்கு சென்று அச்சுறுத்த தொடங்கிட்டாங்க.
1: எலும்புங்க. அடுத்த என்ன விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு செல்லுகிறார்கள். அங்குள்ள கட்சி தலைவர்களை சந்தித்து அந்த திருமாவளவன் போன்றவர்களுக்கு அவர்களுடைய சாதிய பிரச்சனைகளையே தீர்க்க முடியாத அளவு சிக்கலாக இருக்கிற போது இவர்கள் அவர்களிடம் சென்று கோரிக்கை விடுகிறார்கள், எங்களை தேசிய பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். இதண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுக்கே மத்திய அரசிட்ட இருந்து அதிகாரங்கள் அவர்கள் பறிக்கிற சூழலில் இருப்பவர்களிடம் சென்று எங்களுடைய அதிகாரத்தை பெற்றுத்தரங்கள் என்று சொல்லி, அதாவது மத்திய அரசிட்ட போய் கேட்கிறது வேற விஷயம், இவர்களுக்கு அதிகாரத்துக்கே திண்டாடுகின்றவர்களிடம் போய் கோரிக்கை விடுத்து அதை பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து படங்களோடு வெளியிடுகின்றார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்
0: தர்சன்? கடந்த காலத்துல தமிழர்களுடைய அரசியல்கள்ல உயர் பதவிகளை வைத்தவர்களுடைய அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சர்வதேச சமூகத்தின் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தார்கள். அதுல சம்பந்தனையாக இருக்கலாம், சுமந்திரனாக இருக்கலாம், இப்படி போன்றவர்களுக்கு சர்வதேச சமூகம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு இலங்கையில் உள்ள தமிழ் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு உள்நாட்டிலும் இடமில்லை, அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே இல்லாமல் ஆக்கப்பட்டுவிட்டது. இந்தியாவிலும் மத்திய அரசாங்கத்திலும் அதற்குரிய இடங்கள் இல்லை, அவர்கள் மத்திய அரசாங்கம் அவர்கள் கணக்கெடுப்பதில்லை. எனவே இப்படி இருக்கின்றவர்களை மத்திய அரசாங்கம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் ரெடி இல்லை, அதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கறதுக்கும் தகுதி இடையில்லை. இனி ஒரே வழி, இந்த புதுசாக இந்தியாவில வந்திருக்கின்ற இந்த அரசாங்கத்தை நாங்க எப்படியாக போயிட்டு அவர்களுக்கு பின்னாடி போகணும்னு சொல்லி சொன்னா, எனவே இப்ப இந்த விஜய அரசாங்கத்திலும் வந்து அந்த யாரு எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனன் ராமநாதன் போன்றவர்களுக்கு அழைத்து அவர்களையே இந்த கதை பேச்சுவார்த்தை நடத்துறேன் சொல்லி சொன்னால், அப்ப அந்த கட்சியில வங்குரோத்து நிலை ஒன்று
1: இருக்குதான்.
0: அவர்களை போன்றவர்களைத்தான் அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த விதமான பிரயோசனமும் மற்றதாகத்தான் இருக்குது.
1: வடபகுதி மீனவர்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழக மீனவர்களுடைய அத்துமீறிய மீன் பிடியினால் எல்லை தாண்டி வந்து, இப்ப எல்லை தாண்டி வந்து மீன் பிடிக்கிறதும் பரவாயில்லை, சாதாரணமான வலைகளை வேற்றை பயன்படுத்தி வேண்ட, இது தடை செய்யப்பட்ட இதனூடாக அவர்களுடைய வலைகளை எல்லாம் அறுத்து வடபகுதி மீனவர்களை நடுரோட்டுக்கு கொண்டு வருகின்றது தொடர்பாக இவர்களாலே அங்க போய் பேச முடியாமல் இருக்கிறது. அது விளங்கப்படுத்தலாமே கடைசி நீங்கள், நாங்கள் உங்களுக்கு எதிரில்லை, ஆனால் நீங்கள் எங்களுடைய அப்பாவி மீனவர்களுடைய வலையை அறுத்து செல்லுகிறீர்கள், இதனால் அவர்கள் நடுரோட்டுக்கு வருகிறார்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போகிறார்கள் என்பதை கூட இவர்களுக்கு இதில்லை. இவர்கள் போய் எங்களுடைய உரிமை தொடர்பாக, அதாவது தமிழ்நாட்டிலேயே பல்வேறுபட்ட உரிமைகள் பறிக்கப்படுகின்ற கல்வி உரிமைகள் இவையெல்லாம் மத்திய அரசு பறிக்கிற சூழல்ல இவர்களிடம், அவர்களாலேயே அதை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களிடம் போய் கோரிக்கை விடுப்பதனால் என்ன நன்மை கிடைக்க போறது?
0: தர்சன, இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எந்த தேவையுமே இல்லை. இலங்கை அரசாங்கத்துக்கு இதனால்தான் இந்த விடயத்தை தொடர்ச்சியாகவே அவர்கள் விட்டு வைக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த வடகிழக்கு மீனவ சமூகங்களாக இருக்கலாம், தமிழர்கள் ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வாங்க, உங்களோடு எங்களுடைய நேவி நின்று உங்களுக்கு பாதுகாப்பு தரணுமா, அல்லது இந்தியா தமிழ்நாட்டு பக்கம்
1: அதுதான் நாங்கள் கடந்த காலங்களிலும் வலியுறுத்தி வருகிறோம். அதாவது திட்டமிட்ட ரீதியில தமிழர்களையும், அதாவது இந்திய என்ன தென் தமிழ்ல மன்னிக்கவும் இது தமிழக தமிழர்களையும் வடபகுதி வடக்கு கிழக்கு வாழுகின்ற தமிழர்களையும் பிரிப்பதற்கு இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த ஒரு உதவியும் முன்னைய போராட்ட காலகட்டத்திலே அங்கே

0: தென்னிந்திய பகுதிகளிலே உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் பல உதவிகளை செய்து வந்தார்கள். அப்ப எதிர்வரும் காலங்களிலே இந்த பிரச்சனையை தொடர விட்டாத்தான் எந்த விதமான உதவியும் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற தமிழர்களுக்கு கிடைக்காமல் போகும் என்பதற்கு திட்டமிட்ட ரீதியிலே அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு நாளும் தீர்க்காமல் தொடர்ந்து வைத்திருக்கத்தான் போறார்கள்.
1: தொடர்ந்து வைத்திருக்க போறாங்க. இதற்கு ஒரு தீர்வு வேணும்னு சொன்னா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கின்றது. வடபகுதியில் ராணுவம், வடபகுதியிலிருந்து நீங்கள் ராணுவத்தை வெளியேறு சொல்கிறீர்கள். இப்பொழுது ராணுவம் அல்ல, வடகிழக்கு, வடகிழக்கு முழுக்க கடல் பரப்பு எல்லா பகுதிகளையும் நாங்கள் நேவியிடம் பாதுகாக்க கொடுக்க போகிறோம்னு சொல்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள். அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க நேவியினுடைய கட்டுப்பாட்டில் வடக்கையும் கிழக்கை வைத்திருப்பதற்கான ஒரு திட்டத்தை அரசாங்கம் வகுப்பார்கள். அப்படியான ஒரு நிலைதான் தரிசனத்துக்கு உருவாகும்.
0: இவ்வளவு காலத்துக்கு பிறகு டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இப்ப ஞானம் பிறந்திருக்கிறது. அதாவது தென்னிலங்கையிலே ஆட்சிக்கு வருகின்ற யாருமே தங்க தாம்பாளத்தில் தட்டில் வைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை ஒருபோதும் தரமாட்டார்கள் என்ற கருத்தை குறிப்பிடுகிறார். அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான சூழலை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப அந்த நேரத்திலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தபோது இவர் என்ன செய்தார்? இப்பதான் அவர் போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க போறார். இல்ல இல்ல, நான் நிறைவாக அந்த சுவிஸ்ல இருந்து சென்று சரியா நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி.
2: நேர்கள் இதுவரை எமது ஆய்வாளர்களில் ஒருவரான ஹைதர்லி அவர்களது கருத்துக்களை கேட்டீர்கள். தொடர்ந்து வார வாரம் டிஆர்டி தமிழொலியிலே இடம்பெற்று வருகின்ற சங்கமம் நிகழ்ச்சியிலே உலகின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே அமெரிக்காவிலிருந்து தேயா அவர்கள் தொகுத்து தருகின்றார். உலகிலே நடைபெறுகின்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பான மறுபக்க பார்வையாக அவரது கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அவர் தொகுத்து தருகின்ற அந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய அரசியல் சமூகம் இடையிலும் அதன் ஒரு பகுதியினை ஒலிபரப்பு செய்கிறோம்.
3: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ப்ரொஃபசர் பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸும் அமெரிக்காவில் ஈரானிய குடும்பத்திற்கு பிறந்து பின்னர் தனது 13 வயதில் தனது குடும்பத்துடன் ஈரானுக்கு திரும்பி சென்று தற்போது தெஹ்ரான் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக கடமையாற்றி வரும் சையத் முகமது மொராண்டி இவர்கள் அண்மையில் ஒரு உரையாடலில் கூறிய சில விடயங்களை உங்கள் முன்வைக்கின்றேன். இந்த உரையாடலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய போர் பற்றி ஜெஃப்ரி சாக்ஸ் கூறும் போது,
4: It's clear that the United States was not prepared for a prolonged war. The approach, the idea of Israel and the United States was a one-day regime change. They were not prepared for a war. They were not prepared for Iran to be able to retaliate. And so the whole premise of what the United States and Israel did on February 28th was proven to be false. Since that day, it's been clear that the United States has no sensible position. The United States should just leave this terrible mistake. Because if the U.S. escalates, it will lead to a massively destructive regional war in which everybody will lose. And therefore, escalation is no option. And the U.S. has no ability to enforce its demands. So this has been clear since the second day when the operation of the U.S. and Israel failed to achieve what they thought they were going to achieve. Let me say that the whole premise of Israel and the United States that they would topple the Iranian government in one day and take control was a reckless, illegal, immoral, and ultimately stupid idea. Trump should just leave, period. I personally don't even believe in negotiations right now. I just believe Trump should leave. All the long-term issues, they can be faced in the long term. But right now, the blockade should be lifted, the strait should be opened up, And we should return to the situation before this absolutely crazy war was launched.
3: அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானை தாக்கிய போது அமெரிக்கா இது ஒரு நாளில் முடித்துவிடக்கூடிய விஷயம் என்று நம்பியது. அமெரிக்கா ஒரு நீண்டகால யுத்தத்திற்கு தயாராகவில்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாம் ஈரானின் ஆட்சியை ஒரு நாளில் கவிழ்த்து விடுவோம் என்று நம்பி இதனை தொடங்கினார்கள் என்றால், அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஈரான் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றது. எனவே பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்த உட்கோள் பிழையானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது அன்று தொடக்கம் இன்று வரை அமெரிக்காவிற்கு எந்த விதமான ஒரு பொருத்தமான வழியோ நிலைமையோ இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்றது. எனவே அமெரிக்கா இதிலிருந்து விலக வேண்டும். அமெரிக்கா இந்த கொடூரமான பாதையிலிருந்து விலக வேண்டும். அமெரிக்கா இதில் தீவிரமடைந்தால் அது ஒரு மிகப்பெரிய பிராந்திய அழிவுக்கு வழிவகுக்கும். இது ஒரு எல்லோரும் இழக்கும் போராகும். எனவே இந்த போரை விரிவாக்குவதன் மூலம் எந்த பலனும் பெறப்போவதில்லை. இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தனது கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய 2ஆம் நாளிலிருந்து இது திட்டத்தெளிவாக தெரிகின்றது. இவர்கள் இந்த தாக்குதலை எந்த நோக்கத்தை வைத்து தொடங்கினார்களோ அதனை அடைய தவறிவிட்டார்கள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் முழு முன்மாதிரியும், அதாவது ஒரே நாளில் ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்த்து அதன் கட்டுப்பாட்டை எடுத்துவிடுவோம் என்று நம்பினார்கள், இது ஒரு பொறுப்பற்ற சட்டவிரோதமான ஒழுக்கக்கேடான மற்றும் உறுதியில் ஒரு முட்டாள்தனமான யோசனை என்று நான் கூறுகின்றேன். ட்ரம்ப் இதிலிருந்து வெளியேற வேண்டும். நான் தனிப்பட்ட முறையில் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் நம்பவில்லை. ட்ரம்ப் இதிலிருந்து வெளியேற வேண்டும். முற்றுப்புள்ளி. இருக்கும் சில பிரச்சனைகளை நீண்ட காலத்தின் பின் எதிர்கொள்ள முடியும். ஆனால் தற்போது அங்கிருக்கும் அடைப்பு உயர்த்தப்பட வேண்டும். ஹமாஸ் நீரோடை பாதை திறக்கப்பட வேண்டும். நாம் இந்த பைத்தியக்கார தரமான போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்த நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும். இந்த உரையாடலில் பேராசிரியர் சையத் முகமது மொராண்டி கூறுகையில்,
4: They thought this was a one-day operation.
5: I agree with Professor Sachs. I think that this was a major miscalculation. In general, from my understanding, perhaps Professor Sachs would correct me if I'm wrong, is that the United States has created this narrative on Iran that goes back to Orientalism and even before the United States ever became a power, but Orientalist mindset that exists among Western elites and exists among American elites, those in power, that underestimates and as a result they look down upon their designated adversaries. And as a result they pursue policies with imagining that these narratives are correct, that the designated adversary is corrupt, that it's incompetent, incapable, unfit to rule, that if it's despotic, they're not sophisticated, and of course unpopular. So when they devise policies based upon these assumptions, they expect immediate results, a one-day war, as Professor Sachs pointed out. But then when they hit reality, they immediately fail. Those policies fail. But the problem is that the narrative is so powerful that they don't, as a result of their failure, they don't learn from them. They don't learn from any of those failures. And they continue to pursue the same sort of policies in the hope that next time they'll get it done. And they always justify the reasons for their failure for some mistaken tactic or some mistake on their part. But the their understanding of their opponent, of their enemy, of their designated adversary is the real problem, and they don't recognize that. It's completely warped. And so right now, I believe that Trump thinks that he can, and the people around him think that, well, Iran is, of course, evil. And Iran is unstable. It is a regime, as they love to call it. And that if it didn't work militarily, well, we will use siege warfare to destroy them and bring them down. Ultimately, they'll collapse because it's a regime. The regime is essentially, by nature, it is unstable. It's not going to last anyway, so all we have to do is just find the correct way to push it and it collapses.
3: Professor Sachs இதில் மீண்டும் கூறினார், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது ஒரு நாளில் முடித்துவிடக்கூடிய தாக்குதல் என்று நினைத்தார்கள். அதற்கு பதில் அளிக்கையில் பேராசிரியர் சையத் முகமது மிராண்டி, ஆம், நான் ப்ரொஃபசர் சாக்ஸ் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடை போட்ட ஒரு மிகவும் தவறான கணக்கீடாகும். பொதுவாக நான் புரிந்து கொண்டவரை, நான் தவறாக இருந்தால் பேராசிரியர் சாக்ஸ் அதை என்னை திருத்துவார் என்று நம்புகின்றேன். அமெரிக்கா ஈரானை குறித்து ஒரு பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. இது ஓரியன்டலிசம் என்று கூறப்படும், அதாவது கிழக்கத்திய நாடுகளை பற்றிய மேலை நாட்டினரின் ஒரு தலைப்பட்சமான கண்ணோட்டம். இது ஓரியன்டலிசம் சார்ந்த சிந்தனை போக்கிலிருந்து, அதாவது அமெரிக்கா ஒரு வல்லரசு ஆகுவதற்கு முன்பிருந்தே நிலவி வரும் ஒரு மனநிலையிலிருந்து இது உருவாகியது. மேற்கத்திய மற்றும் அமெரிக்க உயர்மட்டத்தினரை மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் இந்த மனநிலை உள்ளது. இது அவர்கள் தங்கள் எதிரியாக கருதுபவர்களை குறைவாக மதிப்பிடவும் அவர்களை இழிவாக பார்க்கவும் தூண்டுகிறது. இதன் விளைவாக தாங்கள் உருவாக்கிய பிம்பங்களே சரியென்று நம்பி அவர்கள் கொள்கைகளை வகுக்கிறார்கள். அதாவது தங்கள் எதிரி ஊழல்வாதி, திறமையற்றவர், ஆள தகுதியற்றவர், சர்வாதிகார போக்குடையவர், நாகரிகமற்றவர் மற்றும் மக்களிடையே செல்வாக்கற்றவர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இத்தகைய அனுமானங்களின் அடிப்படையில் கொள்கைகளை வகுக்கும் போது அவர்கள் உடனடி முடிவுகளை எதிர்பார்க்கிறார்கள். பேராசிரியர் சாக்ஸ் குறிப்பிட்டது போல, ஒரே நாளில் முடியும் போரை போன்ற முடிவுகளை அவர்கள் நாடுகிறார்கள். ஆனால் உண்மையை எதிர்கொள்ளும் போது அந்த திட்டங்கள் உடனடியாக தோல்வியடைகின்றன. இருப்பினும் அந்த பிம்பம் மற்றும் கருத்துருவாக்கம் மிகவும் வலிமையாக இருப்பதால் தோல்வியிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வதில்லை. அத்தகைய தோல்விகளிலிருந்து அவர்கள் எதையும் கற்றுக்கொள்வதில்லை. அதற்கு மாறாக அடுத்த முறையாவது அதை சாதித்து விடலாம் என்று நம்பிக்கையில் அதே வகையான கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள். தங்கள் தோல்விக்கான காரணங்களை ஏதோ ஒரு தவறான உத்தி அல்லது தங்கள் தரப்பில் நடந்த ஒரு தவறு என்று கூறி நியாயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிரியை பற்றிய அவர்களின் புரிதலே உண்மையான சிக்கலாக உள்ளது. அந்த புரிதல் முற்றிலும் சிதைந்தது ஒன்று என்பதை அவர்கள் உணர்வதில்லை. எனவே தற்போதைய சூழலில் ஈரானை ஒரு தீய சக்தியாகவும் நிலையற்ற ஒன்றாகவும் ட்ரம்ப் மற்றும் அவரை சுற்றியுள்ளவர்கள் கருதுகிறார்கள் என்று நான் நம்புகின்றேன். அவர்கள் அதை ஒரு ஆட்சி, ஒரு ரெஜீம், ஒரு ஆட்சி என்று அழைக்கிறார்கள். இராணுவ ரீதியாக அது பலனளிக்கவில்லை என்றால் முற்றுகை உத்தியை பயன்படுத்தி அவர்களை அழித்து வீழ்த்தலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இறுதியில் அது சரிந்து விடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏனெனில் அது ஒரு ஆட்சி, அது இயல்பாகவே நிலையற்றது என்றும் எப்படியும் அது நீடிக்காது என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். எனவே அதை சரிப்பதற்கான சரியான வழியை கண்டறிந்தால் மட்டும் போதுமே என்று அது தானாகவே சரிந்து விடும் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள்.
5: But the reality is that the Islamic Republic of Iran is a state with very strong institutions. It is a sophisticated society. It is a sophisticated elite and leadership. It is a competent military, and it has a popular legitimacy, and thus that makes it a very formidable enemy if someone chooses to designate it as an enemy. And that is why I think that regardless of what the United States does, it's destined to failure. It may harm the Iranians in significant ways. The war where thousands die, or through sanctioned warfare where people lose their jobs and people in hospitals die. But ultimately, even though it may cause great harm to the society, the country will not submit. It will not collapse. And so until the United States is forced to retreat, in my opinion, through the economic hardship that is approaching us due to the shortage of energy across the world, or for whatever other reason, if people in the White House listen to sane people like Professor Sachs, which I don't think is really an option for them, the only solution in any case has to be, will be, for the United States to pull back.
3: ஆனால் உண்மை என்னவென்றால், ஈரான் இஸ்லாமிய குடியரசு மிகவும் வலுவான நிறுவனங்களை கொண்ட ஒரு நாடாகும். அது ஒரு முதிர்ச்சியான சமூகத்தை கொண்டது. அங்கு அறிவார்ந்த மேல்தட்டு வர்க்கமும் தலைமையும் உள்ளன. அது திறமையான இராணுவத்தை கொண்டுள்ளது மற்றும் மக்களிடம் அங்கீகாரம் பெற்ற அரசாகவும் திகழ்கிறது. எனவே யாரேனும் அதை எதிரியாக கருதினால் அது மிகவும் வலிமையான ஒரு எதிரியாக அமையும். அதனால்தான் அமெரிக்கா என்ன செய்தாலும் அது தோல்வியிலேயே முடியும் என்று நான் கருதுகின்றேன். போர் மூலம் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பது அல்லது பொருளாதார தடைகள் மூலம் மக்கள் வேலையை இழப்பது மற்றும் மருத்துவமனைகளில் நோயாளிகள் இறப்பது என ஈரானியர்களுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இறுதியில் சமூகத்திற்கு பெரும் தீங்கு விளைவித்தாலும் ஈரான் ஒருபோதும் அடிபடியாது அல்லது வீழ்ச்சியடையாது. அமெரிக்கா பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வரை நிலைமை அப்படியேதான் இருக்கும். உலகளாவிய எரிசக்தி பற்றாக்குறையால் வரவிருக்கும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவோ அல்லது வேறு எந்த காரணத்திலோ வெள்ளை மாளிகையில் உள்ளவர்கள் பேராசிரியர் சாக்ஸ் போன்ற அறிவாளிகளின் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டால் அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. என்றாலும் அமெரிக்கா பின்வாங்குவதே ஒரே தீர்வாக அமையும். மேலும் இந்த உரையாடலில் ப்ரொஃபசர் சாக்ஸிடம் பேட்டியாளர் ஹொமஸ் நீரனை என்பது எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியமான ஒரு மைய புள்ளியாகும். தற்போது அங்கு நிலைமை மாறியுள்ளது. உலகளாவிய விநியோக சங்கிலியில் இதனால் ஏற்படக்கூடிய நீண்டகால மற்றும் மாற்ற முடியாத விளைவுகள் எவை? மேலும் இப்பகுதியில் நீண்ட காலத்துக்கு தடை ஏற்பட்டால் மேற்கத்திய நிதி அமைப்பு அதை தாங்கி நிற்குமா என்று கேட்டபோது அதற்கு பதில் அளிக்கையில், உண்மையில் ஹுமஸ் நீரிணை மூடப்படுவது ஏறக்குறைய அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். உலகில் ஏதோ ஒரு பகுதியில் உள்ள ஒரு சுயாதீனமான எண்ணெய் நிறுவனமாக இருந்தால் விலை உயர்வால் பயனடையலாம். ஆனால் எரிசக்தி பற்றாக்குறை நிலவும் சூழலில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இது பெரும் இழப்பை ஏற்படுத்தும். இது அமெரிக்காவிற்குள்ளும் பெரும் பாதிப்பை உருவாக்கும். அங்கு மக்கள் ஏற்கனவே அதிருப்தியில் உள்ளனர். டிரம்பின் செல்வாக்கும் வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் அமெரிக்க தேர்தல் நெருங்கி வருகின்றது. வாக்குகளை நேர்மையாக எண்ணினால் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் குறைந்தது ஒரு அவையாவது டிரம்ப் தனது கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும். ஆனால் இந்த போரினால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லா இடங்களிலும் உணரப்படுகின்றது. மேலும் இது ஒரு செயற்கையான செயற்கையாக உருவாக்கப்பட்ட நெருக்கடியாகும். உண்மையில் சில வாரங்களுக்கு முன்பு போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் அந்த நீரினை திறக்கப்படும் என்று ஈரான் கூறியிருந்தது. ஆனால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகும் அமெரிக்கா அங்கு தாக்குதலை மேற்கொண்டது. இது அமெரிக்காவின் ஒரு வகையான பைத்தியக்காரத்தனமாகும். வாஷிங்டனின் மனநிலையை பற்றிய, அதாவது ட்ரம்பின் அரசாங்கம் பற்றிய ஒரு துல்லியமான விளக்கத்துடன் நான் ஒரு விஷயத்தை சேர்க்க விரும்புகின்றேன். அமெரிக்கா ஒரு உலகளாவிய பேரரசாக இருப்பதால் அது பலவீனமாக இருப்பதையோ அல்லது தோல்வி அடைவதையோ ஒப்புக்கொள்ள முடியாது. எனவே உண்மைகள் தெளிவாக தெரிந்தாலும் அவர்கள் ஒரு பாவனையை செய்ய வேண்டியுள்ளது. ஏனெனில் தங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை காட்டுவது தங்கள் பலவீனத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்துவதாக அமைந்துவிடும். அதனால் தான் தங்களிடம் தீர்வு இல்லை என்று தெரிந்திருந்ததும் ட்ரம்ப் தினமும் கோரிக்கைகளை முன்வைக்கிறார், தினமும் மிரட்டல்களை விடுக்கிறார். அமெரிக்கா எப்படி வெற்றி பெறும் என்று தினமும் பேசுகிறார். இது ஒரு வகையில் பேரரசின் இயல்பிலேயே உள்ள ஒரு பகுத்தறிவற்ற தன்மையாகும். உண்மைகளுக்கு முரணாக எதையாவது நிரூபிக்க முயல்கிறார்கள். இதுவே இந்த சூழலை இன்னும் சிக்கலாக்குகிறது. அமெரிக்க மனநிலையை பற்றி நான் மேலும் ஒரு விஷயத்தை சேர்க்க விரும்புகின்றேன். அமெரிக்கா ஒரு பேரரசாக இருப்பதாலும் ஈரான் அமெரிக்க பேரரசிடமிருந்து தனது இறையாண்மையை மீட்டெடுத்ததாலும் அமெரிக்கா பழிவாங்கும் நோக்கில் செயல்படுகிறது. இது 1953 வரை பின்னோக்கி செல்கிறது. அப்போது அமெரிக்கா ஈரானில் இருந்த ஜனநாயக அரசாங்கத்தை கவிழ்த்து ஒரு காவல் அரசை துணித்தது. அந்த காவல் அரசு 26 ஆண்டுகள் நீடித்தது. பின்னர் ஈரானிய மக்கள் அந்த காவல் அரசை தூக்கி எறிந்தனர். அந்த காவல் அரசை திணித்த பேரரசின் கண்ணோட்டத்தால் அது ஒரு பெரும் குற்றமாகவே பார்க்கப்பட்டது. ஏனெனில் அமெரிக்க பேரரசை எதிர்க்க முடியும் என்பதை அது நிரூபித்தது. மீண்டும் சொல்லுகின்றேன், பேரரசின் தர்க்கத்தின்படி நீங்கள் எப்போதும் ஒரு கருத்தை நிரூபிக்க முயல்கிறீர்கள். அது குறிப்பிட்ட எதிரிக்கு மட்டுமல்ல, உலகின் புற நாடுகளுக்கும் சேர்த்துத்தான். நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், எங்களை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் விரும்புவதை செய்யலாம், மற்றவர்கள் மீது கோரிக்கைகளை விதிக்கலாம் என்பது போன்ற எண்ணங்கள். நிச்சயமாக இத்தகைய கூற்றுக்கள் பகுத்தறிவற்றவை, ஏன் மாயையானவை கூட. குறிப்பாக பல துருவங்களை கொண்ட இன்றைய உலகில் இது பொருந்தாது. அமெரிக்காவால் தான் கோரும் விஷயங்களை மற்றவர்கள் மீது திணிக்க முடியாது. ஆனால் தன்னால் அதை செய்ய முடியும் என்று பாவனை செய்ய அது முயல்கிறது. ஏனெனில் அதுவே அதன் ஏகாதிபத்திய தர்க்கத்தின் மையமாக உள்ளது. அது மற்றவர்களையும் அச்சுறுத்த வேண்டியுள்ளது. நிச்சயமாக இது இப்போது பலனளிப்பதில்லை. 10 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒருவேளை பலனளித்திருக்கலாம். அப்போதும் கூட பலருக்கு இதில் சந்தேகங்கள் இருந்தன என்றாலும், ஆனால் இன்றைய உலகில் ரஷ்யா மற்றும் சீனாவின் வலிமை, அத்துடன் பதிலடி கொடுக்கும் ஈரானின் திறன் ஆகியவற்றை கருத்தில் எடுக்கும் போது அமெரிக்காதான் உலகை ஆட்டிப்படைக்கின்றது. ஒரு அமெரிக்கராக நான் கூறுவது என்னவென்றால், இந்த அணுகுமுறை அமெரிக்காவிற்கே தீங்கானது. குற்ற செயல்கள் நிறைந்த குப்பைகள் அகற்றப்பட வேண்டிய உள்கட்டமைப்பு வசதிகள் சிதைந்து போன ஒரு தெருவில் நான் வசிக்கின்றேன். அங்கு நான் கவனிக்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் உள்ளன. உண்மையில் உண்மையை சொல்ல போனால் நாம் ஈரானை மிரட்டுவதில் கவனம் செலுத்தக்கூடாது. அது நமக்கு நேர விரயம். அது ஒரு பயனற்ற யோசனை. அது ஒரு கொடூரமான, சட்ட விரோதமான மற்றும் முட்டாள்தனமான யோசனை. ஏனெனில் அது ஒருபோதும் பலன் அளிக்காது. ஆனால் என் நாட்டில் நான் முன்வைக்கும் கருத்து என்னவென்றால், இது நமக்கே பாதகமானது. ஏனெனில் நமக்கு செய்ய வேண்டிய பல பணிகள் உள்ளன. நம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல உதவுவது, சாலைகளை சீராக பராமரிப்பது, உள்கட்டமைப்பை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப நவீனப்படுத்துவது போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு மாறாக மற்றவர்களை மிரட்டுவதற்காக பல ட்ரில்லியன் டாலர்ஸ்களை வீணாக்க கூடாது. ஹோமஸ் நீரிணையை குறித்த உங்கள் அடிப்படை கேள்விக்கு திரும்பினால், ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல வேண்டும். தற்போது உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரே தீர்வு அந்த நீரிணையை திறப்பதுதான். அதாவது அமெரிக்கா அங்கிருந்து வெளியேற வேண்டும். ஈரானும் ஓமானும் தங்கள் நீர்வழிகளை கட்டுப்படுத்தும் என்பது உண்மைதான். ஏனெனில் இது இரண்டு இறையாண்மை கொண்ட நாடுகளுக்கு இடையிலான நீர்வழி பாதை. அதை அவர்களே முறைப்படுத்துவார்கள். ஆனால் சர்வதேச வர்த்தகத்திற்காக அந்த நீரினை திறந்திருப்பது ஈரானின் நலனுக்கும் உகந்தது. அது அப்படித்தான் இருக்கும். எனவே அமெரிக்கா வெளியேறினால் நிலைமை ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடும். எனவே அன்பர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டியின் பேராசிரியரான ஜெஃப்ரி சாக்ஸும், ஈரான் டெஹ்ரான் யூனிவர்சிட்டியின் பேராசிரியரான சையத் முகமது மர்டானியும் உரையாடும் போது, இந்த ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கிய போர் பற்றிய விடயங்கள், February 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் ஆட்சியை ஒரு நாளில் வீழ்த்தி விடலாம் என்று நம்பி இந்த தாக்குதலை தொடங்கினார்கள். இப்போது இன்னும் இதுக்கு ஒரு முடிவு வராத நிலையில், அமெரிக்கா தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றது. இதன் விளைவாக ஹோமஸ் நீரிணையை மூடியதால் இப்போது உலகெங்கிலும் மிகவும் பொருளாதார நெருக்கடிகள் உருவாகியுள்ளன. அமெரிக்கா பின்வாங்கும் வரை ஈரானியர்கள் பணிய மாட்டார்கள் என்று பேராசிரியர் சையத் முகமது மொராண்டி கூறுகின்றார். அதே நேரம் அமெரிக்கா இதிலிருந்து முற்றிலும் வெளியேறாவிட்டால் உலக பொருளாதார நெருக்கடி மிகவும் மோசமாகும் என்று ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸ் கூறுகின்றார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவராக இருக்கலாம், மாணவராக இருந்தால் மட்டும் போதும். சரியா, உங்களுக்கான சுவாரஸ்யமான தகவலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது தொட்டு ஒரு கேள்வி வருது. முதல்ல தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க. சரியா, சமீபத்தில் ஒரு வினோதமான காணொலியை பார்த்தேன். ஏன் அதில் வினோதன்றனா, இருவர் உட்காந்து இந்த தேசிய கொடிகளை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குன்றாங்க. அது என்ன இது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது நெதர்லாண்ட்ஸ், தாய்லாந்து, ஃபின்லாந்து, ஃப்ரான்ஸ், இந்தோனேசியா, போலண்ட், இந்தந்த தேசிய கொடிகளை ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வேயுடைய தேசிய கொடி தெரியுது அப்படின்னு அந்த இருவரும் உரையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி மறந்துச்சு, சத்தியமா சொல்றேன், உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி இந்த தேசிய கொடிகள் எல்லாம் ஒன்னா வச்சு பார்க்கும்போது நோர்வேயோட கொடி தாங்க தெரியுது. என்னமோ தெரியல, நோர்வேல பிரேசில் இப்ப ஜெயிச்சிட்டாங்க, அதை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தொட்டு இந்த காணொலி எனக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரியல. எது எப்படியோ பாக்குறதுக்கு வினோதமா இருந்தது, அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சரி, இப்ப கேள்விக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுடைய பேர், வயது, எந்த பள்ளியில் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எண், இந்த தகவல்களை நீங்க குரல் பதிவா எனக்கு அனுப்பி வைக்கணும். இப்பவே அனுப்பி வைக்கும் நேர்களுக்கு காத்துட்டு இருக்கு, குறிப்பா மாணவருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா. 6:26 ஆகிவிட்டது. தர்ம யுத்த மரத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க.
1: கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடி கண்ணே.
0: சிவப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து உங்களுக்காக பாட நிபுறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது, மழையின் காரணத்தினால கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் மிடோக் நார்த் எவரி 3 பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

இசைஞானி இளையராஜாவோட இசையில மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய இரண்டு இதமான பாடல்களை நீங்க கேட்டீங்க. சரி, பழைய பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சாச்சு, அடுத்து புது பாடல் பக்கமா போக போறோம். நீங்க தயார்னா இந்த பாடல்களை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க.

0: மூன்றாம் தடத்திலும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம்.

இன்றைய கூற்று அதை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு நாளும் நமக்காக தவறாம கூற்றுகள் அனுப்பிட்டு இருக்காரு நேயர் முன்னுசாமி. இன்னைக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். அவர் அனுப்பிய கூற்று எப்படி போகுதுன்னா, வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியை மட்டுமே தரும் என்று உறுதி இல்லை, ஆனால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனம் வந்துவிட்டால் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும். பிரமாதமான கூற்று மீண்டும் வாசிக்கிறேன். வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியை மட்டுமே தரும் என்று உறுதி இல்லை, ஆனால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனம் வந்துவிட்டால் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். இந்த கூற்றை நமக்காக அனுப்பி வச்சிருக்காரு நேயர் முன்னுசாமி. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியே ஆகணும். இதை படிக்கும் போது டக்குன்னு எனக்கு என் வாழ்க்கை தான் ஞாபகத்தை வந்துச்சு. ஒரு காலத்தில் என் கட்டுக்குள்ளே இல்லாதது நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பாட்டு தான் ஞாபகத்தை வந்துச்சு.

0: அவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம்ம கட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை சிறப்பா செய்வோம், மத்தத ஆண்டவன் கையில விட்டுருவோம். என்ன சொல்றது,
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மள பார்த்து நல்லாதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லத பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: சே, அதை பத்தி பேசியே ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடற்பயிற்சி செய்யும் ஆண்கள் சிறந்த கணவர்களாக வாழ்க்கையில திகழ்வதற்கான வாய்ப்பு 73 விழுக்காடு அதிகரிக்குது அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இப்படிதான் நானும் ஆச்சரியப்பட்டேன். என்ன சொல்றீங்க, 73 விழுக்காடு இன்னும் அதிக வாய்ப்பு இருக்கா, அவங்க சிறந்த கணவர்களா இருக்கேன், ஏன் அப்படி அப்படின்னு நான் படிச்சப்ப அதை என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்ப நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்களுடைய மன உளைச்சல் குறையும், இதனால உங்களுடைய பேஷன்ஸ் பொறுமை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வாழ்க்கையில இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு நீங்க முனைப்போட செயல்படுவீங்க. இதுவே நீங்க இன்னும் சிறந்த கணவர்களா ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் மேற்கொண்ட அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்யும் போது ஆணோ பெண்ணோ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. சரி, வானொலி பக்கமா இருக்கீங்களே, இன்னைக்கு வாக்கிங், நடைப்பயிற்சி, ஓடுதல் இதுல போயிட்டீங்களா, ஈடுபட்டுட்டீங்களா, இன்னும் இல்லையா, மறக்காம செஞ்சிருங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதமான வாய்ப்பு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள, அதை மட்டும் மறந்துடாதீங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: தான் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால வீரம் பட பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. சாலை விளக்குகள் பழுதாகியுள்ளன. ஜுரோங் வெஸ்ட், ஸ்ட்ரீட் 63, ஸ்ட்ரீட் 61 இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில்
1: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: காலை மணி 7, மீடக்கோப் ஒளி 9, 6, 8. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூர் இந்தோனேசிய தலைவர்கள் சந்திப்புக்காக இன்று ஜகார்த்தா செல்கிறார். பிரதமரும் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவும் இருநாட்டு நல்லுறவை மறு உறுதிப்படுத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளும் அடுத்த ஆண்டு அரசு சுதந்திர உறவின் 60ஆம் ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. கடந்த ஆண்டு இந்தோனேசியா சிங்கப்பூரின் 6வது பெரிய வர்த்தக நாடாக இருந்தது. 2014 முதல் சிங்கப்பூர் இந்தோனேசியாவின் ஆக பெரிய முதலீட்டாளர். பிரதமரோடு துணை பிரதமர் கான் கிம் யோங், வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இன்று ஜகார்த்தா செல்கின்றனர். திரு வாங் நாட்டில் இல்லாத போது உள்துறை அமைச்சர் காஷான்முகம் தற்காலிக பிரதமராக பொறுப்பு வகிப்பார் என்று பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கை குறிப்பிட்டது. பாசிரிஸ் கடற்கரையில் மின்னல் தாக்கிய சந்தேகத்தில் 24 வயது ஆடவர் மாண்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. 8 பேர் காயாக்கிங் உள்ளிட்ட கடல்நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மாலை உதவி கேட்டு அழைப்பு வந்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. அந்த 24 வயது ஆடவர் சுய நினைவின்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரோடு சேர்த்து 6 பேர் செங்காங் பொது மருத்துவமனையிலும் 2வர் கே மகளிர் சிறார் மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டனர். 13 வயதுக்கும் 54 வயதுக்கும் இடைப்பட்ட 5 ஆடவர்களும் 3 பெண்களும் காயாக்கிங் உள்ளிட்ட கடல்நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்ததாக ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் பத்திரிகையை மேற்கோள் காட்டி சிஎன்ஏ தெரிவித்தது. சிங்கப்பூரில் ஆண்டுக்கு சராசரியாக 176 நாள்கள் மின்னல் ஏற்படுவதாக வானிலை ஆய்வகம் சொல்கிறது. அதிகாலை உலகக் கிண்ணம். பிரேசில் தோல்வியடைந்திருக்கிறது. பிரேசில் நோவை சந்தித்த ஆட்டத்தில் நோவை வெற்றி பெற்று காலிறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. 5 முறை உலகக் கிண்ணத்தை வென்று கார்பந்து போட்டிக்கு அழகான ஆட்டம் என்று பெயர் வாங்கி தந்த பிரேசில் தோல்வி கண்டது. ஜெர்மனியைப் போலவே பிரேசிலும் உலகக் கிண்ண போட்டியை விட்டு முன்கூட்டியே வெளியேறுகிறது. பொதுவாக பிரேசில் சுலபமாக வெல்லக்கூடிய ஆட்டமாகத்தான் இது கருதப்படும். ஆனால் நோவே அணிக்கு எர்லிங் ஹாலாண்ட் ஆடியதால் முடிவு எந்த பக்கம் போகலாம் என்ற நிலை ஏற்பட்டது. ஹாலாண்ட் 79வது நிமிடத்திலும் 90வது நிமிடத்திலும் 2 கோல்கள் போட்டார். 100வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பு மூலம் பிரேசிலுக்கு நெய்மா 6 கோல் தந்தார். 2-1 என்று வெற்றி பெற்ற நோவே உலகக்கிண்ண போட்டியில் காலிறுதிக்கு தகுதி பெறுவது இதுவே முதன்முறை. உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் கொஞ்சம் அரசியல் கலந்திருக்கிறது. அமெரிக்க கார்பந்து ஆட்டக்காரர் ஃபிளரன் பிளகன் பெற்ற சிவப்பு அட்டையை ஃபிஃபா கார்பந்து சம்மேளனம் ரத்து செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபர்டினோவோடு தொலைபேசியில் அது பற்றி பேசிய பிறகு சிவப்பட்டை ரத்தானது. கடந்த வாரம் போஸ்னியாவுடன் நடந்த ஆட்டத்தில் பிளகன் சிவப்பு அட்டை பெற்றார். அவர் நாளை பெல்ஜியத்துடன் நடக்கும் ஆட்டத்தில் ஆட முடியாது. ஆனால் இப்போது சிவப்பு அட்டையை ரத்து செய்துவிட்டதால் அவர் விளையாடலாம். அதிபர் ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார். பெல்ஜியம் அதிர்ச்சி தெரிவித்தது. அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்ட பின் உலகெங்கும் இதுவே முதல் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. ஈரானின் முன்னைய உச்சத்தலைவர் அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். 100ஆயிரக்கணக்கான மக்களோடு அவரது 3 மகன்களும் சடங்கில் பங்கேற்றனர். ஆயினும் தற்போதைய உச்சத்தலைவர் அயத்துல்லா முஸ்தபா கமேனி வரவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் ஒதுங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிப்ரவரி மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் அவரது தந்தை கொல்லப்பட்டபோது திரு முஸ்தபா கமேனியும் கடுமையாக காயமுற்றதாக சொல்லப்படுகிறது. திரு அலி கமேனிக்கு 6 நாள் இறுதிச் சடங்கு நடத்தப்படுகிறது. 20 மில்லியன் பேர் வரை கலந்து கொள்ளக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். நவீன மனித வரலாற்றில் இதுவே ஆகப்பெரிய இறுதிச் சடங்கு என்று சொல்லப்படுகிறது. மேட்டா நிறுவனம் அதன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தல் அம்சங்களை உடனே அகற்ற வேண்டும் என்று இந்தியா உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேட்டா நிறுவனத்தின் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் செயலிகளின் ஆகப்பெரிய சந்தை இந்தியா. பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தல் அம்சங்கள் இடம்பெறுவதை கடுமையாக எதிர்ப்பதாக மேட்டா கூறியது. 3.5 பில்லியன் வாடிக்கையாளர்களுக்கு நடுவே பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கண்டறிய தொடர்ந்து போராடி வருவதாகவும் அது சொன்னது. கட்டணம் செலுத்தும் விளம்பரத்தில் பிள்ளைகள் பாலியல் துன்புறுத்தல் அம்சம் எப்படி வந்தது என்று இந்தியா கேட்கிறது. சரியான விளக்கத்துக்கு ஒரு வார அவகாசம் தந்திருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. நேபாளத்தின் புதிய பிரதமர் பலேந்திர ஷாவின் அரசாங்கம் 100 நாளை தொட்டிருக்கிறது. சுல்லிசை பாடகரான திரு பாலன் அரசாங்கத்தின் மீது இளையர்கள் கொண்ட கோபத்தால் இளையர்களின் வாக்குகளோடு ஆட்சிக்கு வந்தார். மார்ச் 5 நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேசுவதில்லை என்பது அவரை பற்றிய பெரிய குறைகூறல். சமூக ஊடக பக்கத்தில்தான் அவர் கருத்துக்களை வெளியிடுகிறார். வெற்றி உரையை கூட அவர் சொல்லிசை பாடலாக பாடினார், பேசவில்லை. வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பதில்லை. இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு வெளியுறவு அமைச்சரை தான் அனுப்பினார், அவர் போகவில்லை. சொல் பெரிதல்ல, செயல்தான் பெரிது என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். குறை கூறல் இனிமேல்தான் தொடங்கும் என்று விமர்சகர்கள் சொல்கின்றனர்.
4: சொல்லும் பொருளும் கொலாபரேஷன், ஒத்துழைப்பு. அரசாங்கம், சமூக உதவி குழுக்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பால் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல்வேறு ஆதரவுகளை பெறுகின்றனர். கொலாபரேஷன், ஒத்துழைப்பு.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD. இந்த வார இறுதியில் SG காமா திருவிழாவில் இருக்கும் BYD சாவடிக்கு நீங்கள் குடும்பத்தோடு வாருங்கள். புதிய மின்சார வாகனங்களை பற்றி தெரிந்து கொண்டு மினியன் அன்பளிப்பு பொருட்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இருப்பு இருக்கும் வரை தவற விடாதீர்கள்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: கருப்பு படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, சாய் அபியாங்கர் கணமுத்து மற்றும் குழுவினர் அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. ஆட்டம் போட நீங்க தயார்னா அதுல இருக்கும் பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க. மலையூர் மம்புட்டியான் படத்துல இருந்து பாடல் போகுது, அதனை அடுத்து விளையாடுறாங்க அவ்வளவா உகந்ததா இருக்காது அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு வந்துச்சு. இதனை அடுத்து இங்கிலாந்து பயிற்றுவிப்பாளர் தாமஸ் துக்கல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் சாக்கு போக்குக்கான காரணம் மாதிரி தெரியுது, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு எதுவா இருந்தாலும் ஆட்டத்தை நோக்கி போவோம் அப்படின்னு அவர் அதிரடியா தெரிவிச்சிருக்காரு. இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னவென்றால், வானிலையின் காரணமா, மோசமான வானிலையின் காரணமா இங்கிலாந்துக்கும் மெக்சிகோவுக்கும் இடையிலான ஆட்டம் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பரவலா பேச்சு அடிப்படுது. தற்போதைக்கு நிலவரம் என்னன்னா, ஆட்டம் சிங்கப்பூர் நேரப்படி 8 மணிக்கு தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வதந்திகள் இணையத்தில் என்ன சொல்லுதுன்னா, 1 மணி நேரமாவது ஆட்டம் தாமதமா தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, வதந்தி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்கிற மாபெரும் வதந்தி, அமெரிக்க விளையாட்டாளர் பலகன் அவருக்கு அழிக்கப்பட்டிருக்கும் விளக்கு. ஆமா, சிவப்பாட்டை வழங்கப்பட்டது, ஆனா இப்ப அது நீக்கப்பட்டிருக்குன்னு ஃபீஃபா அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. ஏன், அமெரிக்காவிலிருந்து நம்மளோட உரையாடிய திரு ஸ்ரீகாந்த் அவர்களே கேட்டிருக்காரு, ரெட் கார்டு வாங்கினார்ல ஆட்டக்காரர், அவர் மறுபடியும் விளையாட போறாரு, அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பாருங்க, என் கருத்து ஒரு பக்கம் இருக்க, தகவல் என்னவென்றால் ஃபீஃபாவின் சட்ட திட்டங்களின்படி அட்டைகள் வழங்கப்பட்ட பிற்பாடும் அது மறுபரிசீலனை செய்யப்படலாம். அந்த மறுபரிசீலனைக்கு பிறகு அட்டைகள் நீக்கப்படலாம். அதன் பிறகு ஆட்டக்காரர் திரும்ப அதே மாதிரி ஒரு குற்றத்தை புரிந்தார்னா கடுமையான முடிவுகளும் அவர் மேல எடுக்கப்படலாம். இதுதான் ஃபீஃபாவின் அதிகாரப்பூர்வமான தகவல். இதோட நிப்பாட்டிக்கிட்டா எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா, எது எப்படியோ உலகை கிண கார்பந்து போட்டிகள் அப்படின்னு சொன்னாலே அதுல நிச்சய சர்ச்சைகள் இருக்கும், அதிர்ச்சிகள் இருக்கும், அது இல்லாத போட்டியே கிடையாது. அதெல்லாம் சேர்ந்துதான் கார்பந்து அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த இங்கிலாந்து மெக்சிகோ ஆட்டத்துடைய நிலவரத்தை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். சரி, 7:14 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போட்டி அங்கத்தோட வரப்போற ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லபிஸ்தா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. நீங்க வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம் சிங்கை.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLEBKE செல்லும் வழியில் PKEPIE exit அங்கே.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தஸ்டா தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
3: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்.
2: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு.
3: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
2: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்,
3: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
4: நிறைந்த புன்னகை.

0: விறுவிறுப்பான பாடல்களை கேட்டோம். நாம அடுத்து நாம கேட்க போறது இதமான பாடல்கள்.
1: பாரதி கண்ணம்மா
0: இணைத்தாலே இன்னைக்கு பாடல் வருது. பத்து மாத பந்தம்பரத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. இவ்வாறு நட்சத்திரம் ஏ எம் ராஜா அவர் பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நேரம் இப்பொழுது 7:26. முதல் தகவல், அனைத்துலக முத்தம் தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 பிரேசில் நார்வேயிடம் தோல்வி கண்டது. மூன்றாவது தகவல், தேசிய தின அணிவகுப்பு 2026 இந்த முறை பாடாங்கல நடக்க போகுது. இந்த மூணுல எது தவறான தகவல்? டக்குன்னு சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. உங்களுடைய பதில்களை எனக்கு வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. 9678898 என்பதா எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
4: சுகாதார விழா 2026
5: மீண்டும் வந்துவிட்டது.
6: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
7: ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில்
8: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
9: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
10: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
11: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg
4: சுகாதார விழா 2026

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: முதல் தகவல், இன்று அனைத்துலக முத்தம் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 பிரேசில் நார்வேயிடம் தோல்வி கண்டது. மூன்றாவது தகவல், தேசிய தின அணிவகுப்பு 2026 இந்த முறை பாடாங்களில் நடைபெற போகுது. இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்.
2: வணக்கம் சிங்கை, மூன்றாவது தகவல் தான் சரி, தவறான தகவல்.
0: வாழ்த்துக்கள் கமல், சரியா சொல்லிட்டீங்க. இந்த முறை அதாவது தேசிய தின அணிவகுப்பு 2026 பாடங்கள் நடக்க போறது இல்லைங்க, மீண்டும் தேசிய விளையாட்டு அரங்கம் எனப்படும் நேஷனல் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இந்த முறை கர்மித் சிங், ஜோகின் கோமெஸ், சி சி லிம், ஹபீஸ் ரமான், உதய சௌந்தரி நிகழ்ச்சியை வழி நடத்த போறாங்க. கர்மித் சிங், ஜோகின் கோமெஸ் பல முறை நிகழ்ச்சிகளை வழி நடத்தினவங்க, முதல் முறையா கலந்துறங்கிறாங்க சி சி லிம், ஹபீஸ் ரமான் மற்றும் உதய சௌந்தரி. தேசிய தின அணிவகுப்பு 2026 பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதன் பத்தின தகவல்களை நாங்க உங்களுக்காக அவ்வப்போது வழங்கிட்டே இருப்போம். நீங்க எங்களோட இணைந்திருங்க. இது வணக்கம் சிங்கை. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக படுத்தி மேற்கொள்ளுங்க. குறிப்பா ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் பிடோக் சவுத் அவென்யூ 1 நுழைவாயில் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, இந்த மழை காலத்துல சூடான பொசு பொசுன்னு பூரிய சுட்டு அத கிழங்கு பெரட்டலோட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கேக்கும் போதே வாய் உருதா? ஆனா சில நேரங்கள்ல வீட்டுல பூரி சுடும் போது அது பொசு பொசுன்னு வருவதில்ல, எண்ணெய் பசையோட வேற இருக்கிறதால பல பேர் பூரி சுடுறதையே நிறுத்திடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே பூரினா பொசு பொசுன்னு இருக்கணும், எண்ணெயும் குறைவா இருக்கணும். அதற்கு பூரியை சுடுவதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால அந்த பூரியோடைய மாவு இருக்கு இல்லையா, அத குளிர் பதன பெட்டியில வைத்தடுங்க. அதன் பிறகு சூடான எண்ணெயில பூரிய சுட்டு எடுத்தீங்கன்னா எண்ணெய் பசையே இருக்காது, பொசு பொசுன்னு பூரி கிடைக்கும்.
4: மாமி, உங்க வீட்டு சப்பாத்தி உங்க மனசு மாதிரி ஃப்ரெஷ்ஷா சாஃப்டா இருக்கு.
5: இது ஹவுஸ் பிராண்ட் ஃப்ரெஷ் ஆட்டா கோதும் மாவுல செய்த சப்பாத்தி, அப்படிதானே இருக்கும், ஃப்ரெஷ்ஷா சாஃப்டா.
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை,
1: வணக்கம் சிங்கே.

0: இசை ஞானி இளையராஜாவோட சில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. பகலில் பௌர்ணமி படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால உல்லாச பறவைகள் படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது. அடுத்து வரப்போகுது
1: சென்றல் தான் திங்கள் தான் நாளும் சென்றும்
0: பாடல் கேளடி கண்மணி படத்துல இருந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பாடலை கேட்க போறோம். 8 மணிக்கான செய்திகளை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 8 மணிக்கு பிறகு ஒலியின் அறிவிப்பு அறைக்கு நேரடியா வராரு நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹரிஷ். அவரு இளையர் தினத்தை முன்னிட்டு ஒரு இளையரா வாழ்க்கையில கடந்து வந்த சவால்கள் என்னென்ன, அதை எப்படி சமாளிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு போன்ற பல தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க போறாரு. நீங்க அந்த பேட்டியை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா Facebook லைவ் பக்கமாவும் வரலாம், அங்க நேரடியா உங்களுக்காக பேட்டி இடம்பெறும். வாங்க கருத்துக்களை வாரி வழங்குங்க, அவருக்கும் சரி எனக்கும் சரி, அது பாக்குறதுக்கு உற்சாகமா இருக்கும். @only968fm எங்களுடைய Facebook பக்கம். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், தெரியலன்னு சொன்னா இன்னைக்கே தெரிஞ்சுக்குங்க, அந்த பக்கமா வந்துருங்க. சரியா, வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 7:53.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLEBKE செல்லும் வழியில் BKEPIE எக்ஸிட்டுக்கு பிறகும், துவாசி நோக்கி செல்லும் PIE விடோக் நார்த் அவென்யூ 3 அந்த பகுதிக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLEBKE செல்லும் வழியில் BKEPIE எக்ஸிட் அங்கே போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இருவர்களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு
2: காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:8.

0: வணக்கம் சிங்கை, ஆதரவு பிஒய்டி. இந்த வார இறுதியில் எஸ்ஜி காமா திருவிழாவில் இருக்கும் பிஒய்டி சாவடிக்கு நீங்கள் குடும்பத்தோடு வாருங்கள். புதிய மின்சார வாகனங்களை பற்றி தெரிந்து கொண்டு மினியன் அன்பளிப்பு பொருட்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இருப்பு இருக்கும் வரை தவற விடாதீர்கள்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: காலை மணி 8, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பிரதமர் லாரன்ஸ் ஹோங் சிங்கப்பூர் இந்தோனேசிய தலைவர்கள் சந்திப்புக்காக இன்று ஜகார்த்தா செல்கிறார். பிரதமரும் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவும் இருநாட்டு நல்லுறவை மறு உறுதிப்படுத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளும் அடுத்த ஆண்டு அரசதந்திர உறவின் 60 ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. கடந்த ஆண்டு இந்தோனேசியா சிங்கப்பூரின் 6வது பெரிய வர்த்தக நாடாக இருந்தது. 2014 முதல் சிங்கப்பூர் இந்தோனேசியாவின் ஆகப்பெரிய முதலீட்டாளர். பிரதமரோடு துணை பிரதமர் கான் கிம் யோங், வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இன்று ஜகார்த்தா செல்கின்றனர்.